0: கடுமையான தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவது கட்டாயம். ஒரேயொரு கடை தவறு செய்தால் கூட எலி தொல்லை அதிகரிக்கக்கூடும் என்று வர்த்தகர்கள் எச்சரிக்கின்றன. பெரும்பாலான சாப்பாட்டு கடைகள் எலிகளை அகற்ற பூச்சி கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் சேவையை நாடுகின்றன. அந்த விவகாரத்தை கடைகள் தீவிரமாக கருத வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. அமெரிக்க ராணுவம் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலை தாக்கியிருக்கிறது. கப்பலை நோக்கி ஹெல்ஃபயர் ரக ஏவுகணை பாய்ச்சப்பட்ட காணொளியை ராணுவத்தின் மத்திய தளபதியம் பதிவிட்டது. பொட்ஸ்வானா கொடி ஏந்திய கப்பலின் இயந்திர அறை குறிவைக்கப்பட்டதாகவும் அது செயலிழந்ததாகவும் தளபத்தியம் தெரிவித்தது. பலமுறை விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை கப்பல் சிப்பந்திகள் புறக்கணித்ததாக மத்திய தளபத்தியம் அறிக்கை வெளியிட்டது. 24 மணி நேரத்தில் அமெரிக்க படைகள் வெளியிட்ட உத்தரவுகளை அவர்கள் பலமுறை பின்பற்ற தவறியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிட தொடங்கியதிலிருந்து அமெரிக்க ராணுவம் தாக்கியிருக்கும் 6வது கப்பல் இது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தடை உத்தரவுகள் தளர்த்தப்படுவதற்கு முன் தெஹ்ரான் அதன் அணுசக்தி திட்டத்தை கணிசமாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் அவர். செனட் சபையின் வெளியுறவு குழுவிற்கு முன் திரு ரூபியோ பேசினார். எந்த ஓர் அமைதி உடன்பாடும் நிலவ ஈரான் ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று திரு ரூபியோ வலியுறுத்தினார். அதே நேரத்தில் தடை உத்தரவுகள் தளர்த்தப்பட தெஹ்ரான் அதன் அணுசக்தி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த இணங்க வேண்டும் என்றார் அவர்.
1: சொல்லும் பொருளும் கம்பேனியன் துணை. கடினமான வேலையை செய்யும் போது உடன் ஒரு துணை இருந்தால் வேலை சுமை தெரியாது. கம்பேனியன் துணை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
3: பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற புதன்கிழமையில இணைந்திருக்கீங்க.
4: பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி. பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே உருவோனா.
5: மூக்குத்தி மட்டும் மின்னுமின்னு மின்னுனா போதுமா? முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு 100 கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மின்னுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
6: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்ப

0: பிறகு நாம் மீண்டும் இணைகிறோம். இது உங்கள் வணக்கம் சிங்கே. உங்களுக்காக தன்னந்தனியை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சஜினி. யூனிவர்சிட்டி திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக சஜி முன்பு பாடல் ஒலித்தது. கார்த்திக் அந்த பாடல வழங்கியிருந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம எதிரொலி குழுவினர சந்திக்க போறவங்க. அவசர நிலையில சிங்கப்பூரர்களான நாம தயார் நிலையில இருக்கோமா இல்லையா? இன்றிரவு 9:30 வசந்த மொழி வழியில் இடம்பெறும் பாகத்தை பற்றி மேல் விவரங்களை தர வராங்க நம்ம எதிரொலி குழுவினர். எனவே இதை பற்றி தெரிந்து கொள்ள நீங்க வானொலி வாயிலாகவும் பேஸ்புக் வாயிலாகவும் நம்மோடு இணைந்து கொள்ளலாம். இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த 3 நாட்களுக்கு நீங்க மழையை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானம் தெளிந்து காணப்படும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. ஓர் அமெரிக்க டாலர் $1.29, ஓர் யூரோ $1.50, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் $1.74, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் $93, 100 இந்திய ரூபாய் $1.37, 100 இலங்கை ரூபாய் $39, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் $3.10.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு

0: ஒலி 968 கேட்டாலே பரவசம். நேரம் இப்பொழுது சரியாக 8:14 ஆகி விட்டது. நாம இப்ப வானொலியில வந்து எதிரொலி குழுவினர் நம்மோடு இருக்காங்க, நேரடியா எங்களோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து நம்ம கிட்ட அவசர நிலையில நாம தயாரா இருக்கோமா அப்படிங்கறத பத்தி பேச போறாங்க. சரி, இந்த அவசர நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது பலவிதமான அவசர நிலைகள் உள்ளன. இன்று இரவு இடம்பெறும் நிகழ்ச்சியில நாம எந்த நிலைய பத்தி பேச போறோம் அப்படிங்கறத பத்தி மேல் விவரங்களை தர இருக்காரு நம்ம தயாரிப்பாளர் யோகேஷ். அவரோட சேர்ந்து நிர்வாக தயாரிப்பாளர் லட்சுமி ஜெயகாந்த். சரி யோகேஷ், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போமே. இப்ப நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு?
1: ஓகே, ஸோ அவசர நிலைன்னு சொல்லும்போது நிறைய விதமான அவசர நிலைகள் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு வந்து டெரரிசம் வந்து நம்ம ஒரு அவசர நிலைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த குறிப்பிட்ட எபிசோட வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒருத்தர் வந்து லெசை ரோட்டில் விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சிபிஆர் ஏஇடி இந்த மாதிரி உதவி வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து அவங்க கொடுக்குறாங்களா, சமூகத்தில் கொடுக்குறாங்களா, அதை பற்றி தான் நம்ம ஃபோக்கஸ்.
2: முதலுதவி.
1: ஆமாம். ஸோ எனக்கு வந்து ஏன் இந்த எபிசோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஸோ ஒரு நாள் வந்து நான் செம்பாங் சைட் அந்த பார்க்கில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயதான ஆடவர் வந்து விழுந்து கிடந்துறாரு எனக்கும்
2: அதே நேரத்தில் அதை செய்யறதுக்கு உதவி பண்றதுக்கு ஒரு கருவி
1: இருக்கு. அது பேரு ஏஇடி. ஒரு பாட்டிமா சொன்னாங்க அந்த பார்க்ல இருக்குன்னு போய் அந்த உடைச்சு அந்த ஏடி எடுத்து வரதுக்குள்ள ஆசிடியா வந்தாங்க. வந்து ஐ திங்க் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-5 minutes கிட்ட வந்து அட்ரெனலின் பம்ப் பண்ணி சீப்பர் பண்ணி அவரை வந்து இன்னும் உயிர் வர வைக்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போதான் எனக்கு தோணுச்சு, லைக் என்னையும் என்ன மாதிரியும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஏடி எங்க இருக்கு, சிபிஆர் எப்படி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிய மாட்டேங்குது. வாய்னா இதை வந்து ஒரு எபிசோடா பண்ணலான்னு. அதான்
0: கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல, உங்களுடைய அனுபவத்துல இருந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து உருவாகி இருக்கு.
2: அடிக்கடி நாங்க கலந்து பேசுவோம், அதாவது எங்களுடைய குழு மீட்டிங் சொல்லுவோம் இல்லையா, சந்திப்புகள்ல வந்து என்ன செய்யலாம், அவங்க அவங்க சொந்த அனுபவங்களை வந்து பகிரும் போது இதுல செஞ்சா நல்லா இருக்குமே அந்த மாதிரி நிறைய. அதே நேரத்துல மக்களும் இதை நான் வந்து ஒரு அழைப்பா விடுக்கிறேன், மக்களும் வந்து இப்ப பேஸ்புக்ல இருக்கிறவங்களும் சரி நிகழ்ச்சி பாக்குறவங்களும் சரி எங்களுக்கு வந்து இமெயில் மூலமாவும் இல்ல வந்து தயாரிப்பாளர்களுடைய தொடர்பு என்ன இருந்தாலும் இல்ல ஒலிக்கு கூட சொன்னாலும் நீங்க சொல்லிடுவீங்க எங்களுக்கு. அதாவது சுவாரஸ்யமான தலைப்புகள் ஏதாவது அவங்களுக்கு தோணுச்சுன்னா இது வந்து நம்ம சமூகத்துக்கு நல்லதா இருக்கும், செஞ்சா ஒரு விழிப்புணர்வு வரும்னு நினைச்சாங்கன்னாக்கா அந்த மாதிரி தலைப்புகளை வந்து எங்களுக்கு முன்மொழியலாம்.
0: கண்டிப்பா இதை வந்து நீங்க சரியா சொல்லியிருந்தீங்க லட்சுமி, அதாவது என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நமக்கு அந்த நேரத்துல தோணாது, ஆனா ஒருவருடைய அனுபவத்திலிருந்து பிறக்கும் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இதை பத்தி நம்ம இன்னும் செய்யலாமே, தெரிந்து கொள்ளலாமே. இப்ப எனக்கே தெரியுது ஒரு அவசர நிலையில, அப்ப அதாவது சமூகத்துல ஏற்படும் ஏதாச்சும் ஒரு அவசர நிலைக்கு நான் தயாரா இருக்கேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியுது நான் கண்டிப்பா தயாரா இல்ல அப்படின்னு. கிட்ட வருவோமே, இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சி செய்வது வந்து எவ்வளவு முக்கியம், ஏன் செய்யணும்னு நினைச்சீங்க?
2: அதாவது போன ஆண்டு 2025 அந்த ஆண்டுலயே எஸ்டிஎஃப் நம்ம குடும்ப தற்காப்பு படையினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு நிலையம் இருக்கும், அது கட்டுப்பாட்டு நிலையம்னு சொல்லுவோம், கமாண்ட் சென்டர். அங்கதான் வந்து எல்லா அவசர அவசர அழைப்புகள் அவசர அழைப்புகள் எல்லாமே வரும். ஒரு ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா 705 அழைப்புகள் வருதான் சராசரியாக. அப்படின்னா அது ஒரு அது வந்து அந்த ஒரு ஆண்டுக்கு முன் ஒப்பிட்டு பார்த்தாக்க 5 விழுக்காடு அதிகம், அதாவது ஒரு ஆண்டுக்குள்ளேயே 5 விழுக்காடு அதிகமாகுது. அப்ப வந்து அது நெசமா அவசர அழைப்புகளா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய அப்படி இல்லை, அவசரமற்றது நிறைய வருது. அதனால வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ரிசோர்சஸ் வளங்கள். அதாவது இப்ப வந்து ஒரு அழைப்பு வந்து அவசரமற்றதா அவங்க வந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவசரமானவங்களுடையது வந்து கொஞ்சம் தள்ளி போகும் இல்லையா?
0: அதேதான்.
2: அதே நேரத்துல இவங்களுக்கு வந்து அவசரம் நினைச்சு அவங்க கூப்பிடும் போது அவங்களுக்கு ஒரு அவசர மருத்துவ வண்டியை அனுப்பும் போது இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியாத ஒரு நிலை ஏற்படலாம், இல்ல தாமதமா போகிறதுக்கு நிலை ஏற்படலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது நம்ம வந்து சுதாரிச்சுக்கணும், இந்த மாதிரி இது அவசரமா இல்லையா? அதனால மக்களுக்கு புரியாது சில நேரங்கள்ல, அவங்க அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்களே நமக்குத்தான் நமக்குத்தானே வழி தெரியும். சோ நமக்கு வரும்போது ஐயோ இது அவசரம் நம்ம நினைச்சுக்கலாம், ஆனா வந்து அது எதுதான் அவசரம், எது அவசரமற்றது, அதையும் வந்து ஆராயிரும் இதுல.
0: அதாவது நமக்கு வந்து அந்த நேரத்துல நம்ம ஏதாச்சும் அனுபவிக்கும் பொழுது நமக்கு அது அவசரமா இருக்கலாம், ஆனா நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு வந்து உதவி செய்பவர்கள் வந்து அவங்களுக்கு தெரியணும் இது அவசரமற்றது. அப்ப எந்த எண்ண சரியான எந்த எண்ணுக்கு நம்ம தொடர்பு கொள்ளணும்? இப்ப என்னுடைய தோழிக்கு வந்து அவசர நிலை இருக்கு, நான் இந்த எனக்கு தொடர்பு கொள்ளணும். அவசரமற்றது, நான் இந்த எனக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கறத வந்து சரியா கணிப்பதற்கு எல்லாருக்கும் இந்த தகவல் ரொம்ப முக்கியம்.
2: அதுலயும் இந்த வருஷம் 2026 வந்து நம்ம சூப்பர் ஏஜட் கம்யூனிட்டி ஆகும் சிங்கப்பூர். சோ ஐந்தில் ஒருவர் 5 out of 5 அடல்ட்ஸ் வந்து சூப்பர் ஏஜெட்டுக்கு போறாங்க. அப்படின்னா 80 வயதுக்கும் மேற்பட்டவர்கள். சோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி அவசர நிலைகள் கட்டாயம் நம்ம கண்முன்னே நடக்கும். திடீர்னு யாராச்சும் மயங்கி விழலாம், இல்ல தடுக்கி விழலாம். அப்ப அது என்ன செய்யறது? நம்ம சிபிஆர் தான், எல்லாத்துக்குமே சிபிஆர் செய்யணும்னு அவசியம் இருக்காது இல்லையா? சிலது வந்து ரத்தம் கசியும் போது அதை வந்து எப்படி நிப்பாட்டுறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு வந்து நிறைய பயிற்சிகளும் இருக்குது.
0: சரி, தொடர்ந்து நாம லட்சுமி ஜெயகாந்த் யோகேஷ் கிட்ட பேசுவோம். இப்ப ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் எதிரொலி குழுவினரோட நாம இணையலாம் வானொலி வாயிலாகவும் Facebook வாயிலாகவும். இது உங்கள் வணக்கம் சிங்கை.
3: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் PIE, KPE, ECP exit அங்கேயும், AYEA நோக்கி செல்லும் CTE, அங்மோக்கியோ அவென்யூ 1 அங்மோக்கியோ அவென்யூ 5 இடைப்பட்ட பகுதிகளிலும், TIEA நோக்கி செல்லும் BKE, KJE க்கும் SLE க்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: காலை 8:23 ஆகிவிட்டது. என்னோட ஒளிக்குழத்துல இணைஞ்சிருக்காங்க எதிரொலி குழுவினர், தயாரிப்பாளர் யோகேஷ், நிர்வாக தயாரிப்பாளர் லட்சுமி ஜெயகாந்தோட நாம பேசிக்கிட்டு இருக்கோங்க. சமூகத்துல நடைபெறும் அவசர நிலைகளுக்கு நாம தயாரா இருக்கோமா அப்படிங்கிற நிகழ்ச்சியை அவங்க தயாரிச்சிருக்காங்க. அதை பற்றிய தகவல்களை நமக்கு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி யோகேஷ், நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கும் பொழுது குடிமை தற்காப்பு படையின் அழைப்பு மையத்திற்கு செல்ல உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா, அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஓகே, சோ அந்த அந்த இடம் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியா மாதிரி இருந்துச்சு. வரும்போதே வந்து ஒரு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பண்ணிட்டு உள்ள கூட்டிட்டு போங்க, டீப்பா உள்ள கூட்டிட்டு போயிட்டு வந்து உள்ள போன உடனே வந்து ஒரு ஒரு ஹவ் டு சே ஒரு பதற்றமான ஒரு ஒரு என்வாயர்மெண்ட், கால் வந்துகிட்டே இருக்கும்ல, எவ்ரி ஒன் மினிட் ஒரு கால் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சோ நம்ம வந்து அந்த இன்டர்வியூ பண்ணும்போது அந்த இடத்துல வந்து செய்யும்போது அவங்க சொல்லிட்டாங்க லைக் இந்த மாதிரி கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் பரவாயில்ல இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அங்க அங்க பண்ணோம். சோ நம்ம வந்து ஒரு ஒரு எம்புலன்ஸ் டிஸ்பேச்சர் ஒருத்தரை வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஸோ அவர் அவரோட வேலை என்னன்னா நம்ம ஒரு எமர்ஜென்சி நடக்குதுன்னா அந்த இடத்திற்கு வந்து அந்த மருத்துவ எமர்ஜென்சி வெஹிக்கிளை வந்து அனுப்புறது. ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தாரு தென் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து லிமிட்டட் ரிசோர்சஸ் தான் இருக்கு. அதாவது சிங்கப்பூர்ல வந்து ஒரு ஒரு கணக்கு ஒரு 100+ ஆம்புலன்ஸ் தான் இருக்கு. அதை வந்து அனுப்புறது வந்து தே ஹேவ் டு பி அந்த ட்ரையஜிங் ப்ரோசஸ் சொல்லுவாங்க. அடிக்கும் போது அவங்க அசஸ் பண்ணுவாங்க.
0: ஆமா, கேள்விகள் கேட்பாங்க இல்லையா, என்ன நடக்குது, அவர் மூச்சு விட்டுகிட்டே இருக்காரா இல்லையா.
2: மருத்துவமனைக்கு நம்ம போனா கூட ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி தான்.
0: ஆமா, அப்ப அந்த அழைப்புல வந்து கொஞ்ச நேரம் எடுக்கும் நீங்க சொல்ற மாதிரி அந்த கேக்குற கேள்விகள்.
1: Because அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடி they need to know whether it's emergency. I mean, of course, சில சமயங்களில் வந்து அவங்க அனுப்புவாங்க, but it turns out not to be an
0: emergency.
1: முடிஞ்ச வரைக்கும் வந்து கேள்விகள்னால வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணுவாங்க சிச்சுவேஷன்ஸ். அதை பத்தி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த இடமே கொஞ்சம் வந்து ஒரு எல்லாரும் வந்து லைக் கால்ஸ்ல பேசிக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு என்வாயர்மெண்ட் சொல்லலாம். அண்ட் அப்போதான் எனக்கு உண்மையிலே தெரிய வந்துச்சு லைக் அந்த டிஸ்பேச்சர் அசிஸ்டன்ட் சொல்றாங்களே அந்த போன் மூலியமா அசிஸ்ட் பண்றது அது வந்து எப்படி நடக்கும்னு கண் நேரம் நான் பார்த்தேன். லைக் ஸோ அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க 1, 2, 3 அவங்க போர்டில் பேசுறது, நான் நேரில் அந்த பையன் பண்ணது எல்லாமே வந்து எனக்கு கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்.
2: அதுல வேற அந்த அழைப்புகள் வந்து எடுத்து பேசுறாங்க இல்லையா, அந்த அதிகாரிகள் அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட பயிற்சிகள் இருக்கு. அதே நேரத்தில் அவங்க வந்து எல்லா மொழிகளிலையும் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. திடீர்னு நீங்க வந்து போன் அடிச்சுட்டு ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ அடிச்சுட்டு எனக்கு வந்து மலாய் தான் பேச முடியும், தமிழ் தான் பேச முடியும் சொன்னாங்கன்னாக்கா கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு மாத்தி விடுவாங்க. சோ தமிழ்ல பேசக்கூடிய ஒரு பெண்ணையும் வந்து நாங்க வந்து அங்க அவங்க பேட்டி கொடுக்கல, ஆனா அவங்க வந்து அந்த செயல்படுறத வந்து நாங்க பதிவு பண்ணிருக்கோம்.
1: ஏன்னா அவங்க ரொம்ப காமா இருக்கணும். பிகாஸ் லைக் சம்டைம்ஸ் ஒரு அம்மா கிட்ட பேசியிருந்தாங்க வந்து சும்மா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க லைக் அவங்க சம்டைம்ஸ் போன் வந்து குழந்தைங்க மூலியமா வரும் லைக் கிட்ஸ் காலன்சி எனக்கு எமர்ஜென்சி இது. சோ அவங்களுக்கு வந்து அவங்க சொந்த குழந்தை ஞாபகம் வருதுன்னு சொன்னாங்க. சோ ஐ சோ அவங்களும் வந்து ரொம்ப காமா லைக் தே கேன் லெட் தேர் எமோஷன்ஸ்
2: அவங்களை பதற்றத்துல அடிக்கிறாங்க எனக்கு அவசரம்னு. அப்ப வந்து இவங்க நிதானமா வந்து கேட்டறிஞ்சாதானே இவங்களும் பதற்றப்பட்டாங்கன்னாக்கா இந்த தேவையான தகவல்கள் வந்து விட்டு
0: விடுபடலாம். அவசர நிலை ஏற்படும் பொழுது ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அது ஒரு தானா ஒரு பதட்டம் இல்லாத ஒரு நிலையில அமைதியா இருந்து கேள்விகளை கேட்க தெரியும். ஆனா சில நேரங்களில் ஒரு பதட்டம் ஏற்படும். இப்ப எல்லாம் வயசு ஆக ஆக பதட்டம் அதிகரிக்குது.
2: அதாவது நிலவரமும் மாறிக்கிட்டே
0: வருது.
2: முன்பெல்லாம் வந்து நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப அதிகமான வந்து வயதானவர்கள் இருக்காங்க. ஒரு கூட்டத்துல வந்து இந்த மாதிரி நடக்கிறது முன்பெல்லாம் வந்து அரிது. அதாவது மயக்கம் போட்டு உழுவுறது, இவர் சொன்ன மாதிரி மாரடைப்பு, இந்த மாதிரி எல்லாம் வர்றது வந்து அடிக்கடி நம்ம பாக்குறது கிடையாது. இப்ப பாக்குறோம். இப்ப சும்மா நம்ம வந்து ஒரு பெரிய சமூக அளவுல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தாலே அதை வந்து அவசர மருத்துவ வண்டியை நிறுத்திடுறாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு புரோட்டோகால்.
0: ஆமா,
2: அது கட்டாயம் செய்யணும்னு. ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்து என்ன முதலுதவிக்கு என்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்கன்னு அது உங்களுடைய அந்த நிகழ்ச்சி நிரல்லே இருக்கணும். எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எல்லாம் கிளியர் சைனேஜ் எல்லாம் போடணும். எல்லாருக்கும் தெரியணும் எந்த பக்கமா போனா அது கிடைக்கும்,
0: மருத்துவ உதவி கிடைக்கும் அப்படின்னு. சரி, இப்ப சற்று முன்பு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, அவசர அழைப்புகள், அவசரம் இல்லாத அழைப்புகள், இந்த முக்கியத்துவம், இந்த ரெண்டிற்கு இடையிலான அந்த வித்தியாசம், அந்த முக்கியத்துவம் தெரிவதற்கு, அது இந்த இரண்டு இடையிலான அந்த வித்தியாசம் தெரிவது வந்து எவ்வளவு முக்கியம் லட்சுமி?
2: ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் முத, அதாவது ஒரு அழைப்பு நம்ம அழைக்கும் போது அதுக்கு வந்து சில வளங்களை நம்ம வந்து அனுப்பிட்டோம்னாக்கா, இவர் சொல்ற மாதிரி இப்ப அவங்க சரியா அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்காத பட்சத்துல அது அவசரம் நினைச்சிட்டு இவங்க வந்து ஒரு மருத்துவ வண்டி அனுப்பிடுவாங்க. அதுல வந்து அந்த பேரமெடிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, முதலுதவி செய்யும் அதிகாரிகள், அவங்களும் போயிடுவாங்க. சோ நம்ம வந்து சிங்கப்பூர்ல 100 அவசர மருத்துவ வண்டி தான் இருக்குது. அதாவது அழைப்புகள் அதிகமா வருது, நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மருத்துவ வண்டிகளுடைய எண்ணிக்கையை நம்ம வந்து ஒரு கேப் இல்லாம அவங்களை வந்து அதிகரிச்சுட்டே போக முடியாது. அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி வேஸ்ட், அந்த ரிசோர்சஸ் இஸ் பீயிங் வேஸ்டட். அதனால மக்கள் தான் வந்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். அதுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியை இன்னைக்கு பாக்கணும்,
0: கண்டிப்பா பாக்கணும்.
2: ஆமா, வகுத்து சொல்றோம். இவர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அதாவது அவசரமானது மாதிரி சம்பவங்கள், மருத்துவ சம்பவங்கள் இல்ல வந்து என்ன நடந்தா நீங்க கூப்பிடலாம். அப்புறம் எதுவெல்லாம் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு தலைவலின்னு உங்களுக்கு வருது, அதுக்கு வந்து நீங்க அவசர என்ன அந்த எண்ணுக்கு நீங்க அழைச்சிங்கனாலும் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க இன்னொரு ஒரு தொடர்பு எண்ணுக்கு தான் உங்களுக்கு கூப்பிட சொல்லுவாங்க.
0: ஏன்னா இப்ப எனக்கு மூச்சு திணறல் இருக்குன்னு வச்சுப்போமே, நான் அழைக்கிறேன், அப்ப அது அவசர நிலையா இல்லையா?
2: மூச்சு திணறல், ஆமா, அது அவசர நிலை. அது வந்து நீங்க அவங்க கேக்குற கேள்வியிலயே அவங்க சொல்லிடுவாங்க, சரி உங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களா இல்லையா. அதே நேரத்துல அந்த மை ரெஸ்பாண்ட் இப்ப சொல்லியிருந்தாருல, சிபிஆர் ஏஇடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிபிஆர் செய்யறதுக்கு வந்து எங்க கத்துக்கலாம் சொல்லுங்க பாப்போம்.
0: அந்த ரெட் கிராஸ்,
2: சரி,
0: செஞ்சபடி
2: மக்கள் இருக்கும் இடங்களுக்கே வரும் இல்லையா?
0: ஆமா, அந்த சமூக மன்றங்கள்ல அவங்க கத்து தராங்க.
2: அதாவது அந்த கீழே நம்ம பிளாக் இருக்கு இல்லையா, அந்த பெரிய ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று இருக்கும்.
0: ஆமா,
2: அங்க போய் பாத்தீங்கனாலே என்னென்ன எங்க நடக்குது உங்க சமூக மன்றத்துல,
0: எங்க பாக்குறாங்க லட்சுமி, நியாயமா பேசுங்க. எல்லாரும் கையெடுக்க தொலைபேசியில்தான மூழ்கி இருக்காங்க.
2: அதுக்குதான் அங்க நடக்குது அப்படியே உங்களுக்கு தெரியலனா, ஈதர் கப் படையின் வெப்சைட் இருக்கு இல்லையா, தளம் இருக்கு இல்லையா, அங்க போகலாம். அப்புறம் வந்து மை ரெஸ்பாண்ட் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு. அதாவது ஆப் தான் செயலி, உங்க வந்து தொலைபேசியிலேயே நீங்க வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். அதுல என்னெல்லாம் இருக்குன்னு இவர் சொல்லுவாரு பாருங்க.
1: கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியலனாலும் அந்த ஆப்லயே வந்து சொல்லி கொடுக்கும், லைக் தி காசஸ் ஆன் தி ஆப்
0: இட்ஸ்,
1: சிபிஆர் எப்படி பண்றது, ஏடி எப்படி பண்றது. சோ இந்த இந்த ஒரு பையனை இன்டர்வியூ பண்ணியிருந்தோம், அவருக்கு வந்து ஒரு விருதும் கிடைச்சிருக்கு. சோ இஸ் எனிஒன் கேன் டு, அது ஒரு ஒரு செயலி வந்து டவுன்லோட் பண்ணிட்டு லைக் உங்களுக்கு தெரியலனாலும் அந்த செயலி மூலமா வந்து கத்துக்கலாம். அண்ட் அப்படியே சிபிஆர் தெரியலனாலும் அட்லீஸ்ட் நீங்க அங்க இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். லைக் அந்த எமர்ஜென்சி இடத்துல இருந்து யாருக்காச்சும் 995 யாராச்சும் ஹெல்ப் தேடுறது அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு.
2: அந்த ஆப்ல வந்து ஒண்ணு முதலுதவி செய்யறதுக்கு வந்து சில பல விஷயங்கள் அங்க வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து நீங்க பதிவு பண்ணிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு முதலுதவி தெரிஞ்சிருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு அதாவது இப்ப வந்து எனக்கே ஒரு அவசரம் வருதுன்னு வச்சுக்கோமே, நான் வந்து தொடர்பு கொள்றேன், அது மூலம் அந்த ஆப் மூலமா இவருக்கு வந்து தகவல் வரும், அந்த சுத்து வட்டாரத்துல உள்ளவர் இவருன்னு வச்சுக்கோமே இவருக்கும் வரும், இவர் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட், அதாவது இந்த ரைட் ஹீலிங் மாதிரி தான், இவர் டிரைவர் நான் பேசஞ்சர் அந்த மாதிரி வச்சுக்கோ, ஈஸியா இருக்கும் பேசுறதுக்கு. சோ இவர் வந்து சொல்றாரு சரி நான் வரேன், சோ அவங்களுக்கு தெரியும் இவங்க இவர் போறாருன்னு, சோ இவர் மூலமா தொடர்பு கொண்டுகிட்டு அந்த மருத்துவர்கள் ஐ மீன் மருத்துவ உதவியாளர்கள் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நிலவரத்தை கண்காணிக்க முடியும், ஆலோசனை கொடுக்க முடியும், அந்த நிலவரத்தை வந்து மேனேஜ் பண்ணலாம்.
0: அப்போ பல வழிகள் இருக்கு ஒரு அவசர நிலைக்கு, அவசர நிலையில வந்து இருக்கும் பொழுது உதவி பெறுவதற்கோ அல்லது ஆலோசனை பெறுவதற்கோ வந்து பல வழிகள் வந்து சிங்கப்பூர்ல அவங்க அமைச்சு கொடுத்திருக்காங்க, அதை பயன்படுத்துறதுதான் நம்மோட கைகள்ல இருக்கு.
2: ஏஐடி மெஷின்ஸ் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த அந்த மேப்ல காட்டும், ரெஸ்பாண்டர் கட்டி பாத்தீங்கன்னா அதுலயே காட்டும். அதே நேரத்துல சுமாரா ஒரு ரெண்டு பிளாக்கு நடுவுல ஒரு ஏஐடி மெஷின் இருக்கும், அது பெரும்பாலும் நம்மளுடைய மின் தூக்கி இருக்கு
0: இல்லையா,
2: இந்த வெற்று தளத்துல வந்து கடைசி கீழே வந்து
0: பக்கத்திலேயே
2: இருக்கும், கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், அது பக்கத்திலேயே வந்து அந்த தீயணைப்பு கருவியும் இருக்கும். நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க,
0: கை எட்டுற அளவுக்கு எல்லாமே இருக்கு. சரி யோகேஷ், இந்த நிகழ்ச்சியை வந்து தயாரிக்கும் பொழுது மருத்துவமனைகள்ல இடம்பெறும் மருத்துவ அவசர நிலைகளை பற்றியும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இதுவும் வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு சிச்சுவேஷன் தான். சோ அங்க வந்து அந்த ஹாஸ்பிடல் SEH ல போயிருந்தோம், அங்க டாக்டர் ஜீவன் சொல்லிட்டு ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். சோ அவர் வந்து ஹி ஒர்க்ஸ் இன் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த SEDF அழைக்கிறாங்களே, சோ அங்க வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து இங்க வரும்போது இங்க அவங்க வந்து உயிரை வந்து எப்படி காப்பாத்துறது அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் SEDF அழைக்கிறாங்க, ஒருத்தர் 3 minutes வரேன்னு சொல்றாங்கன்னா இவங்க வந்து அந்த ப்ரிப்பேர் பண்றது அந்த மெடிசன் அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. சோ இவங்க பண்ற வேலையை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இவங்களோட வேலை வந்து சுலபமான வேலையே கிடையாது, பிகாஸ் அவங்க வந்து லைஃப் இஸ் இன் தியர் ஹேண்ட்ஸ், சோ தே நீட் டு யூ நோ ஆக்ட் ஃபாஸ்ட் மூவ் ஃபாஸ்ட். சோ நான் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்கும் போது அவர் இன்டர்வியூ பண்ணிட்டு as I was interviewing him ஒரு உண்மையான ஒரு அந்த அந்த
2: என்ன
1: எமர்ஜென்சி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு, லைக் சைட்ல இன்டர்வியூ பண்ணிருந்தேன், பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க, உண்மையிலேயே ஒரு எமர்ஜென்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க. சோ எனக்கு என்னன்னா சார் அந்த பாயிண்ட விட்டுறாதீங்க அப்படி அவர் விட்டுட்டா கட் பண்ண வேண்டியது, இது ஒரு நல்ல ஷாட் அப்படியே முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவரு அந்த பாயிண்ட
2: முடிச்சிட்டாரு.
0: இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க வந்து நேர்காணல வந்து பதிவு செய்யும் பொழுதுதான் அதாவது உண்மையிலேயே நம்ம மக்களுக்கு வந்து தெரிய வருது பின்னாடி என்னதான் நடக்குது, எவ்வளவு பதட்டமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா பலரும் நினைப்பாங்க இப்ப மருத்துவமனைகள்ல அந்த அவசர டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பகுதி இருக்கும் பொழுது அந்த பிரிவுல வந்து என்ன என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க, கவனிப்பதற்கு வந்து இவ்வளவு நேரம் எடுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி காட்சிகளின் வாயிலாக நமக்கு தெரிய வரும் இந்த மாதிரி அவங்க எவ்வளவுதான் பார்ப்பாங்க ஒரே நேரத்துல.
2: இந்த நாடகங்கள்லாம் பாத்திருப்பீங்க, இப்ப வந்து முன்பு வந்து ரொம்ப காலகட்டத்துல ER ஒரு ஆங்கில
0: ஆங்கில நாடகம் இருந்தது,
2: சுருக்கி ER போடுவாங்க, அதை பார்க்கும் போது சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டுறாங்க. சிங்கப்பூர்லயே சில வந்து நாடகங்கள் ஆங்கிலத்திலயும் வந்திருக்கு, தமிழ்லயும் செஞ்சிருக்காங்க, அதுல வந்து பாக்கும்போது இதெல்லாம் மிகைப்படுத்தி காட்டுறாங்க, ஆனா அது மிகைப்படுத்தப்பட்டதே கிடையாது. அந்த அவசர நிலையில வந்து எத்தனை பேரு கைகள் சேர்ந்து உழைத்தால்தான் ஒரு உயிரை காப்பாத்த முடியும். சோ அதனால அந்த அவசரம் மற்ற அழைப்புகளை நம்ம செய்யாம இருக்கிறதே நம்மளோட பங்கா இருக்கலாம்.
0: சரி லக்ஷ்மி, உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்ப நம்ம சிங்கப்பூர்கள் எப்படி மீள்திறனோட இன்னும் சிறப்பா தயாரான ஒரு நிலையில நம்ம இருக்கலாம் இந்த மாதிரி சமூக அவசர நிலைகளுக்கு?
2: அதாவது நான் சொன்ன மாதிரி உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க கூட அந்த மை ரெஸ்பாண்ட ஆப் போய் தேடி பார்க்கலாம், இல்ல வந்து SEDF வந்து நிறைய டிக்டாக் நிறைய வந்து அதாவது அவங்க இப்பெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறது கூட கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமா சொல்லிக் கொடுக்கறாங்க. அதாவது இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி சோ நல்லா ட்ரெண்டியா இருக்குது அவங்களுடைய வீடியோஸ். அதெல்லாம் பாத்தீங்கனாலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
0: மக்களை சுலபமா கவர்றதுக்கு, சுலபமா தகவல்களை வந்து உள்வாங்கிக் கொள்வதற்கு ஏதுவா இருக்கு.
2: சமூக ஊடகங்கள்லயே நிறைய இருக்கு. சோ அத ஆனா என்ன கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு என்ன சொல்றது, நம்பகத்தன்மையான ஒரு ஊடகமா இருக்கணும். அது பெஸ்ட் வந்து நம்ம குடும்ப தற்காப்பு படை போடுற அந்த காணொலிகளை பாக்குறது. அதே நேரத்துல சமூக மன்றங்கள்ல என்ன நடக்குது, சில நேரங்கள்ல வந்து அந்த எமர்ஜென்சி பிரிப்பேர்னஸ் சொல்லி ஒரு வட்டாரத்துக்கே நடத்துவாங்க. சோ அது சில நேரங்கள்ல வந்து அவங்களுடைய சமூக மன்றத்துல இருக்கலாம், இல்ல உங்க பிளாக் கீழே இருக்கலாம். சோ அவசர நிலையெல்லாம் நிறைய பேசியிருந்தோம், பயங்கரவாதத்துக்கு என்ன செய்யலாம், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பையன் அங்க இருக்குது, அதை என்ன பண்றது, அதை பார்த்தா நான் என்ன செய்யணும், யாருக்கு தகவல் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். அதே நேரத்துல தீயணைப்பு, இப்ப ஒரு தீ மூண்டுடுச்சுன்னா எப்படி இவாக்குவேட் பண்றது, அங்க இருந்து எப்படி வெளியேற்றுறது எல்லாரையும் பாதுகாப்பா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இது ஒரு வித்தியாசமானது. இதுக்கும் செய்யறாங்க சிபிஆர் எல்லாம் கீழே.
0: இதுவும் முக்கியம்.
2: ஆமா
0: ஆமா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2: நம்மளையும் பாதுகாத்துக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்களையும் பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம்.
0: அதாவது சிங்கப்பூர்ல வந்து அந்த 5 விதமான தற்காப்புகள் இருக்கின்றன இல்லையா, அதுல வந்து சிவில் டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து குடும்ப தற்காப்பு படையினர் மட்டும் இல்லைங்க, நாமும் ஒரு படையினர் தான். நாமளும் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யணும். சரி யோகேஷ், இறுதியா வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், கேக்கணும். அதாவது இப்ப ஒரு அவசர நிலை ஏற்படும் பொழுது யாராச்சும் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பாக்குறாங்க, அதுல வந்து உதவி செய்வதற்கு தயங்குவாங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: I think ரொம்ப முக்கியமானது வந்து நீங்க வந்து பதற்றப்படக்கூடாது. I think நிறைய பேர் வந்து ஒரு எமர்ஜென்சி நடக்கும் போது பதற்றப்பட ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து லைக் ஈவன் 995 அடிக்கும் போது தவறு

0: ரெஸ்பாண்ட் ஆப் எல்லாமே சர்ச் பண்ணி சொல்லியிருந்தாங்களே, அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கனாலும் அது மூலமா வந்து உங்களுக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் வரலாம். இன்னொன்னு வந்து ஐ திங்க் ஒரு இம்பார்ட்டன்ட் இது வந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, உங்களுக்கு தெரியல ஒரு எமர்ஜென்சி நான் எமர்ஜென்சி எது வந்து உங்களுக்கு தெரியலனாலும் இந்த ஒரு நர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாட்லைன் இருக்கு 6262 6262 இந்த நம்பருக்கு
1: 6262 6262 நர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு உதவி தொடர்பு எண் இருக்கு.
2: அது நிறைய பேருக்கு தெரியாது.
1: ஆமா எனக்கு தெரியாது.
2: அதுக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கனாக்கா உங்களோட பிரச்சனையை நீங்க சொன்னீங்கனாக்கா அவங்களே சொல்லுவாங்க, சரி இது வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறோம் இங்க, அதோட வந்து நீங்க எந்த மருத்துவரை போய் பார்க்கணும், என்ன பண்ணலாம், அடுத்த கட்டமா என்ன செய்யலாம்னு அவங்க சொல்லுவாங்க. அதே வந்து நீங்க நெசமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அது கட்டாயம் வந்து மருத்துவ என்ன சொல்றது கவனிப்பு தேவைன்னு போது அவங்களே வந்து அவசர மருத்துவ தொடர்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இல்ல உங்களை வந்து உங்களால முடியும்னா நீங்களே 995
1: 9999 வந்து காவல்துறையினருடைய தொடர்பு எண், 995 வந்து குடிமை தற்காப்பு படையின் தொடர்பு எண். ஆனால் அவசர நிலையில் மட்டும்தான் நீங்கள் அழைக்க வேண்டும்.
2: அவசரம் இல்லை என்றால் சொல்லுங்க நம்பர்
0: 6262 6262.
1: சரி, இன்றிரவு 9:30 இடம்பெறும் எதிரொலி நிகழ்ச்சிய நேயர்களே காண தவறாதீர்கள். சமூக அவசர நிலைகளுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நீங்க எப்படி உதவி செய்யலாம், உங்களுடைய பங்கை சமூகத்திற்கு நீங்க எப்படி ஆற்றலாம் அப்படிங்கறத பத்தியும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரி, எங்களோட நேரத்தை ஒதுக்கி இணைந்ததற்கு மிக்க நன்றி. நிர்வாக தயாரிப்பாளர் லட்சுமி ஜெயகாந்த், தயாரிப்பாளர் யோகேஷ். இறுதியா நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: நிகழ்ச்சியை இன்றிரவு 9:30 வசந்த மொழி வழியில் காணுங்கள்.
1: சரி நேர்களே, இப்பொழுது நாங்கள் பேஸ்புக்ல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நான் வான் அலைகள்ல சந்திக்கிறேங்க. இது உங்கள் ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் PIE பிடோக் நார்த் அவென்யூ 3 பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளதால் மன்னிக்கவும், அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. MCEA நோக்கி செல்லும் AYE போனாவிஸ்டாவிற்கும் ஜூரோங் டவுன் ஹால் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், AYEA நோக்கி செல்லும் குயின்ஸ்வே சாலைக்கும் டனன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது
0: வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: பாரம்பரியம் மிக்க சுவையோடு பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
4: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
3: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோடு அட்டகாசமான சாப்பாடு.
4: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
3: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
4: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
1: மீண்டும் வந்துவிட்டது கோ டாக் டாங் எனேபிள் விருதுகள். மன உறுதியோடும் துணிச்சலோடும் செயல்பட்டு பிறருடைய சிந்தனைகளை மாற்றி வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நபர்களை கொண்டாடும் நேரம் மீண்டும் வந்துவிட்டது. இதுவரை வெற்றி பெற்றவர்களில் இருவர் கூறுவதை கேளுங்கள்.
5: Don't let what people may think as a disability limit what you think you can do, because there's literally like so much more that you can do and there's so much more to life.
6: I would say that in life you just got to try, because if you never try you will never know.
1: மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இன்றே நியமனம் செய்யுங்கள். செல்லுங்கள் GCTEnableFund.sg. இது GoTalkTalk Enable நிதியின் முயற்சியாகும். இந்நிதியை நிர்வகிப்பது SG Enable அமைப்பு. ஆதரவு MediaCorp.
7: வணக்கம் சிங்கே.

0: சிவராஜினேச இல்மஜினு திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹரேஷ் ராகவேந்திரா பாம்பே ஜெயஸ்ரீ ஓ எஸ் அருண் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:49 ஆகி விட்டது. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை அன்று இடம்பெறுகிறது. காலை 9 மாலை 6 வரையிலும் மீடியாகாப் வளாகத்தில். உங்களுடைய பிள்ளைகள் வந்து நல்லா தமிழ்ல பேசுவாங்களா, ஆனா இன்னும் சிறப்பா தமிழ்ல பேசணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்களா, அதனுடைய நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா கண்டிப்பா இந்த பயிலரங்கிற்கு நீங்க அனுப்பணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு மேடை அல்லது தொலைக்காட்சியில நடிக்கணும்னு ஆசையா இருந்தாலும் கூட இந்த பயிலரங்குல அவங்க பங்கு பெற்றால் சிறப்பாக இருக்கும். சமூக ஊடக காணொலிகள்ல வருங்காலத்துல அவங்க பதிவு செய்வதற்கு இந்த பயிலரங்கு வந்து ரொம்ப உதவியாகவும் இருக்கும். 7 15 உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்குல கலந்து கொள்ளலாம். எனவே உங்களுடைய பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சிருங்க. ஏர்லி பர்ட் சலுகை இப்பொழுது நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேர்களே, நீங்க வந்து ஜூன் 10 அதாவது அடுத்த புதன்கிழமைக்குள்ள நீங்க பதிவு செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் மொத்தமாக அதாவது ஜிஎஸ்டி உட்பட கட்ட வேண்டிய மொத்த கட்டணம் 147. அதே நீங்க வந்து ஜூன் 11 பிறகு பதிவு செஞ்சீங்கன்னா நீங்க மொத்தமா கட்ட வேண்டிய கட்டணம் 163. எதுக்கு கூடுதலா கட்டணம் எல்லாம் செலுத்துறீங்க? அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள பேசி கலந்துரையாடி உங்களுடைய பிள்ளைகளை பதிவு செஞ்சிருங்க. அலிபத் சலுகைய நல்லா என்ஜாய் பண்ணுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. சரியா, வரும் மாணவர்கள் அனைவருக்கும் குடி பேக் வழங்கப்படும். பதிவுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய இணைய பக்கம் go.mediaacademy.sg/oli-apw. புரியலன்னு சொல்றீங்களா, வாட்ஸ்அப் பக்கமா வாங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறேங்க. அது மட்டும் இல்ல, மேல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கூட நீங்க அழைக்க வேண்டிய தொடர்பு எண் 633 333 8 8 8 6 3 3 3 8 8. சரியா, ஒலி வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 உங்களுடைய பிள்ளைகளை நாங்க அங்க சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கோங்க. சரி, இப்ப பலரும் வந்து சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
1: 968 போக்குவரத்து நிலவரம்
0: MCEA நோக்கி செல்லும் AYE கிளமெண்டி அவென்யூ 6 இருக்கு. பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது, முதலாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் தினம் ஆர்கேஜினை
1: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகைக்கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும்

0: சம்பந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக் கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம். ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
2: என் பெயர் குகல். மூன்று வருடம் ஒலி பயிலரங்குக்கு போனேன். இந்த முறையும் உங்க குகல் நான் வரேன். வானொலி படிப்பாளர்கள் சும்மா மைக்கு முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயிலரங்கில் கலந்துகிட்டதால எனக்கு ஒலி 968 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலும் கருகாட்டம் கொஞ்சம் புதிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புதிய அங்கங்கள் இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட பெருமைகளையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கட்டுக் கொடுக்க காட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
0: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரகாப்பில். அர்லி பேர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10 தேதிக்குள் பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. ஜூன் 10 தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888
1: 6333-888.
0: ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். யூ தி ஜென் ஜி பீட் அங்கத்திற்காக உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. ஷபீரின் இசையில் மஸ்ட் டே த ப்ரே பாய் நாடக தொடர்ல இருந்து ஷபீர், ஸ்ரீநிஷா ஜெயசீலன், ரோஷன் ஜெம்ராக் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு ஸ்டெஃபன் ஜக்கராயா இசையமைத்து பிரியங்கா வூட் சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. நாம் நாடக தொடர்ல இருந்து மஸ்ட் டே த ப்ளே பாய். நாம் நாடக தொடர்களை நீங்க இன்னும் முழுமையா பார்க்கலையா அப்படின்னா நீங்க இப்பவே mewatch.sg என்கிற இணையதளத்திற்கு செல்லலாம், அல்லது மீ வாட்ச் செயலியை பதிவிறக்கம் செய்யலாம். எல்லா பாகங்களையும் நீங்க அங்க இலவசமாக கண்டு மகிழலாம். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக 90களில் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடல்கள்
2: இடம்பெறவிருக்கின்றன.
1: பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திலிருந்தும் வண்டிச்சலி சென்றாசை திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒளியேற காத்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்பு வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று வானம் தெளிந்து காணப்படும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.

0: அருண்மொழி சித்ரா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு கட்ட பஞ்சாயத்து திரைப்படத்தில இருந்து ஜாலி ஏபிரஹாம் பவதாரணி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE புக்கிட்டமா ரோடிற்கு பிறகும் புடக் ரெசர்வா ரோடிற்கு பிறகும் வாகனங்கள் பழுதடைந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிப்ளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
2: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏடுமே தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏடுமேன் சுவை சுண்டி இழுக்கும்.
3: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில் டல்ஹவுசி லேனிலும், அப்பர் டிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் பொருட்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏடுபி சைவ உணவகம்.
4: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் June 3 அன்று 2006 சர்பியாவுடனான சுமார் 88 கால இணைப்பை துண்டித்து மோண்டினேக்ரோ நாடாளுமன்றம் தமது குடியரசின் சுதந்திரத்தை அறிவித்தது. இப்ப வாங்க மோண்டினேக்ரோவை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா. மோண்டினேக்ரோவில் அமைந்துள்ளது தாரா நதி பள்ளத்தாக்கு. இது 78 கிலோமீட்டர் நீளமும் 1300 மீட்டர் வரை ஆழமும் கொண்டது. இது ஐரோப்பாவிலேயே ஆக ஆழமானதாகவும் உலகிலேயே 2வது ஆக ஆழமான பள்ளத்தாக்காக விளங்குகிறது. மோண்டினேக்ரோவில் உள்ளது நியகோஷ் கல்லறை மாடம். இது 1657 மீட்டர் உயரத்தில் உள்ள லோப்சென் மலையில் அமைந்துள்ளது. இதுவே உலகிலேயே ஆக உயரமான கல்லறை மாடமாகும். அதாவது ஆங்கிலத்துல மௌசூலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோண்டினேக்ரோவில பா அப்படிங்கிற ஒரு கடலோர நகரம் இருக்குங்க. இந்த பா நகரத்துல 2000 மேல் பழமை வாய்ந்த ஒரு மரம் உள்ளது. இது ஒரு ஆலிவ் மரம். இந்த மரத்தின் பெயர் ஸ்டாரா மஸ்லினா. ஐரோப்பாவிலேயே ஆக பழமை வாய்ந்த மரங்களில் இது ஒன்று என்று தகவல்கள் கூறுகின்றன.
5: இத்தகவலை வழங்கியோர்
4: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: இவங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: தேனிசென்றல் தேவாவின் இசையில் ஆஹா உயிரிலே கலந்தது திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. May 30 அன்னைக்கு விமானத்துல இருந்த பாம் அப்படிங்கிற பெயருடைய ஒரு ப்ளூடூத் சாதனம் பாதுகாப்பு எச்சரிக்கையை ஏற்படுத்தியதால் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று புறப்பட்ட பிறகு திரும்பி வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இப்ப விமானம் புறப்படுவதற்கு முன்பு உங்களுடைய மின்னணு சாதனங்கள் எல்லாத்தையும் பிளைட் மோட்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்ட பிறகு அந்த பட்டியல்ல பாம் என்கிற பெயர் கொண்ட சாதனம் அவங்களுடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கைய ஏற்படுத்தி உள்ளது. அதன் பிறகு விமானி தரை இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதிகாரிகள் ஆராய்ஞ்சு பார்த்ததுல 16 இளையரோடைய ஃபிட்பிட் கடிகாரத்தின் பெயர் தாங்க அது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இளையர்கள் எல்லாரும் சும்மா ஒரு ஜோக்குக்காக இந்த மாதிரி சுவாரஸ்யமான பெயர்களை வைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த மாதிரி பெயர்கள்லாம் அவங்களுடைய சாதனங்களுக்கு வைப்பாங்க. ஆனா பின் விளைவுகளை பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இந்த இளையரோடைய ஃபிட்பிட் கருவியின் பெயர்னாலேயே நூற்றுக்கணக்கான பயணிகளுடைய பயணம் தாமதமாயிற்று. எனவே பெற்றோரே, உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, என்னென்னலாம் அவங்களுடைய சாதனங்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க அப்படிங்கறதுல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரி, இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 179 வெள்ளி 90 காசு.
0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: ரஹ்மானின் இசையில் வண்டுச்சோலை சென்றாசை திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. பி ஜெயச்சந்திரன் மின்மினி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக வித்யாசாகரின் இசையில் இந்த பாடல் இடம்பெற
1: இருக்கின்றது.
0: எஸ் ஜானகி பாடியிருக்கும் இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
2: போக்குவரத்து நிலவரம்
0: AYEI நோக்கி செல்லும் CTE ஆர்ச்சர்ட் ரோட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் AYE ஜூரோங் பார்க் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.

0: நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
3: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
2: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
3: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
4: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அணியுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
5: ஒலி 968
6: சினிமா சினிமா
7: சிவ கார்த்திகேயன். சிவகார்த்திகேயனின் நடிப்பில் அடுத்து வெளியாக இருக்கும் திரைப்படம் செய்யோன். இந்த திரைப்படத்தை கமல் ஹாசன் தயாரிக்கிறாரு. சிவகுமார் முருகேசன் திரைப்படத்தை இயக்குறாரு. பாக்யஸ்ரீ பேர்ஸ் இந்த திரைப்படத்துல கதாநாயகியாக நடிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் பாக்யஸ்ரீ போஸோட சேர்ந்து பாலசரவணன், அருள்தாஸ், ரேச்சல் ரெபேக்க, சிங்கம்புலி இப்படின்னு பலரும் நடிப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. அக்டோபர் மாதத்துல இந்த திரைப்படம் வெளியாகும் என்று தகவல்கள் கூறுகின்றன. சமீபத்தில் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரு பாடலுக்கு வந்து சிவகார்த்திகேயன் அபிநயம் பிடிக்கிற அந்த காட்சி இருக்கு இல்லையா, அந்த பதிவு செய்யற அந்த காட்சியை வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிக்கிட்டு வருது. இந்த காட்சியை பார்த்த பிறகு, அதாவது படப்பிடிப்பின் போது பதிவு செய்யப்பட்ட இந்த காணொளி ஒரு நேயர் வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காரு இணையத்துல. இதை பார்த்த பிறகு சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எல்லாரும் வந்து அவருடைய செய்யோன் படத்திற்காக ஆவலா காத்துக்கொண்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. அக்டோபர் மாதம் வெளியாகிவிடும், இன்னும் சில மாதங்களே உள்ளன, ஓடிரும். எனவே நாம இதை எதிர்பார்த்து, நானும் சிவகார்த்திகேயன் ஃபேன் சொல்லலாமே, நாங்களும் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து காதுகிட்டு இருக்கோங்க. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
8: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.

0: இசைஞானி ராஜா வினேசியில் பூந்தோட்டம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர். அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது சிடிஇஐ நோக்கி செல்லும் SLE லென்டோ அவென்யூவிற்கு பிறகு முதலாம் நான்காம் தடங்களை தவிர்க்கவும். துவாசை நோக்கி செல்லும் PIE சிடிஇ SLE எக்ஸிட் அங்கேயும், AYEI நோக்கி செல்லும் சிடிஇ ஆர்ச்சர்ட் ரோட் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்துவிட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
1: ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 26.
2: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி 9:08 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். ஒன்று, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து செய்தித்தாளை கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளிபடைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
0: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 Stars Avenue மிரக்காப்பில். ஏர்லி பேர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. June 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. June 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888 6333-888.
3: இது வணக்கம் சிங்கே.
0: நிரம்பு பொழுது சரியாக காலை 9:53 ஆகிவிட்டது. நேர்களே, உங்களிடமிருந்து நான் விடைபெறும் நேரம் வந்து விட்டது. அடுத்து உங்களுக்காக ஆனந்த ஆர்வம் நிகழ்ச்சியை வழங்க வராங்க ஹலீமா அஸ்மான். விடுப்பிற்கு பிறகு மீண்டும் உங்களோட இணைய இருக்காங்க. எனவே தொடர்ந்து ஒலி 9:08 இணைந்திருங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. வாட்ஸ்அப் வாயிலாக கருத்துக்களையும் நீங்க தெரிவிக்கலாங்க. சரி, மீண்டும் உங்களை நான் நாளை காலை 6 வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில சந்திக்கிறேங்க. உங்களுடைய விருப்ப பாடல்களையும் அனுப்பி வச்சிட மறந்துடாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காபோலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் இந்த ஆண்டு 9,000 மேற்பட்ட தனியார் வீடுகள் விற்பனைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான அரசாங்க நில விற்பனை திட்டம் வெளியிடப்பட்டது. அதில் 9 கட்டுமான இடங்கள் உறுதி செய்யப்பட்டன. அவற்றில் சுமார் 4,700 தனியார் வீடுகள் விற்பனைக்கு வரும். இந்த ஆண்டின் முதல் பாதியில் 4,500 மேற்பட்ட வீடுகள் விற்பனைக்கு வந்தன. அவற்றையும் சேர்த்து தனியார் வீடுகளின் மொத்த எண்ணிக்கை சுமார் 61,000 அதிகரிக்கும். அது தற்போது 57,000 உள்ளது. அனைத்துலக ஒழுங்குமுறை நிச்சயமற்றதாக இருந்தாலும் எதையும் மாற்ற முடியாது என்று ஒதுங்கிக் கொள்ளும் மனப்பான்மையை துருக்கியேவும் சிங்கப்பூரும் கொண்டிருக்கவில்லை என்று துருக்கியேவின் வெளியுறவு அமைச்சர் ஹகான் ஃபிடான் கூறியிருக்கிறார். அத்தகைய மனப்பான்மையை நிராகரிக்கும் அறிவார்ந்த பொறுப்பான நாடுகளில் துருக்கியேவும் சிங்கப்பூரும் அடங்குவதாக திரு ஃபிடான் சொன்னார். மாறாக இரு நாடும் அரசு தந்திர முயற்சிகளில் துடிப்புடன் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டார். இரு நாடும் வட்டார அளவில் பங்காளித்துவங்களை செய்து கொள்வதாகவும் அவர் சொன்னார். அந்த வகையில் துருக்கியேவும் சிங்கப்பூரும் ஒரே அணுகுமுறை கொண்டிருப்பதாக திரு ஃபிடான் சொன்னார். அனைத்துலக உத்தி ஆய்வுக் கழகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இந்நிலையில் துருக்கியேவின் வெளியுறவு அமைச்சர் ஹகான் ஃபிடான் சிங்கப்பூர் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். அவர் இங்கு 2 அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டிருந்தார். பயணத்தின் போது திரு ஃபிடான் பிரதமர் லோரன்ஸ் வோங்கை சந்தித்தார். இருவரும் இரு நாட்டின் நீண்டகால உறவுகளை மறு உறுதிப்படுத்தினர். சிங்கப்பூருடனும் வட்டாரத்துடனும் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் துருக்கியேவின் விருப்பத்தை திரு வோங் வரவேற்றார். திரு ஃபிடான் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனையும் சந்தித்தார். உணவு பாதுகாப்பு, புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி உள்ளிட்ட அம்சங்களில் கூட்டு முயற்சியை அதிகரிக்கும் வழிகளை அவர்கள் கலந்துரையாடினர். திரு ஃபிடான் உள்துறை அமைச்சர் க. சண்முகத்தையும் சந்தித்தார். பலதரப்பு ஒத்துழைப்பை கட்டிக்காப்பதன் முக்கியத்துவத்தை அவர்கள் மறு உறுதிப்படுத்தினர். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் சட்டக்கல்வி மாணவர்களும் ஆசிரியர்களும் சட்ட AI தளம் ஒன்றை இலவசமாக பயன்படுத்தலாம். ஹாவி எனும் தளம் சிங்கப்பூரிலும் உலகளவிலும் உள்ள சட்ட நிறுவனங்களாலும் சட்ட துறைகளாலும் பயன்படுத்தப்படுகிறது. தளத்தால் செயல்திறனும் உற்பத்தியும் மேம்படலாம் என்று சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் சட்டக்கல்வி பிரிவு சொன்னது. வேலையில் AI ஆற்றும் பங்கிற்கு மாணவர்கள் இன்னும் தயாராக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஜப்பானில் வீசும் ஜாங்மி புயலால் தலைநகர் டோக்கியோ உயர் விழிப்பு நிலையில் உள்ளது. சுமார் 800 உள்நாட்டு அனைத்துலக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதிக ஆபத்துள்ள பகுதிகளை விட்டு வெளியேறும் கூடுதல் உத்தரவுகளை அதிகாரிகள் பிறப்பிக்கின்றனர். புயல் காற்று சற்று வலுவிழந்து மணிக்கு 95 km வேகத்தில் வீசுகிறது. வடக்கு நோக்கி செல்லும் புயல் இன்று பின்னேரத்தில் டோக்கியோவை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் 300 mm வரையிலான மழை பெய்யலாம் என்று முன்னுரைக்கப்பட்டது. வெள்ளம், நிலச்சரிவுகள், பெரும் அலைகள் ஆகியவை ஏற்படும் அபாயம் அதிகரித்திருக்கிறது. அமெரிக்கா ஈரானின் கஷம் தீவை தாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளது. நட்பு நாடுகள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலடியாக தீவை குறிவைத்ததாக அமெரிக்கா சொன்னது. ஈரான் குவைத்தையும் பஹ்ரைனையும் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் 5 கடற்படை தலைமையகம், ஆகாய தளம், போர்க்கப்பல் ஆகியவற்றை குறிவைத்ததாக புரட்சிப்படை சொன்னது. அமெரிக்க மத்திய தளபதியும் அதனை மறுத்தது. வளைகுடா வட்டாரத்தில் ஈரான் பாய்ச்சிய ஏவுகணைகளையும் ஆளில்லா வானூர்த்திகளையும் வெற்றிகரமாக தோற்கடித்ததாய் அது சொன்னது. இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தடை உத்தரவுகள் தளர்த்தப்படுவதற்கு முன் தெஹ்ரான் அதன் அணுசக்தி திட்டத்தை கணிசமாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் அவர். செனட் சபையின் வெளியுறவு குழுவிற்கு முன் திரு ரூபியோ பேசினார்.
எந்த ஓர் அமைதி உடன்பாடும் நிலவ ஈரான் ஹார்மஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று திரு ரூபியோ வலியுறுத்தினார். அதே நேரத்தில் தடை உத்தரவுகள் தளர்த்தப்பட தெஹ்ரான் அதன் அணுசக்தி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த இணங்க வேண்டும் என்றார் அவர். அமெரிக்க ராணுவம் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலை தாக்கியிருக்கிறது. கப்பலை நோக்கி ஹெல்ஃபயர் ரக ஏவுகணை பாய்ச்சப்பட்ட காணொலியை ராணுவத்தின் மத்திய தளபதியம் பதிவிட்டது. பொட்ஸ்வானா கொடி ஏந்திய கப்பலின் இயந்திர அறை குறிவைக்கப்பட்டதாகவும் அது செயலிழந்ததாகவும் தளபதியம் தெரிவித்தது. பலமுறை விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை கப்பல் சிப்பந்திகள் புறக்கணித்ததாக மத்திய தளபதியம் அறிக்கை வெளியிட்டது. 24 மணி நேரத்தில் அமெரிக்க படைகள் வெளியிட்ட உத்தரவுகளை அவர்கள் பலமுறை பின்பற்ற தவறியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிட தொடங்கியதிலிருந்து அமெரிக்க ராணுவம் தாக்கியிருக்கும் 6வது கப்பல் இது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். ஒன்றரை வார விடுப்புக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை உங்களுக்காக நான் வழங்க வந்துட்டேன். நீங்களும் விடுப்புக்கு போயிட்டு வந்துட்டீங்க, ஆனா உங்க பார்ட்னர் எங்க ஹலிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இன்னும் விடுப்புல இருக்காரு. கவலைப்படாதீங்க, அடுத்த வாரம் அவர் இவ்வளவு புத்துணர்ச்சியா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா நிகழ்ச்சி படக்க என்னோட சேர்ந்து படக்க வந்துருவாருன்னு பொறுத்திருந்து மட்டும் பாருங்களே. உங்களுக்காக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் யாஸ்மி நிகழ்ச்சி படுத்திருந்தாங்க, சென்ற வாரம் சாந்தி படைத்திருந்தாங்க. மீண்டும் பேட்டன் ஏ பக்கமா வந்துருச்சு திருப்பிடுத்து. உங்களுக்காக இந்த வாரம் மிச்சம் இது இருக்கிற புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் தான் நிகழ்ச்சி தனித்தனியா வழங்க போறேன். ஆனா கண்டிப்பா நீங்க எல்லாருமே நல்ல ஒரு துணையா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வாவ், அப்படி இப்படி ஜூன் பள்ளி விடுமுறையே ஆரம்பிச்சாச்சுப்பா. பல பேரும் நீங்க ஜேபிக்கு போயிட்டு இருக்கலாம். முந்தினம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்ட நெரிசல் போக்குவரத்து நெரிசலாம் இல்ல, ஆனா நேரத்தை பொறுத்திருக்கு. பல காணொலிகள் சமூக ஊடகத்துல நான் பாத்திருந்தேன், பல பேரும் நீங்க பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க உங்க பிள்ளைகளுடன். ஏன்னா இந்த பள்ளி விடுமுறை இல்லைன்னா வேற எப்பதான் நம்ம பயணம் செய்யறது இல்லையா? சில பேர் சீனாவில் இருக்காங்க. ரொம்ப பிரபலமான ஒரு இடம் இந்த வருஷம், எங்க திருவிழாலும் எல்லாருமே இங்கதான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. முக்கால்வாசி பேரு இந்த ஒரு இடத்த தான் பயணம் செய்யறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. எந்த இடம் அது அப்படின்னு கொஞ்ச நேரத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஆசியாவின் சுவிட்சர்லாந்துனா அது இந்த இடம் தான் சொல்றாங்க. போகிறதுக்கும் கொஞ்சம் மலிவாக தான் இருக்கோங்க. எந்த இடமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க பகிர்ந்து கொள்ளுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். உங்களுக்காக நல்ல நல்ல தகவல்கள் பாடல்கள் எல்லாமே நிகழ்ச்சியில வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து மணலி பக்கமா இணைச்சிருக்கு. இப்ப வாங்க நல்ல ஒரு துள்ளலான விறுவிறுப்பான பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? மின்சார கனவு படத்துல இருந்த உன்னி மீன சித்ரா ஸ்ரீனிவாஸ் பாடலை கொண்டு வராங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில இதோ இது உங்க ஆனந்தம் அரபம்.

0: இன் சுவிட்சர்லாந்துனா அது இந்த நாட்டின் பகுதிதான்ப்பா அப்படின்னு பிரபலமா சொல்றது உண்டு. அது எந்த பகுதி அப்படின்னு ஒரு பாடலுக்கு பிறகு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். ஆனா அதற்கு முன்னால ஏன் கண்ணில் பட்ட அழகான சில வரிகள், நம்மள சிந்திக்க வைக்கக்கூடிய சில வரிகள் இது உங்களுக்காங்க. குடைப்பிடிப்பது மழையை நிறுத்த அல்ல, குடைப்பிடிப்பது மழையை நிறுத்த அல்ல, நாம் நனையாமல் இருக்க மட்டுமே. அதே போல்தான் சில மனிதர்களிடம் விலகி இருப்பது அவர்களை வெறுக்க அல்ல, நம்மை நாமே காத்துக்கொள்ள.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது.

0: வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயண பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயண பெட்டியை நீங்க செக்இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகை பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயண பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயண பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்ல. தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40 மடங்கு கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாப்பட்ட மறுபடி கூப்பிடுது. டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
2: ப்ரோ உங்களை எல்லா கலகத்திலும் பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
1: காயத்ரி கேட்டீங்களே, எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
3: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
4: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOV-1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: ஆமாங்க, நான் சொல்லிருந்தேன் இல்லையா, இந்த இடத்தை இந்த நாட்டின் பகுதியை குறிப்பா ஆசியாவின் சுவிட்சர்லாந்து அப்படின்னு பிரபலமா கூப்பிடுறது உண்டு. ஏன் எதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடம் ரொம்ப அழகா குளிரா இருக்கும். ஐயோ நீங்க நம்ப மாட்டீங்க, நான் IG ஸ்டோரிஸ் திறந்தாலே சமூக ஊடகத்தை திறந்தாலே எப்படியாவது ஒரு ஆள் அங்க இருக்கிறத நான் பார்ப்பேன், அவங்களுடைய காணொலிகள்ல பார்ப்பேன். என்னடா இது, இந்த இடம் இந்த வருஷம் ரொம்ப பிரபலமா இருக்குது போல. ஒரு ட்ரெண்ட் மாதிரி எல்லாருமே அங்கதான் பயணம் செய்வாங்க, வெளியூர் பயணம் மேற்கொள்வாங்க. அப்படி பார்த்தா இந்த மே ஜூன் மாதங்கள்ல இந்த இடம் ரொம்ப பிரபலமா இருக்குதோடு எனக்கு தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் நான் பார்த்துட்டேன் இங்க பயணம் செய்யறது. அது எந்த இடம் அப்படின்னா சாப்பா வியட்நாம்ல இருக்குதுங்க. இந்த இடம் ரொம்ப அழகா குளிரா இருக்கும். நிறைய படிக்கட்களை நீங்க பார்க்கலாம். இங்குள்ள பச்சை மற்றும் தங்க கம்பளம், அங்க இருக்கிற இந்த படிக்கட்டு முறை நெல் விவசாயம் உலக புகழ் பெற்றது. டெரஸ்ட் ரைஸ் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல இந்த வயல்கள் அனைத்தும் தங்கம் போல மஞ்சள் நிறமா மாறி கண்குள்ளா காட்சியா இருக்குமா. அதை பாக்குறதுக்கும் பல பேரும் வருவாங்களா. பனி பெய்யும் வியட்நாம் அப்படின்னு சொல்றாங்க. வியட்நாம் பொதுவா நம்மள மாதிரிதான் ஒரு வெப்ப மண்டல நாடு. ஆனா சாப்பாவுல மட்டும் குளிர்காலத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பா டிசம்பர் ஜனவரியில ரொம்ப குளிரா இருக்குமா. ஸ்னோஃபால் பனிப்பொழிவு ஏற்படும் சொல்றாங்க. ஐயோ நிஜமா? பிலீவ் மீ, அது மட்டும் இல்ல, அங்க ஒரு காதல் சந்தை கூட இருக்குதா.
6: ஓஹோ,
0: சனிக்கிழமை இரவுகள்ல ஒரு வித்தியாசமான சந்தை அங்க நடக்கும்.
7: இது காதல் புரியுதுல்ல.
0: பழங்குடியின இளையர்களோ இளம் பெண்களோ தங்களுக்கு பிடித்த துணியை தேர்ந்தெடுக்க பாட்டு பாடி நடனமாடி அங்க ஒன்று கூடுறத நம்ம பாக்கலாம்.
7: ஐயோ நல்லா இருக்க.
0: பெண்களின் ராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க. சாம்பாவின் மலைப்பகுதிகளில் வாழும் ஹமோங் பழங்குடியின பெண்கள் தான் அங்க வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டியாகவும் டூர் கைடாகவும் கடைகளை நடத்துபவர்களாகவும் இருக்காங்களா. சாம்பாவில் இருக்கும் இந்த மவுண்ட் ஃபனிஸ்பார், அதுவும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மலைப்பகுதி. நான் பார்த்த முக்கால்வாசி காணொலிகள்ல பல பேரும் இந்த மவுண்ட் ஃபனிஸ்பார் மலைகள்ல இருந்து புகைப்படங்கள் எடுக்கிறத நான் பார்த்தேன். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா என்ன, அப்படி சின்ன பிள்ளைகள் நமக்கு இருந்தாங்கன்னா, குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய படிகள் இருக்கு, நிறைய மலைகள் இருக்கின்றன. அதனால நம்ம இந்த பிரேம் இந்த ஸ்ட்ரோல் எல்லாம் எடுத்துட்டு போகும் போது அது எவ்வளவு சிரமமா நமக்கு இருக்கோ அப்படின்னு அங்க போகிற வரைக்கும் நமக்கு தெரியாது. கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா குழந்தைகளை கூட்டி போகிற அளவுக்கு நிறைய வசதிகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா தம்பதியா போக போறீங்க, ஒரு குழுவா நீங்க எல்லாரும் நண்பர்களா இல்ல உறவினர்களா பெரியவர்கள் போக போறீங்கன்னா நல்ல ஒரு அழகான இடம் மலிவாகவும் இருக்கும். இந்த ஜூன் மாதத்துல நீங்க போயிட்டு வரலாமே. ஆனா நீங்க சொல்லுங்கடர்களே, இந்த மாதிரி மலிவா அவ்வளவா நீங்க கட்டணம் செலுத்தல, விமான கட்டணம் செலுத்தல, ஆனா இந்த இடம் ரொம்ப அழகான ஒரு இடம் ஹலிமா, அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதிகமா பல பேரும் இந்த இடத்த பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா பேசும் போதுலாம் இந்த லண்டன் பாரிஸ் ஐரோப்பா நாடுகளை பற்றி பேசுறது உண்டு. ஆசியால இருக்கிற சில புகழ்பெற்ற நாடுகள் இப்ப இந்தோனேசியாவை எடுத்துக்கிட்டா பாலி அப்படின்னு முதல்ல நமக்கு தோணும். மலேசியானா அந்த KL பினிங் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். தாய்லாந்துனா இந்த பேங்காக் கிராபி புகேட் அப்படின்னு சொல்றோம். ஆனா பல பேரும் போகாத சில இடங்கள் இருக்கின்றன, ஆனா அவ்வளவு அழகா இருக்கும் அண்டர் ரேட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீங்க போயிருக்கீங்களா, எந்த இடத்த சொல்வீங்க பார்த்துக்கொள்ளுங்க.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வெளியூருக்கு போங்க, வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யுங்க அப்படின்னு நம்ம சில பேர்கிட்ட சொல்ல போது, இல்லப்பா இப்ப நமக்கு கட்டுப்படி ஆகாது, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பயணம் செய்யலாம் அப்படின்னு சில பேரை சொல்லுவாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா நம்ம இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் போது, தாமதப்படுத்தும் போது, அந்த ஒரு காலம் வராமலேயே போயிடும். அதனால இந்த வெளியூர் பயணம் நம்ம மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம செஞ்சிடணும். விலையான ஒரு இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப மலிவா பல இடங்கள் இருக்கின்றன, பல பகுதிகள் இருக்கின்றன. கொஞ்சம் நம்ம சுத்தி பார்த்து ஆராய்ச்சி செஞ்சோம்னா அப்படிப்பட்ட இடங்கள் நம்ம கண்ணுக்கு தென்படும். கூகுள் செஞ்சாலே போதுங்க, நம்மளால பயணம் செய்ய முடியும். மலேசியாவிலேயும் பல இடங்கள் இருக்கின்றன, இந்தியாவிலேயும் பல இடங்கள் இருக்கின்றன. ஒரு வாரம் பயணம் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப புத்துணர்ச்சியா உங்க உடலே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பயணம் செய்யறது நம்ம உடலுக்கு நல்லது, மன உளைச்சலை குறைக்குது, அங்க இருக்கிற சில புது மக்களை நம்ம சந்திக்கலாம், உறவுகளை மேம்படுத்தலாம், புது புது கலாச்சாரங்களை கற்றுக்கொள்ளலாம். கவனிச்சிருக்கீங்களா, வெளியூருக்கு போகும் போது நம்ம இன்னும் அதிகமா நடப்போம், பல இடங்களுக்கு நடந்தே போவோம். 10,000 படி எல்லாம் எடுத்து வைக்கிறது நமக்கு சர்வ சாதாரணமா இருக்கும். அதனால பயணம் செய்ய நேர்களே.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
0: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: ஜாக்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

பாடல்கள்லாம் அருமையா இருக்கா அலிமா அப்படின்னு பல பேரும் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்துல வானொலி பக்கமா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சரி, நான் கேட்ட கேள்விக்கு, அதாவது மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கண்ட்ரீஸ் அல்லது சிட்டிஸ் அப்படின்னு சொல்ல போது பல பேரும் பேசப்படாத சில இடங்கள் இருக்கின்றன. அதுவும் நமக்கு நல்லதுதான், ஏன்னா அங்க போகும்போது ரொம்ப கூட்ட நெரிசலாம் இருக்காது, நடக்கும்போது அங்கங்க நம்மளை இடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் நிம்மதியா அழகா புகைப்படங்கள் எடுக்கலாம், புகைப்படத்துல பல பேரும் பின்னால இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நமக்கும் அது வசதியா அமையும். பல பேரும் அந்த இடத்துக்கு போகாம இருக்கும் போது கேட் கீப் நம்ம பண்ணலாம் இல்லையா. ஆனா நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம் தானே. இங்க நீங்க சொல்லும் போது நிறைய ஐடியாஸ் நீங்க மக்களுக்கு கொடுக்கறீங்க, மற்ற நேர்களுக்கு கொடுக்கறீங்க, எங்க போகலாம் இந்த ஜூன் மாதத்துல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நீங்க சொல்ற சில இடங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல தெரிவா அமையலாம் இல்லையா. ராஜி சொல்லிருக்காங்க, ஆமா ஹாலிமா, என்னோட நீஸ் நெஃப்யூல சாப்பா வியட்நாமுக்கு போயிருந்தாங்க, ரொம்ப அழகான இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்ப நான் பரிந்துரைக்கிற ஒரு இடம்னா அதுதான் தமன்னிகாரா அப்படின்னு ராஜேஷ் குறிப்பிட்டிருக்காங்க. தமன்னிகாரா வந்து மலேசியாவில இருக்கிற ஒரு தேசிய பூங்கா. அங்க மழைக்காடு பாத்தீங்கன்னா 130 மில்லியன் வருஷத்துக்கு மேல இருக்குதான். பா, அருமையான ஒரு இடம் ஹாலிமா அப்படின்னு ராஜேஷ் சொல்லியிருக்காங்க. தமன்னிகாரா. மதன் பிரசாத் குறிப்பிட்டிருக்காரு, சீனாவில இருக்கும் யூனான் பகுதிக்கு கண்டிப்பா போகணும் ஹாலிமா, அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். சீனாவில இருக்கிற இந்த யூனான் பகுதியை பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற இந்த ஜேட் டிராகன் ஸ்னோ மவுண்டன், இந்த ஒரு மலைப்பகுதி ஸ்விஸ் மலையை பாக்குற மாதிரியே இருக்கும், ஸ்விஸ் ஆல்ப்ஸ் மாதிரி இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா என்ன கொஞ்சம் கூட்ட நெரிசலா இருக்கும். அதோட அங்க இருக்கிற இந்த ப்ளூ மூன் வேலி நீல பச்சை நிறத்துல ரொம்ப அழகா இருக்கும் ஹாலிமா. அந்த நீரை நம்ம பார்க்கும் போது பா, இது உண்மைதானா, நிஜம் தானா, இல்ல AI-ல செஞ்சிருக்காங்கன்னு கேட்கணும் தோணும். அந்த அளவுக்கு அந்த தண்ணீர், அந்த நீர் ரொம்ப அழகு காட்சி அளிக்குமா. திருமண படப்பிடிப்புகளை கூட அங்கதான் செய்வாங்களாம், வெடிங் போட்டோஷூட்ஸ் எல்லாம் அங்கதான் செய்வாங்களாம். பிரபலமான ஒரு இடமா இருக்குது அப்படின்னு மதன் பிரசாத் குறிப்பிட்டிருக்கீங்க. என்ன மதன் பிரசாத், இப்ப நீங்க என்ன தூண்டி விட்டுட்டீங்களே, அங்க போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. ஆனா என்ன, இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா குழந்தைக்கு வசதியா இருக்கக்கூடிய இடத்தான் நான் தேர்ந்தெடுக்க முடியும். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பயணமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 முறை நான் பயணம் செய்வேன். ஆனா அந்த இடங்கள்ல நிறைய நடக்கிற பகுதிகள் இருக்கும், படிக்கற்கள் இருக்கும், குழந்தைகளுக்கு வசதியா இருக்காதுப்பா. அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஆனா உங்ககிட்ட இருந்தும் நான் சில ஐடியாஸ் எடுக்கலாம். தொடர்ந்து பாரத கொள்கிறீர்களே அண்டர் ரேட்டட் கண்ட்ரி சிட்டிஸ், பல பேரும் பேசாத சில இடங்கள் எவை.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222. வாரத்தில் 7 நாட்களும்.
3: பாரம்பரியம் மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
4: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
3: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
4: பிரியாணி ஆப்பம் பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
3: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
4: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
5: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
6: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி 9-8 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். 1, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து தீட்டுதாளி கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளிபடைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
7: பதிவு செய்யுங்க, சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 மிரிகாப்பில். ஏர்லி பேர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. ஜூன் 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333388 6333388.
8: காலை 10 இருந்து பிற்பகல் 2 வரை ஆனந்தம் அரபம். சங்கீதா குறிப்பிட்டிருக்காங்க பூட்டான். பூட்டானுக்கு பல பேரும் போகிறது இல்ல ஹலிமா, ரொம்ப அண்டர் ரேட்டட் நான் நினைக்கிறேன். பூட்டான், லாவோஸ், இந்த நாடுகளுக்கு கண்டிப்பா போகணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சங்கீதா. பூட்டான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிந்த ஒருத்தர் அவங்க இப்ப அங்கதான் இருக்காங்க, நம்ம ஜோகிம் கோமேஸ், 987 வானொலி படைப்பாளர். இப்ப அவர் பூட்டான்ல இருக்காரு அவருடைய அம்மாவுடன். சரி, பூட்டான் அப்படின்னு சொல்லும் போது நல்ல ஒரு நாடு இல்லையா, லேண்ட் ஆஃப் தி தண்டர் டிராகன் அப்படின்னு கூப்பிடுறது உண்டு. உலகத்திலேயே இந்த ஒரு நாடுதான் கார்பன் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுடைய சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு நிறைய முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நாடுனா அது பூட்டான் தான். என்ன வியக்க வைத்த ஒரு தகவல்னா, பூட்டான்ல ஒரு போக்குவரத்து விளக்கு கூட இல்லையா. பூட்டானுடைய தலைநகரமான இந்த திம்புவில போக்குவரத்துக்கு பதிலா அங்க இருக்கிற நிபுணத்துவம் வாய்ந்த காவல் அதிகாரிகள் வெள்ளை கை உரைகளை அணிந்துகிட்டு போக்குவரத்தை அங்க நிர்வகிப்பாங்களா. அப்ப எத்தனை மணி நேரம் அவங்க வேலை இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.

0: மைசூர், இது என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: பல பேரும் நல்ல நல்ல இடங்களில் நீங்க பரிந்துரைச்சிட்டு இருக்கீங்க, அங்க நீங்க போன அனுபவங்களையும் என்னோட பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க, கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த வரிசையில கைலானி எந்த இடத்தை குறிப்பிட்டிருக்காங்கன்னா, சுமத்ராவுக்கு அருகே இருக்கும் பலாத்தங் தீவு. இங்க நான் என்னுடைய நண்பர்களோட உருளை பள்ளி காலகட்டத்தில் போனேன். 1979 போயிருந்தேன். இப்ப திரும்ப நான் போக போறேன் ஜூன் மாதத்துல தான், இந்த மாதம் 3rd வாரத்துல போறேன். ஹலிமா, இந்த இடம் பாக்குறதுக்கு மொரிஷியஸ் மாதிரி இருக்கும். இவர் ஒருபடி மேல போய் எத்தனை முறை அங்க விமானம் போகுது வரைக்கும் நமக்கு தகவல் கொடுத்திருக்காரு. இப்ப நீங்க ஸ்கூட் எடுக்கிறீங்கன்னா, ஒரு வாரத்துல 2 முறை ஸ்கூட் அங்க பயணம் செய்து, குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை இந்த பலாத்தங் தீவுக்கு ஸ்கூட் பயணம் செய்து, 200 வெள்ளி தான் விமான கட்டணம். அங்க இருக்கிற ஹோட்டல்களும் நல்லா கட்டுப்படியான விலையில தான் இருக்கும். நல்லா நீந்தலாம், தீவுக்கு தீவு தாவலாம், மொரிஷியஸ பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பலாத்தங் தீவுக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க.
3: குட் மார்னிங் ஹலிமா.
2: வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
3: என்ன அலிமா இப்படி பண்றீங்க? அப்படித்தான் செம்மையா இருக்கு அலிமா.
2: நன்றி நன்றி.
3: கேக்கு கேக்க மனசே அப்படியே உருந்து.
2: நன்றி அம்மா.
3: ஐஸ்கிரீம் மாதிரி வேலி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு எல்லாம் பாட்டும்.
2: நன்றி அம்மா. உருகட்டும் உருகட்டும். சரி, உங்களுக்காக இப்ப பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சாச்சு. ராஜா படத்துல இருந்த TM சௌந்தரராஜன் பேசுசிலாம் இந்த அங்கத்தின் முதல் பாடலை கொண்டு வராங்க, கேக்கலாமா?
4: ராஜா

0: ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் இருந்த டி எம் சௌந்தரராஜன் பேசுசீலா கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. நேரம் சரியா 11:16 ஆயிடுச்சுங்க. நேர்கள் என்ன சொல்றாங்க? சாந்தி குறுஞ்செய்தியை அனுப்பி வச்சிருக்காங்க. ஹலிமா, இப்பதான் நான் காஷ்மீர் ஸ்ரீநகர்ல இருந்து திரும்ப வந்தேன். ரொம்ப அழகான ஒரு இடம். ஆனா இந்த இடத்துக்கு பெரியவர்கள், நண்பர்கள், இவங்க எல்லாரும் போகலாம், தம்பதிகள் போகலாம். இந்த குழந்தைகளோட போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சவாலா இருக்கும். குழந்தைகளுக்கான வசதிகள் அங்க கிடையாது. ஏன்னா அங்க போட் ஹவுஸ்ல தான் நம்ம தங்கணும். நிறைய ஷிகாரா பயணங்களும் இருக்கும். அதனால நம்ம பெரியவர்கள் போகலாம், குழந்தைகளை இப்போதைக்கு கூட்டிட்டு போக முடியாது. ஹலிமானு சாந்தி டெம்பரிஸ்ல இருந்து குறிப்பிட்டிருக்கீங்க. ஆமா சாந்தி, சொல்லி ஆகணும், காஷ்மீருக்கு போகணும்னு எனக்கு நீண்ட நாள் ஆசையா இருந்துச்சு. போன வருஷம் போகணும்னு நினைச்சேன், ஆனா போக முடியல. இந்த வருஷமும் கண்டிப்பா முடியாது, அடுத்த வருஷம் தான் உறுதி செஞ்சு பாக்கணும்.
1: வணக்கம் ஹலிமா.
0: வணக்கம்.
1: நான் தமிழ்நாட்டில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: நீங்க ஒரு முறை எங்க தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா வாங்க. ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, அப்படியே கன்னியாகுமரி மாவட்டம் வந்துருங்க. இந்த மாவட்டம் அப்படி வந்துட்டீங்கன்னா, இப்ப ஒழிச்சுக்கிட்டு இருக்க பாடல் ராஜா திரைப்படத்துல இருந்தும் இடம்பெற்ற எங்க பக்கத்து திருவனந்தபுரம் எல்லாமே பாக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு முறை எங்க சுற்றுலா
0: கண்டிப்பா வருவோம், வருவோம், ஒரு நாள் வருவோம். கேமரன் ஹைலைன்ஸ் அப்படின்னு பத்மாவதி குறிப்பிட்டிருக்காங்க. அங்க பல முறை போயிருக்காங்க, ரொம்ப பிடித்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த இடங்கள்லாம் கேட்டு நேர்களே, உங்களுக்கும் ஒரு ஐடியா, ஒரு யோசனை வந்திருக்கும், எங்க போகலாம் இந்த வருஷம் அப்படின்னு. பூத்தான், லாவோஸ், வியட்நாம்ல இருக்கிற சாப்பா, கேமரன் ஐலண்ட்ஸ், சீனாவில் இருக்கிற யுனான் பகுதி, இப்படி பல பகுதிகளை நீங்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. இந்த அண்டர் ரேட்டட், பல பேரும் பேசாத ஒரு இடம், இல்ல பல பேரும் போகாத ஒரு இடம், போனா நல்லா இருக்கும், அப்படிப்பட்ட இடங்கள் எவைன்னு கேட்டதுக்கு நீர்கள் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாங்க, பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி வாங்க, இப்ப காஷ்மீர் காதலி படத்துல இருந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். அந்த பாடலுக்கு பிறகு உங்களுக்காக நடுவில் கொஞ்சம் சாப்பாடு காணும், அங்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க.

0: புதன்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி
2: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சா தானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
3: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 27 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
6: உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
7: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். புளி, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாய் தூள், வெந்தயம், கருவேப்பிலை, தேங்காய் பால். திரும்ப சொல்றேன், தேவையான பொருள்கள் இவைதான். புளி, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாய் தூள், வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை, தேங்காய் பால். சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைங்க, உப்பு எல்லாம் தேவை, அது எல்லாமே இந்த தேவையான பொருள்கள்ல நீங்க சேர்த்துக்கணும். இல்லாத முக்கிய பொருள்கள் கூட சொல்லலாம், 2 பொருள்கள் இருக்கின்றன. அதாவது இந்த சமையலை செய்யறதுக்கு இந்த பொருள்கள் இல்லைன்னா அது இந்த சமையல் குறிப்பே இல்லை. அந்த அளவுக்கு இந்த பொருளுக்கு முக்கியத்துவம் இருக்குது. அந்த பொருள் தான் நீங்க சொல்ல போறீங்க. 2 பொருள்கள் கண்டுபிடிக்க பாப்போம். நடுவுல கொஞ்சம்
8: சாப்பாடு காணும்.

0: நடுவுல கொஞ்சம்
1: சாப்பாட காணும்.
0: நான் கொடுத்த தேவையான பொருள்கள்ல இரண்டு பொருள்களை விட்டுட்டு அந்த பொருள்கள் இந்த இந்த பொருள்கள்
2: கடுகு கத்திரிக்காய் ரெண்டும் இல்ல, அதனால புளி குழம்பு இல்ல. செந்தில் குமார்,
0: புளி குழம்பு அப்படின்னு நினைச்சு மோகன் செந்தில் நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க, ஆனா அந்த சமையல் குறிப்பு என்னுடைய மனசுல இல்ல. ஆனா நல்ல முயற்சி செந்தில், இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருக்கலாம். நான் கொடுத்த தேவையான பொருள்களை திரும்ப குறிப்பிடுறேன். புளி, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாய் தூள், வெந்தயம், கருவேப்பிலை, தேங்காய் பால், முக்கியமான இரண்டு பொருள்களை நான் விட்டுட்டு இந்த பொருள்கள் இல்லனா அது இந்த சமையல் குறிப்பே இல்ல. அந்த அளவுக்கு இந்த பொருள்களுக்கு முக்கியத்துவம் இருக்கின்றன. எந்த சமையல் குறிப்பை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன் பகிர்ந்து கொள்ளுங்க. எந்த பொருள்களை நான் விட்டுட்டேங்க சொல்லுங்க பாப்போம். இவ்வாறு நட்சத்திரமா ஒளியில வலம் வராரு பாடகர் இசையமைப்பாளர் இளையராஜா அவருடைய ஒரு பாடல் தான் இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன். அவதாரம் படத்துல இருந்து இளையராஜா எஸ் ஜானகி கொண்டு வரும் அருமையான ஒரு பாடல் இது உங்க செவிகளுக்கு.

0: சுவையான நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 29 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 50 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 74 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 10 காசு.
4: இத்தகவலை வழங்கியோர்
3: ஜாயில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40 விழுக்காடு கழிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: எல்லை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: ஓடி போயிட்டாங்க, நீங்களும்
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
2: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
4: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
2: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
5: ரஃபி நவீன் வழங்கும்
6: மறக்காம கேளுங்க. காலை 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரை நடுவுல கொஞ்சம்
2: சாப்பாடு காணும்.
6: தேவையான பொருட்கள் இவைதான். புளி, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், வெந்தயம், கருவேப்பிலை, தேங்காய் பால், எண்ணெய், உப்பு எல்லாம் போடுறோங்க. அதெல்லாம் தேவை நமக்கு. இந்த சமையல் குறிப்புல தேவையான 2 பொருட்களை நான் விட்டுட்டேன். அந்த பொருட்களை நீங்க கண்டுபிடிக்கணும்னு
7: சொல்லியிருந்தேன்.
6: வணக்கம், சொல்லுங்க.
7: மீன் குழம்பு வைக்கிறீங்களா? மீன் இல்லைன்னு நினைக்கிறேன்.
8: மீன் மசாலா தூள்.
6: சரியா கண்டுபிடிச்சு சொல்லிருக்கீங்க. ஆமா, நான் கொடுத்த அந்த சமையல் குறிப்பு மீன் குழம்புக்கு தான், மீன் கறிக்கு தான். புளி, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், வெந்தயம், கருவேப்பிலை, தேங்காய் பால், முக்கியமா நமக்கு தேவைப்படுறது மீன் மசாலா தூள் தான்ப்பா. மீனும் மீன் மசாலா தூளும் தேவை. சில பேர் இந்த வெண்டைக்காயும் சேர்த்துப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க, சில பேருக்கு பிடிக்காது. ஆனா இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கே பல பக்குவங்கள் இருக்கின்றன. இந்த ரெசிபிஸ் எல்லாம் நான் பார்க்கும் போது ஒருத்தவங்க மல்லித்தூள் போடுவாங்க, இன்னொருத்தவங்க மல்லித்தூள் போட மாட்டாங்க, இந்த மாதிரி விதவிதமா செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி செஞ்சா ஹலீமா கண்டிப்பா

எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வேற வழியில நீங்க இந்த சமையல் குறிப்ப மீன் குழம்ப வைக்க மாட்டீங்க அப்படின்னு அடிச்சு சொல்றீங்கன்னா எந்த ஒரு பொருள் நம்ம மீன் குழம்புக்கு சேர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ரகசியமான ஒரு பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம மீன் குழம்பு தடிச்சு நிக்கிறதுக்கு இப்படிதான் செய்வோம் அப்படின்னா எந்த ஒரு சமையல் பக்குவத்தை நீங்க பகிர்ந்து கொள்ள போறீங்க, சமையல் குறிப்ப நீங்க சொல்வீங்க? அப்படி அது உங்களுக்கு ரகசியம் இல்லைன்னா பகிர்ந்து கொள்ளுகிறீர்களே, தெரிஞ்சுப்போம். வேற விதமா மீன் குழம்பு வச்சு பாப்போமே. Thank you.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: மீனை வறுக்கும் போது மீன்ல இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே சட்டில ஒட்டிக்குதா? அந்த மீன் மசாலா மீனோட நல்லா ஒட்டி போயிடுறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு. மீன் பொரிப்பதற்கான அந்த மசாலாவை நீங்க தயார் செய்யும் போது மிளகாய் தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது இவற்றோட கொஞ்சம் அரிசி மாவு, சோள மாவு இவற்றையும் சேர்த்து கொள்ளுங்க. எண்ணெய், உப்பு, அதோட கொஞ்சம் மிளகுத்தூளையோ கருவேப்பிலைய லேசா மசிச்சோ அந்த மசாலாவில சேர்த்து நல்லா பதம் வர வரைக்கும் பிசைஞ்சு ஒரு 30 நிமிஷம் அந்த மீன்ல தடவி ஒரு பக்கமா வச்சிருங்க. அதன் பிறகு அந்த மசாலா மீனை தேங்காய் எண்ணெயில பொரிச்சு பாருங்க. அப்பதான் அந்த மீன் முருகலாகவோ மசாலா மீன்ல ஒட்டி பொரிஞ்சு ருசியாவும் கிடைக்குங்க.
3: அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளும் இயற்கையான இனிப்பும் நிறைந்த ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்களை இன்றே ருசித்து மகிழுங்கள். எந்த நேரத்திலும் அனுபவிக்க ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்கள்.

0: உங்களுக்கு தெரியுமா, மீன் குழம்பு இப்படி வச்சா
1: இஞ்சி பூண்டு விழுது இறக்க போகும்போது நிறைய மஞ்சள் தழை நல்லா மெலிசா வெட்டி தூவி மேல விடுங்க, அதுவும் டேஸ்டா இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, அதுவும் நல்லா இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அண்ட் மல்லி கொத்து, மல்லி தழை,
0: இந்த கொரியண்டர் லீவ்ஸ் அதான் நீங்க சொல்றீங்க, அந்த மேல நம்ம தூவி விட்டா நறுமணமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. செஞ்சு பாத்துருவோம் இந்திரா, நன்றி. க்ளோரியா கிறிஸ்டினா சொல்றாங்க, நான் அந்த மீன் முதல்ல பொறிச்சிருவேன் ஹலிமா, அதன் பிறகு இந்த மீன் குழம்புல மாம்பழத்தை சேர்த்துப்பேன், அருமையான ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ட்ரை இட் அண்ட் யூ லவ் இட். செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நம்ம க்ளோரியா கிறிஸ்டினா சொல்லிருக்காங்க. இப்படிதான் நம்ம கத்துக்கலாம் இல்லையா, வேற வேற பக்குவம் நம்ம கத்துக்கும் போது மீன் குழம்பு விதவிதமா வைக்கலாம், நமக்கு பிடிச்ச ஒரு டேஸ்ட் ஒரு ருசி நமக்கு கிடைக்கும்.
2: அலிமா, மீன் குழம்புக்கு புளியெல்லாம் கரைச்சிட்டு தக்காளியை வெட்டி போடாம தூளோட, மீன் தூளோட தக்காளியை நல்லா கையால புளியணும். புளிஞ்சிட்டு ஓகே, அதே மாதிரி வெங்காயமும் சின்ன வெங்காயத்தை
0: சரி
2: தட்டி போடணும், வெட்டி போடுறதோட தட்டி போட்டா நல்லா இருக்கும். சின்ன இதெல்லாம் வதக்கி கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டுடணும், வெந்தயம்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு குழம்புலாம் ஊத்திட்டு கொதி வந்த பிறகு மீனை போடுவோம், இல்ல மாங்காய் வெட்டி வச்சாலும் சூப்பரா இருக்கும். அதுல அந்த ஒட்டு மாங்காய்னு சொல்லுவாங்க, அதை போட்டா சூப்பரா இருக்கும் மீன் குழம்புக்கு.
3: இப்ப மீன் குழம்புக்கு வந்து நீங்க புளி போறதோட மாங்காய் போடுவோமா, மாங்காய் அண்ட் முருங்கக்காய். மீன் வந்து இக்கமீரான்றாங்க, செவ்வப்பு மீன், அதுல குழம்பு வச்சு பாருங்க அப்பா.
0: சொல்லும் போதே நான் ஊருதுல இன்றைக்கு மீன் குழம்பு நீர்களை நீங்க வித்தியாசம் செஞ்சு பாருங்க.
4: இத்தகவலை வழங்கியோர் அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
5: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நெகிழ திருமணம் நெகிழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காபூலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூர் குடியிருப்பாளர்களின் சராசரி ஆயுள் காலம் சற்று அதிகரித்திருக்கிறது. அது சென்ற ஆண்டு 83.9 ஆண்டாக பதிவானது. 2024 ஆண்டில் அது 83.7 ஆண்டாக இருந்தது. 10 ஆண்டிற்கு முன் சிங்கப்பூரர்களின் சராசரி ஆயுள் 82.9 இருந்தது. கடந்த ஆண்டு நிலவரப்படி ஆண்களின் சராசரி ஆயுள் 81.8, பெண்களின் சராசரி ஆயுள் 86. சிங்கப்பூர் புள்ளி விவரத்துறை அந்த விவரங்களை வெளியிட்டது. சிங்கப்பூரில் கடந்த ஆண்டு 65 வயதை தொட்டவர்கள் சராசரியாக 86 வயதுக்கு மேல் வாழ்வார்கள் என்று புள்ளி விவரம் மதிப்பிடுகிறது. கோவிடுக்கு முன்பிருந்த நிலைமையோடு ஒப்பிடுகையில் சிங்கப்பூர் குடியிருப்பாளர்களின் ஆயுள் அதிகரித்துள்ளது. சிங்கப்பூரில் இந்த ஆண்டு 9,000 மேற்பட்ட தனியார் வீடுகள் விற்பனைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டு காலத்தின் வருடாந்திர சராசரியை விட அது சுமார் 50% அதிகம். இந்த ஆண்டின் 2ம் பாதிக்கான அரசாங்க நில விற்பனை திட்டம் வெளியிடப்பட்டது. அதில் 9 கட்டுமான இடங்கள் உறுதி செய்யப்பட்டன. அவற்றில் சுமார் 4,700 தனியார் வீடுகள் விற்பனைக்கு வரும். ஏற்கனவே ஆண்டின் முதல் பாதியில் 4,500 மேற்பட்ட வீடுகள் விற்பனைக்கு வந்தன. உள்ளூர் மீன் பண்ணைகள் ஆரோக்கியமான தீவனத்தை உருவாக்கி சோதனை செய்வது எளிதாக உள்ளது. அதற்காக புதிய ஆய்வு வளர்ச்சி நிலையம் கைகொடுக்கும். ஃபீட் அண்ட் ஃபீட் இன்கிரீடியன்ட் டெக்னாலஜி சென்டர் என்னும் நிலையத்தை சிங்கப்பூர் தொழில்நுட்ப கழகம் வழிநடத்தும். வெப்பமண்டல கடல்வாழ் உயிரினங்களுக்கான தீவனத்தில் அது கவனம் செலுத்தும். சிங்கப்பூரிலும் வட்டாரத்திலும் உள்ள பண்ணைகளுக்கு நிலையம் பயன்தரும் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற மூத்த துணை அமைச்சர் ஜனல் புதுச்சேரி கூறினார். முன்னாள் துணை பிரதமர் திரு ஹிங் ஸ்விக்கெட் சிங்கப்பூர் தொழில்நுட்ப கழகத்தின் முதல் வேந்தராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கழகம் அதனை தெரிவித்தது. நியமனம் திங்கட்கிழமையிலிருந்து நடப்புக்கு வந்தது. பொறுப்பு 5 ஆண்டு காலம், 2031 வரை நீடிக்கும். வேந்தராக திரு ஹிங் கழகத்தின் ஆக உயரிய சடங்குபூர்வ பதவி வகிப்பவராகவும் தூதராகவும் செயல்படுவார். பல்கலையின் முக்கிய நிகழ்வுகளுக்கு திரு ஹிங் தலைமை தாங்குவார். ஜப்பானில் வீசும் ஜாங்மி புயலால் தலைநகர் டோக்கியோ உயர் விழிப்பு நிலையில் உள்ளது. சுமார் 800 உள்நாட்டு அனைத்துலக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதிக ஆபத்துள்ள பகுதிகளை விட்டு வெளியேறும்படி அதிகாரிகள் கூடுதல் உத்தரவுகளை பிறப்பிக்கின்றனர். புயல் காற்று சற்று வலுவிழந்து மணிக்கு 95 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது. வடக்கு நோக்கி செல்லும் புயல் இன்று பின்னேரத்தில் டோக்கியோவை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் 300 மில்லிமீட்டர் வரையிலான மழை பெய்யலாம் என்று முன்னுரைக்கப்பட்டது. வெள்ளம், நிலச்சரிவுகள், பெரும் அலைகள் ஆகியவை ஏற்படும் அபாயம் அதிகரித்திருக்கிறது. தென்கொரியாவில் இன்று உள்ளாட்சி தேர்தல். 16 நகரங்கள், வட்டாரங்கள் ஆகியவற்றின் மேயர்களையும் ஆளுநர்களையும் தேர்ந்தெடுக்க மில்லியன் கணக்கானோர் வாக்களிக்கின்றனர். காலை 6 மணிக்கு தொடங்கிய வாக்களிப்பு உள்ளூர் நேரப்படி மாலை 6 மணி வரை நீடிக்கும். 14,000 வாக்களிப்பு நிலையங்கள் செயல்படுகின்றன. அதிபர் லீ ஜே மியுங் சென்ற ஆண்டு பதவியேற்ற பிறகு நடக்கும் முதல் தேர்தல் இது. அவர் 2ம் ஆண்டாக பதவியில் நீடிப்பதற்கு இந்த தேர்தல் முக்கியமான ஒன்றாய் பார்க்கப்படுகிறது. அவருடைய ஜனநாயக கட்சி முக்கிய எதிர்த்தரப்பான மக்கள் சக்தி கட்சியை விட கூடுதல் இடங்களை கைப்பற்றும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. அமெரிக்கா ஈரானின் கஷம் தீவை தாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளது. நட்பு நாடுகள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலடியாக தீவை குறிவைத்ததாக அமெரிக்கா சொன்னது. ஈரான் குவைத்தையும் பஹ்ரைனையும் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் 5th கடற்படை தலைமையகம், ஆகாயசலம், போர்க்கப்பல் ஆகியவற்றை குறிவைத்ததாக ஈரானின் புரட்சிப்படை சொன்னது. அமெரிக்க மத்திய தளபதியம் அதனை மறுத்தது. வளைகுடா வட்டாரத்தில் ஈரான் பாய்ச்சிய ஏவுகணைகளையும் ஆளில்லா வானூர்த்திகளையும் வெற்றிகரமாக தோற்கடித்ததாய் அது சொன்னது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தடைகளை அகற்றுவதற்கு முன் தெஹ்ரான் அதன் அணுசக்தி திட்டத்தை கணிசமாக முடக்க வேண்டும் என்றார் அவர். செனட் சபையின் வெளியுறவு குழுவிடம் திரு ரூபியோ பேசினார். எந்த ஓர் அமைதி உடன்பாடும் உருவாக ஈரான் முதலில் ஹார்மஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் நிர்வாக ஆணை ஒன்றில் கையெழுத்திட்டிருக்கிறார். அதன்படி AI நிறுவனங்கள் அவற்றின் மாதிரிகளை வெளியிடுவதற்கு முன் அதை முதலில் டிரம்ப் நிர்வாகத்திடம் சமர்ப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. தொழில்நுட்பத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வெளியிடுவதற்கு 30 நாளுக்கு முன் நிறுவனங்கள் அவ்வாறு செய்ய வேண்டும். நிறுவனங்கள் அவ்வாறு செய்ய சொந்தமாகவே முன்வரும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டது. மாதிரியின் இணைய பாதுகாப்பு திறன்களை மதிப்பிட அந்த முடிவு எடுக்கப்பட்டதாய் தெரிவிக்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294924294.
1: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

கொஞ்ச நேரத்துல இந்த பாடல்களை ஒளிபரப்பாங்க இருக்கின்றன. தொடர்ந்து மாடலி பக்கமான நெறிஞ்சிருக்கணும். நல்ல ஒரு தமிழ் பழமொழியை எடுத்து வச்சிருக்கங்க. அந்த பழமொழிக்கான அர்த்தத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தேடலாம், கண்டுபிடிக்கலாம். இப்ப வாங்க கார்த்திகை ரீட்டா கொண்டு வரும் பாடல் யாரடி நீ மோகினி.

0: வுட்லேண்ட்ஸ் சுங்கச்சாவடிக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க போக்குவரத்து நெரிசல எதிர்பார்க்கலாம். பேருந்து சேவைகள் 170 எக்ஸ் மாற்று வழிகளை பயன்படுத்துகின்றது. மே 22 ஜூலை 4 வரைக்கும் தாம்சன் ஈஸ்ட் கோஸ்ட் லைன் சேவைகள் வெள்ளிக்கிழமை இரவுகள்ல 11:30 முடிவடைந்து சனிக்கிழமை காலை 8:30 தொடங்கும். மாற்று வழிகளை நீங்க பயன்படுத்தலாம், மாற்று பேருந்து சேவைகளை நீங்க எடுக்கலாம். துவாசி நோக்கி செல்லும் PIE பயணியர் ரோட் நோத்துக்கு பிறகு இப்ப சாலை பணிகள்
1: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
0: ஒரு பழமொழி இருக்குதுங்க, நண்டு கொடுத்தால் வலையில் தங்காது. நண்டு கொடுத்தால் வலையில் தங்காது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நண்டு கொடுத்தால் வலையில் தங்காது, அர்த்தம் தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9 6 8.

வாழ்க்கை நிதர்சனமே இருக்கும், வாழ்க்கை தத்துவம் அடங்கியிருக்கும், அதுல ஒரு பெரிய அர்த்தம் உள்ள ஒளிந்திருக்கும். அந்த அர்த்தத்தை நான் கேக்குறேன். யோசிச்சு பாருங்க நேர்களே, நண்டு கொடுத்தால் வலையில் தங்காது, இதற்கான அர்த்தம் என்ன, என்னதான் சொல்ல வராங்க இந்த பழமொழியிலன்னு குறிப்பிடுங்க.

0: மலைங்கிறது வந்து அந்த நண்டு தங்கியிருக்கக்கூடிய தோடு குறிப்பிட்ட பருவத்துல பெருத்திருச்சுன்னா அந்த தோட்டுல வந்து தங்காது, வெளியே கிளம்பிடும். எதுக்குன்னா அடுத்த சந்ததிகளை உருவாக்குறதுக்கு கிளம்பிடும். அதுக்கு பேரு தான் நண்டு கொடுத்தால் உலகில் தங்காது.
1: வணக்கம் ஹலிமா. தற்சமயம் நீங்க கேட்ட பழமொழிக்கு அர்த்தம், ஒரு மனிதனுக்கு பணம் புகழ் அந்தஸ்து என்று வந்துவிட்டால் தலைகால் தெரியாமல் ஆடுவதால் அவன் அழிவுக்கு அவனே வழியிட்டு செல்கிறான். இதைதான் நண்டு கொடுத்தால் வலையில் தங்காது என்று கூறுவார்கள். நன்றி.
2: நன்றி வீணா. பல நீர்கள் நீங்க சரியான பதிலதான் குறிப்பிட்டு இருக்கீங்க. நண்டு கொடுத்தால் வலையில் தங்காது அப்படிங்கறத நம்ம ரெண்டு பக்கமா பிரிக்கலாம். ஒண்ணு, நண்டு ரொம்ப நல்லா சாப்பிடுச்சுன்னா அது உடல் பருமன் ஆயிருங்க. உடல் பருமன் ஆகும் போது இருக்கிற வலையும் அதுக்கு பத்தாது. வெளிய இனப்பெருக்கத்துக்காக அது போகும்போது மற்ற விலங்குகள் கிட்ட சிக்கி மாண்டு போகும். அதற்கு அந்த பலமும் இல்ல சண்டை போடுறதுக்கு, அதனால மாண்டு போகிறது உண்டு. இந்த பழமொழிய பெரும்பாலும் இந்த வீண் வம்புல ஈடுபடுபவர்களை குறிப்பிட்டு சொல்றது உண்டு. அதோட சில மனிதர்களுக்கு பெயர் புகழ் பணம் வந்து அதிகமா வரும்போது, அந்த செல்வம் குவியும் போது ஒருவித அகம்பாவம், திமிரு, பேராசை, அடக்கமின்மை எல்லாம் வரும் இல்லையா, அதையும் இந்த பழமொழியில குறிக்கிறாங்க. இதை இன்னொரு விதமாவும் சொல்லுவாங்க, நண்டு கொழுத்தால் வளையல் இராது, பள்ளி கொழுத்தால் பாயில் இறாள். பள்ளினா உங்களுக்கே தெரியும் ஒரு விதமான ஊர்வனம். பள்ளி நன்றா இறை தேடி நல்லா சாப்பிட்டு உடம்பு பருமனானதோ ஒரே இடத்துல அமைதியா இருக்காம துள்ளி திருந்து அங்கும் இங்கும் ஓடுமா. மனிதர்களுக்கு அளவுக்கு மீறிய செல்வம், அதிகாரம் அல்லது புகழ் சேர்ந்தால் அவர்கள் தங்களின் பழைய நிலையை மறந்து தலகணம் பிடித்து ஆடுவார்கள். அதையும் இது குறிக்கிறது. அதனாலதான் நண்டு கொழுத்தால் வளையில் இராது, பள்ளி கொழுத்தால் பாயில் இறாள் அப்படின்னு சொல்றாங்க.

0: பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
3: நீங்களும் அங்கிளும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே,
2: அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்கள்.
5: இதா நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
6: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
7: சிரங்கன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் JB-யில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
8: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
9: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி 9-8 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். 1, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து செய்தித்தாளை கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளிபடைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
10: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 Stars Avenue மிரகாப்பில். ஏர்லி பர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. June 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு. June 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333338888 633-3888.
11: அவங்க ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலருங்க 2026. 7 இருந்து 15 உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலருங்க இது. தமிழ்ல நீங்க தன்னம்பிக்கையா பேசணுமா? வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைக்கிறது எப்படி? எவ்வாறு சமூக ஊடக காணொலியில நீங்க அறிவிப்பு செய்யலாம்? இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த பயிலரங்குக்கு வரணும். சனிக்கிழமை June 27 இந்த மாதம் தான் காலை 9 முதல் மாலை 6 வரை மீடியா 1 Stars Avenue நடக்குதுங்க. ஏர்லி பர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டிருக்கு. June 10 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை கட்டணம் 135 வெள்ளி தான். ஆனா அதோட 9 GST கட்டணமும் உங்களுக்கு இருக்குது. ஆனா June 11 பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா உங்க கட்டணம் 150 வெள்ளியா மாறுங்க. அதோட நீங்க 9 GST கட்டணமும் செலுத்தணும். அதை தவிர்க்கிறதுக்கு இப்பவே நீங்க பதிவு செய்யுங்க, சரியா? அனைவருக்கும் குட் வேக் வழங்கப்படும். பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333388888. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலருங்க 2026.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் அதிகாலை பொழுதிலே மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தவிதிசை.

வணக்கம் தமிழடியில். இன்றைய அதிகாலை பொழுதிலே நீங்கள் கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிதிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக டி எல் மகாராஜன் குழுவினர் பாடியது.

கேட்டது விநாயகர் துதியாக டி எல் மாராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியில் வடக்கும் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக ரிகானா குழுவினர் பாடி.

கிறிஸ்தவ கீதமாக ரிகானா குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக ரியா அலாவுதீன் பிலாலி குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக ரியா அலாவுதீன் பிலாலி குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது மகாநதி சோபனா குழுவினர் பாடிய முருகன் ஓசியாக.

கேட்டது திருமுருகன் புகழ் மாலை தந்திருந்தார்கள் மகாநதி சோபனா குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியிலே இனி தொடர்கின்றது வாணிஜ்யராம் குழுவினர் பாடிய

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியில் வணக்கம். தமிழடியில் பக்தி பாமலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி இஸ்லாமிய கீதமாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சரும் தொடர்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள், பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர் பாடிய

கேட்டது புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கும் தமிழடியில் என்னை கிறிஸ்தவ கீதமாக வாணிஜெயராம் பாடியது.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:04 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர, எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி. நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நல்ல சோமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம் ராஜா. அந்த எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையாக வீசுகின்ற நறுமணத்தை பொறுத்துத்தான் மலர்களுக்கு நன் மதிப்பு இருக்கிறது. அதுபோலவே மனிதர்களாகிய நாம் பேசுகின்ற இனிய வார்த்தைகளை பொறுத்துத்தான் நமது வாழ்க்கையின் மதிப்பும் இருக்கிறது. ஆயிரம் தடைக்கற்கள் நம் வாழ்வில் தடையாக வந்தாலும் அதையும் கடந்து சென்று நின்றுவிட்டால் பற்பல உயிரினங்கள் பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகள் நிறைந்த அழகிய தடாகம் போன்று ஆகிவிடலாம். ஒருவேளை எதிர்வரும் ஒவ்வொரு தடைகளையும் தகர்த்தெழுந்து சென்று கொண்டிருந்தால் சமுத்திரத்தினை அடையும் நதியினை போன்று நாமும் நம்முடைய இலக்கினை எளிதில் அடைந்து விடலாம். ஆகையால் அதிக சவால் நிறைந்த செயல்களில் தான் சாதனையும் ஒளிந்திருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வெறும் சவால்களை சாதனைகளாக மாற்றக்கூடிய துணிவும் திறமையும் தங்களிடம் இருக்கின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பொதுவாக நாம் வாழும் இந்த வாழ்க்கை என்பது சீட்டாட்டம் போன்றது. அதை நன்றாக குலுக்கி போடும் போது எந்த சீட்டு வருகிறது என்பது விதியாக இருக்கலாம். ஆனால் எந்த சீட்டில் எப்படி ஆடுவது என்பது நம்முடைய மதியை பொறுத்துத்தான். ஆக நல்லதை சிந்தியுங்கள், நல்லவர்களை சந்தியுங்கள், வெற்றி நிச்சயம். அத்துடன் இன்று மீனின் கண்களை மூடுவதில்லை. விஷ்ணு பாதத்தில் உள்ள மத்ஸ்ய சின்னத்தின் ஆன்மீக ரகசியம். மகாவிஷ்ணுவின் திருவடிகளில் பொறிக்கப்பட்டுள்ள தெய்வீக சின்னங்கள் ஒவ்வொன்றும் வெறும் மங்கள அடையாளங்கள் மட்டுமல்ல, அவை பிரபஞ்சத்தின் பேரொளி ரகசியங்களை நமக்கு உணர்த்தும் குறியீடுகள். அதில் மிக ஆழமான ஒரு சின்னம் மீன் சின்னம். இதன் பின்னணியில் இருக்கும் ஆன்மீக மர்மம் என்ன? மீன் எப்போதும் தண்ணீருக்குள்ளேயே வாழும் ஒரு விசித்திரமான உயிர். தண்ணீரில் இருந்தாலும் அது தூங்கும் போது கூட தன் கண்களை மூடுவதில்லை. அதன் கண்கள் எப்போதும் திறந்தே இருக்கும். இந்த இயற்கையின் விரியத்தான் மகாவிஷ்ணு தன் பாதத்தில் தாங்கி ஒரு உன்னதமான சத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறார். அதுதான் விழிப்பு நிலை. பிரளய காலத்திலும் விழித்திருக்கும் அருள். உலகமே அழியும் மகா பிரளய காலம் வந்தாலும், காலமே முடிவுக்கு வந்தாலும் அந்த பரம்பொருளின் கருணையும் அருளும் மட்டும் ஒருபோதும் தூங்குவதில்லை. தன் பக்தர்களை காக்க அவனது அருள் விழி அமுது எப்போதும் திறந்தே இருக்கும் என்பதை இந்த மீன் சின்னம் காட்டுகிறது. நமது சித்தர்கள் தங்கள் பாடல்களில் அடிக்கடி குறிப்பிடும் ஒரு ரகசியம் உண்டு. மனதை அடக்கி எப்போதும் விழிப்போடு இருத்தல். நம் மனம் அந்த கடலில் சஞ்சல் அலைகளால் நிறைந்தது. அந்த அலைகளுக்கு நடுவிலும் மீனை போல நம் ஆன்மா விழிப்போடு இருக்க வேண்டும். உலக இன்பங்கள் அந்த மாயை நீரில் மூழ்கி இருந்தாலும் ஆன்மீக விழிப்புணர்வை ஒருபோதும் மூடிவிடக் கூடாது. அதுவே முக்திக்கு வழி. வாழ்க்கையின் இன்ப துன்ப அலைகளுக்கு நடுவிலும் சஞ்சலப்படாமல் விழிப்போடு இருக்க பழகிக் கொள்வோம். அந்த பரம்பொருளின் விழித்திருக்கும் அருள் என்றும் நம்மை வழி நடத்தும். மாய என்னும் கடலில் மூழ்கினாலும் ஞானக்கண் திறந்து விழிப்போடு இருப்பதே ஆன்மீகத்தின் உச்சம் என்று கூறி விடப்படுகிறேன் ராஜா. நன்றி வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் ராஜாண்ணா. ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி நீங்க கலைய உறவுகளை எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழலங்களையும் விசாரித்தபடி ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லாருடைய குடும்பத்தினருக்கும் உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேரா கிடைக்கணும் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பார்த்துக் கொண்டு ராஜாண்ணா பரிசுத்த வேதாமத்திலிருந்து புனித புதிய ஏற்பாட்டுல புனித லூக்காளித சுவிசேஷம் 7 இறை வார்த்தைகள் 10-20 முடிய பத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். மறுநாளிலே இயேசு நாயின் என்னும் ஊருக்கு போனார். இயேசுடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் இயேசுனுடைய கூட போனார்கள். இயேசு ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறைத்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடைய கூட வந்தார்கள். கத்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அல்லாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது இயேசு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் உடனே எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. வேளையெல்லாம் யோவானுடைய சீசர்கள் யோவானுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீசரில் ரெண்டு பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவிடத்துக்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தபடி அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவாஸ்நானங்களை உம்மிடத்துக்கு அனுப்பினான் என்றார்கள். கத்தர் அமைட்டியாட்டிய என்றென்று ஆசீர்வதித்து எடுத்தாராக. நன்றி, வணக்கம் ராஜா அண்ணா.
0: நன்றி பாலன், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: ரொம்ப நன்றி அண்ணா.
0: அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து. நேரம் சரியாக 8:12 ஐக்கிய ராஜ்யத்தில், 7:12. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். திங்கள் முதல் சனி வரை 8:00 8:30 இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்
0: ஜோசரியம்மா, நலமா இருக்கீங்களா? நன்றி. அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள். உங்கள் நற்சிந்தனையை
3: உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு, திருக்குறள் மூலமும் முறையும் 109 தலை அணங்கு உறுத்தல் களவியல். அணங்குகொள் ஆம்மயில் கொல்லோ கனங்குலை, மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு. அடர்ந்த அழகிய கூந்தலை உடைய இப்பெண் தேவமகளோ மயிலோ மானிட பெண்ணோ என் நெஞ்சம் மயங்குகின்றது. நோக்கினால் நோக்கு எதிர் நோக்குதல் தாக்கு அணங்கு தானே கொண்ட தானே கொண்டன்னது உடைத்து. என்னை அவள் நோக்கினாள், என் பார்வைக்கு எதிராகவும் பார்த்தாள். அந்த பார்வை சேனையுடன் சேர்ந்து என்னை தாக்க வருவது போல் உள்ளது. பண்டு அறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண் பகையால் பேரமர் கட்டு. காலனை நான் பார்த்ததில்லை, இப்போது அறிந்தேன். அது அழகிய பெண் வடிவோடு போர் செய்யும் பெரிய கண்களையும் உடையது. கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண் தகை பேதைக்கு அமர்ந்த அமர்த்தனகன். பெண்மை குணம் பொருந்திய பேதையின் கண்கள் பார்ப்பவர்களின் உயிரை மாய்க்க சித்தமாக காத்திருப்பதை போல் காட்சி அளிக்கின்றன. கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கும் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து. இது கண்ணா பெண்மானா காலனா யான் அறியேன். இம்மூன்று பொருள்களின் குணங்களையும் இப்பெண்ணின் பார்வையில் காண்கிறேன். கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கு அயர் செய்யல மன்னிவள்கண். வளைந்த அவளது புருவம் வளைவு நீங்கி நேரான நேராக மாறினால் இவள் கண்களும் நாம் நடுங்கும் துயரை செய்ய மாட்டா. கடாத கழுத்தின் மேல் கட்படாம் மாதர் படா ஆ முலை மேல் துகில். மாதருடைய சாயாத கொங்கைகளின் மேல் அணிந்த ஆடை மத யானையின் முகத்தை மூடி மறைக்கும் பட்டு துணிவோல் காட்சி தருகிறது. பொன்னுதற்கோ ஓ உடைந்ததே ஞாற்பினுள் நன்னாரும் உட்குமென் சூடு. போர்க்களத்தில் பகைவரை நடுங்க செய்யும் என் வலிமை எல்லாம் இவளுடைய அழகிய நெற்றியை கண்டவுடன் தோற்றுவிட்டதே. பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணி என அணி எவனோ ஏதில தந்து பெண்மானை போன்ற அழகிய அச்சப்படும் இளமை பார்வையும் நாணமும் உடைய இவளுக்கு பொருத்தமில்லாத அணிகலன்களை இவள் அணிவது ஏனோ? உண்டார்கள் நல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகள் செய்தல் என்று. மது தன்னை உண்டவர்களுக்கு மாத்திரம் களிப்பை தரும், ஆனால் காமம் பார்த்தவுடன் களிப்பை தோற்றுவிக்கும். தேவியின் திருவடி தம் தலைக்கண் என்றாள். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் பருந்திய வஞ்சி மருங்குல் மனோன் மணிவா தடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரிவாதம் மண்ணினில் பிறந்தார் பெறும் பயன் மதி சூடும் அண்ணலாரடியார் அமையாது அமுது செய்தித்தல் கண்ணினால் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பார். சித்தம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: சிவலிங்கத்தின் வேங்கை வடிவம் திரு வேங்கை வாசல் கோவிலில் அதிசய கதை. காமதேனுவின் சாபத்தை போக்குவதற்காக வேங்கை வடிவில் வந்த சிவபெருமான் இன்றைக்கும் சிவலிங்கத்தில் வேங்கை வடிவில் காட்சி தருகிறார் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலை பற்றி இந்த பதிவில் விரிவாக காண்போம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அன்னவாசல் வட்டத்தில் அமைந்திருக்கும் திருவேங்கை வாசல் என்னும் இடத்தில் இந்த அதிசய கோவில் அமைந்துள்ளது. வியாக்கிரம் என்ற புலி என்று, வியாக்கிரம் என்றால் புலி என்று அர்த்தம். இக்கோவிலின் மூலவரை வியாக்கிரபுரீசர் என்றும் தாயாரை பிரகதாம்பாள் என்றும் பக்தர்கள் அன்போடு அழைக்கிறார்கள். இக்கோவிலில் உள்ள மூலவரை திருவேங்கை நாதர் என்று அழைக்கின்றார்கள். இவர் இங்கே சிவலிங்க வடிவில் காட்சி தருகின்றார். அர்ச்சகர் தீபாராதனை காட்டும் போது வரும் ஒளியிலே இறைவனின் வேங்கை வடிவத்தை காண முடியும். சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் இரண்டு வேங்கை கண்களையும் ஆக்ரோஷமாக திறந்திருக்கும் வேங்கையின் வாய்ப்பகுதியையும் காண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. புராண கதையின்படி ஒரு சமயம் இந்திரன் விடுத்த சாபத்தின் காரணமாக தெய்வ பசுவான காமதேனு சாதாரண பசுவாக பூமியில் புறப்படுத்தது. அதை வசித்த முனிவர் அன்போடு வளர்த்து வந்த ஒரு நாள் காமதேனு வசித்த முனிவரிடம் தனக்கான சாப விமோசனத்திற்கான வழியை கேட்டது. அதற்கு வசித்தர் காமதேனுவை கபில முனிவரை போய் பார்க்கும்படி அறிவுரை கூறினார். காமதேனுவும் கபிலரை சந்தித்து நடந்ததை கூறியது. அதற்கு கபில முனிவரும் அங்கிருக்கும் சிவாலயத்தில் சிவபெருமான் பகுல வினேஸ்வரராக காட்சி தருகின்றார் என்றும் தினமும் அவருக்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்து வர சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறி அனுப்பி வைத்தார். காமதேனுவும் தினமும் கங்கை நீரை தனது காதுகளில் ஏந்தி கொண்டு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தது. இதற்கு நடுவிலே ஒரு கன்றை ஊன்று அதற்கு பாலூட்டி கொண்டு வந்தது. ஒரு நாள் காமதேனு கங்கை நீரை எடுத்துக்கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய சென்று கொண்டிருந்த போது ஒரு வேங்கை அவனை சாப்பிட காத்திருந்தது. வேங்கையிடம் கெஞ்சிய காமதேனு, என்னை விட்டுவிடு, நான் சிவனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு என் கன்றுக்கு பால் கொடுத்து விட்டு திரும்பி உன்னிடமே வருகிறேன் என்று வாக்கு கொடுத்தது. காமதேனுவும் அவ்வாறே தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி வேங்கையிடம் இதையாக வந்து நின்றது. இதை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதி தேவியுடன் காட்சி அளித்து காமதேனுவுக்கும் நெற்களி வழங்கினார். சிவபெருமான் வேங்கையாக உருமாறி பசுவை வழிமறித்த இடம்தான் திருவேங்கை வாசல் என்று அழைக்கப்படுகிறது. பசு தன் காதுகளில் கங்கை நீரை எடுத்து வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த தலம் திருக்கோகர்ணம் என்று வழங்கப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று சிவபெருமானை தரிசித்து விட்டு வருவது வாழ்வில் நன்மை பயக்கும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்பொழுதாக அமைய இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி திருமதி பத்மராணி. அவர் திருமதி பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கும் எமது நன்றிகள். நேரம் சரியாக 8:20 ஐக்கியராட்சியத்தில் 7:20 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் திருமதி ராணி இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
5: காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
5: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும் இந்திய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 12 இறைவசனங்கள் 18-27 வரை. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் எழுவர் இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேறின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும் போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார், ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கின்றீர்கள். இறந்து உயிர்த்தெழும் போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியின் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், ஜாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே, அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். இது வாழ்வதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்து. கிறிஸ்துவை உமக்கு புகழ். சிந்தனைக்கு இறைப்பை முடிக்கும் மனவாழ்வு. தம்மை ஆபிரகாமின், ஈசாக்கின் மற்றும் ஜாக்கோபின் கடவுள் என்று மோசேக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் இறந்ததும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அவர் தெளிவுபடுத்தி இருக்க, சதுசேயர்கள் எப்படி உயிர்ப்பு இல்லை என்று கூற முடியும்? வாழ்வோரின் கடவுளாம் நாம் இறைவன், இறப்பை முறியடிப்பவர். இதனால் தான் இறந்து போன கணவனையும் கொழுந்தனில் கண்டு மறுமணம் செய்யும் முறை பழைய ஏற்பாட்டில் இருந்தது. குடும்ப உறவு கூட இதனால் சாவை வென்றுவிடத்தான். மறைநூலின் ஆழமான பொருளையும் கடவுளின் வியக்க வைக்கும் வேளமையும் நாம் உணர்ந்து வாழ்ந்தால் நாம் எல்லா வேளையிலும் சாவின் நிகழ்வு கொஞ்சம் கூட நம்மில் விழாமல் முழு வாழ்வு பெற்றவர்களாக இயேசுவோடு இணைந்து வாழ முடியும். உயிர்ப்பின் ஒளி நம்மேல் என்றும் வீசிக்கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். 7:00 நேரம் சரியாக 8:23 ஐக்கியராட்சியத்தில் 7:23 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஷன், நலமா இருக்கீங்களா?
6: நன்றி,
0: தாருங்கள்.
6: பிறந்தானே, நீங்கள் நலம்பால எல்லாம் பள்ள சபரிமலை ஐயப்பனின் பாதங்களை பற்றி கொண்டு எல்லாம் பள்ள சச்சிதாய் பகவானின் தெய்வீகரணமிடம் புறங்கலாமே. மெய்யான அன்பின் இயல்பு என்ன? அத்தகைய அன்பை வளர்த்து கொள்வதற்கான முன் நிபந்தனை என்ன என்பதை பகவான் என்று நமக்கு அன்புடன் நினைவூட்டுகிறார். இவ்வுலக வாழ்வில் தாய், மகன், கணவன், மனைவி, உறவினர்கள் என பல வடிவங்களில் அன்பு வெளிப்படுகிறது. உடல் ரீதியான உறவுகளை அடிப்படையாக கொண்ட இந்த அன்பு சுய நல நோக்கங்களிலிருந்தும் தன் நலத்திலிருந்தும் எழுகிறது. ஆனால் தெய்வத்தின் மீதான அன்பில் சுயநலத்தின் இதுவரை சுரதம் இல்லை. இதுவே பக்தி எனப்படுகிறது. இந்த அன்பின் ஒரு பண்பு கொடுப்பதை தவிர பெறுவதல்ல. இரண்டாவதாக அன்புக்கு அச்சம் கிடையாது. மூன்றாவதாக அது சுயநல நோக்கத்திற்காக இல்லாமல் அன்பிற்காக மட்டுமேயானது. அன்பின் இந்த மூன்று கோணங்களும் ஒன்று சேர்ந்து பிரபக்தியை அதாவது சரணடைதலை குறிக்கின்றன. ஒருவர் இந்த பிரபஞ்ச ஒருவர் இந்த பிரபக்தி மனப்பான்மையில் திளைக்கும்போது அவர் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். இதற்கு முதன்மையான தேவை சேமம் அதாவது பொறுமை. இந்த சேம மனப்பான்மையை கொண்டு வருவதால் மட்டுமே புனிதமான அன்பை பெற்றவராக கருதப்பட முடியும். இதை பாட புத்தகங்களில் இருந்து கற்றுக்கொள்ள முடியாது. குருமார்களிடமிருந்தோ அல்லது வேறு யாரிடமிருந்தோ உறவ முடியாது. ஒருவர் சந்திக்க நேரும் சிரமங்கள் சோதனைகள் மற்றும் துன்பங்களின் காலங்களில் இதைத்தானே வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் எதிர்கொள்ளும் போது மன உளைச்சலுக்கு ஆளாகி பலவீனத்தின் அடையாளமான மனச்சோர்வுக்கு ஆளாகக்கூடாது. அத்தகைய சூழ்நிலை நீங்கள் சகிப்புத்தன்மையையும் மன்னிக்கும் மனப்பான்மையையும் கடைபிடித்து கோபம் வெறுப்பு மற்றும் பழிவாங்கும் மனப்பான்மைக்கு வழிவகுக்கும் வகையில் பதற்றமடையக்கூடாது. நீங்கள் வலிமையின் வடிவங்களை தவிர பலவீனத்தின் வடிவங்கள் அல்ல. ஒரு மனிதனிடம் உள்ள மிகப்பெரிய சக்தி சமம் என்னும் குணம். ஒருவன் இந்த குணத்தை இழந்து விட்டால் அவன் அசுரனாக மாறிவிடுவான் என்று பகவான் உரையிற்குரிய அனுபவிகள் மற்றும் அதை சந்திக்கிறேன். என்பதை நேசிக்கும்
0: நன்றி சண்முகநாதன். இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும். உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது.

கனடா வன்கூவர் சரையில் பிக்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிக்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு சரே ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு 25 கனடிய டாலர். ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fddaanjayc.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிக்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சார விழா.

0: இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 3ஆம் தேதி ஜூன் மாதம் புதன்கிழமைக்கு உரியது.
1: மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய தினத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குமான வாய்ப்புகள் உண்டு. எப்படி சார் நல்ல விஷயங்கள்? கிரகன் லைஃப் நட்சத்திரம் தான் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பல நேரங்களில் பல சோதனைகள் வரும்பொழுது எப்பவுமே வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஜெயிச்சிருந்தேன் அப்படிங்கிற ஒரு பவர் வந்து உங்களை எப்பவும் காப்பாற்றும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பல நேரங்களில் வில் பவரை வைத்து காப்பாற்றக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. அதே சமயத்தில் குடும்பத்தில் யார்ட்டையா பேசும்போது கவனம் என்பது தேவை. பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். நம்ம பெருமைக்காக ஒரு விஷயத்தை செய்கிறத விட நம்ம பொறுமையாக ஒரு விஷயத்தை செய்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கட்ட வேண்டிய இடத்துல பணங்கள் கட்டடத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், பணம் சேர்க்கை கண்டிப்பாக கூடி வரும். அதற்குண்டான உழைப்பு கண்டிப்பாக தேவை. மேஷராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. ரிஷப ராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் நட்சத்திரம் சாதகமாக இல்லை. குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு பரவாயில்லையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிருத்திய நட்சத்திரத்துக்கு பரவாயில்லையா இருக்குது. இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம். அதே மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. பலவிதமான பிரச்சனைகள், தெரியாத பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை நம்ம நுழையிறத தவிர்த்துக்கு நல்லது. மன ரீதியான ஒரு கலக்கம், என்னடா இன்றைக்கி உடம்பு இப்படி இருக்கே, மனசு இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. கிரகங்கள் சரியில்லைன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் பணம் கொடுக்க வாங்கல கவனம் தேவை. யாராவது ரோட்டில் ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட நம்ம எதிர்த்து போக வேண்டாம். இல்லை நம்மக்கிட்ட தப்பு இருந்தால் சாரி கேட்கறது ரொம்பவுமே நல்லது. எப்பவுமே நான் தெரியாமல் கோபத்தில் பேசிட்டோம் சாரின்னு கேட்கறது ரொம்பவுமே நல்லது. அவசரம், ஒரு க்ஷணம் ஒரு விஷயத்தை மாற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கவனம் என்பது தேவை. ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா கோ வழிபாடு, பசுமாடு, இன்னைக்கு கீரை ஏதாவது கொடுக்கறது, அதே மாதிரி வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ரிஷபராசி நண்பர்கள். மிதுன ராசி நேர்களுக்கு, மிதுன ராசிக்கு இந்த தினத்தில் ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. பல நேரங்களில் யோசனைகள் மனசில் இருந்துருக்கும், இப்படியா அப்படியா அப்படியாங்கிற கணக்குகள் இருக்கும். கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். புது விஷயங்கள் எடுத்து செயல்படுவீங்க, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தெரியாத பொருட்களை வாங்கி அவங்க முகத்தில் போடுறது, கையில் போடுறது, நான் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தேன் இதை விற்பனை பண்ணாங்க நான் எடுத்து பண்ணி அப்படி பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், கார்பெண்டிங், மரம் சம்பந்தமான வியாபாரம், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அட்வொகேட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். புதியது ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக இந்த தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் தீரும். கொஞ்சம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில முயற்சிகள் எடுப்பீங்க, அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது கோச்சிருந்தாலும் அவர்கிட்ட உட்காந்து திருப்தியாக பேசுவீங்க, அவங்களுக்கு அதை புரிய வைப்பீங்க, அதனால் அவர்களுக்கு அது தெளிவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளால அற்புதமான தினமாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். எண்ணற்ற பொருட்கள் மீது சில ஆசைகள் இருக்கும், இது வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். ஆனால் நம்ம இப்போ வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பண்ணோம், இத்தனை செலவுகள் இருக்குது, இதை நம்ம வாங்கலாமா வேண்டாமா, ஆசை இருக்குது ஆனால் யோசனையும் சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ இயற்கை உங்களுக்கு அது கிடைத்துவிடும். நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி வாகன ஓட்டுநராக இருந்துருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமாக பொட்டிக்கெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கூடி வரும். அரசியலில் இருந்துருக்கிறவங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் சில விஷயங்கள் இது நமக்கு நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கறது சரிதான், தவறு கிடையாது. இருப்பினும் அதில் ரொம்ப மனசை லயக்க வச்சா ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தியாகும். கடகராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எதிலையும் ஜெயிக்கிறதுக்குமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. சில சில விஷயத்தை சொல்லும்போது அதை தப்பான கேட்டரை எடுத்துக்காம இதில் என்ன இவங்க சொல்ல வராங்க, நம்மகிட்ட குறை தான் சொல்கிறாங்க, தப்பு கிடையாது, எதனால் நம்ம சொல்கிறாங்கங்கிறத மட்டும் கொஞ்சம் ஆய்வு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பதில்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள். மீடியா துறையில் இருந்திருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கோம், புது வாய்ப்புகள் தேடுறது கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குமான அமைப்புகள் உண்டு. சிறுப்பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான காலமாக நடந்துட்டு இருக்கும். இடமாற்ற எதிர்பார்த்தீங்கன்னா அது வீடோ வேலையோ அல்லது தொழில் ஸ்தாபன ஸ்தலங்களோ இல்லை தொழிலுக்கு ஒரு இடம் தேடுறதோ இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும். நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, துணிக்கடை வச்சுருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவன இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரியெலாம் வச்சுருக்கிறவங்களுக்கு சில விதமான பிரச்சனைகள், பண ரீதியான பிரச்சனைகள் அப்பப்போ வரும், அது சரியாயிடும். சினிமா ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்கோம், ஃபினான்ஷியலாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் பின்னாட்களில் நான் லாபங்கள் இருக்குது. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். காய்கறி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். உழைச்சாலும் நமக்கு மிச்சமாகுது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குன்னு கவலைப்படுவீங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு அஷ்டம சனியினுடைய தாக்கம் இருக்கங்காட்டி இந்த கவலைகள் அப்படிங்கிறது இருக்கும். மன ரீதியான கவலைகள் இருக்கும், யாரும் பேசுறதுக்கோ ஆறுதலுக்கோ இல்லைன்னு கடவுள் இருக்கார், கவலைப்பட வேண்டாம், முருகனை வழிபடுங்கள், வெற்றி நிச்சயம். கன்னி ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தேடி வரும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் உடல் உபாதைகள் அப்படி வின்றது நம்மக்கிட்ட இருந்துருக்கும். சிலதுக்கு ஆசைப்படலாம், ரொம்ப ஆசைப்படக்கூடாது, நம்மளே நம்ம மனசு சொல்லும். சில பேர் நம்மளுடைய சில முயற்சிகளுக்கு தடையாக பேசுவார்கள், சில பேர் நம்மளுடைய முயற்சிகளுக்கு கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். எப்பவுமே ஒத்துழைப்பு கொடுக்குறவங்களும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கூட இருக்கிறவங்களும் என்றைக்கும் மறக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்து அப்படியே செயல்படுத்துறது ரொம்பவே நல்லது. சூட்கேஸ் சம்பந்தமான, பேக் சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இறைச்சி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் சொல்றேன், எனக்கு புதிய ஒரு வாய்ப்புகள், நான் வந்து ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் நினைச்சது கைகூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு, நீங்கள் தைரியமாக செயல்படலாம், வெற்றி பெறலாம். பின்னாடி வீடு கட்டி வாடகைக்கு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு. நானே கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு நிச்சயம் இப்படி நடக்குமா, நிச்சயமாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நல்ல காலமாக இருந்துருக்கும். மனம் வந்து ஓடிகிட்டே இருக்கும். முதல்ல கால் ஓடுறது பார்த்துருக்கேன், ஆனால் மனசு இப்படி ஓடுமா சார், ஒரே அலைச்சல், ஒரே விதமான சிந்தனை, ஒரு விதமான பய உணர்வுகள் அப்பப்போ இருந்துருக்கு. இது நடக்குமா, அது நடக்குமா, அது நடக்குமா, நான் நினைக்கல, ஆனால் என் மனசு நினைக்குது. எதுவும் கவலைப்படாதீங்க. சில நேரங்களில் மன ரீதியான குழப்பங்கள், பண்டில் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பட் நீங்கள் அதுலேருந்து மாறி வந்துடுவீங்க, நீங்கள் தைரியமாக இருக்கலாம், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் வெற்றி பெறும். பேசுகிற இடத்துல பேசணும், பேசாத இடத்துல பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. லூஸ் டாக்ஸ், அதாவது அதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அவாய்ட் லூஸ் டாக்ஸ், அதை மட்டும் நீங்கள் பண்ணியிருந்தால் போதும். வீட்டில் எதுனா ஒரு சின்ன சின்ன வேலைகளை எடுத்து பண்ணுறது, சுவாமி படங்கள் புதுசாக வாங்குறது, விளக்கு புதுசாக வாங்குறது, நகை புதுசாக வாங்குறது, பொருள் புதுசாக வாங்குறது, ஒரு பொருளை கொடுத்து இந்த ஒரு பொருள் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக பிளான் பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா அம்பாள் வழிபாடு, துளாராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். நிறைய விஷயங்கள்ல நம்ம ஒரு கணக்கு போட்டிருக்கோம், அந்த கணக்கு அப்படியே நடக்கும். சில நேரங்களில் முந்தியெல்லாம் நான் 100 தடவை முயற்சி பண்ணி நடக்கலை, பட் இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா இருக்கு டைம் அப்படிங்கும்போது ஒரு சில காரியத்தை எடுத்து பண்ணுறேன், இட்ஸ் ஒர்க்கிங், நான் வந்து கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணுவேன், நடக்கும். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, அதே சமயத்தில் ஒருத்தருடைய செயல்களை பார்த்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறது, முந்தியெல்லாம் யதார்த்தம் சார், பப்பா தான் இருந்துவிட்டேன், இப்போலாம் அப்படி கிடையாது, ஐ எம் வெரி பெர்ஃபெக்ட் நவ்,

ஆசைகள் இருக்கும், இது வாங்கணும் புரிய வைப்பீங்க. அதனால அவர்களுக்கு அது தெளிவாகக்கூடிய வாய்ப்புகள். நம்மகிட்ட தப்பு இருந்தால் சாரி கேட்கறது ரொம்பவுமே நல்லது. எப்பவுமே நான் தெரியாம கோபத்துல பேசிட்டேன் சாரின்னு கேட்கறது ரொம்பவுமே நல்லது. அவசரம் ஒரு க்ஷணம் ஒரு விஷயத்தை மாத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கவனம் என்பது தேவை. ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா கோ வழிபாடு, பசுமாடு, இன்னைக்கு கீரை ஏதாவது கொடுக்கறது, அதே மாதிரி வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு எதனை ஹெல்ப் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ரிஷபராசி நண்பர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு, மிதுன ராசிக்கு இந்த தினத்துல ரொம்ப அற்புதமா இருந்துருக்கு. பல நேரங்கள்ல யோசனைகள் மனசுல இருந்திருக்கும், இப்படியா அப்படியா அப்படியாங்கிற கணக்குகள் இருக்கும். கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், லாப பிரயாணமாக மாறும். புது விஷயங்கள் எடுத்து செயல்படுவீங்க, அது உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தெரியாத பொருட்களை வாங்கி அவங்க முகத்துல போடுறது, கையில போடுறது, நான் வந்து சோசியல் மீடியால பார்த்தேன் இதை விற்பனை பண்ணாங்க நான் எடுத்து பண்ணி அப்படி பண்ணக்கூடாது. ஏதா இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், கார்பெண்டிங், நிலம் சம்பந்தமான வியாபாரம், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். புதிய ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக இந்த தினம் உண்டு. ரொம்ப நாளா இருந்த மனக்கவலைகள் தீரும். கொஞ்சம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில முயற்சிகள் எடுப்பீங்க, அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். யாராவது கோச்சிருந்தாலும் அவர்கிட்ட உட்கார்ந்து திருப்தியா பேசுவீங்க, அவங்களுக்கு அதை புரிய வைப்பீங்க, அதனால அவர்களுக்கு அது தெளிவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. நான் வந்து கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணுவேன், நடக்கும். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, அதே சமயத்தில் ஒருத்தருடைய செயல்களை பார்த்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் யதார்த்தம் சார், பப்பான்னு இருந்துவிட்டேன், இப்பெல்லாம் அப்படி கிடையாது, அது வெரி பெர்ஃபெக்ட் நவ். ஒருத்தர் பேசுறதே வச்ச ஒரு விஷயத்தை நான் கணிச்சு விடுவேன், ஒருத்தரை பார்த்தோன்னா அதை பார்த்தோன்னா ஒரு கணிக்கக்கூடிய தன்மை எனக்கு வந்துடுது. எஸ், இந்த கால்குலேஷன் இங்கேயும் உங்களுக்கு இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து உங்களை விட்டு போயிடுது. பட் நவ் நவ டேஸ் நீங்கள் வந்து அதை ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணி ஹேண்டில் பண்ணுறீங்க. ஆஃபீஸில் ஒர்க்குகள் இருந்துருக்கோம், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு சில நேரம் நான் சந்திக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு வந்து சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் ஆகிறதுன்னு கவலைப்படுறவங்களுக்கு நெவர் எவர் ஒரி அபவுட் தட். நிச்சயமாக நீங்கள் ஃப்யூச்சரில் நல்லா படிச்சு நல்லா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கிரகங்களையும் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. சில விஷயங்கள்

நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக மனசில் வச்சுக்கணும். பல விதமான முயற்சி எடுத்து ஒன்று நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது நடக்கும், ஆனால் அது இயற்கைக்கு மாறாக இருக்குது, அதனால் நடக்காமல் இருந்துகிட்ருக்கு. எய்தர் நமக்கு அது பின்னாடி நடந்ததுக்கப்புறம் பாதகம் இருக்கும், இல்லை அப்படின்னா இயற்கைக்கு மாறாக இருக்கும். அதனால தான் அந்த காரியம் தட்டி போகிறது, வேறு ஒன்றும் கிடையாது. பொதுவாக ஜாதகத்தில் நம்மளுடைய ராகு கேது என்ன பண்ணணும் அப்படின்னா சில விஷயத்தை தள்ளி போடு தள்ளி வைப்போம். அதே மாதிரி சனி பகவானுடைய தசையோ புத்தியோ நடக்கும்போது நிறைய காரியங்கள் தட்டி போகும். இது பொதுவாக தனுசு ராசிக்கு ஒரு போர்க்களத்தில் இருந்தாப்புல ஒரு சூழ்நிலைகள். பட் நெவர் எவர் வரி அபவுட் தட், உங்களுக்கு நல்ல நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். ஷூ கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்லிப்பர் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது லாபங்களும் வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒரு சில நேரங்களில் இது கெட்ட பழக்கமாக இருக்கு, எங்கிட்டருந்து இது போகணும், இது விடணும், இதில் நான் அடிக்ட் ஆகிறேன்ற ஒரு செயல்பாடுகள் இருந்தால் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது உங்களுக்கு ஒரு பெரும் பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களுக்கு சில விஷயங்களில் வெற்றி, சில விஷயங்களில் விரயம். டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப், அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறக்கூடியதாக அமையும். இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து அது மாறக்கூடியதாக அமையும். இவங்களுக்கு ஆரோக்கிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எந்த வார்த்தை பேசினாலும் அதில் தெல்ல தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்க. உணவில் கட்டுப்பாடுங்கிறது தேவை. வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான அமைப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ஏதேனும் ஆபரணங்கள் பழசை கொடுத்து புதுசு வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகள் இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் மோட்டிவேட்டடாக பேசுறது மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நகைச்சுவையாக பேசுறது மற்றவங்களை ஈர்க்கும். மகர ராசி அன்பர்கள் எங்கே போனாலும் ஜெயிச்சிருவாங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு காரியத்தில் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு விரயங்கள் இருக்குங்க. சில நேரங்களில் இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, திடீர்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் கூட நடக்கலாம். எஸ், இதுவும் கடந்து போகும், நல்லது நடக்கும். தெய்வ நம்பிக்கை இருந்தால் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் உங்களுக்கு பெரும் பலன்களை கொடுக்கும். ஆனால் சேலஞ்சிங்காக இருந்துருக்கும். சார், நான் ஃபேஸ் பண்ணுற கஷ்டமெல்லாம் உலகத்தில் யாரும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. எய்தர் அவங்க ஃபேஸ் பண்ணால் கூட சில நேரத்தில் ரொம்ப ஃபெட்அப் ஆவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, ஒரு விஷயத்தில் அப்படியே பிளாக் ஆகிடுவாங்க. பட் நான் எடுத்து எடுத்து முயற்சி பண்ணி பார்ப்போம் பார்ப்போன்னு ஜெயிச்சு ஓடின்னு இருக்கேன் சார். நான் எனக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவேனா? எஸ், வெற்றி பெறுவீங்க. உடல் ஒத்துழைச்சால் எல்லா காரியங்களும் வெற்றி. இன்று நடக்கலை, நாளை நடக்கலை, நாளை மறுநாள் கண்டிப்பாக நடக்க போகிறது. சில நேரங்களில் மனக்குவியல் இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். சித்தி, சின்னம்மா, அது மாதிரி பெரியம்மா, பெரியவங்களுடைய ஆரோக்கியம், அம்மாவழி சொந்தங்கள், அக்கா தங்கச்சி, அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணீங்களோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணலாம். பல விஷயங்களில் நீங்கள் ஜெயித்தவர்கள், இப்போவும் ஜெயிப்பீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில அது தப்புனா தப்புன்னு சொல்லிடுவீங்க, ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்கிறீங்க. சில பேருக்கு அந்த குணாதிசயம் ஆகும், சில பேருக்கு அது பிடிக்காது. அதே மாதிரி இவங்க செல்ஃபிஷ்பா அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. நமக்கு தான் நம்மளுடைய விஷயம், நம்மளுடைய பிரச்சனை, நமக்கு என்ன சூழ்நிலைங்கிறது தெரியும். அப்போ இதுவும் கொஞ்ச நாளில் பேச மாறுவாங்க, கவலைப்பட வேண்டாம். கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா போட்டி இருக்கும், சில நேரங்களில் பொறாமைகள் இருக்கும், சில நேரங்களில் இவன் எப்படி வளரலான்னு பல பேர் நினைப்பாங்க, சில நேரங்களில் திருஷ்டி இருக்கும், சில நேரங்களில் தடை இருக்கும், சில நேரம் நமக்கு உடம்பு முடியாமல் வரும், சில நேரங்களில் ஒரு விஷயத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். இப்படி பல நேரங்களில் பல விஷயங்கள் பார்த்து இதை தெரிஞ்சுப்பீங்க. ஓஷோ எப்பவுமே சொல்லுவார், பின்னிருந்து யோசி அப்படின்னு சொல்லுவார். எஸ், எப்பவுமே நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவேர்னஸ் மனசில் வச்சுக்கோங்க. யூ ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு, அதாவது ஒன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் உலகத்திலேயே எதுவும் கிடையாது. அந்த பெஸ்ட்டை பெஸ்ட்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செயல்படுத்தும் போது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்படுத்தால் வியாபாரம் அனுகூல்யம் 100 to 1000% உண்டாகும். பல கஷ்டங்கள் இருக்கும், ஆரோக்கிய பிரச்சனை, சுற்றி இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும், இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க. நெவர் எவர் தாட் அபவுட் தட். நீங்கள் பாட்டு உங்களுடைய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு

0: வெற்றி பெறும். மீனராசி நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருக்கணும்னா கஷ்டம்தான். நீங்க உங்களுடைய குணாதிசயத்தை அவங்க கிட்ட வெளிப்படுத்துறீங்க. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசப்படாதோ அந்த இடத்துல பேசவே கூடாது. இந்த இடத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டுகள் தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் வலம் பெறுகின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வளங்களம் பெற்று சிறப்பாக தீர்த்த சுபங்கதியாக வாழ வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் தாயா.
1: நன்றி சகோதரம். தகவலை அறிய தந்த திருமதி பத்மராணிக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி அவர்கள் இன்று எங்களுடைய ஜெர்மனியில் வசிக்கும் திருமதி டாக்டர் ரவி ரஞ்சி அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக திகாரத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. ரவி ரஞ்சியை வாழ்த்துவதற்காக ஓடோடி வந்திருக்கும் அன்பு உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம். கொண்டாடிக்கொண்டிருக்கும் திருமதி ரஞ்சினி அவர்களுக்கு எங்கள் குடும்ப இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரஞ்சினி அவர்கள் கண்ணாவர் பிள்ளைகளோடு வாழ்ந்து வாத்திக் கொண்டு விட அவர்கள் என்று வணக்கம்.
1: ரஞ்சினி இல்ல, ரஞ்சி.
3: ரஞ்சி,
1: ஓகே. நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கின்றார் எங்களுடைய ரஜினி நாகேந்திரம் அவர்கள். வணக்கம் ரஜினி.
4: வணக்கம் ராஜா அண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓம் ஓம். நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி ரஞ்சி ரவி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
1: அவர் சகோதரி ரஜினி நாகேந்திரம் அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தியிருந்தார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. யோசரி குணராஜா கலக்கிறேன்.
1: வணக்கம் யோசரி அம்மா. வாழ்த்துங்கள்.
5: இன்று பிறந்தநாளை கொண்டாடும் ரஞ்சி ரவி அவர்களே, பிறந்த நாள் என்று போல் என்றும் போல் நீடூழி காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு கொண்டவிருந்து விட வருகின்றேன். நன்றி. வணக்கம்.
1: நன்றி அம்மா.
5: நன்றி.
1: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் இணைந்திருக்கும் அன்புறவு. வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி. ராஜினி வணக்கம்.
6: வணக்கம். நல்லந்தானே?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
6: ஆமா நல்ல. நன்றி. இன்று பிறந்த நாளைக்கானும் ரஞ்சி ரவி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்ந்த
1: நன்றி. வணக்கம். நன்றி சௌதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் குணநாயகி. நலமா இருக்கிறீங்களா?
7: ஓம் நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: நன்றி.
7: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி ரஞ்சி ரவிக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் உடலுள்ள ஆரோக்கியத்தோடு அவர் பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனம் நிறைந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படுகின்ற அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் அன்பு உறவுகளை. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு. வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் பாமா. நலமா இருக்கீங்க? என்ன பாமா நித்திரை ஆவுறீங்க?
8: திருமதி ரவி ரஞ்சி அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக தீர்க்க சுமங்கலியாக வாழ்வோன்னு வாழ்த்தி விட வருகிறோம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. உங்களுக்கு மங்கள் இது என்ன நன்றிகள். அவர் சகோதரி மாமா அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்க அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
9: வணக்கம் திருமதி தேவேந்திரம்.
1: வணக்கம் திருமதி தேவேந்திரம் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
9: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்கள் என்ன?
1: நன்றா? நல்லா இருக்கிறேன், நன்றி.
9: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரவி ரஞ்சி தம்பதியருக்கு எங்கள் குடும்ப சாரில் பிறந்த நாள்
1: நல்வாழ்த்து. ரஞ்சி மாத்திரம் தான் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்.
9: ரஞ்சி அவர்களுக்கு எங்கள் குடும்ப சாரு பிறந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி.
1: இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகள் அவரை விளம்பரம் செய்ய உற்சாகப்படுத்த வந்தவையில் உங்களுக்கு நன்றிகள். சரி, ரஞ்சி அவர்களுக்காக நாம் தரும் பாடல்

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் திருமதி ரஞ்சி ரவி அவர்கள் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற டிஆர்டி தமிழ் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. சரி, அன்பு உறவுகளை இன்று 7:10 to 8 வரை இடம்பெறுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் இன்று இசைப்பி ஆ மகன் என்று சொல்லுவார்கள். இசையிலேயே 1936 ஆரம்பித்தவர் ஜி ராமநாதன். இவர் தான் உண்மையான ஒரு தமிழன். இசைக்காக தன்னுடைய உயிரியை கொடுத்தவர். அவர் இசையமிட்ட திரைப்படங்களெல்லாம் அந்த காலத்திலே கலக்கு கலக்கிய நீ வாராய் நீ வாராய் என்ற பாடல், மந்திரிகுமாரியில் டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல், முல்லை மலர் மேலே ஐயா உத்தம புத்திரன் திரைப்படத்தில் முல்லை மலர் மேலே என்ற பாடல், யாரடி நீ மோகினி என்ற பாடல், அந்த திரைப்படத்தில் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் சாரங்கதரா திரைப்படத்தில் கண்ணிருந்தும் குருடனாய் வாழ்ந்து விட்டேன் காலமெல்லாம் பட்டினத்தார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்து கொண்டிருக்கும் போதுதான் அவருக்கு 1963 இதய நின்றுவிட்டது. அதற்கு பிறகு டிஆர் பாப்பா அந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தார் அந்த பாடல். அன்னமிட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாற்றுபவர் அந்த பாடலும் மந்திரிகுமாரிலே டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையில் சின்ன பயலே அரசலங்குமாரி திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் நிலையை அரிச்சந்திரா திரைப்படத்தில், மன்மத லீலியை வென்றவர் யார், 3 ஓடி சாதனை படைத்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவரும் ஹரிதாஸ் அவர்கள். இவர் வந்து உண்மையான ஒரு குரல் என்றால் அந்த குரலுக்கு மயங்க தியாகராஜ பகதூர் டி எம் சவுந்தரராஜனுடைய வெற்றிக்கு வித்திட்டவரும் இவர் தான். அன்பு உறவுகளே மறந்து விடாதீர்கள், பட்டினத்தார் திரைப்படத்தில் சவுந்தரராஜனை நடிக்க வைத்து அத்தனை பாடல்களையும் பாடி 15,000 சம்பளம் அந்த காலத்தில் கொடுத்து அந்த திரைப்படத்தை வெற்றி பெற செய்தவரும் இந்த ஜி ராமநாதன் என்ற இசையமைப்பாளர். இன்பம் பொங்கும் பண்ணினா வீரபாண்டி ஹட்டபொம்மன் திரைப்படத்தில் 1959 வந்த திரைப்படம், பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே என்ற அருமையான பாடல், தூக்கு தூக்கி திரைப்படத்தில் சவுந்தரராஜனுக்கு திருச்சி லோகநாதன் அவர்கள் 5,000 கேட்ட இணையத்தில் சவுந்தரராஜன் 6 ஜி ராமநாதன் அவர்கள் கொடுத்து வெற்றி பெற வைத்தவர். சிவாஜிக்கு முதல் முதலாக கூண்டுகுழியில் பாடியிருந்தாலும் டிஎம் சொந்தம் அதுவும் ஜி ராமநாதனுடைய இசையில் வந்த படம் பாடல், அந்த பாடலை வென்று அடித்து வந்த படம் தான் தூக்கு தூக்கி பாடல்கள். அத்தனை பாடல்களையும் சும்மா உள்ளம் கவர்ந்த பாடல்கள். நீங்கள் வந்த அன்பர்களே எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் வேலை செய்யாது, நீங்கள் எங்களுடைய வலிமையாக என் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கின்ற தொலைபேசி இலக்கத்திலே நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பெயர்களோடு பாடல்களை தரலாம். அன்புறவுகளே நீ வாராய் நீ வாராய், முல்லை மலர் மேலே முக்கம் மண்டு போலே, யாரடி நீ மோகினி, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் கண்ணிருந்தும் குருடனாய் வாழ்ந்து விட்டேன் அன்னமிட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சின்ன பயலே செய்திகளடா, யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் நிலை, அதனை தொடர்ந்து மன்மத லீலியை வென்றவர் யாரோ ஹரிதாஸ், 3 தீபாவளியை கண்டு சாதனை படைத்த மற்ற இன்பம் பொங்கும் வெண்ணிலா இந்த படம், வீரமாண்டி கட்டபொம்மன், பெண்களை நம்பாதே, தூக்கு தூக்கி போன்ற படங்களில் இசையமைத்தவர் ஜி ராமநாதன் அவர்கள். அவர் தான் உண்மையான இசைக்கு அத்திவாரம் இட்ட மனிதன். நீங்கள் அவர்களை எல்லாம் உங்களுக்கு தெரியாது, அவருடைய சரித்திரங்கள் எல்லாம் தெரியாமல் சின்னவர்களை புலிய கொண்டிருப்பீர்கள். பிறக்காத நாள் அவர் பிறந்த 1920 பிறந்தவர், 1963 வரை சாதனையை புரிந்த ஒரு இசையமைப்பாளர். அன்பு உறவுகளே, சரித்திரங்கள் தெரியாமல் இருக்கின்றவர்களுக்கு சரித்திரங்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறது தான் எங்களுடைய டிஆர்டி. அந்த வகையில் தொடர்ந்து வானொலியில் விளம்பரம் இருக்கின்றது. அன்புறவுகளே, எல்லா முதன்மை செய்திகளை இப்பொழுது அன்பு உறவுகள் நீங்கள் கேட்டுக்கொண்டு பாடல்களை அழைத்து தரலாம் என்பதனை, அதாவது நீங்கள் வலிமையாக இழந்து கொண்டு பாடல்களை கேட்கின்ற நிகழ்ச்சியில் இதிலேயே நீங்கள் வரலாம் என்பதனை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் வேலை செய்யாது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, தொடர்ந்து வானொலியில் விளம்பரம் இருக்கின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்தில் வெசாக்கூடுகள் சேதமாக்கப்பட்ட சம்பவத்தை பொதுமைப்படுத்தி இதற்கான ஒட்டுமொத்த பொறுப்பையும் யாழ் பல்கலைக்கழக தமிழ் மாணவர் சமூகத்தின் மீது சுமத்துவதற்கு சில தரப்பினர் முயற்சித்து வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதனை ஒரு இனவாத நடவடிக்கையாக பார்க்க வேண்டாம் என்றும் அந்த அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய 695 மில்லியன் அமெரிக்க டாலர் கூட்டுத்தவணை நிதி திரைசேரிக்கு வெப்பிலிடப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். நிதியமைச்சுக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான அறிக்கை தனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கப்பட்டதை அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா நிராகரித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட லலித்குமார், வீரராஜ் மற்றும் குகன் ஆகியோரின் வழக்கு கடந்த 14 வருடங்களாக நீடித்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலும் பின்னர் கொழும்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு மீண்டும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்னமும் சரியான நீதி கிடைக்கவில்லை. இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாளரான கொத்தபா ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு வருகை தந்து சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று காணாமல் ஆக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜாவின் தந்தை ஆறுமுகம் வீரராஜா இது தொடர்பாக விசனம் வெளியிட்டிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்குட்படுத்தி பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு விசாரணையை நிறைவு செய்த உயர்நீதிமன்றம் வழக்கு தீர்ப்பு அறிவிப்பதை ஒத்திவைத்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்துக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்று அரசாங்கம் வெளியில் குறிப்பிடுகிறது. ஆனால் நீதிமன்றத்தில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலே அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. பிள்ளையானின் அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டுள்ளது. அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று பெவிதுருக்கல உரிமையக் கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான இனவாதியாக அறியப்படுகிற உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா காப்பிரதி கூட்டு தாமதத்தில் இடம்பெற்ற பல பில்லியன் ரூபாய் முறைகேடுகள், அரசாங்கத்தின் ஊழல்கள் மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழல் எதிர்ப்பு முன்னணியின் அமைப்பாளர் நிரோஷன் பாதுக்க பல முக்கிய கருத்துக்களை இது தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார். ஜூன் மாதத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை திருத்தம் நாளை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட இருப்பதோடு புதிய விலை நாளை மறுதினம் முதல் அமல்படுத்தப்படும் என்று லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்து பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகள் தங்களது உள்நாட்டு எரிபொருள் விலையை குறைத்துள்ள போதிலும் இலங்கையில் நிறுவனங்களின் மாஃபியாக்கள் மற்றும் ஊழல்கள் காரணமாகவே எரிபொருள் விலை குறைக்கப்படாமல் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூட்டு எதிர்கட்சி சார்பில் நவ ஜனத பேரமுனவின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரா பலத்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் நாட்டின் எரிபொருள் நுகர்வு ஒப்பீட்டளவில் குறைந்த மட்டத்தில் காணப்பட்ட போதிலும் உலக சந்தையில் நிலவும் மசகு எண்ணெய் வெளியேற்றம் காரணமாக எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான செலவினம் பாரியளவில் அதிகரித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த

என்பவர் சாத்த சித்தா பொருள் ஒன்று தோன்றியதை தொடர்ந்து அந்த பகுதி மக்களிடையே இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 30 இந்திய மீனவர்கள் உத்தியோகமாக நேற்று விடுவிக்கப்பட்டு தமிழக தலைநகர் சென்னையை சென்றடைந்திருக்கிறார்கள். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தின் 192வது வருடாந்த திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்திய செய்திகளில், கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி நடத்திய போராட்டத்தில் அவரது கட்சியைச் சேர்ந்த 80 சட்டசபை உறுப்பினர்களில் வெறும் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். வருமானத்தை மறைத்தாரென வருமான வரித்துறை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் முதல்வர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு விடைத்தாள்களை கணினி வழியில் திருத்துவதற்கு தேவையான சேவைகளை அளிக்க ஒப்பந்த புள்ளி கோரிய நடைமுறையில் இருந்த முரண்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் 17 வயது மாணவர் சாத்தக் சித்தார்த் நேற்று நேரில் ஆஜராகி அது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். மத்திய இடைநிலை கல்வி வாரிய விவகாரத்தில் மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பிரதமர் பதவி நீக்கம் செய்திருப்பார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 177 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா முறைகேட்டில் ஈடுபட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மம்தா பானர்ஜி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தானின் மேற்கத்திய மாவட்டங்களில் வீசிய கடுமையான புழுதி புயலால் பெருமளவு சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்திய அமெரிக்க இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தின் முழு அம்சங்களையும் இறுதி செய்வது தொடர்பான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை டெல்லியில் நேற்று தொடங்கியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அரசுமுறை பயணமாக இந்தியா செல்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியா நேபாளம் இடையான எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் எந்தொரு மூன்றாம் தரப்பு தலையீட்டுக்கும் இடம் கிடையாது என்று இந்தியா தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டி சித்திரவதை செய்து நகைகளை கொள்ளையடித்த 8 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளார்கள். குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் விதிகள் 2025 மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் குறித்து ஒன்றிய அரசு நேற்று அரசிதழில் வெளியிட்டுள்ளது. குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025 கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. சென்னையில் ஆவணத்தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் 3வது நாளாக இன்றும் மாற்றம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவணத்தங்கம் கிராம் 14,500 ரூபாவுக்கும் சவரன் 1,16,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகளில், அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்களில் படுகாயமடைந்த ஈரான் தலைமை மதகுரு மொய்தபா கொமேனியின் தற்போதைய நிலைமை பற்றி அமெரிக்க தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. மொய்தபா கொமேனி உயிருடன் இருக்கின்றார் என்ற தகவல்

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை இன்று மகள கூட்டத்தோடு நாடுங்கள்.
3: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும். வெளிநாட்டினர் விதிகள் 2025 மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் குறித்து ஒன்றிய அரசு நேற்று அரசிதழில் வெளியிட்டுள்ளது. குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025 கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. சென்னையில் ஆவணத்தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் 3வது நாளாக இன்றும் மாற்றம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவணத்தங்கம் கிராம் 14,500 ரூபாவுக்கும் சவரன் 1,16,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகளில், அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்களில் படுகாயமடைந்த ஈரான் தலைமை மதகுரு மொய்தபா கொமேனியின் தற்போதைய நிலைமை பற்றி அமெரிக்க தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. மொய்தபா கொமேனி உயிருடன் இருக்கின்றார் என்ற தகவலை அமெரிக்கா நேற்று உறுதி செய்துள்ளது. கோர்முஸ் நீரிணியை மீண்டும் திறப்பதற்கு பதிலாக ஈரானுக்கு விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை தளர்த்துவதற்கு டிரம்ப் நிர்வாகம் எந்தவித உடன்பாட்டும் எட்டவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க ராணுவம் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலை தாக்கியிருக்கிறது. சிங்கப்பூருக்கும் துருக்கிக்கும் இடையிலான நீண்ட கால உறவு மறு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கம்போடியா தாய்லாந்துடனான கடல் எல்லை சர்ச்சைக்கு தீர்வு காணும் நடைமுறையை தொடங்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் ஆதரவுடன் அந்த முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனானில் தந்தை, மகன், மகள் ஆகிய மூவரும் இறந்தார்கள். காலையில் பல்கலைக்கழக தேர்வை எழுதி முடித்த பின் 2 பிள்ளைகளையும் தந்தை காரில் வீட்டுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இஸ்ரேலின் ஆளில்லா வானூர்தி காரை தாக்கியதாக உள்ளூர் பாதிரியார் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல் நடத்துவது பிரதேச உரிமையை மீறும் செயல் என்று ஐக்கிய நாடுகள் நிறுவன பாதுகாப்பு மன்றம் குற்றம் சாட்டியிருக்கிறது. உக்ரைனின் தலைநகர் கீவ் மற்றும் தென்கிழக்கு நகரான டினிப்ரோ மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்தார்கள். 100 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக தெரிய வருகிறது. கென்யாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள நஞ்சுகி நகரில் உள்ள அமெரிக்க ராணுவ வான்படை தளத்துக்கு அருகில் எபோலா தனிமைப்படுத்தல் மையம் ஒன்றை அமைப்பதற்கான அமெரிக்காவின் திட்டத்துக்கு எதிராக வெடித்துள்ள மக்கள் போராட்டத்தில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்து போனார்கள். ஐக்கிய நாடுகள் அவையின் புதிய தலைவராக வங்கதேச வெளியுறவு அமைச்சர் கலிலூர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மோல்டாவின் பட்டாசாலையில் ஏற்பட்ட பெரும் வெடிப்பு அந்த நாட்டை உலுக்கியிருக்கிறது. லாவோஸில் வெள்ளம் ஏற்பட்ட குகைக்குள் செல்வதற்கான மாற்று வழிகளை மீட்புக் குழு ஆராய்கிறது. குகையில் இன்னமும் சிக்கியிருக்கும் 2 கிராமவாசிகளை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட பெரிய தீ சம்பவத்தினால் நூற்றுக்கணக்கானோர் வீடுகளை விட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். வியட்நாமில் ஆஸ்திரேலிய பயணியொருவர் உணவகத்தை சேதப்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதம் முதல் ஆகஸ்ட் வரை எல்நினோ பருவநிலை நிகழ்வு ஏற்படும் சாத்தியம் 80% என்று உலக வானிலை ஆய்வக அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. கடுமையான வானிலை நிகழ்வுகள் ஏற்படும் அபாயம் அதிகரிப்பதாக அது தெரிவித்திருக்கிறது. வீட்டில் எல்லா இடங்களிலும் கைத்தொலைபேசியை பயன்படுத்தலாமா, இதை பற்றி யோசித்து பார்த்ததுண்டா? நீங்கள் ஜோசித்து பார்த்து, ஸ்வீடன் பொது சுகாதார அமைப்பு இது தொடர்பாக சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறது. வீடே ஒரு இணைய காடாக மாறிவிட்டது என்று அது கவலைப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சு பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் சாய்ராஜ் பகுதியிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் முதல் சுற்றில் பி.வி. சிந்து வெற்றி பெற ஸ்ரீகாந்த் சென் தோல்வியடைந்திருக்கிறார். நடப்பாண்டின் இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான பிரெஞ்சு ஓபனில் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையான பெலருசின் அரினா சபலங்கா 4 முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனான ஜப்பானின் நவோமி ஒசகாவை வீழ்த்தி காலிறுதிக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார். காற்பந்தில் ஆர்வம் உள்ள ஆற்றல் உள்ளவர்களை தேர்வு செய்வதற்கு இப்போது தொழில்நுட்பம் கைகொடுத்து வருகிறது. நோர்வே செஸ் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, குகேஷ், திவ்யா தேஷ்முக் ஆகியோர் வெற்றி பெற்றார்கள். இதனால் போட்டியில் இந்தியாவுக்கான பதக்க வாய்ப்பு நீடிக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 385.94 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.08 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 331.91 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.53 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.12 ரூபாய், இந்திய பெறுமதியில் 121.22 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.86 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.62 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.99 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிறப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: அன்பு உறவுகளே, முதன்மை செய்தியில் ஏற்பட்ட தடங்களுக்கு மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:23, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:23 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்கள், அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற மிஸ்டர் ரவி, நலமா?
2: வணக்கம் ராஜா, எப்படி இருக்கீங்களா?
1: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம். நீங்கள் ஜெர்மனிக்கு வந்துட்டீங்களா? அமெரிக்காவில் நின்று கொண்டு பாட்டு கேட்க போறீங்க ராஜா
2: மாதிரி?
1: வீட்டை நிராகரிக்கிறீங்க? நீங்க பெரிய கட்டிக்காரம். அப்புறம் பஞ்சு என்ன செய்யறா?
2: பக்கத்தை
1: எடுத்துக்கிறேன். என்ன வாழ்த்து வாழ்த்து வாழ்த்திட்டு போறாங்க இந்த நேரத்துல படுத்த கிடக்குறது கேட்டு இருந்தீங்க. ஓகே, அது சந்தோஷம். ஆனா நீங்க போய் மூலிகை குளிச்சு ஒரு தீர்க்க சுமங்கலியா ஒரு மங்களகரமாக பக்தி பஜனையோடு அத்தானுக்கு தீர்த்தன் கொண்டு கொடுத்து
2: கொஞ்சம் பொறுத்து,
1: என்ன கொஞ்சம் பொறுத்து, இந்த நேரத்துல செய்யணும் ஐயா. என்ன பாடல கேக்க போறீங்க? சின்ன வயதுல பார்த்த உருவமா அந்த பாடல கேக்குறீங்க? நல்ல பாடல. சிவாஜி மாதிரி ஒரு எடுப்பு எடுத்து நீங்க நடிக்க ரஞ்சி
2: நீங்க சொல்றது
1: உண்மையான வாழ்க்கை.
2: நன்றி,
1: மீண்டும் ரிப்பீட் பண்ணுங்க. நன்றி உங்களுக்கான பாடல்.
2: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை சகோதரர் டாக்டர் ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் திருமதி தேவேந்திரன்.
0: வணக்கம் ரதியம்மா, நலமா இருக்கீங்களா?
1: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்கள்?
0: ஓம் நல்லா இருக்கிறோம். நாட்டுல வெயில ஒரு மாதிரி
1: என்ன
0: பாடல கேக்க போறீங்க?
1: ரோசம் அதிகமாடா.
0: அந்த பாட்டு கேக்குறீங்களா? வரா அந்த மீசக்காரன் நண்பர்.
1: அது சரியா பாட்டு கேக்குறேன்.
0: நன்றி வணக்கம். அவர் திருமதி ரதியம்மா அவர்கள் விரும்பி கேட்ட

0: ஒலித்த பாடல் நட்புக்காக திரைப்படத்தில் வந்தது அன்புறவர்களே. இந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் காளிதாசன் அவர்கள். அன்புறவர்களே, இன்று அதாவது சாரதி அவர்கள் தயாரித்த தொகுத்து வழங்கும் பந்திய நிகழ்ச்சியில் இன்று இசை வித்தகர், உண்மையாக இசை சக்கரவர்த்தி என்று கூட சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய ஒரு இசை பிதா ஜி ராமநாதன் அவர்களுடைய ஆரம்பகால தமிழருடைய முதலாவது இசையமைப்பாளர் அவரைத்தான் இன்று நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அன்பு உறவுகளே, அதாவது நூற்றுக்கணக்கான படங்களுக்கு 1940-63 வரை இசையமைத்திருக்கின்றார். அந்த இசையில் வந்தது மந்திரிகுமாரி எம்ஜிஆர் நடித்த நீ வாரா இனி வாரா என்ற பாடல், முல்லை மலர் மேலே உத்தம புத்திரன் இல்லா அந்த யாரடி நீ மோகினி என்ற பாடலுக்கு சிவாஜியுடைய நடனம் யாராலும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு அற்புதமாக அந்த பாடலினுடைய கெப்பாசிட்டி அமைந்திருந்தது அன்புறவுகளே. அதனைத் தொடர்ந்து வசந்த முல்லை போலே சாரங்குதா திரைப்படத்திலே இருந்து அந்த காலத்திலே கலக்கு கலக்கிய ஒரு திரைப்பட பாடல், இப்பொழுது கூட அது கலக்கும். கண்ணிருந்தும் குருடனாய் வாழ்ந்து விட்டேன் பட்டினத்தார் திரைப்படத்தில், இந்த பட்டினத்தார் திரைப்படத்திற்கு இசையமைத்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு மாரடைப்பு வந்து இறந்தார் 1963 20ஆம் தேதி நவம்பர் மாதம். ஒரு அருமையான இசையமைப்பாளர், மிக மிக மிக அதாவது திருச்சி மாவட்டத்திலே பிறந்த ஒரு ஒரிஜினல் தமிழர். அவர் அன்னமிட்ட வீட்டிலே மந்திரிகுமாரி திரைப்படத்திலே சுவாஜி சவுந்தரராஜனுக்கு 4 பாடல்கள் கொடுத்திருந்தவர். அந்த காலத்திலே சவுந்தரராஜனை மிகவும் நல்ல மதித்து அவருடைய திறமைக்கு உணவு போட்டவர் தான் இந்த ஜி ராமநாதன். மற்றும் சின்ன பயலை அரசலங்குமாரி, யார் போய் சொல்லுவார் ஹரிச்சந்திரா திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய, தியாகராஜ பௌதருக்கு அத்தனை திரைப்படங்களுக்கும் அவர் கதாநாயகனாக நடித்த திரைப்படங்கள் அத்தனைக்கும் இவர் தான் இசையமைத்திருக்கின்றார். சஞ்சய் ராமையா தாஸ் தான் அவர்கள் இசை பாடலை இயற்றியிருக்கின்றார். மன்மத லீலையை வென்றவர் யாரோ என்ற பாடல் ஹரிதாஸ் திரைப்படத்தில் தியாகராஜ பௌதர், இன்பம் பொங்கும் பெண்ணிலா வீரபாண்டிய காட்டுபவன் திரைப்படத்தில் அத்தனை பாடல்களும் குமா பாலசுப்ரமணியம் எழுத இவர் தான் இசையமைத்திருக்கின்றார். தூக்கு தூக்கியில் வந்து சவுந்தரராஜனுக்கு 6 பாடல்களை வாங்கி கொடுத்த ஒரு ஒப்பற்ற இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்கள். அவர் பெண்களை நம்பாதே, கண்களே பெண்களை நம்பாதே போன்ற பாடல்கள் இன்று நீங்கள் உங்களுடைய பெயர்களே பாடலை தரலாம். எங்களுடைய அதாவது அலுவலக தொலைபேசி இலக்கம் வேலை செய்யாத அன்பர்களே, நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற இதில் கலந்து கொண்டு பாடலை தரலாம். இந்த நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து ராஜா இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா.
1: வணக்கம் அண்ணா, நலம்தானே?
0: என்ன தூங்காமல் இப்படி இல்ல, நீங்கள் என்ன தூங்காம வரத்து?
1: சத்யா சத்யா ராத்திரியே சொல்லிட்டான் அண்ணாட்ட எப்படியும் பாட்டு கேட்டு ஆகணும். அப்ப நாங்கள் அடிக்கடி இந்த வானொலியில
0: சத்யா சொன்ன என்ன வேத மந்திரமா? நவீன கால மகாபாரதமா?
1: அடிக்கடி நான் பாட்டு கேட்கும் பொழுது இது டாக்டர் ரவிக்கும் ரஞ்சிக்கும் போய் சேரணும் எல்லாம் இத்தனை முறை
0: கேட்டிருக்கிறான்.
1: பிறந்த நாளையில அமெரிக்காலேயே வந்திருக்கிறான், பெரிய ஒரு அதிசயமா இருக்கு.
0: அதிசயமா இருக்கும், நட்பு நல்லா இருக்கட்டும். நிலை கேட்டு என்ன பாடலுக்கு கேட்க போறீங்க?
1: என்ன முதல் முதல்லா பார்க்கும் பொழுது நீங்க என்ன நினைத்தாண்டு டாக்டர் ரவி ஐயா ரஞ்சிய கேக்குற?
0: அப்பாப்பா, என்ன முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைக்கிறாய்?
1: ஓ, இன்றைக்கு நியூயார்க் சிட்டிக்கு போறான் அன்றைக்கு அந்த பிறந்த நாள்ல நியூயார்க் சிட்டிய
0: பாக்குறேன்.
1: ஓம் ஓம் ஓம் ஓம். அப்படி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த வானொலியில அடிக்கடி தரிசனம் சொல்லுவேன்.
0: குழம்பு நல்லா வைப்பான். நீங்க ஒரு மாதிரி இன்றைக்கு ஆளை கொண்டு அவன் கையாலே இறால் குழம்பு வச்சு
1: வைப்பான், வச்சா போச்சு,
0: கூலும் காய்ச்சி குடியுங்க. நன்றி உங்களுக்கான பாடல்.
1: ஓமம் ஓமம் தாருங்கள், நன்றி. வாழ்வாளர் ஜியாதி தமிழ்.

0: அமெரிக்க ராஜா அவர்கள் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா அண்ணன்.
0: வணக்கம் மூங்கீர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறது?
0: எல்லோரும் நலமா இருக்கின்றோம், நன்றி. அதே போல் நீங்களும் இருக்க வேணும்.
1: நன்றி. நான் வந்து பாட்டை புடையா சொல்லிட்டு
0: செந்தாமரையே சென்றேன். இது
1: கவலைப்பட்டு பிரயோசனம் இல்ல ராஜா.
0: நன்றி சோதரம், உங்களுக்கான பாடலை தருகின்றோம். கேட்டு மகளுங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க.
1: நன்றி.
0: அவர் சகோதரர் ராஜா அவர்கள் அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை பூங்கையூர் ராஜ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அடுத்த இணைப்பில் வைபர் ஊடாக அணிந்திருக்கும் சித்ரா பவனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சித்ரா பவன், நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி. நான் ஆரோட கதைச்சது வெளியால வந்தது குணநாயகா
1: இல்ல
0: அப்ப
1: அம்மா மாதிரி தான் இருந்தது.
0: அவ குணநாயகம் நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் அண்ணா, நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நல்ல சுகமா இருக்க இல்லாம இல்ல சுருகி எதிர்க்கம்மனை பிரார்த்திட்டு கொண்டு நான் வந்து
0: உங்களுக்காக தருகின்றோம் சித்ரா பவன், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி அண்ணா.

அன்பான உங்களுக்கு அன்பாக ஒரு தெரியப்படுத்துகின்றேன். நமது அலுவலக தொலைபேசி இலக்கம் வேலை செய்யவில்லை என்பதனை எமது மனபலத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற தொலைபேசி ஊடாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.

0: ஒலித்த பாடலை வாலி அவர்கள் இயற்ற சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருந்தார்கள். டி எம் சவுந்தரராஜனோடு கான சரஸ்வதி பி சுசில் அவர்கள் பாடியிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சதீஷ். நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமா இருக்கின்றோம். நன்றி. என்ன பாடல்?
1: வாழ வேண்டும் என்ற பாடலை கேட்கின்றேன்.
0: சிரிக்க வாழ்ந்துடாதே என்ற பாடல். ஓகே, உங்களுக்காக உலகம் சுற்றி வாலிபன் திரைப்படத்தில் இருந்து பாடல் வருகின்றது. கேட்டு மழுங்கள்.
1: நன்றி. வணக்கம்.

0: பளித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். நடைபெற்றது காலை பூந்தன்றல்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கின 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்தில் வெசாக்கூடுகள் சேதமாக்கப்பட்ட சம்பவத்தை பொதுமைப்படுத்தி இதற்கான ஒட்டுமொத்த பொறுப்பையும் யாழ் பல்கலைக்கழக தமிழ் மாணவர் சமூகத்தின் மீது சுமத்துவதற்கு சில தரப்பினர் முயற்சித்து வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகப்பீட மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதனை ஒரு இனவாத நடவடிக்கையாக பார்க்க வேண்டாம் என்றும் அந்த அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய 695 மில்லியன் அமெரிக்க டாலர் கூட்டுத்தமனை நிதி திரைசேரிக்கு வெப்பிலிடப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். நிதியமைச்சுக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான அறிக்கை தனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கப்பட்டதை அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா நிராகரித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட லலித்குமார், வீரராஜ் மற்றும் குகன் ஆகியோரின் வழக்கு கடந்த 14 வருடங்களாக நீடித்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலும் பின்னர் கொழும்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு மீண்டும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்னமும் சரியான நீதி கிடைக்கவில்லை. இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாளரான கொத்தபா ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு வருகை தந்து சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று காணாமலாக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜாவின் தந்தை ஆறுமுகம் வீரராஜா இது தொடர்பாக விசனம் வெளியிட்டிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்குட்படுத்தி பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை மனிதுரிமை மீறல் வழக்கு விசாரணையை நிறைவு செய்த உயர்நீதிமன்றம் வழக்கு தீர்ப்பு அறிவிப்பதை ஒத்திவைத்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்துக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்று அரசாங்கம் வெளியில் குறிப்பிடுகிறது. ஆனால் நீதிமன்றத்தில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலே அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. பிள்ளையானின் அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டுள்ளது. அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று பெவிதுருகெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான இனவாதியாக அறியப்படுகிற உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா காப்பிரதி கூட்டு தாமதத்தில் இடம்பெற்ற பல பில்லியன் ரூபாய் முறைகேடுகள், அரசாங்கத்தின் ஊழல்கள் மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழல் எதிர்ப்பு முன்னணியின் அமைப்பாளர் நிரோஷன் பாதுக்க பல முக்கிய கருத்துக்களை இது தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார். ஜூன் மாதத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை திருத்தம் நாளை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட இருப்பதோடு புதிய விலை நாளை மறுதினம் முதல் அமுல்படுத்தப்படும் என்று லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்து பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகள் தங்களது உள்நாட்டு எரிபொருள் விலையை குறைத்துள்ள போதிலும் இலங்கையில் நிறுவனங்களின் மாஃபியாக்கள் மற்றும் ஊழல்கள் காரணமாகவே எரிபொருள் விலை குறைக்கப்படாமல் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூட்டு எதிர்கட்சி சார்பில் நவ ஜனத பேரமுனவின் தலைவர்

வந்தது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 30 இந்திய மீனவர்கள் உத்தியோகமாக நேற்று விடுவிக்கப்பட்டு தமிழக தண்டகர் சென்னையை சென்றடைந்திருக்கிறார்கள். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தின் 192 வருடாந்த திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியிருக்கிறது. இந்திய செய்திகளில், கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி நடத்திய போராட்டத்தில் அவரது கட்சியைச் சேர்ந்த 80 சட்டசபை உறுப்பினர்களில் வெறும் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். வருமானத்தை மறைத்தாரென வருமான வரித்துறை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் முதல்வர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு விடைத்தாள்களை கணினி வழியில் திருத்துவதற்கு தேவையான சேவைகளை அளிக்க ஒப்பந்த புள்ளி கோரிய நடைமுறையில் இருந்த முரண்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் 17 வயது மாணவர் சாத்தக் சித்தார்த் நேற்று நேரில் ஆஜராகி அது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். மத்திய இடைநிலை கல்வி வாரிய விவகாரத்தில் மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பிரதமர் பதவி நீக்கம் செய்திருப்பார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் உள்ள 294 தொகுதிகளில் 177 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா முறைகேட்டில் ஈடுபட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மம்தா பானர்ஜி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தானின் மேற்கத்திய மாவட்டங்களில் வீசிய கடுமையான புழுதி புயலால் பெருமளவு சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்திய அமெரிக்க இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தின் முழு அம்சங்களையும் இறுதி செய்வது தொடர்பான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை டெல்லியில் நேற்று தொடங்கியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அரசுமுறை பயணமாக இந்தியா செல்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியா நேபாளம் இடையான எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் எந்தொரு மூன்றாம் தரப்பு தலையீட்டுக்கும் இடம் கிடையாது என்று இந்தியா தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டி சித்திரவதை செய்து நகைகளை கொள்ளையடித்த 8 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளார்கள். குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் விதிகள் 2025 மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் குறித்து ஒன்றிய அரசு நேற்று அரசிதழில் வெளியிட்டுள்ளது. குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025 கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. சென்னையில் ஆவணத்தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் 3வது நாளாக இன்றும் மாற்றம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவணத்தங்கம் கிராம் 14,500 ரூபாவுக்கும் சவரன் 1,16,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகளில், அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்களில் படுகாயமடைந்த ஈரான் தலைமை மதகுரு மொய்தபா கொமேனியின் தற்போதைய நிலைமை பற்றி அமெரிக்க தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. மொய்தபா கொமேனி உயிருடன் இருக்கின்றார் என்ற தகவலை அமெரிக்கா நேற்று உறுதி செய்துள்ளது. கோர்முஸ் நீரிணியை மீண்டும் திறப்பதற்கு பதிலாக ஈரானுக்கு விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை தளர்த்துவதற்கு டிரம்ப் நிர்வாகம் எந்தவித உடன்பாட்டும் எட்டவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க ராணுவம் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலை தாக்கியிருக்கிறது. சிங்கப்பூருக்கும் துருக்கிக்கும் இடையிலான நீண்ட கால உறவு மறு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கம்போடியா தாய்லாந்துடனான கடல் எல்லை சர்ச்சைக்கு தீர்வு காணும் நடைமுறையை தொடங்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் ஆதரவுடன் அந்த முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனானில் தந்தை மகன் மகள் ஆகிய மூவரும் இறந்தார்கள். காலையில் பல்கலைக்கழக தேர்வை எழுதி முடித்த பின் 2 பிள்ளைகளையும் தந்தை காரில் வீட்டுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இஸ்ரேலின் ஆளில்லா வானூர்தி காரை தாக்கியதாக உள்ளூர் பாதிரியார் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல் நடத்துவது பிரதேச உரிமையை மீறும் செயல் என்று ஐக்கிய நாடுகள் நிறுவன பாதுகாப்பு மன்றம் குற்றம் சாட்டியிருக்கிறது. உக்ரைனின் தலைநகர் கீவ் மற்றும் தென்கிழக்கு நகரான டினிப்ரோ மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்தார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக தெரியவருகிறது.
கென்யாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள நஞ்சுகி நகரில் உள்ள அமெரிக்க ராணுவ வான்படை தளத்துக்கு அருகில் எபோலா தனிமைப்படுத்தல் மையம் ஒன்றை அமைப்பதற்கான அமெரிக்காவின் திட்டத்துக்கு எதிராக வெடித்துள்ள மக்கள் போராட்டத்தில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்து போனார்கள். ஐக்கிய நாடுகள் அவையின் புதிய தலைவராக வங்கதேச வெளியுறவு அமைச்சர் கலிலூர் ரகுமான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மோல்டாவின் பட்டாசாலையில் ஏற்பட்ட பெரும் வெடிப்பு அந்த நாட்டை உலுக்கியிருக்கிறது. லாவோஸில் வெள்ளம் ஏற்பட்ட குகைக்குள் செல்வதற்கான மாற்று வழிகளை மீட்புக் குழு ஆராய்கிறது. குகையில் இன்னமும் சிக்கியிருக்கும் இரண்டு கிராமவாசிகளை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட பெரிய தீ சம்பவத்தினால் நூற்றுக்கணக்கானோர் வீடுகளை விட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். வியட்நாமில் ஆஸ்திரேலிய பயணியொருவர் உணவகத்தை சேதப்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதம் முதல் ஆகஸ்ட் வரை எல்நினோ பருவநிலை நிகழ்வு ஏற்படும் சாத்தியம் 80% என்று உலக வானிலை ஆய்வக அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. கடுமையான வானிலை நிகழ்வுகள் ஏற்படும் அபாயம் அதிகரிப்பதாக அது தெரிவித்திருக்கிறது. வீட்டில் எல்லா இடங்களிலும் கைத்தொலைபேசியை பயன்படுத்தலாமா, இதை பற்றி யோசித்து பார்த்ததுண்டா? நீங்கள் யோசித்து பார்த்து ஸ்வீடன் பொது சுகாதார அமைப்பு இது தொடர்பாக சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறது. வீடே ஒரு இணைய காடாக மாறிவிட்டது என்று அது கவலைப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சு பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் சாய்ராஜ் பகுதிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் முதல் சுற்றில் பி வி சிந்து வெற்றி பெற ஸ்ரீகாந்த் சென் தோல்வியடைந்திருக்கிறார். நடப்பாண்டின் இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான பிரெஞ்சு ஓபனில் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையான பெலருசின் அரினா சபலங்கா 4 முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனான ஜப்பானின் நவோமி ஒசகாவை வீழ்த்தி காலிறுதிக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார். காற்பந்தில் ஆர்வமுள்ள ஆற்றல் உள்ளவர்களை தேர்வு செய்வதற்கு இப்போது தொழில்நுட்பம் கைகொடுத்து வருகிறது. நோர்வே செஸ் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா குகேஷ் திவ்யா தேஷ்முக் ஆகியோர் வெற்றி பெற்றார்கள். இதனால் போட்டியில் இந்தியாவுக்கான பதக்க வாய்ப்பு நீடிக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 385.94 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.08 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 331.91 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.53 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.12 ரூபாய், இந்திய பெறுமதியில் 121.22 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.86 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.62 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.99 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sassadil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Melodie தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street and Hoover, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 10 மணி 17 நிமிடம்
7: ஐக்கியராட்சியத்தில் 9 மணி 17 நிமிடம். இந்த நேரத்தில் பேராசிரியை ஜெயந்தாசிரியை பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரை.
8: இருந்து படுத்து எழுந்து பிள்ளையை பெற்று நாங்க வர வழியில இருந்த அத்தனை முள்ளியும் கல்லையும் கையில ரத்தம் கசிய கசிய எடுத்து வீசினாளுகளே, திரும்பி பார்த்தா அவங்கள பார்த்தா புதுமை பெண்ணா உங்களுக்கு தோணல? ஒரு கம்ப்யூட்டரை கையில எடுத்தா அவ புதுமை பெண், தோல்ல பைய போட்டுட்டு குடும்பத்துக்காக இறங்கி போனா அவ புதுமை பெண். சும்மா கிடைச்சதா என்ன புதுமை? புதுமை பெண் நோட்டீஸ் கொடுக்கற மாதிரி போறா வந்தா புதுமை பெண், புதுமை பெண், புதுமை பெண். இல்ல புதுமை பெண் அப்படின்னு நீங்களும் நானும் நினைக்கிறது என்ன தெரியுமா? வட்ட வட்டமாக மனமுறியாம ஒவ்வொரு தோசையும் சுட்டு சுட்டு எடுத்து கொண்டு வந்து போடக்கூடிய அன்றாட வேலையில் புலம்பல் இல்லாமல், புகார் இல்லாமல், சலிப்பு இல்லாமல், அலுப்பு இல்லாமல், அன்பை மட்டுமே கொடுக்கக்கூடிய புதுமை பெண்ணை உங்க வீட்டு அடுக்கலையில பார்க்கலாம். பார்க்கக்கூடிய பரிணாம வளர்ச்சி பெற்ற திவ்ய நேத்திரம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் 5 நிமிஷம் காலதாமதமா நம்ம குழந்தை வந்தா அதுக்கு 1000 வேலை இருக்கும்மா. 1/2 நிமிஷம் கால தாமதமா அடுத்த வீட்டு குழந்தை வந்தா எங்க போயிட்டு எங்க வருதோ தெரியலையேப்பா. வெக்கமா இல்ல, கூச்சமா இல்ல? வெள்ளக்காரன் இறங்கி போகும்போது வெக்கத்தையும் சேர்த்தா கொண்டு போயிட்டான். வேதம் புதுவை செய் அப்படின்னு கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்த போது ஜெயகாந்தன் அவர்களை அறிமுகப்படுத்தின பொழுது ஜெயகாந்தன் இப்பொழுது தனது விஸ்வரூபத்தை காட்டுவார் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. தொடங்கின உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? காட்டப்படுவதல்ல விஸ்வரூபம், காணப்படுவது விஸ்வரூபம் அப்படின்னு சொன்னார். ஒரு கிருபாச்சாரியார் உட்கார்ந்திருக்காரு, ஒரு துரோணாச்சாரியர் உட்கார்ந்திருக்காரு, ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்திருக்க கூடிய சபையில கொண்டு வந்து ஒரு பெண்ணை வீசும் பொழுது அத்தனை பேர் மனதிலும் அறம் இல்லையா, அறம் இருந்தது, அறம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தது, அறம் செய்ய விருப்பம் இருந்தாலும் அச்சம் தவிர்க்க முடியவில்லை. அப்போ அறம் செய்ய விரும்பணும்னா அச்சம் தவிர்க்கணும். தரக்குறைவான பாடல்கள் எழுதின வல்லூர்கள் கிட்ட காமிச்சு பாருங்களேன், தரக்குறைவான பாடல்களுக்கு தரக்குறைவான நடனங்கள் ஆடினவங்க கிட்ட வல்லூர்கள் கிட்ட காமிச்சு பாருங்களேன். பேடிகள் இல்ல, நாம எவ்வளவு பெரிய பேடிகள், நாம சாதாரணமான ஆட்களா? வஞ்சனை இருக்கு, பகை இருக்கு, சூது இருக்கு, இந்த மனசுக்குள்ள இல்லாத மலம் என்ன இருக்கு? இது புல்லாங்குழல், இதை வச்சு ஒரு சமுதாயம் அடுப்புதான் ஊதுவேன் அப்படின்னா அடுப்பும் எரியாது, புல்லாங்குழலுக்கும் அவமானம். அதுதான் இந்த புதுமை பெண். இவளை நீங்க வார்த்தெடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு புதுமைனா என்னன்னு புரியணும், புதியது வேற புதுமை வேறன்னு புரியணும். இந்நாளில் நீ வருங்கால் அச்சமோடு முகம் திருப்பி இருக்கின்றோமால், இதுதான் இன்னைக்கு நீ இறங்கி வரமாய முன்னால உன்னை கண்ணுக்கு கண் பார்க்க முடியாம அச்சத்தோட முகம் திருப்பி இருக்கின்றோமால். முகத்தை திருப்பி உட்கார்ந்து புதுமை பெண் எப்ப வருவான்னு இன்னும் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கோமா? இன்னும் பாரதி விட்டு பின்னால போனோம், இன்னும் இன்னும் போனோம், இன்னும் போனோம். அவனும் புதுமை பெண்ணும் ஒன்னா கலந்து விசுவரூபம் எடுத்து நிக்கிறத பாக்கணும். மறுபடியும் பாரதிய படிக்கணும், ஒத்தொத்த வார்த்தையா படிக்கணும். ரெண்டாவது ஜென்மங்கும் போது கொஞ்சம் கூட புரியுமோ என்னமோ. அதுக்குள்ள ஆண்டவன் தட்டி படிச்சா மறுபடியும் சொல்வேன், உட்கார்ந்து மக்கார் பண்ணுவேன், மீண்டும் திறப்பேன், மறுபடியும் தமிழ் படிப்பேன். படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு நீங்க எல்லாம் பயப்படுறீங்களே, எனக்கு அப்புறம் தமிழ் என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது, நான் வருவேனே, மறுபடியும் நான் வருவேனே, மறுபடியும் படிப்பேனே, மறுபடியும் பாரதியை கையில எடுத்துக்குவேனே, அவன் புதுமை பெண்ணை பத்தி பக்கம் பக்கமா ஒவ்வொருத்தட்டியும் போவா கட்டிய பிடிச்சு பிடிச்சு சொல்வேனே. இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னால உங்ககிட்ட சில வார்த்தைகள் கேட்கணும். பாரதி அவ்வளவு சுலபமான நபர்னு எனக்கு இது வரைக்கும் தோணினதில்லை. பாரதினா எனக்கு சிம்ம சொப்பனம், பாரதினா எனக்கு ரொம்ப பெரிய பயம். பாரதியுடைய நிழல் கூட வெளிச்சமாக விழறதுனால எனக்கு பாரதினாலே ரொம்ப ரொம்ப பயம். பல நேரங்களில் யாராவது பாரதியை பத்தி பேசும்போது மூலையில நின்று கைத்தட்டும் போது கூட என் கைத்தட்டல் சத்தம் யாருக்காதுக்கும் விழாத மாதிரி ஓரமா நின்று கைத்தட்டுற நபர்னா என்ன பொருத்தம்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரியும், மிகப்பெரிய நோன்பாக இருந்து நூற்றெடுத்தால் மட்டும்தான் பாரதியை பத்தி 10 வார்த்தையாவது பேசக்கூடிய தகுதி வாய்க்க பெறும். ஒரு சபரிமலைக்கு போகணும் அப்படின்னா இவ்வளவு நாட்கள் நோன்பு இருக்கணும், ஒரு புனித ரமலான் கொண்டாடணும்னா இவ்வளவு நாட்கள் நோன்பு இருக்கணும், இயேசுநாதர் உயிர்த்தெழும் வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ள பக்குவம் வேணும்னா இவ்வளவு நாட்கள் நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னா பாரதி பக்கத்துல நிக்கிறதுக்கு பல நாட்கள் பல நூற்றாண்டு நோன்பு இருக்கணும். தெரியல, சுதந்திர போராட்டத்துக்குள்ள போய் வர அளவுக்கு தெய்வம் என் தலையில விதிக்கல, எழுதல. உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு யாராவது சொல்லும் போதெல்லாம் சிரித்து போறது உண்டு, தினமும் சாப்பாட்டுக்கு உப்பு சேர்த்துக் கொள்ளும் போதெல்லாம் நினைக்கிறது உண்டு, இந்த உப்புக்காக தானே இந்த போராட்டம் அப்படின்னு. ஒரு சாதாரண வெண்பொங்கல் யாராவது இலையில பரிமாறினா கூட அதுல இருக்கக்கூடிய மிளகு யாராவது தூக்கி அந்த பக்கம் வச்சா காது கிட்ட போய் நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி உண்டு, இந்த மிளகு பின்னால ஒரு சரித்திரம் இருக்கு, இந்த மிளகுக்காக தான் ஆங்கிலேயன் உள்ள வந்தான், தயவு செஞ்சு பொங்கல்ல இருந்து கூட தூக்கி வெளியில வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். பல நேரங்கள்ல மிக குழந்தைத்தனமான ஒரு பார்வையாக கூட எனக்கு தோன்றும். ஒரு முறை ஒரு பெண் அமைப்பு என்கிட்ட வந்து புதுமை பெண்கள் பத்தி பேச முடியுமா அப்படின்னு கேட்ட போது அடுத்த நிமிடம் நான் கேட்ட ஒரு கேள்வி அவங்ககிட்ட, புதுமை பெண்ணுகிட்ட அப்படின்னா பெருசா புதுமை இருக்குன்னு பேசுறதுக்கு. அவங்க முகம்லாம் சுருங்கி போச்சு, ஒரு தடவைக்கு 4 தடவை என்ன பார்த்தாங்க. அதே கேள்வியை தான் உங்களையும் நான் கேட்கிறேன், புதுமை பெண்கிட்ட அப்படி என்ன புதுமையா இருக்குன்னு பேசுறது. ஆனா புதுமை பெண்ணை பத்தியும் புதுமையை பத்தியும் பேசுறதுக்கு முன்னால உங்க அத்தனை பேர் சார்பிலும் குழந்தைங்க வந்தே மாதிரம்னு கூவினதற்காக நான் சொல்றேன், கண்கண்ட தெய்வமாக நிரந்தரமான புதுமை பெண்களாக ஒவ்வொரு நாளும் நான் கும்பிட்டு படுக்கக்கூடியது யாரு அப்படின்னா நீங்களும் நானும். இவ்வளவு வசதியாக 3 நாட்கள் ஒரு விழா எடுத்து அதை கொண்டாடி அகமழிந்து கண்ணீர் சிந்தி களிப்பேரூகை கொண்டு உட்கார்ந்திருக்கும் பொழுது இது எதோடையும் எந்த சம்பந்தமும் இல்லாம எல்லை சாமிகள் மாதிரி மதுரை வீரன் மாதிரி எல்லையை காப்பாத்தி நிற்கக்கூடிய அத்தனை இராணுவ வீரர்களையும் இன்று புறம் தந்த அத்தனை புதுமை பெண்களுக்கும் இன்னைக்கு நன்றி சொல்றேன். எந்த பொம்பளையும் நொந்துதான் பெற்றிருப்பான், சும்மி பெற்றுக்க முடியாது. எனக்கு இறக்கி விட மனசு வரல. என் குழந்தை கண் வளர்ந்துதா, கை வளர்ந்துதா, காது வளர்ந்துதான் பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடிய தாய். அந்த பெண்களுக்கு மட்டும் அப்படி என்னப்பா எக்காலையும் இரும்பாலையும் ஆன முதுகெலும்பு? குழந்தைகளை அப்படி இறக்கி விட முடியும்? அப்படி அனுப்ப முடியும்? அப்படி எல்லையை காப்பாற்ற முடியும்? புயலும் இடியும் மழையும் மின்னலும் வரும்பொழுது எதுவுமே தெரியாமல் உரிமைகளை மட்டுமே உவந்து உவந்து கொண்டாடக்கூடிய நமக்கு கடமைகளை சொல்லிக்கூட கொடுக்காம எல்லை தெய்வங்களாக நிற்கக்கூடிய அத்தனை ஆண்கள் பெண்களை பெற்ற புதுமை பெண்களுக்கு இந்த ஒரு உரை என்னாலான சின்ன சமர்ப்பணம். அவ்வளவே தான். எனக்கு இதுக்கு மேல வேற எதுவும் தெரியாது. குழந்தைங்க ஆடும்போதும் பாடும்போதும் ரொம்ப கண்ணீர் பொங்கி பொங்கி வந்தது. சந்தோஷ உணர்ச்சியால் அப்படிங்கிறது வேணா அழகான பொய்யா இருக்கலாம், எனக்கு என்னமோ குற்ற உணர்ச்சியா தான் தோணி. சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த ஒரு தலைமுறை வெறும் விமர்சனங்களை மட்டுமே முன்னிறுத்தி முன்னிறுத்தி முன்னிறுத்தி 70 ஆண்டுகளுக்குள்ள எழுந்து நிற்க வேண்டிய ஒரு நாட்டை தளர்ந்து தளர்ந்து விழ வச்சதனுடைய பிராயச்சித்தமாக உங்க முன்னால நான் நிற்கிறேன். எதுவும் செய்யல. ஒரு துளி நாட்டுக்காக கிள்ளி போட்ட ஞாபகம் கூட கிடையாது. ஒரு வாய்ப்பை கூட விட்டதில்லை நாட்டை கேவலமா பேசுறதுக்கு. ஒரு தடவை கூட ஐயோன்னு நினைச்சதில்லை. பல்லாந்து பத்து படுத்து துப்பினா எங்க விழுன்னு கூட நான் யோசிச்சதில்லை. ஆகாயத்துல இருந்தா என்னுடைய விஞ்ஞானிகள் இறங்கி வராங்க, ஆகாயத்துல இருந்தா என்னுடைய அரசியல்வாதிகள் இறங்கி வராங்க, ஆகாயத்துல இருந்தா என்னுடைய ஆன்மீகவாதிகள் இறங்கி வராங்க. ஒரு கோகுலேயையும் ஒரு காந்தியையும் ஒரு நேருவையும் இன்று புறந்தர முடிஞ்ச அந்த புதுமை பெண்கள்லாம் எங்க காணாம போனாங்க? யார் யாரையோ இன்று புறந்திருந்து இப்ப உட்காந்துட்டு இருக்கோம். குற்றபோதம் வேற ஒண்ணுமே. நான் திரும்பி மறுபடியும் சொன்னேன், அப்படிதான்பா இருக்கும். 70 வயசு தானே ஆச்சு இந்த குழந்தைக்கு. 200 ஆண்டுகள் யாரோ ஆண்டுட்டு போனதுக்கு அப்புறம், எச்சமும் மிச்சமும் ஆக நம்மளை பிச்சு பிச்சு போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்து நிக்க தயாரா இருக்கும் அப்படின்னா அப்படிதான் இருக்கும். கால் எடுத்து ஒத்தொத்தப்படியா முன்னால வைக்கும் போது கால் தடுமாறும், தடுக்கும், விழும், பிடிச்சுக்கிட்டு எழுந்திருக்கும். ஆனாலும் எழுந்திருக்கும். இனி இந்தியா அவனுடைய ஒவ்வொரு தடுமாற்றத்திற்கு பின்னாலேயும் அது நிக்கணுங்கிற ஆவேசம் இருக்கும். இன்னைக்கு திரும்பும் போது நீங்க கொண்டு போறதுக்காக சில விஷயங்களை உங்க முன்னால முன்வைக்கிறேன். திரும்பி என்னுடைய தலைப்புக்குள்ள வரும். புதுமை பெண் உங்க வீட்டுல பிறந்தா உங்களுக்கு எல்லாம் அடையாளம் தெரியுமா? நான் தெரியாம கேக்குறேன். நான் புதுமை பெண்ணுன்னு ஒரு குழந்தை பிறந்தது உங்க வீட்டுல. பாரதியே பக்கத்துல வந்து சொல்றான், இந்த குழந்தைக்காக தான் நான் கனவு கண்டேன், இந்த குழந்தையத்தான் காலத்தின் கர்ப்பத்தில் கவிஞனான நான் சுமந்தேன். பெண் இன்று பெற்றால் அது சாதாரண குழந்தை, நான் இன்று பெற்றதுனால அவள் புதுமை பெண் அப்படின்னு பாரதி நொந்து பெற்ற குழந்தை உங்க வீட்டு தொட்டில விழுந்தா அடையாளம் தெரியுமா? உங்களுக்கு புதுமைனா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. பெண்ணுனா என்னன்னு தெரியுமா? புதுமைய புதியதுன்னு நினைச்சிட்டீங்களா? புதுசா இருக்கிறது பழசா போகும், கந்தலா போகும், கிழிஞ்சு போகும், நஞ்சு போகும், இருந்த இடம் தெரியாம காணாமல் போகும். அப்ப புதுமை வேற போல இருக்கு. புதியதையும் புதுமையையும் எப்பவும் போல போட்டு குழப்பிக்கிறோம் போல இருக்கு. புதுமைனா அப்ப என்னவாக இருக்கும்? இப்ப பாரதிக்கு முன்னால புதுமை பெண் ஒத்தியுமே இல்லையா என்ன? அவனே உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்தானா? இது ஒரு பக்கம், பக்கத்துல வச்சுக்கலாம். பாரதி தமிழ் மகள் அப்படின்னு சொன்ன அந்த அவை இணைச்சி அப்படின்னு அவன் சொல்லக்கூடிய சதா சர்வ காலமும் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கக்கூடிய அப்படி ஒரு புதுமை பெண் இருந்தா? பாரதிக்கு முன்னாலும் புதுமை பெண் இருந்தா? கம்பன் புதுமை பெண்ண பார்த்தான், வேதவியாசன் புதுமை பெண்ண பார்த்தான், வால்மீகி பார்த்தோம், இளங்கோ பார்த்தார். ஒவ்வொருத்தரும் புதுமை பெண்ண பார்க்காம இல்ல, எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா புதுமை பெண் இவள் அப்படின்னு ஒரு அம்புக்குறி போட்டு காண்பிக்கிறதுக்கு ஒரு பாரதி தேவைப்பட்டது நமக்கு. பாஞ்சாலிக்கு யார் உடை கொடுத்தார்கள் அப்படின்னு யாராவது எங்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன், பாரதி தான் கொடுத்தான். அவன் தம்பா வந்தான், அவசர அவசரமா வந்து அவளுக்கு ஒரு சபதத்தை சொல்லி கொடுத்தான். என்னது இந்த புதுமை? உங்களுக்கு எனக்கும் புரியாது. புதுமையும் தெரியாது, பெண்ணும் தெரியாது. புதுமை பெண்ணு ஒத்தி வந்து பிறந்த தாங்குற சக்தி மனசுக்கும் தோளுக்கும் உங்களுக்கு உண்டா? என்ன ஒரு பித்தலாட்டம்! என்னமோ புதுமை பெண்ணை கொண்டாடுவோமா, புதுமை பெண்ணை மார்பிள தூக்கி போட்டு போமா, தோல்ல தூக்கி போட்டு போமா, காவடி தூக்குவோமா, கும்மி கொட்டுவோமா, எல்லாம் பண்ணுவோமா, வீட்டுக்குள்ள வந்தா அனுமதிப்போமா? அது நெருச்சு இல்லையா? அது அக்னி குஞ்சு இல்லையா? அது வீட்டுக்குள்ள வச்ச வெள்ளி தனியாத வீடு? சக்தி இருக்கா, உரம் இருக்கா, உறுதி இருக்கா? பெருமையா சொல்றோமே, கையில் இருக்கக்கூடிய முரத்தால எதிர்ல வந்த புலிய ஒரு பெண் அடிச்சு விரட்டினா அப்படின்னு சொன்னா அவளுக்கு தெரியும். கையில இருக்கிறது முரம் தெரியும், எதிர்ல இருக்கிறது புலியும் தெரியும். முரத்தாலையா அடிச்சு விரட்டினா, மனதில் இருந்த உரத்தால அடிச்சு விரட்டினா. இது புதுமை பெண் இல்லையா? எத்தனை புறநோரம் ஒன்று படிச்சா நமக்கு புரிய போகுது? எத்தனை தடவை பக்கத்துல உட்காந்து யாராவது சொன்னா நமக்கு விளங்க போகுது? அப்ப புதுமை பெண்ணு யாருன்னு அடையாளம் தெரியணும்னா புதுமைனா என்னன்னு புரியணும். கொஞ்சம் நகர்ந்து போய் பார்க்கலாம். நேற்றுக்கு தெய்வம் நீ என்றுணர் அப்படிங்கறத பத்தின மிக அழகான விவாதம் வந்தது. பாரதியுடைய புதிய ஆத்திச்சூடியை பத்தியும் ஒரு பேச்சு வந்தது. அதுலயும் மறுபடியும் கேட்கிறேன், அவன் புதுமை ஆத்திச்சூடின்னு சொல்லல, புதிய ஆத்திச்சூடி. அவனுக்கு அப்புறம் ஒருத்தர் எழுத பிறந்தா அவன் ஒருத்தர் பழசாகும் ஆகணும். பாரதியோட இது பழையதாக மாறுற அளவுக்கு அவனை மிஞ்சின ஒருத்தன் வருவான். அதற்கான ராஜபாட்டை தான் அது. வழியில் இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் கையில ரத்தம் கசிய கசிய பாரதி எடுத்து வீசுவான். இன்னொருத்தன் கால் மிதிச்சு நடந்து வருவான். வரணும், காத்து தவமா காத்திருக்கும். சரி, அப்படி என்ன அவ்வை சொல்லிட்ட பாரதி மாத்தி சொன்னான்ப்பா, அதுல இருந்து தொடங்கிடலாம். நம்ம சொல்லிட்டா அறம் செய்ய விரும்பு. என்ன என்ன மாதிரி உங்களையும் என்னையும் தொலைச்சு தொலைச்சு ஒரு பொம்பளைக்கு புரிஞ்சிருந்தா அறம் செய்யன்னு சொல்லாம சொன்னா செய்யவா போறோம்? அறம் செய்ய விரும்பு, உனக்கு அவ்வளவுதான் முடியும். விருப்பத்தையாவது பிரகடனம் பண்ணி தொலை, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பாரதி வந்து சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? அச்சம் தவிர. கோத்து பாத்திருக்கீங்களா? அறம் செய்ய விரும்புறதுக்கு கூட தைரியம் வேணும். அறம் செய்ய விரும்புறதுக்கு கூட அச்சத்தை தவிர்க்கணும். மிகப்பெரிய சபை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து, தலைமுடிய பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து நடுசபையில வீசுறாங்க. ஐவர் ஐவரை கலந்த தேவி அப்படின்னு சொல்றாங்க. அங்க யாரெல்லாம் பார்த்தாங்க? உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண மனுஷங்க உட்கார்ந்துருந்தாங்களா? ஒரு பீஷ்மாச்சாரியார் உட்கார்ந்திருக்காரு, ஒரு கிருபாச்சாரியார் உட்கார்ந்திருக்காரு, ஒரு துரோணாச்சாரியார் உட்கார்ந்திருக்காரு. ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்திருக்க கூடிய சபையில கொண்டு வந்து ஒரு பெண்ணை வீசும் பொழுது அத்தனை பேர் மனதிலும் அறம் இல்லையா? அறம் இருந்தது, அறம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தது, அறம் செய்ய விருப்பம் இருந்தாலும் அச்சம் தவிர்க்க முடியவில்லை. அப்போ அறம் செய்ய விரும்பணும்னா அச்சம் தவிர்க்கணும். அடுத்த நிமிஷம் வந்துட்டு போற அறக்காசு பிரயோஜனம் இல்லாத ஒரு சின்ன சின்ன எரிச்சலையெல்லாம் நீங்களும் நானும் கோபம் கோபம்னு பேர் சொல்லி உட்கார்றோம். அடுத்த நிமிஷம் அவ்வளவுதான், ஆத்திரப்படவே கூடாது. அவை சொல்லியாச்சு, நீ அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். வந்திருக்கிறது சினமான்னு தெரியுமா? சினம் மாதிரி ஜாடையில ஏதோ ஒண்ணு வந்துட்டு வந்துட்டு போகுது. வீட்டுல இருக்கிற எல்லாரும் அட்டென்ஷன்ல நின்று சல்யூட் அடிக்கிறாங்க. அதுக்காக வந்ததுக்கு பேர் கோபமா என்ன? நீங்க ஆறுவது சினம்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பாரதி சொல்றான், சினம் காமிச்ச அடுத்த நிமிஷம் அது ஆண்மையா ஆயிடுமா? ஆண்மை தவறேல். வெகுண்டு நீ எழும்பொழுதெல்லாம் நீ காட்டுவது ஆண்மைன்னு யாருப்பா சொன்னாங்க? பாக்குற இடத்துல எல்லாம் நெரிச்ச புருவத்தோட ஒரு பாரதி. நெரிச்ச புருவம் எனக்கு பல நேரங்களில் தோணும். அந்த முண்டாஸ் இல்லாம பாரதி பார்க்க எப்படி இருப்பான்? கற்பனைக்கு கூட நம்ம இல்ல. நடிகர்கள் வந்து காண்பிச்சாச்சு, இப்படிதான் பாரதியை கற்பனை பண்ணணும், இப்படித்தான் பாரதியை கற்பனை பண்ணணும்னா கற்பனையில் இருக்கக்கூடிய பாரதியை கழட்டி கரைச்சி வீசி உண்மையான பாரதி ஒரு நாளும் இந்த ஜென்மத்துல என் கண்ணில் வரப்போறது இல்லை. எல்லார் மேலேயும் எனக்கு தாங்க முடியாத வருத்தமும் கோபமும் உண்டு. அந்த பாரதிய நெரித்த புருவத்தோட இருக்கக்கூடிய பாரதி அடுத்த வருஷம் என்ன சொல்லுவோம்? ரௌத்திரம் பழகு. தெரியுமா ரௌத்திரம்னா என்னன்னு? தெரியுமா வந்து போற கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் ரௌத்திரம்னு பேர் வச்சா ரௌத்திரத்துக்கு என்ன பேர் வைக்க போறோம்? புதிய ஆத்திச்சூடி எடுத்து பாருங்க, ரெண்டே விஷயத்த மட்டும்தான் பாரதி பழகு அப்படின்பான். ஏன்னா அது கேடயமும் அதுதான், ஆயுதமும் அதுதான். ரௌத்திரம் கேடயம், ரௌத்திரம் ஆயுதம். போர்த்தொழில் பழகு, ரௌத்திரம் பழகு. பழக தெரியாதவன் கையில இது ரெண்டும் வந்து சேருமே ஆனால் சர்வநாசமாக போகும். சரி, ரௌத்திரம் பழகுங்கிறது மேல கொஞ்சம் தட்டி தடவி வாங்கினேன். ஐம்பொறி ஆட்சி கொள்ள தெரியாத ஒரு நபர் எப்படி ரௌத்திரம் பழக முடியும்? இது அத்தனையும் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு. கால கர்ப்பமாக பாரதி தாங்கி நிற்கிறான். புதுமை பெண் உங்களுக்கும் எனக்கும் பிறக்கல. பாரதிக்கு பிறந்தா நொந்து பெற்றான், கண்ண தண்ணீர் வழிய வழிய பெற்றான். அதுவும் கால கர்ப்பம். அந்த கர்ப்பத்தை 10 மாசத்துல எல்லாம் சுமந்து பெற்றிருக்க முடியுமா என்ன? இது எத்தனை ஜென்மமாவோ கர்ப்பத்தை தக்க வச்சு 39 வயசுக்குள்ள பெற்று கொடுத்து பாத்துக்கோங்கடான்னு சொல்லி இறங்கி போயிட்டான். அவ்வளவுதான், பாத்துப்போன்னு பரிதாபம் நினைச்சிட்டான். அந்த பாரதி வயசுக்குள்ள வெறுக்கும் போது என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? அந்த குழந்தைய கர்ப்பத்துல சொல்லும் போது சொன்னது இந்த புதிய ஆத்திச்சூடு. அச்சம் தவிர ஆண்மையை தவறே ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி சொல்லி தேசத்தை காத்தல் செய்யணும் வரைக்கும் சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்சு குழந்தை பிறந்து பாப்பாவா வெளியில வந்தா அந்த பாப்பா கிட்ட மட்டும்தான் ஓடி விளையாட பாப்பான்னு சொல்ல முடியும். பார்த்து பார்த்து வளகாப்பு பண்ணி, பார்த்து பார்த்து சீமந்தம் பண்ணி, பார்த்து பார்த்து கொஞ்சி கொஞ்சி இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க அப்படின்னு கொண்டாடி கொண்டாடி பெற்ற குழந்தை கிட்ட போய் நீங்க பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. உங்க குழந்தைக்கு பாதகமும் தெரியாது, பயத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. அப்ப கருவில இருக்கும்போது அச்சம் தவிர ஒருத்தன் சொன்னா அவன் பாப்பாவை பார்த்து சொல்வான், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா. சொல்லும், அது கேட்டிருக்கே, அவங்க அப்பா கர்ப்பத்துல உட்காந்து அது கேட்டுது. அப்புறம் என்ன பண்ணணும்? மோதி மிதித்து விடு, முகத்தில் உமிழ்ந்து விடு. ரொம்ப அழகா இருக்கு, இந்த மோதி மிதித்து முகத்தில் உமிழ்ந்து அத்தனை வீராவேசமா உங்க வீட்லயும் எம் வீட்லயும் ஒரு புதுமை பெண் வந்து பிறந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு கிடையாது. பாட்டுக்கு பாரதி சந்தோஷமா இருக்கான், பல்லக்கு தூக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கதறி கதறி தேம்பி தேம்பி ஐயோ பாவி இப்படி கதை இப்படி பாட்டு எழுதி தொலைச்சியடான்னு சொல்லி சபிக்க ரொம்ப நல்லா இருக்கு. அந்தரங்கமாக பாரதி சுகமும் சோகமுமாக இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுல புதுமை பெண்ணா ஒருத்தி வந்து பிறந்தா வீடு தாங்காது, உங்க மனசு தாங்காது, அவளுக்காக நொந்து நோன்பிருக்க யாரும் இன்னும் துவங்கவில்லை. அவளுக்காக நொந்து நோன்பிருக்கக்கூடிய தைரியம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட தாய் தகப்பன் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவினா அவங்க சிந்தை ஒருமித்து இருந்தால் முதுகுல இருக்கக்கூடிய எலும்பு எக்காலையும் இரும்பாலையும் ஆன ஒன்றாக இருந்தால் ஆண்டவன் அருளால் உங்களுக்கு புதுமை பெண் போன்ற ஒரு பெண் வரலாம். சாதாரண சூமன்ற காலின் நினைச்சீங்களா, இல்ல ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கா தேச்ச அடுத்த நிமிஷம் வந்தேன் அப்படின்னு வந்து நிக்கிற குட்டி பூதம் நினைச்சோமா பாரதிய? என்ன நினைச்சோம் நாம? இல்ல வாழ்க்கையினுடைய திகட்டலும் உமட்டலும் தாங்க முடியாம போகும்போது தொட்டு நக்கிற ஊர்கா நினைச்சோமா பாரதிய? இஸ் எ மெயின் கோர்ஸ் மீல், எடுத்துக்கிட்டா மொத்தமா எடுத்துக்கணும், இல்லையா நமக்கு கொடுப்பன அவ்வளவுதான் விட்டுட்டு போயிடும். கஷ்டம் உண்மைதான், இந்த சபையில பொய் சொல்ல முடியாது. பாரதிய பின்னால எனக்கு பலமா வச்சுட்டு பொய் சொல்ல நான் தயாரா இல்ல. பொய் பொய் பொய் பொழுது விடிஞ்சு பொழுது போனா பொய்ய தவிர வேற எதுவும் இல்லாம பொய்ய நூத்து நூத்து ஆடையா அணிஞ்சு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நமக்கு எந்த தைரியத்துல ஒரு புதுமை பெண்ண கொண்டாட தயாராகும்? என்ன தைரியம் நமக்கு? என்ன இருமா இப்ப நமக்கு இறங்கி வர மாட்டான்னு ஒத்த தைரியம் தானே? அடித்தவன் பாவம் பண்ணா சும்மா போக மாட்டான், ஐயோன்னு போவான். சொல்லியிருக்கான், சபிச்சுட்டுதான் போயிருக்கான், பாயத்தை மட்டும் இல்ல சபிச்சு. இந்த பாரதியை எடுத்து பக்கத்துல வச்சீங்கன்னா ஒரு சின்ன விண்ணப்பம், பாரதியுடைய புதுமை பெண் கண் முன்னால வந்து நின்னாலோ உங்க கர்ப்பத்துல வந்து வீட்டுல பிறந்தாலோ பிறந்திருக்கிறது புதுமை பெண்ணு அடையாளம் தெரியணும்னா புதுமை உங்களுக்குள்ள இருக்கணும். அறியாத பார்த்துணராத பகுத்தறிய முடியாத எதை ஒன்றையும் உங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. படைச்சவனே கண் முன்னால வந்து நின்னாலும் ஐடி கார்டு இல்லைன்னா ஆண்டவனை நமக்கு தெரியாது. திரைப்படங்கள்லயும் ஊடகங்கள்லயும் இறைவனது இறைவனது இறைவனதுன்னு போட்டு போட்டு போட்டு போட்டு காமிச்சு சொப்பனத்துல கூட ஆண்டவன் இப்படித்தான் வரணும்னு வரான். அருவமாக நம்ம நினைச்சது கூட கிடையாது, அருவமா ஆண்டவனை பாக்குற சக்தி கூட நமக்கு கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்பா? இப்படி ஒரு புதுமை பெண் வந்தான்னா அடையாளம் தெரியறதுக்கு வந்து போனான்னா அது என் வீட்டுக்கு வந்த வேலைக்கார பெண்ணா இருக்கலாம், இல்ல எங்க வீட்டுக்கு எதையாவது தகவல் சொல்ல வந்த குழந்தையா இருக்கலாம், அடுத்த வீட்டு குழந்தையாக இருக்கலாம், மாடியில துணிக்காய போட்டுட்டு இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு பெண்மணியாக இருக்கலாம். கடந்து போகக்கூடிய ஒவ்வொன்றுக்குள்ளேயே தெருவுல வயத்தை தூக்க முடியாம தூக்கி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய சிலையாக இருக்கக்கூடிய பெண் நாயாக கூட இருக்கலாம். புதுமை எல்லாவற்றிலும் இருக்கிறது அப்படின்னு பாக்கணும்னா புதுமையே என்னன்னு எனக்கு புரியணும். ஒரே ஒரு தடவை குருஷேத்திர அந்த யுத்தத்துக்கு போலாமா? குருக்ஷேத்திர பூமி எல்லா பெரியவங்களும் நிக்கிறாங்க, அந்தரங்கமா அர்ஜுனனை தனியா கூட்டிட்டு போய் ஒரு அறைக்குள்ள காட்டினதா விஸ்வரூபம், யோசிச்சு பாக்கலாம். தனியா ஒரு மூலையில ஒரு அறையில போய் நின்னு, நான் உன் நண்பன், நான் பார்த்த சாரதி, நீ பார்த்த சாரதி நான், வா நான் உனக்காக ஒரு விஸ்வரூபம் எடுத்து காண்பிக்கிறேன். அந்தரங்கமான தரிசனமா அது? இல்லையேப்பா, ரொம்ப அழகாக வேதம் புதுவைசை அப்படின்னு கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்த போது ஜெயகாந்தன் அவர்களை அறிமுகப்படுத்தின பொழுது, ஜெயகாந்தன் இப்பொழுது தனது விஸ்வரூபத்தை காட்டுவார் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. தொடங்கின உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? காட்டப்படுவதல்ல விஸ்வரூபம், காணப்படுவது விஸ்வரூபம் அப்படின்னு சொன்னார். இப்ப புதுமை பெண் அப்படின்னு சொல்லப்படுறவர், ஷி இஸ் அ காஸ்மிக் ஃபினாமினன். அந்த பெருவழியில ஆகாயத்துக்கும் பூமிக்குமா அடிமுடி தேடி ஆயிரம் ஜென்மம் நீங்களும் நானும் புறப்பட்டாலும் கால் விரலின் துகள் கூட கண்டடைய முடியாத ஒரு விஸ்வரூபம் இருக்கும்னா அது புதுமை பெண். திரும்பி வரலாம் குருக்ஷேத்திர பூமி. எல்லாரும் நிக்கிறாங்க, மகாரதர்கள் நிக்கிறாங்க, மகா ஞானிகள் நிக்கிறாங்க, நொந்து தபம் பண்ணி குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு வந்தவங்க இருக்காங்க, தர்ம அதர்ம பக்கங்கள் நிக்கிற எல்லாரும் நிக்கிறாங்கப்பா. அர்ஜுனனை மிஞ்சி ஏதாவது ஒரு பெரிய ஒரு வில்லாளி உண்டா இந்த உலகத்துல? ஆனாலும் அவனும் போய் திவ்யாஸ்திரங்கள் வாங்கியிருக்கான். ஏன்னா குருக்ஷேத்திரம் புதிது, அதற்கான அஸ்திரங்கள் புதிது, அதற்கான ஆயத்தங்கள் புதிது வாங்கி கொண்டு வந்தாச்சு. எல்லாம் நழுவி கீழே விழுந்த உடனே, கண்ணங்கிட்ட கேட்ட உடனே ஒரு விஸ்வரூப தரிசனம் ரெண்டே பேருக்கு தானே கிடைச்சது? ஒரு சஞ்சயனுக்கு கிடைச்சது, ஒரு பார்த்தனுக்கு கிடைச்சது. அங்க அத்தனை பேரும் நின்னாங்க, எல்லாரும் நிக்க நிக்கத்தான் அந்த ஒரு பெரிய ஒரு மைதானமாக இருக்கக்கூடிய அந்த ரணபூமியில ஆகாயத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்து ஆண்டவனே நின்னாலும் திவ்ய நேத்திரம் இல்லை என்றால் உங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த திவ்ய நேத்திரம் தான் வரப்பிரசாதமா வேணும்னு இன்னைக்கு கேட்டு வாங்கிட்டு போக போறோம். புதுமை பெண் ஒருத்தி விஸ்வரூபம் எடுத்து என் கண்முனால நின்னா தெய்வமே அடையாளம் தெரியக்கூடிய கண்களை எனக்கு முதல்ல கொடுப்பா அப்படின்னு கேட்க போறோம். அப்போ சஞ்சயனுக்கு தெரிஞ்சது இந்த விஸ்வரூபம், அர்ஜுனனுக்கு தெரிஞ்சது இந்த விஸ்வரூபம், பார்க்கறதுக்கு கண் வேணும். அப்ப எங்க இருந்து தொடங்குறோம்? புதுமை பெண்ணுல என்னப்பா புதுமை இருக்கு அப்படின்னா, விஸ்வரூபத்தின் இதற்கு மேல் வளர முடியாது, ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அப்படியே வியாபிச்சு நிற்கக்கூடிய அந்த உருவத்தை இன்னும் அரை இன்ச்சு கூட உங்களால மாற்ற முடியாது. அப்ப என்னதான் பண்ணணும் தெரியுமா? பார்க்கிறவனுடைய பார்வையில பரிணாம வளர்ச்சி வரணும். புதுமை பெண் பரிணாம பார்வை அப்படின்னு நான் சொன்னது புதுமை பெண்ணினுடைய பரிணாம வளர்ச்சியை பத்தி சொல்லவே வரல. தனது பிறக்கும் போதே விஸ்வரூபமா தான் பிறக்கும், அதற்கு மேல் அடி எடுத்து வைக்க அதற்கு எதுவுமே கிடையாது. வாமன உருவமாக வந்தா கூட உங்க தலையை அதற்கு கொடுத்தா கூட மூன்றாவது அடியா உங்களை பூமிக்குள்ள நகர்த்திட்டு நிமிந்து நிற்கும் போது ஆகாயத்துக்கு பூமிக்கும் தான் நிற்கும். இதை நீங்க மத ரீதியா பார்க்க வேண்டாம், மிக சாதாரணமான உல ரீதியாக பார்த்தா போதும். அப்படி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெண் நிற்கிறா அப்படின்னா, நிற்கிற பெண்ணினுடைய புதுமை புரிய என் கண்களுக்கு பக்குவம் கொடு தெய்வமே. சரி, கண்ணுக்கு அப்படி பக்குவம் கிடைச்சிருமா என்ன? வானவன வந்துருமா? ஒரு அறையினுடைய மூலையில போய் உட்கார்ந்துருக்கீங்க, இந்த அண்ட பெருவழி எல்லாம் கற்பனை பண்றீங்க, எல்லா கோள்களும் கண்ணுக்குள்ள வருது, துணைக்கோள்கள் எல்லாம் வருது, கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரங்கள் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு திரும்பி காணாம போகுது. ஆனா நீங்க எங்க இருக்கீங்க? ஒரு அறையினுடைய மூலையில உட்கார்ந்துருக்கீங்க. இந்த அண்ட பெருவழிய கற்பனைக்குள்ள கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது உங்க மனம். அப்ப எது பெருசு? மனம் பெருசா அண்ட பெருவழி பெருசா? அண்ட பெருவழியையும் தனக்குள்ள கொண்டு வரக்கூடிய மனம் மிகப்பெரியது. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மனதை கையில வச்சுக்கிட்டு திவ்ய நேத்திரத்துக்காக பிச்சை பாத்திரம் ஏந்திரம் அப்படின்னு சொன்னா எந்த அளவு சிந்தனை வறுமை பெற்ற நபர்களாக நம்ம மாறி போயிருக்கோம். குழந்தைங்க இங்க வந்து ஆடும் போதும் பாடும் போதும் எனக்கு தோணுது, தமிழ் இனிமேல்

புதுமை பெண். இவளை நீங்க வார்த்தெடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு புதுமைனா என்னன்னு புரியணும். புதியது வேற புதுமை வேறன்னு புரியணும். சரி, அந்த அண்டப்பெருவெளியை உங்க மனதுக்குள்ள கொண்டு வர அளவுக்கு நகக்கண் அளவு இருக்கக்கூடிய உங்க மனதால அண்டப்பெருவெளியை உள்ள கொண்டு வர முடியும்னா யூ ஆர் கிரேட்டர் தேன் தி கேலக்சி, யூ ஆர் கிரேட்டர் தேன் தி காஸ்மாஸ். யூ அப்படின்னா எங்க இருக்கு மனசு? என்னுடைய விரல் நகக்கண்ணில் இருந்து முடி உதிர்ந்த முடியிலிருந்து எங்க இல்லை என் மனசுன்னு சொல்லுங்க, எங்க இருக்கு என் மனசுன்னு சொல்லுவேன். இப்படி இருக்கக்கூடிய என்னுடைய மனசு இந்த இடம் வரும்போது ரொம்ப அழகா உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும். இதைத்தான் அக்னி குஞ்சுன்னு சொன்னாம்ப்பா. எங்க போய் தேடிட்டு இருக்கோம் அக்னி குஞ்சு அக்னி குஞ்சு அக்னி குஞ்சுன்னு? உங்களுக்கும் எனக்கும் உள்ள இருக்கக்கூடிய இந்த மனசைத்தான் சொன்னான் அக்னி குஞ்சு. இதை கொண்டு போய் நான் எங்க வச்சாலும் வெந்து தணிந்திடும் அப்படின்னா இந்த அக்னி குஞ்சு என்ன பண்ணுவேன்? ஒரு பேப்பர், அந்த பேப்பர்ல உட்காந்து கவிதை எழுதிட்டு இருக்கிற ஒரு கவிஞர், அவர் கவிதை எழுதிட்டு இருக்காரு. இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் பேனா இல்ல, நெடியோட இருக்கக்கூடிய மை ஊற்றிய பேனா. இங்க் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ஸ்டென்ச். எத்தனை பேருக்கு உங்களுக்கு அது தெரியும் தெரியாது? எங்க காலத்துல ஒரு இங்க் இருக்கும், ஒரு மாதிரி நாத்தம் அடிக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் விடாம மூண்டு பார்ப்போம், அது வேற விஷயம். அந்த இங்க் இருந்த பேனாவால ஒரு பெரிய உபகாரம், வகுப்புல மறக்காம யாராவது ஒருத்தருக்கு இங்க் ஊத்தி உதவி பண்ணுவோம். சரி, அந்த நெடி அடிக்கக்கூடிய இங்க் இருக்கக்கூடிய ஒரு பேனா இவர் எழுதுறாரு. எழுதிட்டு போது இந்த எழுத்துக்கு நடுவில் இந்த வெள்ள பேப்பர்ல எங்கிருந்துதான் வந்ததுன்னே தெரியல, ஒரு ஒற்றை புள்ளி மாதிரி ஏதோ வந்து உட்காந்துருக்கு. என்ன பண்ணுவோம்? நீங்களும் நானும் ஒண்ணுதான் பண்ணுவோம். இந்த பேனாமனையால அதை தொட முயற்சி பண்ணுவோம். பேனாமனையால அதை தொடராரு, பயங்கர கோவம் அதுக்கு. விடு விடு விடுன்னு அதால முடிஞ்ச அளவுக்கு இந்த வெள்ள பேப்பரை பார்த்தா பெரிய பாலைவனம் மாதிரி இருக்கும். After all, it is just a speck. இன்னொரு புள்ளி. சரி, பக்கத்துல வந்து பார்த்தாச்சு, தொட்டு பாக்குறாரு, நகருது. விடாம பறத்துறாரு. இவ்வளவு பெரிய உருவம் உள்ள அந்த கவிஞனுக்கும் ஒற்றை புள்ளியா இருக்கக்கூடிய அந்த சின்ன ஜீவிக்கும் என்ன பெரிய யுத்தம்? ஆனாலும் யுத்தம். இவர் தொட்டு பாக்குறாரு, ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம், அதுக்கப்புறம் இடத்த விட்டு நகராம அங்கேயே உட்காந்துரு. துன்பப்படுத்தணும்னு தோணுது அவருக்கு. திடீர்னு பாரதி சொன்ன மாதிரி படியில என்ன பைத்தியம் தெளியுது. இவனுக்கு என்ன எதிரியா என்ன அப்படின்னு குனிஞ்சு பார்க்கும்போது for the first time he realizes that it is not an insect, it is a mind. இது ஒரு மனசு இல்லையா? இந்த பேப்பர்ல வந்து ஒரு ஸ்பெக் ஆஃப் டஸ்ட் மாதிரி, சின்ன தூசி மாதிரி என் பேப்பர்ல உட்காந்து என்னுடைய தீண்டலுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய இது ஆறு கால் இருக்கக்கூடிய சின்ன உயிரி அல்லவே, இது ஒரு மனம் அல்லவா? For the first time I realize I am handling a mind. ஒரு மனதை தொட்டு விளையாடுறேன்னு எனக்கு புரிஞ்சுது. I am quoting from Robert Frost. Frostனுடைய மிக அழகான கவிதை The Considerable Speck. அதிர்ந்து போய் உட்கார்ந்துருவாரு. யாரோட யுத்தம்? மனதோடையா? இட்ஸ் எ மைண்ட், இண்டிபெண்டன்ட் மைண்ட். என்ன நீ தொடக்கூடாதுன்னு மறுப்பு சொல்லக்கூடிய அது ஒரு நாள் பூரா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா கூட முழு உருவத்தையும் பார்த்து முடிக்க பத்து நாள் ஆகும். அவ்வளவு சின்ன ஒரு துளி அவ்வளவு வீராவேசமா என்னை எதிர்த்து நிற்கும் பொழுது for the first time I surrendered. நான் மன்னிப்பு கேட்டேன், சரணாகதி அடைஞ்சேன். அப்பா இது மனசு இல்லையா அப்படின்னு. அந்த மனசுதான் புதுமை பெண்ணினுடைய பின்முட்டக்கூடிய அந்த விஸ்வரூபம். மிக பிரம்மாண்டமானவள். கண்ணகிய பார்க்கும் போது அதுல புதுமை இருக்கு, சபரிய பார்க்கும் போது அதுல புதுமை இருக்கு, சீதைய பார்க்கும் போது அதுல புதுமை இருக்கு, பாஞ்சாலிய பார்க்கும் போது அதுல புதுமை இருக்கு. ஏன் சகுந்தலைய பார்க்கும் போது ஏற்பட்ட புதுமையை விட கை நொடிஞ்சு போய் நீ என் மனைவின்னு எனக்கு தெரியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு ஒரு துஷ்யந்தன் சொன்ன போது வாரி அணைச்சு மறுபடியும் தன் அணைப்புக்குள் கொண்டு வந்த கன்வ மகரிஷியை பார்த்த போது எனக்கு பாரதி ஞாபகம் வந்தது. இந்த சமுதாயமா இருந்தா இறக்கி விட்டுருப்போம், பெண் சொன்னதுல உண்மை இல்லைன்னு சொல்லி இருப்போம். இல்லம்மா, இந்த விஷயத்த ஒரு பொண்ணு பொய் சொல்லுவாளா என்ன, பாவா எல்லாம் சரியாகும் அப்படின்னு ஒரு ஆண் அரவணைச்சு போனான்னா பாரதி பார்த்த புதுமை பெண்ண புதுமையான கண்களோட பார்க்க நமக்கு முன்னால ஒரு ரிஷி போனார். சரி, இந்த புதுமை பெண்ணை நம்ம வீட்டுக்குள்ள தேடணுமே. ஏன், உங்க அம்மா புதுமை பெண் இல்லையா? நீங்க புதுமை பெண் இல்லையா? நான் இல்லையா? என் பக்கத்து வீட்டுல இல்லையா? அடுத்த வீட்டுல இல்லையா? எதிர்த்த வீட்டுல இல்லையா? எங்க புதுமை பெண் இல்லைன்னு காமிங்க, எங்க இருக்கான்னு நான் தேடுறேன். அன்றாடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை எந்த விதமான மனச்சோர்வும் இல்லாமல், புலம்பல் இல்லாமல், புகார் இல்லாமல் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு பெண்ணின் சர்வ வல்லமைக்கு புதுமை என்று பெயர். திரும்பி போங்கப்பா, வீட்டுல போய் அமைதியா பாருங்க. இது வரைக்கும் நீங்க திரும்பி கூட பார்க்காத உங்க அம்மாவுடைய

0: Again, let me tell you, please don't get into sentiments when you talk about motherhood. எனக்கு அது மிகப்பெரிய அச்சம். தாய்மையின் சொன்ன அடுத்த நிமிஷம் மிகையான உணர்வுகளுக்குள்ள தயவு செஞ்சு போகாதீங்க. மிகையான உணர்வுகளுக்குள்ள போகும்போது சாதாரணமான இயல்பான மனிதனுக்கு வர வேண்டிய எல்லா விதமான உணர்வுகளையும் நீங்க நிராகரிக்கீங்க. தூக்கி கோவில தூக்கி வச்சு அம்மாவை யாரோ கொண்டாட, யாரோ எடுத்து நடிக்க, யாரோ மெட்டமைக்க, யாரோ பாட, இருக்கையில உட்காந்து அரை இருட்டுல கண்ணை கசக்கிறது எனக்கும் சுலபம்தான். அன்றாடம் பக்கத்துல நின்னு பாத்திருக்கேன். நானே புதுவை பண்ண பேசுறதுக்கு முன்னால டோன்ட் ஐ எவர் நோ ஐ ட்ரீட் ஹர் லைக் எ டோர்மேட். மிதியடியாக தாய் பயன்படுத்தப்படுவது என்றாவது உணர்ந்திருக்கிறோமா? அவளுக்கு கையோ காலோ வராம போகணும், முதுகு கூன் விழணும், முதுகு வலிக்கணும், கால் வலிக்கணும், எங்க இருக்கீங்கன்னு தெரியாம கண்ணு பஞ்சடைச்சு போகணும், அப்ப நம்ம பாட்டு எழுதுவோம், அவளை தூக்கி நடப்போம். ஆரோக்கியமா இறங்கி நடக்கும்போது திரும்பி கூட பார்த்ததில்லை. ஒரே ஒரு நாளைக்கு அடுக்கலையை விசிட் பண்ணி பாருங்களேன். காலையில் எழுந்திருச்சு வட்ட வட்டமாக மனமுறியாம ஒவ்வொரு தோசையும் சுட்டு சுட்டு எடுத்து கொண்டு வந்து போடக்கூடிய அன்றாட வேளையில் புலம்பல் இல்லாமல், புகார் இல்லாமல், சலிப்பு இல்லாமல், அலுப்பு இல்லாமல், அன்பை மட்டுமே கொடுக்கக்கூடிய புதுமை பெண்ணை உங்க வீட்டு அடுக்கலையில பார்க்கலாம். பார்க்கக்கூடிய பரிணாம வளர்ச்சி பெற்ற திவ்ய நேத்திரம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் அது இல்லாமல் போகும் பட்சத்தில் அன்றாட செயல் அவ்வளவு அடுத்த வீட்டுல கொண்டாட முடியும். புத்திசாலி பெண்மணி என்னுடைய காரியவரிசையாக இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனைவியாக இருந்தா இல்லையே, புதுமை பெண்ணாக கொண்டாட்டி வாச்ச வரம் இல்லையே அம்மா, பாபம் இல்லையாது. கண்ணு பார்த்து உண்மை சொல்லி பிழைப்பாளே. கணவன் அப்படிங்கிற அன்பு இருந்தாலும் கண்ணு பார்த்து உண்மை சொல்வாளே. மென்மையாக பேசினாலும் முரட்டுத்தனமான உண்மையினுடைய முனை மழுங்காமல் சொல்வாளே. தாங்க முடியுமா? செல்லமா பேசினாளான்னு தெரியுமா எனக்கு? நிவேதிதாவை தலைவியாக கொண்டு, குருவாக கொண்டு பாரதியால இறங்கி நடக்க முடியும். அடுக்கலையில செல்லம்மா ஆணி வேறா நிப்பாங்கிற தைரியத்துல அவளை விட பெரிய புதுமை பெண் இருந்திருக்க முடியாது. ரெண்டு பெண் குழந்தைகள், நானும் முரண் நிறைய அரிசியை வாங்கி விட்டு விடுதலையாயிருப்ப ஒரு சிட்டுக்குருவியை போறேன் வீச முடியும். பத்து பேரை கூட்டிட்டு வந்து சமையல் செஞ்சு வெய்யுமான்னு சொல்ல முடியும். ஆகாயத்தை கயிறா திரிச்சு கொடுக்க முடியுமா? அடுத்த வீட்டுல போய் கடன் வாங்கும் போது கையும் காலும் சத்த நாடியும் நொறுங்கி போய் நாணி கூணி செல்லம்மாவா நிற்கக்கூடிய அனுபவம் யாருக்காவது வாச்சிருக்கா? அவகிட்ட இல்லாத என்ன புதுமையை யார்கிட்ட தேடுறீங்க? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் எல்லாராலையும் முடியும். அதுக்கப்புறம் சாதம் படைக்கவும் தெய்வ சாதி படைக்கவும் வரும்போதுதான் பிரச்சனை வரும். அந்த இடம் தொடும் பொழுதுதான் பிரச்சனை வரும். கொடுத்தோமேமா, 70 வருஷமா கல்வி கொடுத்துட்டு இருக்கேன். பாரதி சொன்ன கல்வியை கொடுக்கறோமே, கொடுத்த பின்பு எங்கேயோ ஒண்ணு காணமே, எங்கேயோ ஒண்ணு பின்னப்படுது. என்னதையோ கொடுத்தோம் கொடுத்தோம் கொடுத்தோம் சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் போது கொடுக்க நினைச்சதெல்லாம் கையில நினைக்க, கொடுக்க நினைக்காததெல்லாம் கடந்து போச்சு. என்ன பண்ண போறோம்? எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பொண்ணுக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பொண்ணுக்கு கிடைக்கணும், எனக்கு நான் படிக்காத கல்வி என் பெண்ணுக்கு கொடுக்கணும், என்ன முட்டாழ்த்தணும். எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கணும், சத்தியம். எனக்கு கிடைச்ச நல்லதை நான் எப்படி விட்டுடுவேன்? எனக்கு நல்லது கிடைச்சதே அதை கொடுக்க வேண்டாமா? நான் என்னைக்கு கொடுத்தேன்ப்பா? எங்க போய் கொடுத்தேன்? நான் புதுமை பெண்ணா இருந்தேன், அதை கொடுத்தேனா? என் அம்மா புதுமை பெண்ணா இருந்தாலே அவ கொடுத்தாளா? அவ அம்மா புதுமை பெண்ணா இருந்தாலே அவ கொடுத்தாளா? குடும்பத்தில இருந்த ஒத்தொத்த பெண்ணும் வடக்குரிய தலைமுறை படிக்கணுங்கிறதுக்காக 10ஆம் வகுப்புலையும், 8ஆம் வகுப்புலையும், 7ஆம் வகுப்புலையும், 6ஆம் வகுப்புலையும் காட்டுன நபரை திருமணம் செய்து கொண்டு இருந்து படுத்து எழுந்து பிள்ளையை பெற்று நாங்க வர வழியில இருந்த அத்தனை முள்ளையும் கல்லையும் கையில ரத்தம் கசிய கசிய எடுத்து வீசினாளுகளே, திரும்பி பார்த்தா அவங்கள பார்த்தா புதுமை பண்ணா உங்களுக்கு தோணல? எந்த புதுமையை எங்கப்பா தேடுறோம் நாம? புதுமை தெரியாது சொல்லுவோம் தெரியுமா? திருமணம் செய்து கொள்ள நீ போகும்பொழுது வந்திருப்பது இளவரசனாக இருந்தால் வளர்த்தவள் ராணியாகத்தான் இருக்க வேண்டும். வாய்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் விசுரூபம் எடுத்து ஒரு பெண் நிற்கிறாளேமா? அவ செஞ்ச எல்லா புண்ணியங்களும் நிற்குதே, வாயை திறந்து அவ சொன்னதில்லை. வட்ட வட்டமா தோசை சுட்டுதுல என்ன குறைஞ்சு போச்சு? பட்டங்கள் ஆள்றதும் சட்டங்கள் செய்வதும் என்ன பெருசா போச்சு? எதை பாக்குறோம், எங்க பாக்குறோம், எதோட எதோ ஒப்பிட்டு பாக்குறோம்? பாரதி இது சொல்லல. பாரதி சொன்ன பெண்மை வேற, பாரதி பார்த்த பெண்மை வேற. பாரதி பார்த்தது மிக பக்குவமான ஒரு நிலை. அவளை யாராலும் கீழே தள்ள முடியாது. என்ன காரணம்னா நிலமே அவள் தான். எல்லாரும் விழுந்தா தாங்கக்கூடிய நிலத்தை நீங்க எங்க தள்ளுவீங்க? எல்லாரும் உயர்ந்தா வாங்கி பிடிக்கக்கூடிய ஆகாயத்தை இன்னும் எங்க உயர்த்த போறீங்க? எல்லாருக்கும் மூச்சடைச்சா கிடைக்கக்கூடிய பிராணவாயுக்கு எங்க நீங்க பிராணம் கொடுக்க போறீங்க? எல்லாருக்கும் தாகமா இருக்கக்கூடிய தண்ணீருடைய தாகத்தை நீங்க எப்படி தணிக்க போறீங்க? பஞ்சபூதங்களாக நிற்கக்கூடிய ஒரு பெண்ணை உருவகிச்சு கொண்டு வந்த அடுத்த நிமிஷம் எவ்வளவு சுலபமா எத்தனை பேருக்கு புதுமை பெண் பட்டம் கொடுக்கிறோம்ப்பா? நாம எத்தனை இடங்கள்ல சொல்றோம், ஒரு கம்ப்யூட்டர் கையில் எடுத்தா ஒரு புதுமை பெண், தோல்ல பைய போட்டுட்டு குடும்பத்துக்காக இறங்கி போனா ஒரு புதுமை பெண், சும்மா கிடைச்சதா என்ன புதுமை பெண்? நோட்டீஸ் கொடுக்கற மாதிரி போறா வந்தா புதுமை பெண் புதுமை பெண் புதுமை பெண். இல்ல, புதுமை பெண் அப்படின்னு நீங்களும் நானும் நினைக்கிறது என்ன தெரியுமா? இட் இஸ் அ ரோலிங் பெஞ்ச்மார்க். பாரதி அண்ணாந்து பார்த்த புதுமை பெண் நிலைமையை நான் அடைவேன் என்று நான் நினைக்கிறதுக்கு முன்னாலே எட்டாக்கனியாக அது மேல போயிடும். நான் எட்டின உயரத்தை விட என் பெண் என் தோள்ல நிற்கும் போது அவ கைய நீட்டினா அவ கைக்கு எட்டாத உயரத்துக்கு போயிடும். பாரதி பார்த்த புதுமை பெண் ஒரு நாளும் உங்கள் என் கண் முன்னால் முழுமையாக வரப்போவது இல்லை, உங்களை நீங்கள் நிலை கண்ணாடியில் பார்த்து கொள்ளாதவரை. கண்ணாடியில போய் பாருங்க, இன்னும் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் அல்ல, எக்ஸ் எக்ஸும் எக்ஸ் ஒய்யும் தான். எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பெண்மை கூறுதான் பாரதி பார்த்த புதுமை பெண். அப்போ அம்மாவை எத்தனை பேரால சொல்ல முடியும்? எங்க அம்மா தாய்மையே உருவானவள், அன்பே உருவானவள், கருணையே உருவானவள். அவ உருவ ஆறாளோ இல்லையோ அவளை உருக்கி வார்க்க நாம தயாரா இருக்கும். சொல்லிடும், அம்மா கருணையே உருவானவள். தைரியம் இருக்கா? பேரவள் காணங்கள் அன்னைன்னு ப்ரொஃபைல் போட உங்களுக்கு தைரியம் இருக்கா? எந்த மகனுக்குப்பா தைரியம் இருக்கு? பேயவள் காணங்கள் அன்னை, ஐயோ பேயா, பெரும் பித்துடையாளங்கள் அன்னை, பித்து வேறையா? அதுக்கப்புறம் காயல் ஏந்திய சாதாரண மனுஷனா? இல்ல, அவனும் ஒரு பித்தன், அவனை காதலிப்பாள் எங்களை. சொல்லுங்க, அப்படி ஒரு ப்ரொஃபைல் போடுங்க பாக்கலாம் சோசியல் ஸ்டேட்டஸ். அப்படி ஒரு தைரியம் இருந்தா பேய்க்கும் பெரும்பேய்க்கும் குழந்தையா பிறக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் புதுமை பெண்ணா வலம் வரக்கூடிய உரிமை இருக்கு. எல்லாவற்றிலும் பார்த்துட்டான், பாப்பாவில பார்த்தாச்சு. சரி, பாப்பா வளர்ந்து குமரி ஆனா மட்டும்தான் எப்படிப்பட்ட பாப்பா? அச்சம் தவிர ஆண்மை தவறேன்னு சொல்லி கொடுத்து வளர்த்து தடவி தடவி தடவி தடவி வயிற்றுக்குள்ள இருந்த பிரகலாதன் மாதிரி, வயிற்றுக்குள்ள இருந்த அபிமன்யு மாதிரி, சக்கரவியூகம் மாதிரி பாதையில விட்டுட்டு போகாம முழுக்கதையும் சொல்லி முடிச்சு முழுமையாக பெற்று வந்த அந்த குழந்தை ஆட பாக்கும் மாட்ட பாக்கும் குதிரைய பாக்கும் பொய் சொல்லாது புனைந்து சொல்லாது. அதை விட உங்களுக்கு இருக்கு எவ்வளவு அழகா சொல்றான், பொய் சொல்ல கூடாதான், புறம் சொல்லல் ஆகாது. ஆகாதுன்னு சொல்றதெல்லாம் பாவங்கள் தான். புறம் சொல்லுதல் பெரும் பாவம். பொய் சொல்லலாவது ஏதோ சாதாரண தவறுக்குள்ள விடுங்க. பிகாஸ் யூ ஸ்டில் ஹாவ் அ ஒயிட் லைஃப். என்ன காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லிட்டு போலாம். ஆனா புறம் சொல்லல் இருக்கு இல்லையா, மறுபடியும் அதுல கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து உங்களுக்கு பிடிக்குமா உங்களுக்காக கொஞ்சம், உங்களுக்கு பிடிக்குமா உங்களுக்காக பிடிச்சு புனைந்து புனைந்து புனைந்து புனைந்து கேரக்டர் அசாசினேஷன். புறம் சொல்லல் ஆகாது. எந்த வீட்டு பெண் குழந்தைய பத்தி நீங்களும் நானும் புறம் சொல்லல இப்ப புதுமை பெண்ணை பத்தி பேச வந்திருக்கோம். அஞ்சு நிமிஷம் காலதாமதமா நம்ம குழந்தை வந்தா அதுக்கு ஆயிரம் வேலை இருக்குமா? அரை நிமிஷம் காலதாமதமா அடுத்த வீட்டு குழந்தை வந்தா எங்க போயிட்டு எங்க வருதோ தெரியலையேப்பா. வெக்கமா இல்ல, கூச்சமா இல்ல? வெள்ளக்காரன் இறங்கி போகும்போது வெக்கத்தையும் சேர்த்தா கொண்டு போயிட்டான். எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய விஷயம். கூசி குறுக வேண்டாம், முடிஞ்சா ஒரே ஒரு தடவை தேடி பாருங்களேன். பாரதிய பக்கத்துல வைக்கும்போது நிறைய பேர் தேவைப்படுவாங்க. மிருனால் சென் அப்படிங்கிற வங்காள படைப்பாளியுடைய எக் தின் பிரதி தின் அப்படின்னு ஒரு மிக அழகான ஒரு கதை. குழந்தை திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அஞ்சு மணி ஆறு ஏழு எட்டு ஆயிடுது. பக்கத்து வீடு அடுத்த வீடுலாம் வந்து வந்து எட்டு எட்டி பாக்குறாங்க. நாம தான் பக்கத்து வீடு, நாம தான் அடுத்த வீடு. நம்ம வீட்டு குழந்தை வராட்டா இட்ஸ் ஓகே, ஐயோ அடுத்த வீட்டு குழந்தை வராட்டா பதபதிச்சு போயிட மாட்டோம். நாம யாருப்பா, என்ன காரூண்யம் நமக்கு, என்ன பரோபகாரம் சாதாரண ஆட்கள. நாம பாரதி வந்து பாட்டு திறத்தால் பாலித்த மண்ணல்ல நம்ம பிறந்து வளர்ந்துருக்கோம். பக்கத்து வீட்டு குழந்தைய காணுமே, அடிச்சு கட்டிட்டு ஓடி போய் பாரு. அப்படி போய் டைரக்டா கேட்க முடியுமா என்ன பொண்ணு வரலையா அப்படின்னு? என்ன சார் உடம்பு சரியில்லை, தண்ணி பிடிக்கவே வரல உங்களை காணுமே அப்படின்னு கண்ணு அப்படி மேய விட்டா குழந்தை இல்ல. அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? வேலைக்கு போன இடத்துல அப்படின்னா இருக்கிறது தான். பத்தாகும், பதினொன்னாகும், பன்னெண்டாகும், எல்லார் வீட்லயும் யாருமே தூங்க போகல. ஏன்னா பக்கத்து வீட்டு குழந்தைன்னு வரலையே, அவ்வளவுதான். அது கதவை திறந்துகிட்டு ஏதோ ஆட்டோல இறங்கி வர மாதிரி இருந்த அடுத்த நிமிஷம் அப்பாடா, நாளைக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு நமக்கு. எத்தனை இருக்கு பொழுது, எவ்வளவு யாம் பெற்று என்ன யாம் செய்த தவத்தால் பொழுது புலரும். புலர்ந்த உடனே பேசுறதுக்கு 100 இருக்கும் எனக்கு. புதுமை பெண்ண பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? எந்த குழந்தை அது? ஆடு தள்ளுபடிக்காக நீங்களும் நானும் கலச்சு கலச்சு கலச்சு கலச்சு ஈவிரக்கம் இல்லாம ஏதோ ஒரு புடவை வாங்கறதுக்காக ஷெல்ஃபில் இருக்க அத்தனை இழுத்து போட்டதுக்கு அப்புறம் உங்க குழந்தையா இருந்தா எடுத்து வைக்குமா, என் குழந்தையா இருந்தா எடுத்து வைக்குமா? எடுத்து மடிச்சு மடிச்சு மடிச்சு வச்சு ரெண்டு காலும் கருவத்தம் கட்டி போய் திரும்பி 10 மணிக்கு வரக்கூடிய ஏதோ கடைசி பஸ்ல கோழிக்குள்.
1: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியை ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உணர்ச்சி பூர்வமான உரையை இதுவரை கேட்டீர்கள். முழுமையாக ஒளிபரப்ப முடியாமைக்கு மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11 மணியாக்கி ராஜ்யத்தில் 10 மணி. மணித்தியாள செய்திகள். மணித்தியாள செய்தியில் கனசனை வழங்குகின்றார்கள். பரிசில் ஆட்சியப்பளவில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டார். 14 வயதுடைய இளம் பௌத்த பிக்குவை தொடர்ச்சியாக துஷ்பிரயோகம் மேற்கொண்டு தலைமறைவாகி இருந்த 41 வயதுடைய பௌத்த தேரரை மத்திய முகாம் போலீசார் கைது செய்துள்ளார்கள். நீதிமன்றத்தினால் திறந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி ஒருவர் உட்பட இருவர் போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரைகளுடன் சம்மாந்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஒரு உயர்தர ஆரம்ப சுகாதார சேவை விரைவில் நாட்டு மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய ஒரு முதன்மை சுகாதார சேவையாக விரிவுபடுத்தப்பட உள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்திய அரசின் புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு யாழ் பல்கலைக்கழகத்தில் செவ்வாய்க்கிழமை நேற்று நடைபெற்றது. யாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்தில் பெசாக்க கூடுகள் சேதமாக்கப்பட்ட சம்பவத்தை பொதுமைப்படுத்தி இதற்கான ஒட்டுமொத்த பொறுப்பையும் யாழ் பல்கலைக்கழக தமிழ் மாணவர் சமூகத்தின் மீது சுமத்துவதற்கு சில தரப்பினர் முயற்சித்து வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகப்பீட மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்துக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்று அரசாங்கம் வெளியில் கூறப்படுகின்றது. ஆனால் நீதிமன்றத்தில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலே அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்றது. பிள்ளையானின் அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டுள்ளது. அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என விபிதுருகில உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயன் கமன்புல இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரியும் சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிரிழந்தவரமான கபில சந்திரசேனாவின் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரயான்சி அர்ஜுன் குலரட்னா மற்றும் அவரது உதவி சட்டத்தரணி உதாரண முகமந்திர ஆகியோரை எதிர்வரும் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்குமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேகரா அழைப்பானை விடுத்துள்ளார். இலங்கையின் முதன்முறையாக உள்ளூரிலே தயாரிக்கப்பட்ட மினி உஷி ரக தனியங்கி துப்பாக்கி ஒன்று கொழும்பில் உள்ள பொது மயானம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியர் திருத்தலத்தின் 192வது வருடாந்த திருவிழா இன்று புதன்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக்கியது. இந்திய செய்திகள். கொல்கத்தாவின் மம்தா பானர்ஜி நடத்திய போராட்டத்தில் அவரது கட்சியை சேர்ந்த 80 சட்டசபை உறுப்பினர்கள் வெறும் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டதனால் அதிர்ச்சி அடைந்துள்ளார். வணிக பயன்பாட்டுக்காக சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ் இலக்கம் 12ஆம் வகுப்பு விடைத்தாள்களை கணினி வழியாக திருத்துவதற்கு தேவையான சேவைகளை அளிக்க ஒப்பந்த புள்ளி கோரிய நடைமுறையில் இருந்த முரண்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் 17 வயது மாணவர் ஷார்த்திக் சிட்டார்ந்து செவ்வாய்க்கிழமை நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்க ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை இந்திய அழைப்பு விடுத்துள்ளது. வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ட்ரோட்ரிங்ஸ் அரசு புதுமுறை பயணமாக இந்தியா வருவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டி சித்திரவதை செய்து நகைகளை கொள்ளையடித்த 8 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளார்கள். குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டு விதிகள் 2025 மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் குறித்து ஒன்றிய அரசு நேற்று அரசிதழ் வெளியிட்டுள்ளது. குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. தொடர்கின்றது உலக செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த ஈரான் மதகுரு முஜஸ்பா கெமேனியின் தற்போதைய நிலைமை பற்றி அமெரிக்கா தரப்பிலிருந்து தகவல் வெளியிடப்பட்டுள்ளது.
ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு பதிலாக ஈரானுக்கு விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை தளர்த்துவதற்கு டிரம்ப் நிர்வாகம் எவ்வித உடன்பாடும் எட்டவில்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ருபியோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சிங்கப்பூருக்கும் துருக்கியாவுக்கும் இடையிலான நீண்டகால உறவு மறு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனானின் தந்தை, மகன், மகள் ஆகிய மூவரும் இறந்துள்ளார்கள். காலையில் பல்கலைக்கழக தேர்வை எழுதி முடித்த பின்பு இரு பிள்ளைகளையும் தந்தை காரில் வீட்டிற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இஸ்ரேலின் ஆளில்லா வானூர்தி காரை தாக்கியதாக உள்ளூர் பெரியார் ஒருவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் தாக்குதல் நடத்துவது பிரதேச உரிமையை மீறும் செயல் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன பாதுகாப்பு மன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் தலைநகர் ஹீவ் மற்றும் தென்கிழக்கு நகரான டினிபோரா மீது நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய கொடூர தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்துள்ளார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். கென்யாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள நான்ஜுகி நகரில் உள்ள அமெரிக்க இராணுவ வான்படை தளத்தில் அருகில் எபோலா தனிமைப்படுத்தல் மையம் ஒன்றை அமைப்பதற்கான அமெரிக்காவின் திட்டத்திற்கு எதிராக வெடித்துள்ள மக்கள் போராட்டத்தில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள். மால்டாவின் பட்டாசாலையில் ஏற்பட்ட பெரும் வெடிப்பு நாட்டை உலுக்கியுள்ளது. லாபோஸில் வெள்ளம் ஏற்பட்ட குகைக்குள் செல்வதற்காக மாற்று வழிகளை மீட்பு குழு ஆராய்ந்து வருகின்றது. இந்தோனேசிய தலைநகர் ஜாக்சாவின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட பெரிய தீச்சம்பவத்தினால் நூற்றுக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளார்கள். வியட்நாமின் ஆஸ்திரேலிய பயணி ஒருவர் உணவகத்தை சேதப்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் எல்லா இடங்களிலும் கைத்தொலைபேசியை பயன்படுத்தலாமா, இது பற்றி யோசித்து பார்த்தது உண்டா? யோசித்து பார்த்த ஸ்வீடன் பொது சுகாதார அமைப்பு விசேட ஒரு இணைய காடாக மாற்றிவிட்டதே என்று கவலைப்பட்டிருக்க வேண்டும். விளையாட்டு செய்திகள். இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சு பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் சாய்ராஜ் பௌதுலே நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தோனேசியா ஓபன் பேட்மிண்டன் முதல் சுற்றில் பி வி சிந்து வெற்றி பெற ஸ்ரீகாந்த் ஷென் தோல்வியை சந்தித்துள்ளார். நடப்பாண்டில் இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான பிரெஞ்சு ஓபனில் நம்பர் ஒன் வீராங்கனையான பெலராஸ் அரிசனா செபன்கிளா 4 முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனாக ஜப்பானின் நவோமி ஒசாவை வீழ்த்தி காலிறுதிக்கு செவ்வாய்க்கிழமை முன்னேறியுள்ளார். கார்பந்தில் ஆர்வமுள்ள ஆற்றல் உள்ளவர்களை தேர்வு செய்வதற்கு இப்போது தொழில்நுட்பம் கை கொடுக்கின்றது. நோர்வே செஸ் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா டி குகணேஷ் திவ்யா தேஷ்முக் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதனால் போட்டியில் இந்தியாவுக்கான பதக்க வாய்ப்பு நீடிக்கின்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் tatamilnadu.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியுடைய மறு ஒலிப்பையும் அத்தோடு வந்து வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 385 ரூபா 94 சதம், இந்தியாவில் 111.08 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 331 ரூபா 91 சதம், இந்தியாவில் 95.53 ரூபா. ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 421 ரூபா 12 சதம், இந்தியாவில் 121 ரூபா 22 பைசா. ஒரு ஐக்கியராஜ பவன் இலங்கையில் 446 ரூபா 86 சதம், இந்தியாவில்
8.62 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 239.65 இந்தியாவில் 68.99. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஜப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் இரண்டு நிறுவனங்களுக்கும் அவர் எய்திய பெருமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லாகோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:13 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:13. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: பால நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனம்பால நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசலாட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி இவர்களுடன் போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களோடு
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 8 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
2: பொந்துபொண்டை மார்க்கெட் நேரம் சரியாக 11:16 ஐக்கியராச்சியத்தில் 10:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்பால நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடல்

0: ஒலித்த பாடலை கமலஹாசன் குழுவினரும் பாடியிருந்தார்கள். பாடலை யாற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசை அமைத்தவர் பரத்வாஜ் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வசூல் ராஜா. நேரம் சரியாக 11:22 ஐக்கியராச்சியத்தில் 10:22. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடல இல்லையாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசுபசர ரஜி தான். வெளிநாட்டுல இருந்து வாரவையெல்லாம் ஆசுபசர ரஜியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிட்டது காணும், உடனே விழுகிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: மாமிச பிரியர்களுக்கு ஒரு மறக்க முடியாத நிறுவனம் பரிசலாச்சப்பில் அமைந்திருக்கும் ஆசி பூசரி. ஆசி பூசரி நேரம் சரியாக 11:23 ஐக்கியராச்சியத்தில் 10:23. இந்த நேரத்தில் இன்றைய தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த

0: பாடலை தவறுதலாக அதாவது நிறுத்தப்பட்டு விட்டது. தவறுக்கு எனது மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ ஹரிஹரன் அவர்கள். அவர்களோடு இணைந்து குளிர்ந்த குரலில் பாடலை தந்தவர் வைசாலி அவர்கள், இப்பொழுது குமாரியாக இருப்பார். அந்த வகையில் இந்த பாடலை இயற்றியவர் பரிணாமன் அவர்கள் நாங்கள் அடிக்கடி கவிஞானி வாலி என்று சொல்லி இருக்கின்றோம். இதற்குள் ஒரு சூட்சமம் இருக்கின்றது. கவிஞானி வாலி இப்பொழுது இல்லாத காரணத்தினால் பரிணாமன் என்று சொல்லுகின்றோம். படத்தில் கவிஞானி வாலி அவர்கள் பாடலை இயற்றியிருக்கின்றார, போட்டு காட்டுகின்றார்கள். அந்த வகையில் இசை அமைத்தவர் தேனிசை தன்றல் தேவா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம்.
1: பரிசு லாட்சுகளில் ரூல்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
0: ஷெரிமஹால் நேரம் சரியாக 11:29 ஐக்கியராச்சியத்தில் 10:29. உங்கள் இல்லங்களில் அதாவது மூட்டை பூச்சி தொல்லியா அல்லது எலி தொல்லியா அல்லது கரப்பான் பூச்சி தொல்லியா ஒரு நாளில் இல்லாமல் செய்வதற்கான மருந்துகளை விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹால். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: அடுத்த பாடலை பத்மஸ்ரீ பாலா அவர்கள் பாடியிருந்தார். பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசை அமைத்தவர் பாலபாரதி அவர்கள். அமராவதி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நேரம் சரியாக 11:35, ஐக்கியராஜ்யத்தில் 10:35. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
0: அன்பர்களே, அதாவது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த வெக்கைக்கு ஏற்ற கூலிங் கிளாஸ் எல்லாம் இறக்குமதி செய்திருக்கின்றார்கள். ஆனால் உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான வடிவங்களில் கண்ணாடிகள் வந்திருக்கின்றது. போய் பாருங்கள் அன்பர்களே, ஷெல் மாநகரில் அமைந்துள்ளது. அதாவது வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. மறந்துவிடாதீர்கள் அன்பர்களே, OPT 77. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

தேன்பாலு நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து சின்ன குயில் சித்ரா. பிரதாப் திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலித்தது அன்புரளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மரகதமணி, பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்கள். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11-12 மணி வரை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் அனுப்புகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் எஸ் என் சுரேந்தரோடு இணைந்து பி எஸ் சசிரேகா அவர்கள், பாடலை யாற்றவர் ஆபவானன் அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் மனோஜ் கியார். நேரம் சரியாக 11:50, ஐக்கியராஜ்யத்தில் 10:50. இந்த நேரத்தில் வானலையில் உங்களுக்காக வரும் பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை இயற்றியவர் இயக்குனர் ஜெயமுருகன், பாடலுக்கு இசையமைத்தவர் ஆதித்யன் அவர்கள். ரோஜா மலரே திரையில் வந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும் பல நிகழ்ச்சியை நிறைவு செய்வர்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலம் நிகழ்ச்சியினை செய்யும் எடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்புகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது தேனும் பாலம். இந்த நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வந்தவர்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ், ஆசி பூசரி, போட்டி பண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

நேரம் சரியாக 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். திருகோணமலை மாவட்டத்தின் வெறுகல் பிரதேசத்தில் அமைந்துள்ள வட்டவன் படுகொலை நினைவேந்தல் பகுதியில் 1985 இடம்பெற்ற வட்டவன் கூட்டு படுகொலையின் 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு புதன்கிழமை பொதுமக்களின் பங்கேற்புடன் உணர்வுபூர்வமாக நடைபெற்றுள்ளது. 14 வயதுடைய இளம் பௌத்த பிக்குவை தொடர்ச்சியாக துஷ்பிரயோகம் மேற்கொண்டு தலைமறைவாகி இருந்த 41 வயதுடைய பௌத்த தேரரை மத்திய முகாம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீதிமன்றத்தினால் திறந்தபடியான பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாகி இருந்த முக்கிய குற்றவாளி ஒருவர் உட்பட இருவர் போதைப்பொருள் மற்றும் போதை மாத்திரைகளுடன் சம்மாந்திரை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு உயர்தர ஆரம்ப சுகாதார சேவை விரைவில் நாட்டு மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய ஒரு முதன்மை சுகாதார சேவையாக விரிவுபடுத்தப்பட உள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்திய அரசின் புலமைப் பரிசில் வழங்கும் நிகழ்வு யாழ் பல்கலைக்கழகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. யாழ் பல்கலைக்கழக முகாமைத்த பீடத்தில் வெசாக் கூடுகள் சேதமாக்கப்பட்ட சம்பவத்தை பொதுமைப்படுத்தி இதற்கான ஒட்டுமொத்த பொறுப்பையும் யாழ் பல்கலைக்கழக தமிழ் மாணவர் சமூகத்தின் மீது சுமத்துவதற்கு சில தரப்பினர் முயற்சித்து வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்த கற்கைகள் மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய 695 மில்லியன் அமெரிக்க டாலர் கூட்டு தவணை நிதி திரைசேரிக்கு வெப்பிடப்பட்டுள்ளது. இதனை பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நிதியமைச்சுக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான அறிக்கை தனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கப்பட்டதை அரசாங்கம் நிதி பற்றிய குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சிடில் சில்வா நிராகரித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் ஆகியோரின் வழக்கு கடந்த 14 வருடங்களாக நீடித்து வருகின்றது. இவ்வழக்கு தொடர்பான விசாரணைகள் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலும் பின்னர் கொழும்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு மீண்டும் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்குட்படுத்தி பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு விசாரணையை நிறைவு செய்த உச்சநீதிமன்றம் வழக்கு தீர்ப்பு அறிவிப்பதை ஒத்திவைத்துள்ளது. உயிர்த்தனாறு குண்டு தாக்குதல் விவகாரத்துக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்றும் அரசாங்கம் வெளியில் குறிப்பிடுகிறது. ஆனால் நீதிமன்றத்தில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலே அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா காப்புறுதி கூட்டு தாபனத்தில் இடம்பெற்ற பல பில்லியன் ரூபாய் முறைகேடுகள் அரசாங்கத்தின் ஊழல்கள் மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழல் எதிர்ப்பு முன்னணியின் அமைப்பாளர் நிரோஷன் பாதுக்க பல முக்கிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஜூன் மாதத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை திருத்தம் நாளை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளதுடன் புதிய விலை நாளை மறுதினம் முதல் அமுல்படுத்தப்படும் என லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் நாட்டின் எரிபொருள் நுகர்வு ஒப்பீட்டளவில் குறைந்த மட்டத்தில் காணப்பட்ட போதிலும் உலக சந்தையில் நிலவும் மசகு எண்ணெயின் வெளியேற்றம் காரணமாக எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான செலவீனம் பாரியளவில் அதிகரித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளீந்த ஏதீசர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் தற்போதைய நிலையில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தனது நிதியுதவி திட்டத்தை இந்தியா விரிவுபடுத்தியுள்ளதுடன் தெரிவு செய்யப்பட்ட இளங்கலை மாணவர்களுக்கான மேம்படுத்தப்பட்ட நிதியுதவிகளை இலங்கையிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகரம் நேற்று வழங்கி வைத்துள்ளது. பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மை அமைப்பில் இலங்கை இணைவதற்கான விண்ணப்பத்திற்கு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆதரவு வழங்க இணக்கம் என வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். வவுனியா கனகராயங்குளம் குறிசுட்டகுளம் பகுதியில் உழவு இயந்திரத்தில் சிக்குண்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கண்டி தெல்தனியர் ரங்கல காவல்துறை பிரிவுக்குள்பட்ட உடிஸ் பத்துவா ஹாக்குமன பிரதேசத்தில் 22 வயதுடைய ஆணை தொழிற்சாலை பெண் ஊழியர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்படுந்த நிலையில் அவரது சடலம் நீதவான் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை வெட்டுமகடை பள்ளிவாசல் வீதி பகுதியில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான துப்பாக்கிதாரி களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இலங்கையில் முதல் முறையாக உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்ட மினி உசி ரக தானியங்கி துப்பாக்கி ஒன்றே கொழும்பிலுள்ள பொது மயானம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. புத்தளத்தில் இன்று அதிகாலை வானில் பிரகாசமான பொருள் ஒன்று தோன்றியதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 30 இந்திய மீனவர்கள் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை தமிழக தலைநகர் சென்னையை வந்து அடைந்துள்ளனர். நல்லெண்ண வருகைக்காகவும் தங்களது விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான இரு போர்க்கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பலும் கொழும்பு துறைமுகத்தை வந்து அடைந்துள்ளன. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியா திருத்தலத்தின் 192வது வருடாந்த திருவிழா இன்று புதன்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. இந்திய செய்திகளில் கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி நடத்திய போராட்டத்தில் அவரது கட்சியைச் சேர்ந்த 80 எம்எல்ஏக்களில் வெறும் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். வருமானத்தை மறைத்தார் என வருமான வரித்துறை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் முதல்வர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கு வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரிய விவகாரத்தில் மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பிரதமர் பதவி நீக்கம் செய்திருப்பார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 177 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கையில் பாஜக முறைகேட்டில் ஈடுபட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் தலைவருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தானின் மேற்கிந்திய மாவட்டங்களில் வீசிய கடுமையான புழுதி புயலால் பெருமளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. புயலின் வேகத்தில் சுவர் இடிந்த சம்பவங்களில் 2 குழந்தைகள் நாட்டுப்புற இசைக்கலைஞர் என 3 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. வெனிசுவேலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அரசுமுறை பயணமாக இந்தியா வருவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது.

இந்தியா நேபாளம் இடையான எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் எந்த ஒரு மூன்றாம் தரப்பு தலையீட்டுக்கும் இடமில்லை என்று இந்தியா தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டி சித்திரவதை செய்து நகைகளை கொள்ளையடித்த 8 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உலகச் செய்திகளில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்களில் படுகாயமடைந்த ஈரான் தலைமை மதகுரு மோயிதபா ஹமேனியின் தற்போதைய நிலைமை பற்றி அமெரிக்கா தரப்பிலிருந்து தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு பதிலாக ஈரானுக்கு விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை தளர்வதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் எவ்வித உடன்பாடும் எட்டவில்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவம் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலை தாக்கியுள்ளது. கம்போடியா தாய்லாந்துடனான கடல் எல்லை சர்ச்சைக்கு தீர்வு காணும் நடைமுறையை தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல் நடத்துவது பிரதேச உரிமையை மீறும் செயல் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன பாதுகாப்பு மன்றம் குற்றம் சாட்டுகின்றது. உக்ரைனின் தலைநகர் ஹீவ் மற்றும் தென்கிழக்கு நகரான டினிப்ரோ மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய கொடூர தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்தனர், 100 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஐக்கிய நாடுகள் அவையின் புதிய தலைவராக வங்கதேச வெளியுறவு அமைச்சர் ஹலீலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மால்டாவின் பட்டாசு ஆலையில் ஏற்பட பெரும் வெடிப்பு நாட்டை உலுக்கியிருக்கிறது. லாவோஸில் வெள்ளம் ஏற்பட்ட குகைக்குள் செல்வதற்கான மாற்று வழிகளை மீட்புக் குழு ஆராய்கின்றது. இந்தோனேசிய தலைநகர் ஜகர்த்தாவின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட பெரிய தீச்சம்பவத்தினால் 100 வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். வியட்நாமில் ஆஸ்திரேலிய பயணி ஒருவர் உணவகத்தை சேதப்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். இம்மாதம் முதல் ஆகஸ்ட் வரை எல்நினோ பருவநிலை நிகழ்வு ஏற்படும் சாத்தியம் 80 விழுக்காடு என்று உலக வானிலை ஆய்வக அமைப்பு தெரிவித்துள்ளது. வீட்டில் எல்லா இடங்களிலும் கைத்தொலைபேசியை பயன்படுத்தலாமா? இதைப்பற்றி யோசித்து பார்த்தது உண்டா? யோசித்து பார்த்தது ஸ்வீடன் பொது சுகாதார அமைப்பு வீடே ஒரு இணைய காடாக மாறிவிட்டது என்று அது கவலைப்பட்டிருக்க வேண்டும். விளையாட்டுச் செய்திகளில் இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சு பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் சாராஜ் பகுதுலே நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் முதல் சுற்றில் பிபி சிந்து வெற்றி பெற ஸ்ரீகாந்த் சென் தோல்வியடைந்துள்ளார். நடப்பாட்டின் 2வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான பிரெஞ்ச் ஓபனில் உலகின் நம்பர் 1 வீராங்கனையான பெலாரஸின் அரினா சபலின்கா 4 முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனான ஜப்பானின் நவோமி ஓசாகாவை வீழ்த்தி காலிறுதிக்கு செவ்வாய்க்கிழமை நேற்று முன்னேறினார். கார்பந்தில் ஆர்வமுள்ள ஆற்றல் உள்ளவர்களை தேர்வு செய்வதற்கு இப்போது தொழில்நுட்பம் கை கொடுக்கிறது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் www.ERTTamilolli.com. ஒரு யூரோக்கு இலங்கை பெறுமதியில் 385.94%, இந்திய பெறுமதியில் 111.08%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 331.91%, இந்திய பெறுமதியில் 95.53%. ஒரு சுவிஸ் ரேங்க் இலங்கை பெறுமதியில் 421.12%, இந்திய பெறுமதியில் 121.22%. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.86%, இந்திய பெறுமதியில் 128.62%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.65%, இந்திய பெறுமதியில் 68.99%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிஸ் லாட்சப்பில் அமைந்திருக்கும் வீடி கேசன்கரி, காலியல கொனிசில் அமைந்துள்ள வீடி சூப்பர் ஸ்டோர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேல்,
4: 11 13 rue Caille, 75 000 de Paris.
3: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலேல் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் போத்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேல்,
4: 11 13 rue Caille, 75 000 de Paris.
3: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலேல் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டினாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
1: வெளிநாட்டில் அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க, இது தெரியாம.
3: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தலுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேசன் விழா நிறுவனத்தினர்.
7: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07 83 20 49 85 அல்லது 07 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
8: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் King's Travels.
3: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
9: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு, வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

அந்த வேலை கதைக்கு ஒரு காண நிகழ்ச்சிக்காக இன்று விஜயகாந்த் அவருடைய கதை வானிலைக்கு வர இருக்கிறது. இந்த கதையை கேட்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். இது ஒரு உண்மை சம்பவம் என்று விஜயகாந்த் எழுதியிருக்கிறார் படித்து சுவைத்த கதையாக. எனவே இது ஒரு உண்மை சம்பவம், அவர்களுடைய நாட்டிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இங்கு பகிர வேண்டும் என்பதற்காக இந்த கதையை எழுதியிருக்கின்றார். சரி, கேட்போமா?

கொடூரனே, குழந்தையின் உடலில் 51 காயங்கள், விலா எலும்பு முறிவு, மார்பு மற்றும் தலையில் கடுமையான காயங்கள். அஸ்கரின் கொடூரம் அதிர்ச்சி அளிக்கின்றது. குழந்தையின் உடலில் 51 காயங்கள் இருந்ததாகவும் விலா எலும்பு முறிந்திருந்ததாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கை தெரிவிக்கின்றது. கடுமையான உடற்காயங்களும் அதிக இரத்தப்போக்கும் தான் மரணத்துக்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் குழந்தையின் கைமுறிந்த விவகாரத்தில் இன்னும் தெளிவின்மை நிலவுகின்றது. குழந்தை படிக்கட்டில் இருந்து விழுந்ததால் கைமுறிந்ததாக தாயும் மாற்றான் தந்தையும் தெரிவித்துள்ளனர். ஆனால் அதில் சந்தேகம் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குழந்தையை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மாற்றான் தந்தை அஸ்கர் மீது கொலை, குழந்தைகளுக்கு எதிரான கொடுமை மற்றும் சட்டப்பிரிவு உள்ளிட்ட கூடுதல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய காவல்துறையினரும் நடவடிக்கை எடுத்து வந்தனர். குழந்தையின் தாய் அகிலாவுக்கு எதிராகவும் உடந்தை மற்றும் தூண்டுதல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்று காவல்துறையினரும் தெரிவித்துள்ளனர். அகிலாவுடன் ஒன்றாக வாழ்வதற்கு குழந்தை ஒரு தடையாக இருந்ததாக அஸ்கர் காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் குழந்தை துன்புறுத்தப்பட்டதை அகிலா அறிந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஆம், 1.5 வயது குழந்தை கொலை வழக்கில் அஸ்கரின் கடந்த கால பின்னணியையும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்தனர். மனித மனச்சாட்சியை உலுக்கும் அளவுக்கு குழந்தையிடம் அவர் கொடூரமாக நடந்து கொண்டதாகவும் அவருக்கு எதிராக மேலும் பல தீவிர குற்றச்சாட்டுகள் வெளிவந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அஸ்கரின் முதல் மனைவி ஆமினாவை அவர் கொடூரமாக தாக்கி தலையில் கடுமையான காயம் ஏற்படுத்தியதாகவும் ஆமினாவின் குடும்பத்தினர் தெரிவித்ததும், தற்போது ஆமினாவும் மருத்துவமனையில் மறுவாழ்வு சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் ஆமினாவின் சகோதரரின் மரணம் மற்றும் அஸ்கருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த மற்றொரு இளம் பெண்ணின் மரணம் ஆகியவற்றிலும் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. அஸ்கருடன் திருமணம் நடைபெறாமல் போனதை தொடர்ந்து சிறையின் கீழ்ப்பகுதியை சேர்ந்த ஒரு இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்னரே அவர் ஆமினாவை திருமணம் செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் அமைச்சர் பிந்து கிருஷ்ணா ஆமினாவையும் கொல்லப்பட்ட குழந்தையின் தந்தையின் பெற்றோரையும் குழந்தையின் தாய் அகிலாவின் தாயாரையும் நேரில் சந்தித்தார். குழந்தையை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையிலும் அஸ்கருக்கு எதிராக அமினா அளித்த புகாரிலும் காவல்துறை அலட்சியம் காட்டியதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்க உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த பிஞ்ச குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை அனைவரின் வேண்டுகோளாகவும் இருக்கிறது. அந்த பிஞ்ச குழந்தையை இப்படி சித்திரவதை செய்து கொடூரமாக கொலை செய்த அந்த அரக்கன் ஆஸ்கருக்கும் கொடூரமான தண்டனை கிடைக்க வேண்டும். இதனால் மனமுடைந்த அந்த தந்தை, அந்த குழந்தையின் முதல் தந்தை, குழந்தையின் பிரிவு தாங்க முடியாமல் குழந்தை கொலை செய்யப்பட்டதை அறிந்து மனமுடைந்து தானும் தற்கொலை செய்து கொண்டார். இப்படிப்பட்ட பெண்கள் கணவனை பிரிந்து மறு திருமணம், பிள்ளைகளை விட்டு மறு திருமணம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட அந்த இரண்டாவது கணவனாலேயே பிள்ளைகளும் கொலை செய்யப்படுகிறதும், பெண்கள் என்று சொன்னால் அவர்களை சித்திரவதையாக்கப்படுவதும் எவ்வளவு கொடூரமான கேவலமான ஒரு நடைமுறையிலே வந்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்களை இவர்களை எப்படி விட்டு வைக்கலாம், எப்படி இவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்கலாம், உடனேயே இவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த சமூகத்தினர் கூறி வந்த போதிலும், ஆனால் இதுவரையிலும் அந்த சமூகம் அந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஆம் நேர்களே,
விஜயகாந்த் இந்த குறிப்பையும் எழுதியிருக்கிறார். நிச்சயமாக இது ஒரு உண்மை சம்பவம். படித்து சுவைத்த ஒரு சுவைத்த என்று சொல்ல முடியாது, படித்து மனங்கலங்கி உடைந்த இந்த ஒரு கதையை எழுதி நமக்காக அனுப்பியிருக்கின்றார். நிச்சயமாக இப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை எப்படி அமையப்போகிறது, எப்படி அந்த பிள்ளைகள் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளும் அந்த, இது வந்து ஒரு கள்ளக்காதல் என்றுதான் சொல்ல முடியும். கணவன் இருக்கும் போதே பிரியவில்லை, கணவன் இருக்கும் போதே அவர் இன்னொருவரிடம் தொடர்பு கொண்டு இருந்தபடியாத்தான் அந்த கணவன் மூலமாக இந்த பிள்ளை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. 1.5 வயசு குழந்தை எப்படி இருக்கும்? சரி நேர்களே, நீங்களும் இதுக்கு பொருத்தமான பாடல்களை தெரிவு செய்யுங்கள். இதற்கு நீங்கள் என்ன பாடல் தெரிவு செய்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த ஒரு கொடூரர்களுக்காக, இந்த கள்ள திருமணம் செய்கிறவர்கள், கள்ளக்காதர்கள் என்பதற்காக பல பாடல்கள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட ஒரு தத்துவ பாடல் கூட இருக்கின்றது. ஆகவே நீங்களும் இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0003314832 15 40.

0: அந்த வயலில் இப்பொழுது வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சவிதா, நான் சதீஷ் கதைக்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கின்றேன், நீங்கள் வந்தானே?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி சதீஷ்.
1: கதை எழுதிய விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, விஜயகாந்த் பானலைக்கு மீண்டும் கதை எழுதவும் சொல்லிக் கொண்டு
0: பொதுவாக தெரிவு செய்யலாம். ஆனாலும் இதுல வந்து வந்து அந்த பெண் தான்
1: கூடுதலா பெண்கள் நன்றா
0: பார்த்துதான். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் ஜோபி, சோமா இருக்கிறீங்களா?
0: ஆம், சோமா இருக்கிறோம் அம்மா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நாங்களும் ஜோமாக இருக்கிறோம். இந்த நம்பி குடிக்கொண்டு அந்த சின்ன பிள்ளைகளை வன்கொலை செய்யறது, கொலை செய்யறது, இன்னும் மனம் வந்து
0: காதல் செய்யற வேலை, காதலை விட அது
2: என்னன்னு சொல்லுறது, ஒரு குழந்தையிட உயிரை போக்கி சந்தோஷமா தீர்வு கடவுள் எப்படி என்ன கொடுப்பாரு அந்த தண்டனைய கடவுள்.
0: இப்படி நிறைய நடந்தோம்மா. முதலும் ஒருக்கா அந்த ஒரு கதைகள் வந்து கொண்டிருந்தன, பிள்ளைகளுக்காக அந்த பிள்ளைகளை கொலை செய்து விட்டு
2: செய்தியிலேயே நடக்கிறதெல்லாம் கேட்டு வந்துதான் இருக்கிறோம் ஜோபி. விஜயகாந்த் அவர்களுக்கும் நம்பிக்கை ஒரு உண்மைய கதையை அதை எழுதி எல்லாருக்கும் அறிய வேண்டும் என்பதற்காக உண்மையு சொல்லியதை கேட்டதுக்கு அதற்கு நம்பிக்கை கூறிக்கொண்டு இது என்றாலும் பார்க்க திரும்ப தெரியாத நாங்கள் என்ன
3: சிவலோகநாதன்
0: அவர்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: இந்த நிகழ்ச்சி மிகவும் பிடித்தமான நிகழ்ச்சி, அதிலும் உங்களுடைய தொகுப்பு வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மந்த கூறியர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, கதை ஆசிரியருக்கும் நல்ல ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எப்படி பல இப்ப எங்களை நல்ல இதெல்லாம் கூறி போச்சு. என்ன வேற அந்த வகையில சொல்லுவாங்க, பணவீக்கம் சொல்ற பக்கம் பார்க்க மக்களுடைய இதயமே வீங்கி போயிருக்கு. அங்க அன்பு பாசம் இடமே இல்லை. அந்த வகையில கடவுள்கிட்ட பழியை கொடுத்து கொண்டு இதுக்கு நான் இருக்க பாடல் வந்து அந்த பாடல் வரிகள் ஒவ்வொரு சரணத்திலயும் நல்ல விஷயங்கள் வர்றதுக்கு பொதுவான பாடல் தத்துவமான சிவாஜி கோந்தராயன் பாடின பாடல் உண்டு. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டால், வாழும் வகை புரிந்து கொண்டால், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை என்று வருகிறது. இது பொதுவாக இந்த ஒரு மனிதனுடைய தன்மையை விளக்குற பாடல். இந்த அவரும் கவலையில வளர்ந்து போயிட்டார், இவர் இப்படி செய்யிட்டார், ரெண்டாவது கணவன் தானே. இந்த வகையில ஒரு பச்சை குழந்தைய இப்படி செய்யறதுக்க ஒன்றே அந்த பாடல் வருகிறது, பாருங்கள், பொருத்தமா இருக்கும். நன்றி, வருகிறது.
0: நன்றி, நன்றி சிவலோகநாதன் அவர்கள். நேரம் சரியாக 12:35. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொரு காணும் நிகழ்ச்சியோடு. கதைக்கொரு காணும் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவு, வணக்கம். நலமா இருக்கிறோம் பார்த்திபன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நாங்களும் நலமாக. இன்று இங்கு குளிர்,
0: காத்து வெயில் இல்ல, மழை தூறி கொண்டிருந்தது, ஆனால் சின்ன சிறிது சிறிதான குளிர், நல்ல பரவாயில்ல, வரலாம்.
4: பரவாயில்ல, ஓரளவுக்கு இது வெளியில போனா முத்தொடுப்பு சம்பவம் போடுவோம், வெளியில போட்டு தெரியுறாரு. நாளைக்கு நாளைக்கு வியாழக்கிழமை கடைக்கு போனான். அதோட நேற்று மட்டும் முட்டி பையங்கிற இடி முழக்கம் மழை நல்லா கூட்ட போனா கொஞ்சம் துடி பண்ணிட்டு, முன்னெல்லாம் நல்ல மழை, முன்னாள் நல்ல மழை, நேற்று குடி முழக்கம் தான், மழை நாடே துடி பண்ணி விட்டு விட்டது. இடை குளிர் கொண்டு கதைக்குள்ள வருவோம். நான் கூற பாடல் சோவிதா, விதி வரைந்த பாதை வழியே வாழ்க்கை ஓடுது. விஜயகாந்துக்கும் அதை நன்றா வாசித்த உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சோபிதா. இப்ப இது கனகாலம் நடக்கானா பிள்ளைகள் இருந்தால் இவர்கள் கொஞ்சம் இந்த திருமணம் முடிக்காம அப்படி இருந்து இருக்கணும். ஒரு திருமணம் முடிச்சு பிள்ளைகள் இருந்தால் இன்னொரு இடத்த போறத நிக்காட்டும். இல்லன்னு சொன்னா பிரியோ பிரிக்க பேர் இருந்தா எத்தனை பேர் இந்த புறைய வந்த கணவர்கள் பெண் பிள்ளைகள் இதென்னப்பட்டது எல்லாம் கணக்கு இருக்கு. கனகதைகள் இது ஒன்று மட்டும் இல்லை, இத்திரிய கதைகள் சிலது வரவில்லை வெளியில், வெளியே வராம இத்திரியது மறைந்து இருக்கின்றது.
0: இத்திரியான கதைகள் வெளிவரும் ஒண்ணுமே என்ன, அப்பதான் மற்றவர்கள் திருந்துவார்கள். பார்த்து
4: மூன்றாவது நாலு இதாக்கும். அப்ப இடி அவர் இன்னும் வெளியில இருந்தா இன்னும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆரணத்திலேயே அவர்கள் பாதிப்ப சிலர் பாதித்தாலும் சிலர் சொல்ல மாட்டார்கள். வெளியே பக்கத்துல பெண்கள் குழந்தைகள் வெக்கம் காட்டும் வெளியே வெளியிட மாட்டார்கள். அப்ப அது வேறுகளுக்கு நல்ல வாசியா
0: போயிடும்.
4: அத என்ன பண்றது, உடனே தூக்கப்பட்டு தூக்கில வைக்க அவங்க தெரியாது, சண்டை செய்த ஒண்ணும் தெரியாது. மட்டும் இருந்து அதன் நினைச்சு வரும் தோணும். நான் பிடிச்ச சேர்த்த செய்த பிள்ளைக்கு நான் தண்டனை அறிவிக்கணும்னு வரும் தோணும். அதான் என்ன பொறுத்தவரை நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சோவிதா, தொடர்ந்து இணைந்துள்ள நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் பார்த்திபன், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
5: கலைக்குறு காலத்தை எழுதி அனுப்பிய விஜயகாந்து சிறப்பித்து அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கலைக்குறு காலத்தை திறம்பட தொகுத்து வழங்கிய சோவிதா மெருகூட்டி உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கையில எல்லாம் நடக்கும், எல்லாம் எல்லாம் வரும் போகும் தானே சோவிதா. எப்படியும் ஒரு மனைவியோட வாழ்ந்து 40-45 வருஷம் வாழ்ந்து விட்டு போயிருக்கிற புள்ளைகளால் முக்கியம் என்ன, அந்த புள்ளைகளை ஒன்று ஒன்று வயிற்றுல சனிச்சிட்டா அந்த புள்ளைகளை மற்ற வந்து அது பின்னுக்கு முன்னுக்கு வரும், எல்லாம் வந்து போவார்கள்
0: என்ன.
5: அந்த மனைவிதான் முக்கியமாக இருக்கிறது என்ன, அதை ஒரு தினம் அதை கணக்கெடுக்கிறதும் இல்ல. மனைவி என்றா அது ஒரு சரித்திரம் என்று போட்டு போயிருவாங்க என்ன, அது நீ அங்கங்க போயிட்டு வந்திருக்கலாம், ஆனா மூன்று முடிச்சு போட்டவள்தான் முக்கியமாக இருப்பாள்
0: என்ன.
5: இப்ப வந்து ரெண்டு என்னண்டா சோவிதா, என்னன்னு சொன்னா நான் ரெண்டு பொம்பளை பிள்ளை பேச்சினான், இன்றைக்கும் அந்த பிள்ளைகளை வாழ்ந்து இன்றைக்கு அங்கால ஒன்று அங்க ஒன்று இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு
0: என்ன,
5: இது காரணம் ஆறு என்று நாங்கள் தேடி
0: கண்டுபிடிச்சோம்.
5: மனைவிதான் அது காரணம் இல்லையே, மற்ற ஒன்றும் காரணம் இல்லைன்னு. ஏண்டா
0: என்ன பாடலை தெரிவு செய்ய போறீர்கள்,
5: என்ன ஒரு இந்த அண்ணா சொன்ன மனதை எல்லாம் தெரிந்து கொண்டால் அந்த பாடலை தெரிஞ்சு கொள்றோம். மற்றது அண்ணாவுக்கு நாளைக்கு 70வது பிறந்த நாள், வாழ்த்துவீங்களான்னு சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். அன்று நாள் தொட்டு இன்று வாழ்க்கை சோவிதா, நீங்கள் தான் எனக்கு அந்த உறுதுணையா இருந்து அதை விட்டு போனா இதை விட்டு போனா என்னென்றால் என்று சொல்லி ஒரு தங்கையாக வந்தவ நீதான். எனக்கு 70வது நாளைக்கு 70வது பிறந்த நாளை என்ன.
0: நன்றி நன்றி உங்க ராஜா, நன்றி வணக்கம்.
5: இந்த வைராகியத்தோட வாழ்றது. நன்றி வணக்கம் சோவிதா,
0: நன்றி வணக்கம்.

0: நிலைய காலை நேரம் சரியாக 12:43 இந்த வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஜோதியா.
0: வணக்கம் பத்மானி அக்கா, நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நீண்ட நாளைக்கு பிறகு
1: அதுதான்
0: சந்தோஷங்கள் எல்லாம் நடைபெற்று இருக்கிறது.
1: அதுதான் எனக்கு எனக்கு பிரச்சனையா இருக்கு. சந்தோஷம் உண்டாலும்
0: பிரச்சனையா இருக்கு.
1: யாரையும்
0: விட்டதில்லை என்ற பாடலை தெரிவு
1: செய்திருக்கிறீர்கள். என்ன வேலை இருக்கு? விஜயகாந்தா.
0: விஜயகாந்தா மாம்,
1: அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து விட வர்றேன் சவிதா. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பைபரூடாக. வணக்கம்.
2: வணக்கம் சோவிதா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழவனு உங்கள் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு கதை எழுதியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்க போடுற பாடலோட இணைந்து விடுறேங்கடா.
0: ஓகே, நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்
0: மீனு, நலமா
3: இருக்கிறீர்களா? கடைசி ஆடு ஜனங்க முடியாது.

0: நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் வச்சிருக்கும் பார்வையோட நான் நன்றி சொல்றேன் ஜோபி.
1: நன்றி சுபா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து சியாமலா அணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சியாமலா.
2: வணக்கம் ஜோபி. அப்பதான் சுபாஷினி எங்கட விட்ட கலைச்சு கொண்டிருக்கிறா.
1: அப்படியா,
2: நல்லா விடுங்க.
1: ஓம் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
2: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி. என்னென்ன பாட்டு வந்தது?
1: மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டால் என்ற ஒரு பாடல், மற்ற விதிவரைந்த வாழ்க்கை அந்த பாடல், ஆண்டவன் யாரையும் விட்டு வைத்ததில்லை, மற்றும் மீனா ராஜ்யத்துக்குள்ளே ஒரு பூச்சியத்தை ஆண்டு கொண்டான் என்ற பாடல்.
2: அது பூச்சியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம் வெறும் அந்த பாட்டு.
1: அப்படியா, பூச்சியத்துக்குள்ளே ஒரு, அப்படியா, ராஜ்யத்துக்குள்ளே
2: தான் வெறும் அந்த பாட்டு நினைக்கிறேன்.
1: பூச்சியத்துக்குள்ளே
2: பிள்ளையோட படம் எல்லாம் போட்டு காயங்களோட கட்டுகளோட நிறைய பார்க்கவே அந்த பரிதாபமா இருந்தது. ஒரு பெத்ததா இப்படி செய்யுதுல
1: நினைச்சாலே பரிதாபமாக இருக்கிறது.
2: அந்த வழக்குகள் போய்கொண்டிருக்கிறது,
1: வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது.
2: நானும் ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை அந்த பாட்டை கூறிக்கொண்டு கதை வாசிச்ச உங்களுக்கும் கதை எழுதிய விஜயகாந்தத்தின் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
1: ஓகே, நன்றி சியாமலா.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சோபி.
1: வணக்கம் மதனி மோகன். நலமா இருக்கிறீர்களா மதனி?
3: நலமாக இருக்கிறேன். கதையளக்கு கேட்க நலம் எப்படி வரும்?
1: அது சரியோ. மோம்,
3: அப்ப எல்லாமே ஒரு சோகம்தான். இல்ல, அந்த சில பெண்கள் இருக்கிறார்கள் இல்லே, தங்களுக்கு புருஷனை பிடிக்காதான் பிஜிய பிடிக்குமா? அப்படிப்பட்டவர்கள் இப்படி செய்தார்கள்
1: தானே,
3: என்ன சொல்றீங்க? அதுவும் பகிரங்கமா இல்ல வந்து
1: சொல்லினும்
3: என்ன வரை நினைக்கிறேன். அப்ப அப்படி வரை பிடிச்சவர்கள் இப்படி நடப்பார்கள்
1: என்ன?
3: ஒரு இரும்பு மனம் கொண்ட பெண்கள், கேவலம் கட்ட இரும்பு மனம் கொண்ட பெண்கள் தான் இந்த நடத்தையாலும் இந்த இதுகளும். முன்னுக்கு பின்னுக்கு ஒன்றையுமே யோசிக்கிற இல்ல, எல்லாத்துக்கும் மூன்று எழுத்து தான் அந்த சூழிக்கொண்டு சொல்லிக்கொண்டு. நீங்கள் நலமா இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கு, எனக்கு தெரிஞ்சிட்டது. நீங்கள் அந்த ஆத்திரத்துல அதுதான்
3: சரி இல்ல, நீங்க கதைய வாசிக்க எனக்கு அதுகள் அந்த அதுகளை பாத்துறாங்க தானே, அதுதான் கண்ணுக்கு முன்ன வருகுது.
1: என்ன
3: அந்த வேகம் வந்து கொண்டே இருந்தது. அப்ப அதையும் கூறிக்கொண்டு கார் விஜயகாந்துக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி நீங்க போடுற பாட்டுகளோட நான் நினைஞ்சு நினைந்து கொள்றேன் சோபி.
1: ஓகே, நன்றி வதனி.
3: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் ஜோபிதா.
1: ஓ வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
4: ஓ நலமா இருக்கிறேன்.
1: ஓம், நாங்களும் நலமாக இருக்கிறோம் அம்மா, நன்றி.
4: நல்ல கதை கேட்டா கவலை. காலங்கள் எல்லாம் எப்படி போகுது?
1: போகுது. ஓம் ஓம்.
4: என்ன செய்வது? நானும் ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின்
1: பட்டத்தில் என்ற பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி அம்மா.
4: நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் ஜோபிதா.
1: வணக்கம். வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கிறீர்களா?
5: எப்படி நலமா இருக்கிறது? ஒரு பிள்ளைய போட்டு இப்படி எல்லாம் சித்திரவதை செய்தது என்ன எல்லாம் நடக்குதுங்க? தாய் ரக்கத்துக்கே ஒரு வெக்கமா
1: இருக்கு.
5: அந்த பிள்ளைய உடம்புலயே 51 காயம் இருந்ததாமே, எல்லாம் செய்து
1: எப்படி அந்த குழந்தை தாங்கி இருக்கும்
5: என்ன?
1: பாடம் கொடுக்காமல்
5: கொஞ்சம் இந்த கடவுளே அதை கொண்டு போயிட்டானே என்ன? கடவுளுக்கே பொறுக்கையில இப்படி எல்லாம் செய்தது. நீங்க நிலமா இருக்கிறீங்களே?
1: நலமாக இருக்கிறோம், நன்றி
5: நன்றி நன்றி. நீங்களும் நிலமே இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு கதை எழுதின விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றிகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்து

0: கொண்டு உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விட்டு நானும் ஆண்டவனை யாரும் முட்டதில் அந்த பாட்டோட நானும் இணைந்து கொள்றேன்.
1: ஓகே, நன்றி ஏந்தி மாலா.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 12:50. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொரு காணும் நிகழ்ச்சியோடு. கதைக்கொரு காணும் நிகழ்ச்சிக்காக கதையை மக்கா எழுதி அனுப்பிய விஜயகாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வகையிலே வந்திருப்பவர், வணக்கம்.
0: வணக்கம் ஜெயமல்லே. திருமதி
1: வணக்கம். ஜெயந்தி, நலமா இருக்கிறீர்களா?
0: ஓ, நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும்?
1: எல்லோரும் நலமாக இருக்கிறோம் ஜெயந்தி, நன்றி.
0: நான் அந்த ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை என்ற அந்த பாடலை தெரிவிக்கிறேன்.
1: ஓகே, நன்றி ஏந்தி.
0: ஓகே,
1: நன்றி, வணக்கம். இணைய வேண்டியவர்கள் இப்பொழுது இணைந்து கொள்ளலாம். ஒரு 2-3 நிமிடங்கள் பார்த்துக் கொள்ளுவேன். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.

0: மிக மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 rue Caille, 75 000 de Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நிலைய கலைய நேரம் சரியாக 12:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கதைக்கொரு கானம். கதைக்கொரு கானம் நிகழ்ச்சிக்காக இன்று கதையை எமக்காக எழுதி அனுப்பிய விஜயகாந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் சோபி, நான் ஒரு சித்ராவா கேட்கிறேன்.
5: வணக்கம் சித்ராக்கா, நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நின்று நாளைக்கு பிறகு உங்களோட குரலையும் கேட்க முடிகிறது. வரவேற்றுக் கொள்ளுகிறோம். வாங்க வாங்க, அடிக்கடி வந்து கலந்து கொள்ளணும்.
6: நன்றி நன்றி சோவிதா. உங்களோட குரலையும் நான் நின்ற நாட்களுக்கு பிறகு கேட்கின்றேன். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விஜயகாந்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் வந்து ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்தில் அந்த பாடலோடு நான் இணைந்து கொள்றேன் சோபிதா.
5: ஓகே, நன்றி சித்ராக்கா, நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம்.
5: அவரை தொடர்ந்து திருமதி கோகுலன் நாகுலேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பைபரோடாக. வணக்கம்.
7: வணக்கம் சோபிதா, நலமா இருக்கிறீங்களா?
5: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: நாங்களும் நலமா இருக்கிறோம். இது செய்யாத கவலை என்ன, கவலைக்கு மேல் கவலை சோபிதா.
5: ஓ ஓமா,
7: அது ஒரு பிஞ்சு குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்?
5: ஒன்றுமே தெரியாது பாவம். சிரித்த முகத்தோட இருக்க வேண்டிய அந்த குழந்தை எவ்வளவு அந்த காயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது அது எவ்வளவு அந்த ஒரு அந்த சொல்ல முடியாத ஒரு வேதனை அனுபவிச்சிருக்கும். என்ன அந்த நோ, வேதனை, வலி, எவ்வளவு இதுகளை என்ன சொல்ல முடியாது.
7: அதோட அம்மா அம்மாண்டுதான் கத்த முடியும். அம்மா என்ன துன்பம்,
5: ஓ துன்பம் செய்தாலும் அம்மாண்டு. ஆமா ஆமா ஆமா, அதுக்கு தெரியாதானே என்ன அம்மா இப்படி என்ன இப்படி
7: செய்யுது. அந்த நேரத்திலாவது இந்த பொம்பளைக்கு ஒரு இறக்கம் வரையில் தானே.
5: உண்மையில ஒரு உலகத்திலேயே நடக்க முடியாது.
7: கண்ணீர் காண்டாலும் விட்டு கொடுத்துருக்கலாம்.
5: ஓ
7: விஜய கதைய கதை எழுதின விஜயகாந்துக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி சோபிதா. என்ன ஆண்டவன் யாரையும் விட்டதில் என்ற பாடலோட நானும் இணைகின்றேன்.
5: ஓகே, நன்றி உங்களுக்கும், நன்றி வணக்கம்.
7: நன்றி வணக்கம்.
5: நல்லது நேர்களே, பாடலை ஒலிபரப்போம். பாடல் வந்து எல்லோரும் கூடுதலாக ஆண்டவன் யாரையும் விட்டு வைத்ததில்லை என்ற பாடலை தான் தெரிவு செய்திருக்கிறேன். இந்த பாடலை முதலில் பத்மானியக்கா தெரிவு செய்திருக்கிறார். மற்ற பாடலை தெரிவு செய்த முதல் தெரிவு செய்த சிவலோகநாதன் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டால் என்ற பாடல் அதுக்கு நல்ல பாடல். எல்லாம் வந்திருக்க பாடல்கள் எல்லாமே நல்ல நல்ல பாடல்கள். ஆனால் இந்த பாடல் கூடுதலாக ஒரு பொதுவான பாடலாக அமைந்திருக்கிறது. வரிகள் எல்லாம் அத்தனையும் இதுக்கு பொருத்தமாக இருக்கிறது. இந்த பாடலை பத்மானியக்கா தெரிவு செய்த பாடலை கேட்போம்.

இந்த பாடல் பொருத்தமான பாடலாக இருக்கிறது. ஆகவே பத்மானி அக்காக்கும் வாழ்த்துக்கள். இந்த பாடலை தெரிவு செய்த அனைத்து நேர்களுக்கும், மற்ற பாடல்களை தெரிவு செய்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கதையை எமக்காக எழுதி அனுப்பிய விஜயகாந்த் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் உங்க குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டனி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடல் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 65 ரேஸ் ஸ்ட்ரீட் அண்ட் கூகிள் கனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கின்றோம். மேலதிய தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 78 82 40 35 அல்லது 601 முன்னூற்றி எழுபத்தி ஐந்து 005.
3: மறந்துவிடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லா ஷாப்பலில் ஷரிமஹால்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்த நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது.

நேயர். இந்த நேர் நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த நேராக பிரதி மூலம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு யோகேஸ்வரி அம்மா இந்திய நேருக்காக தனக்கு பிடித்த பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த வகையிலே அவருடைய பாடல்கள் இன்று வானிலைக்கு வருகின்றது. தன்னை பற்றிய அறிமத்தோடு இங்கே குறிப்பிட்டிருக்கிறார், தான் தாயத்திலே பூனகிரியை பிறப்பிடமாக கொண்டே பிரான்ஸ் நாட்டிலே கிருத்தை என்னும் இடத்திலே எனது கணவனோடு மற்றும் பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு வாழ்ந்து வருகின்றேன். என்னுடைய பொழுதுபோக்கு டிஆர்டி தமிழ் கேட்டலே என்னுடைய பொழுதுபோக்கு, அதை தவிர வேறொன்றும் இல்லை என்று எழுதியிருக்கின்றார் திருமதி யோகேஸ்வரி அம்மா. அவர் இன்னைக்காக தெரிவு செய்ததுக்கு முதலாவது பாடலாக மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படத்தில் இருந்து முத்துராமன் சுயாத்தா நடித்த சம்சாரம் என்பது வீணை என்ற பாடல். இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருக்கின்றார். பாடலுக்கு இசையமைத்திருக்கிற விஜய் பாஸ்கர் அவர்கள். எனவே யோகேஸ்வரி அம்மா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடலை கேட்போம்.

நேரம் சரியாக 1:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இந்திய நேயர். இன்று இந்திய நேயர் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள், பிரான்சில் இருந்து. அவர் தெரிவித்ததற்கு அடுத்த பாடலாக நிழல் நிஜமாகிற திரைப்படத்திலிருந்து இலக்கணம் மாறுதோ என்ற பாடல். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். இந்த பாடலையும் ஒரு முறை தருவீர்களா என்று கேட்டுக்கொள்ளுகின்றார் ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள், பிரான்சில் இருந்து. அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடல்

உங்களுக்காக இனிமையான பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் யோகேஷ் சரியம்மா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் என்ற பாடல். இந்த பாடலும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். இந்த பாடலையும் தெரிவீர்களா என்று கேட்டுக்கொள்கின்றார் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் பிரான்சில் இருந்து. அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல்

நேரம் சரியாக 1:24 நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய நேர் நிகழ்ச்சியோடு. இன்றைய நேர் நிகழ்ச்சிக்காக இனிமையான பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் யோகசரியம்மா தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடல் பாலியமணி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடலையும் எனக்காக தருவீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறார் யோசரியம்மா. அவருக்காக வெறும் அடுத்த பாடல்

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய நேயர். இன்றைய நிகழ்ச்சியை அழகாக சிறப்பித்திருந்தவர் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சமயமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் இணைய ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulgam.com.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாது இங்க போங்க போங்க.
6: மேலதிக
7: தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
9: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
7: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
9: பெறபேசி இலக்கம் 01 39 71 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
7: சுவிசிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com. திருகோணமலை மாவட்டத்தின் வெறுகல் பிரதேசத்தில் அமைந்துள்ள வட்டவன் படுகொலை நினைவேந்தல் பகுதியில் 1985 இடம்பெற்ற வட்டவன் கூட்டு படுகொலையின் 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு புதன்கிழமை பொதுமக்களின் பங்கேற்புடன் உணவுபுறமாக நடைபெற்றது. இலங்கையின் உள்நாட்டு மோதல் காலத்தில் திருகோணமலை மாவட்டத்தின் வெறுகல் பிரதேசம் பெருமளவிலான உயிரிழப்புகள், இடம்பெயர்வுகள் மற்றும் சொத்து இழப்புகளை சந்தித்த பகுதிகளில் ஒன்றாக காணப்படுகிறது. அந்த கால பகுதியில் இடம்பெற்ற துயரமான சம்பவங்களில் ஒன்றாக வட்டவன் கூட்டு படுகொலை நினைவு கூறப்படுகிறது. 1985 ஜூன் மாதம் 3வது தேதி வெறுகல் பிரதேசத்துக்குள் நுழைந்த ஆயுதம் தாங்கிய குழுக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருடன் தொடர்புடையதாக கூறப்படும் தாக்குதல்களின் போது ஆரிப்பு, பூநகர், பூமரத்தடிச்சேனை, மாவடிச்சேனை, முத்திச்சேனை, மாலை தோட்டம் மற்றும் வட்டவன் உள்ளிட்ட பல கிராமங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி தீக்கிரையாக்கப்பட்டதாக உயிர் பிழைத்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல்களின் காரணமாக அச்சமடைந்த மக்கள் தங்களது வீடுகளை விட்டு காடுகளுக்குள் தஞ்சம் அடைந்தனர். எனினும் வட்டவன் கிராமத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிலரும் அவர்களது உறவினர்களும் தப்பிச் செல்ல முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவர்கள் பாதுகாப்பிற்காக ஒரு வீட்டுக்குள் தஞ்சமடைந்திருந்த நிலையில் அங்கு நுழைந்த தாக்குதக்காரர்கள் வெட்டியும் சுட்டும் கொலை செய்யப்பட்டதுடன் பின்னர் உடல்கள் எரிக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் நினைவு கொண்டனர். இந்த சம்பவத்தில் ஒரு கர்ப்பிணி தாய், 2 சிறுவர்கள், 3 பெண்கள் மற்றும் 4 ஆண்கள் உட்பட மொத்தம் 10 பேர் உயிரிழந்தனர். நினைவேந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அவர்களின் நினைவாக மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. மேலும் போரினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நீதி மற்றும் உண்மையை நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தையும் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். 14 வயது இளம் பௌத்த பிக்குவை தொடர்ச்சியாக துஷ்பிரயோகம் மேற்கொண்டு தலைமறைவாகி இருந்த 41 வயதுடைய பௌத்த தேரரை மத்திய முகாம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் மத்திய முகாம் காவல்துறை பிரிவுக்குள்பட்ட சுகந்தகம பகுதியில் அமைந்துள்ள விகாரையில் செவ்வாய்க்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது விகாரையில் தங்கியிருந்த 5 இளம் பிக்குவில் 3 இளம் பிக்குகள் அண்மையில் தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பில் அறிந்த ஊர் மக்கள் விகாரியை நோக்கி ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொள்ள தயாரான வேளை குறித்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மேலும் 2 இளம் பிக்குகள் காவல்துறையினரால் வாக்குமூலம் பெறுவதற்காக விகாரையில் இருந்து அழைத்துச் சென்ற நிலையில் குறித்த சந்தேக நபரான 41 வயது பௌத்த தேரர் தீகமாவி பிரதேசத்துக்கு தப்பிச் சென்றிருந்தார் என எமது செய்தியாளர்கள் பாருக் சிகான் தெரிவித்தார். பின்னர் மற்றொரு பௌத்த பிக்கு சகிதம் 41 வயதுடைய பௌத்த தேரர் தீகமாவி பகுதியிலிருந்து மத்திய முகாம் காவல்துறையிடம் சரணடைந்ததை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார். அத்துடன் குறித்த சம்பவத்தில் வாக்குமூலம் வழங்கிய 2 இளம்பிக்குகளில் பாதிக்கப்பட்ட 14 வயதுடைய இளம்பிக்குவை மத்திய முகாம் காவல்துறையினர் வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டதுடன் மருத்துவ பரிசோதனைக்காக அம்பாறை மாவட்ட பொது வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியிடம் அழைத்துச் சென்றுள்ளனர். மேலும் குறித்த சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தில் கைதான 41 வயது சந்தேக நபரான பௌத்த தேரரை இன்று புதன்கிழமை அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயல் படுத்த மத்திய மகாம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நீதிமன்றத்தினால் திறந்தபடியான பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாகி இருந்த முக்கிய குற்றவாளி ஒருவர் உள்பட 2 போதைப்பொருள் மற்றும் போதை மாத்திரைகளுடன் சம்மாந்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட 2 வேறு இடங்களில் இடம்பெற்றுள்ளது. சம்மாந்துறை காவல்துறையினுடைய ஊழல் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்படுந்த நிலையில் தலைமறைவாகி இருந்த 36 வயதுடைய சந்தேக நபர் ஹெரோயின் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த போது காவல்துறையினால் முற்றுகையிடப்பட்டார்.
அச்சமயம் காவல்துறையினரின் பிடியில் இருந்து தப்பிப்பதற்காக சந்தேக நபர் காவல்துறை உத்தியோகத்தர்களை தாங்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். எனினும் காவல்துறை தமது உயிரை பணியம் வைத்து நடத்திய நீண்ட தேடுதலின் பின்னர் அவரை மீண்டும் மடக்கி பிடித்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது சம்பாந்துறை காவல்துறை நிலைய ஊழல் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி என் ரிமாய்டீன் இடதுகாலில் காயமடைந்ததுடன் மற்றொரு காவல்துறை உத்தியோகத்தரும் காயமடைந்துள்ளார். நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களை இலக்கு வைத்து அவர்களுக்கு மிக நுணுக்கமான முறையில் போதை மாத்திரைகளை விநியோகித்து வந்த 25 வயதுடைய மற்றொரு சந்தேக நபரையும் காவல்துறையினர் அன்றைய தினம் இரவு கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களையும் சட்ட நடவடிக்கைக்காக சம்பாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி வருண இயேசுந்தரவின் பணிப்புரைக்கு அமைய அம்பாறை மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் சுஜித் வேதமுள்ளவின் உத்தரவின் கீழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் பிரியந்த பண்டார கசூரி ஆராய்ச்சியின் வழிநடத்தலில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு உயர்தர ஆரம்ப சுகாதார சேவை விரைவில் நாட்டு மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய ஒரு முதன்மை சுகாதார சேவையாக விரிவுபடுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே 41 சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த ஆண்டுக்குள் 300 மையங்களை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்டத்தில் 1000 மையங்கள் நிறுவப்பட உள்ளன. 2027 480 மையங்களும் 2028 250 மையங்களும் நிறுவப்படும். ஆரம்ப சுகாதார சேவை தேவைப்படும் மக்களுக்கு சுகாதார மேம்பாடு, நோய் தடுப்பு, நோய் சிகிச்சை, மறுவாழ்வு மற்றும் மருந்துகளை வழங்கும் சேவை மூலம் நாடு முழுவதும் 1000 சுகாதார மற்றும் ஆரோக்கிய மையங்களை நிறுவுவதற்கான விசேட திட்டத்தை செயல்படுத்துவது சுகாதார அமைப்பின் உகந்த பலன்களை கண்ணியத்துடனும் மக்கள் பெற்றுக்கொள்ளும் உரிமையை உறுதிப்படுத்த வெகுஜன ஊடக அமைச்சு இதுவரை நடவடிக்கை எடுத்துள்ளது. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நளின் ஏதிசா அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் ஆரோக்கியமான இலங்கை என்ற தேசிய திட்டத்தின் கீழ் இந்த நிகழ்ச்சி நிரல் செயல்படுத்தப்படுகின்றது. மருத்துவ அலுவலக தலைமை பொது சுகாதார தாதியர், பொது சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் குடும்ப சுகாதார அலுவலர்கள் ஆகியோர் சுமார் 10,000 பேர் கொண்ட மக்களுக்கு முழுமையான சேவைகளை வழங்குவார்கள். ஆரம்ப சுகாதார சேவையில் தனிநபர் அணுகுமுறையை உருவாக்குதல், தற்போதைய சுகாதார சேவையின் தனித்துவமான மாற்றமாக ஆரம்ப சுகாதார சேவையை ஒருங்கிணைத்தல், குடிமக்களுக்கு சிறந்த ஆரம்ப சுகாதார சேவையை நிறுவது போன்றவை இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் காலி மாவட்டத்தில் உள்ள மாப்பலாகமா ரத்னபுர மாவட்டத்தில் உள்ள அத்துவோயா களுத்துறை மாவட்டத்தில் உள்ள தல்பிட்டியா கண்டி மாவட்டத்தில் உள்ள பொல்கொத்தை மற்றும் மாத்தலை மாவட்டத்தில் உள்ள கங்கந்தா ஆகிய 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய 5 சுகாதார மற்றும் நல்வாழ்வை மையங்கள் நிறுவப்பட்டன. இரண்டாம் கட்டத்தின் கீழ் கொழும்பு, கம்பகா, களுத்துறை, நுவரேலியா, ரத்தினபுரி, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு, கல்முனை, குன்னாகல், புத்தளம், பதுளை, மொனராகலை, அன்றாதபுரம், பொலன்னறுவை, மாத்தளை, அம்பாறை, கேகாலை, நுவரெலியா மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய 42 சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டு தற்போது இயங்கி வருகின்றன. இந்த திட்டத்துக்காக இந்த ஆண்டுகள் பட்ஜெட்டில் 1500 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இந்த மையங்களின் எண்ணிக்கையை 300 உயர்த்துவதற்கான முயற்சிகள் ஏற்கனவே நடைபெற்று வருகின்றன. மேலும் 2028 ஆண்டின் இறுதிக்குள் நாடு முழுவதும் இதுபோன்ற மையங்களின் எண்ணிக்கையை 1000 உயர்த்துவதே சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகத்தின் பிரதான இலக்காகும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்திய அரசின் புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு யாழ் பல்கலைக்கழகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த இந்திய உயர்ஸ்தானிய சந்தோஷ்யா மாணவர்களின் கற்றலுக்கு நிதி ஆதாரத்தினை வழங்கும் நோக்கில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு புலமை பரிசிலை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்தார். அதன்போது முதலாம் வருடத்தில் கல்வி கேட்கும் அனைத்து பீடங்களையும் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட 100 மாணவர்களுக்கான புலமை பரிசிலை வழங்கி வைத்தார். மாதந்தோறும் 8,000 ரூபாய் வீதம் அவர்களின் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை இத்தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக பதில் துணை வேந்தரும் கலைப்பீட பீடாதிபதியுமான நாகமுத்து, பிரதீப ராஜா, யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி விரிவினாளர்கள், மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ் பல்கலைக்கழக மோமித்த பீடத்தில் வெசாக் கூடுகள் சேதமாக்கப்பட்ட சம்பவத்தை பொதுமைப்படுத்தி இதற்கான ஒட்டுமொத்த பொறுப்பையும் யாழ் பல்கலைக்கழக தமிழ் மாணவர் சமூகத்தின் மீது சுமத்துவதற்கு சில

ஆதரவுடனேயே நடத்தப்பட்டது. இந்த முக்கியமான மத மற்றும் கலாச்சார நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் அதற்குரிய சிறந்த சூழலை உருவாக்குவதற்கும் தமிழ் மாணவர்கள் தங்களது முழுமையான ஒத்துழைப்பையும் உதவிகளையும் மனப்பூர்வமாக வழங்கியிருந்தனர். நிகழ்வு ஏற்பாடுகள் இவ்வாறு இருக்க, தற்போதைய விசாரணைகளுக்கு உட்பட்டுள்ள சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் காரணமாக சில தனிநபர்களினால் ஒரு விசா கூடு சேதமாக்கப்பட்டுள்ளதாக ஒன்றியம் கவலை வெளியிட்டுள்ளது. பொது சொத்துக்களை அளிக்கும் இவ்வாறான நாசகார செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கு நேரடியாக பொறுப்பானவர்கள் உடனடியாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு எதிராக முறையான ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. இந்த தனிப்பட்ட சம்பவத்தை பொதுமைப்படுத்தி இதற்கான ஒட்டுமொத்த பொறுப்பையும் யாழ் பல்கலைக்கழக தமிழ் மாணவர் சமூகத்தின் மீது சுமத்துவதற்கு சில தரப்பினர் முயற்சித்து வருவதாக ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முற்றிலும் நியாயமற்றவை, தவறான வழிநடத்தலையுடையவை மற்றும் உண்மையான சூழ்நிலையை பிரதிபலிக்காதவை ஆகும். சொத்துக்கள் அளிக்கப்படுவதை நாங்கள் எதிர்ப்பதுடன் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை ஆதரிக்கும் அதே வேளையில் இந்த தனிப்பட்ட சம்பவத்தை ஒரு இன பிரச்சனையாக மாற்றுவதற்கு எடுக்கப்படும் எந்தவொரு முயற்சியையும் சமமாக நிராகரிக்கிறோம். ஒரு சில தனிநபர்களின் செயல்கள் சமூகங்களுக்கு இடையே பிரிவினையை உருவாக்கவோ அல்லது எங்கள் பீட மாணவர்களிடையே நிலவும் ஒற்றுமையையும் பரஸ்பர மரியாதையையும் சீர்குலைக்கவோ பயன்படுத்தப்படக்கூடாது என ஒன்றியம் மிக அழுத்தமாக தெரிவித்துள்ளது. வதந்திகளையும் தவறான தகவல்களையும் பரப்புவதை தவிர்த்து அனைத்து மாணவர்களும் பொறுப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என மாணவர் ஒன்றியம் கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறையான மற்றும் நியாயமான விசாரணையை நடத்துவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறும் பீடத்தின் ஒற்றுமை மரியாதை மற்றும் சகவாழ்வு தன்மைகளை தொடர்ந்து பாதுகாக்குமாறும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய 692 மில்லியன் அமெரிக்க டாலர் கூட்டுத்தவணை நிதி திரைசேரிக்கு வைப்பிடப்பட்டுள்ளது. இதனை பிரதிநிதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நிதியமைச்சுக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான அறிக்கை தனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கப்பட்டதை அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சி டி சில்வா நிராகரித்துள்ளார். அத்துடன் இந்த அறிக்கையை குழுவின் பரிசீலனைக்காக நாடாளுமன்றத்தின் ஊடாக உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக இந்த நிதி பரிமாற்றம் தொடர்பான விரிவான அறிக்கை மற்றும் அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்குமாறு நிதியமைச்சின் செயலாளரிடம் அரசாங்கம் நிதி பற்றிய குழு முன்னதாக கோரியிருந்தது. இதற்கு அமைச்சுக்கு 4 வார கால அவகாசமும் வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்ட போதிலும் அது ஹர்ஷ் டி சில்வாவின் தனிப்பட்ட பார்வைக்காக அது அவருக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த அறிக்கை அரசாங்க நிதி பற்றிய குழுவினால் கோரப்பட்டதே தவிர தனது தனிப்பட்ட நலனுக்காக அல்ல என்பதால் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நான் மக்களின் பிரதிநிதி. அத்துடன் தற்போது அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவராக பணியாற்றுகிறேன். இந்த அறிக்கை குழுவினர் கூடி ஆராய்ந்து விவாதிப்பதற்கே கோரப்பட்டது. எனது தனிப்பட்ட பார்வைக்காக அல்ல என அவர் தெரிவித்தார். இதற்கமைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இந்த அறிக்கையை புதன்கிழமைக்குள் நாடாளுமன்றத்தின் ஊடாக சமர்ப்பிக்குமாறு அரசாங்க நிதி பற்றிய குழு தற்போது உத்தரவிட்டுள்ளது. அறிக்கை கிடைத்தவுடன் அந்த கண்டுபிடிப்புகளை உறுப்பினர்கள் ஆய்வு செய்த பின்னர் எதிர்கால கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்று கசிடி சில்வா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் ஆகியோரின் வழக்கு கடந்த 14 வருடங்களாக நீடித்து வருகின்றது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலும் பின்னர் கொழும்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு மீண்டும் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்னும் சரியான நீதி கிடைக்கவில்லை. இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாளரான கோத்தபாய ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு வருகை தந்து சாட்சியம் அளிக்க வேண்டும் என காணாமலாக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜின் தந்தை ஆறுமுகம் வீரராஜ் விசனம் வெளியிட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக கோத்தபாய ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் அளிக்க வேண்டும் என நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் அவர் நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் அளிப்பதை தவிர்த்து வருகிறார். இருப்பினும் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் முன்னிலையான நீதவான் இந்த வழக்கு தொடர்பாக மற்றொரு தினத்தை நிர்ணயம் செய்துள்ளார். குறித்த அந்த தினத்தில் கோத்தபாய ராஜபக்ச கட்டாயமாக நீதிமன்றத்துக்கு வருகை தந்து எமக்கு ஏற்பட்ட அநீதி தொடர்பிலும் எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பிலும் முறையான விளக்கத்தையும் பதிலும் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார்.
நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை நாங்கள் மிகுந்த நம்பிக்கை

எதிர்பார்க்கின்றோம். 14 வருடங்களாக தொடரும் எமது இந்த போராட்டத்துக்கு நீதிமன்றத்தின் ஊடாக நீதியான தீர்வு கிடைக்கும் என்றும், கோத்தபாய ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் அளித்து உண்மைகளை வெளிப்படுத்துவார் என்றும் நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் என்றார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்குள்படுத்தி பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு விசாரணையை நிறைவு செய்த உயர்நீதிமன்றம் வழக்கு தீர்ப்பு அறிவிப்பதை ஒத்திவைத்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான மகிந்த சமயவர்த்தன, அர்ஜுனா ஒபேசேகர, கிகான் குலதுங்க ஆகியோர் மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இன்றைய தினம் இந்த அடிப்படை மனித உரிமை மீறல் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதியின் உத்தரவை பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதிக்கு போதுமான விடயங்களை முன்வைக்கவில்லை. ஆகவே தடுப்பு காவலுக்கான அனுமதி பெற்றுக்கொண்ட விதமும் முற்றிலும் சட்ட விரோதமானது என்று விடயங்களை முன்வைத்தார். சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகசி கேரத் குறித்த மனுதாரர் கைது செய்யப்படும் போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்யப்படுவதற்கான காரணத்தை வாய் மூலமாக குறிப்பிட்டுள்ளார்கள். அதன் பின்னர் வாக்கு மூலம் பெற்றுக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலும் குறிப்பிட்டுள்ளார்கள். பிள்ளையான் எனப்படும் குறித்த மனுதாரர் பொலன்னறுவை செவனப்பட்டிய பகுதியில் சட்டவிரோதமான முறையில் நடத்தி சென்ற முகாமில் தனது எதிர்வாதிகளையும் மேலும் பலரையும் அடைத்து வைத்து சித்திரவதை செய்துள்ளார். இந்த முகாமில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் சுப்பிரமணியன் ரவீந்திரநாத் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் சாட்சியம் உள்ளது. 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் நீதிமன்றம் ரகசிய வாக்கு மூலம் அளித்துள்ளார்கள். தீவிர விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றார். இரு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட மாய்மூல விடயங்களை நிறைவு செய்த நீதியரசர்கள் குழாம் எழுத்து மூலமான விடயங்களை எதுவரும் 22 தேதிக்கு முன்னர் மன்றுக்கு சமர்ப்பிக்குமாறு இருதரப்புக்கும் அறிவுறுத்தியது. சாட்சியாளர்களின் வாக்குமூல விடயங்களை ரகசியமான முறையில் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரலுக்கு நீதியரசர்கள் குழாம் அறிவுறுத்தியது. உயிர்ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்துக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்று அரசாங்கம் வெளியில் குறிப்பிடுகிறது. ஆனால் நீதிமன்றத்தில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலே அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. பிள்ளையாரின் அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டுள்ளது, அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என விபுதுருக்கெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன் வில தெரிவித்துள்ளார். மற்றும் பிள்ளையாளின் மனித உரிமை மீறப்பட்டுள்ளது, அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், அவரை பாதுகாப்போம். உயிர்த்தனாறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் யாரையாவது பகடை காயாக்குவதற்கே அரசாங்கம் முயற்சிக்கிறது. உண்மையை வெளிக்கொண்டு வரும் நோக்கம் அரசாங்கத்துக்கு கிடையாது என்றார். சிறிலங்கா காப்புறுதி கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற பல பில்லியன் ரூபாய் முறைகேடுகள், அரசாங்கத்தின் ஊழல்கள் மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழல் எதிர்ப்பு முன்னணியின் அமைப்பாளர் நிரோஷன் பாதுக்க பல முக்கிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். காப்புறுதி கூட்டுத்தாபனம் 6 பில்லியன் ரூபாய் திரைசேரி பிணை முறையை கொள்வனவு செய்த விவகாரத்தை ஐக்கிய மக்கள் சக்திதான் முதன் முதலில் நாட்டுக்கு வெளிப்படுத்தியது என்றும், பிப்ரவரி மாதம் முதல் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும் என்று தங்கள் தரப்பு ஏற்கனவே எச்சரித்திருந்ததாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் சோமதாசா பலிகபடன முதன்மை நிறைவேற்று அதிகாரி நளின் சுபசிங்க மற்றும் சிறியானி குலசிங்க ஆகிய மூவரும் இணைந்து காப்புறுதி கூட்டுத்தாபனத்தில் வாடிக்கையாளர்கள் வைப்பு செய்த பணத்தை பயன்படுத்தி இந்த 6 பில்லியன் ரூபாய் முதலீட்டை பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டினர். இதன் காரணமாக காப்புறுதி கூட்டுத்தாபனத்துக்கு ஏற்பட்டுள்ள நிகர நட்டம் 536 மில்லியன் ரூபாய் ஆகும் என சுட்டிக்காட்டிய அவர், இந்த நஷ்டத்துக்கு பொறுப்பான நபர்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அண்டகுமார திசாநாயக்கவிடம் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்தார். மேலும் ராஜபக்சகளுடன் இருந்த ஊழல் கும்பல் இப்போது ஜனாதிபதி அன்றவை சுற்றி பலம் வந்து கொண்டு இந்த ஏமாற்று வேலைகளை செய்வதால் நாடு மேலும் வங்குரோத்தி நிலையை நோக்கியே செல்லும் என்றும் எச்சரித்தார். அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியினுள் இயங்கு நிழல் அமைச்சரவை மூலம் அரசாங்கத்தின் பல ஊழல்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த நிரோஷன் பாதுக்க, கொள்கலன் மோசடி, திரைசேரி மோசடி, நிலக்கரி இறக்குமதி மோசடி மற்றும் வாகன இறக்குமதி மோசடி உள்ளிட்ட பல ஊழல்களை இந்த நிழல் அமைச்சரவை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டார்.
இவர்களால் திரட்டப்படும் தகவல்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழல் எதிர்ப்பு முன்னணி தொடர்ந்து மக்களுக்கு பகிரங்கப்படுத்தும் என்றும் அரசாங்கத்தின் ஊழல்கள் குறித்த தகவல்கள் தமக்கு தினசரி கிடைத்து வருவதாகவும் கூறியுள்ளார். ஜூன் மாதத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை திருத்தம் நாளை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளதுடன் புதிய விலை நாளை மறுதினம் முதல் அமுல்படுத்தப்படும் என லிட்டோன் நிறுவனம் அறிவித்துள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்து பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகள் தங்களது உள்நாட்டு எரிபொருள் விலையை குறைத்துள்ள போதிலும் இலங்கையில் நிறுவனங்களின் மாபியாக்கள் மற்றும் ஊழல்கள் காரணமாகவே எரிபொருள் விலை குறைக்கப்படாமல் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூட்டு எதிர்க்கட்சி சார்பில் நவஜனதா பெருமுனவின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரா பலத்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தெற்காசியாவிலேயே அதிக விலைக்கு எரிபொருளை விற்கும் நாடாக இலங்கை மாறியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், கடந்த பிப்ரவரி 28 முதல் மே 31 வரையான காலப்பகுதியில் உலகிலேயே அதிக சதவீதத்தால் டீசல் மற்றும் பெட்ரோல் விலை அதிகரித்த நாடாக இலங்கை பதிவாகியுள்ளதாக புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளார். இதன்படி டீசல் விலை 38.9 வீதமாகவும் பெட்ரோல் விலை 27.6 வீதமாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் காரணமாகவே விலை அதிகரிக்கப்பட்டதாக அரசாங்கம் கூறுவது முற்றிலும் பொய் எனவும் அவர் மறுத்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா இரு வாரங்களுக்கு முன்னர் நாட்டில் இரு வாரங்களுக்குரிய எரிபொருளே உள்ளதாக கூறியிருந்ததை நினைவுபடுத்திய சுகீஸ்வர பண்டாரா, அப்போது உலகம் சந்தையில் கச்சா எண்ணெய் பேரல் $94 இருந்தது என்றும் தற்போது விலை மேலும் குறைந்துள்ள நிலையிலும் உள்நாட்டிலேயே விலையை அதிகரிப்பது தற்போதைய அரசாங்கத்துக்கும் அதன் எரிசக்தி அமைச்சருக்கும் விலை கட்டுப்பாடு குறித்து எந்தவொரு முறையான புரிதலும் இல்லை என்பதையே சுட்டிக்காட்டுகிறது என்றும் சாடியுள்ளார். அத்துடன் அன்று காஞ்சினாவின் கணக்கிற்கு தரகு பணம் செல்வதாக கூறியவர்கள் இன்று இந்த தனியார் நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் சட்டவிரோத தரகு பணம் தற்போது பெலவத்தைக்கு செல்வது குறித்து மவுனம் காப்பது ஏனென்றும் இந்த தரகு பணம் யாருக்கு செல்கிறது என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் நாட்டின் எரிபொருள் நுகர்வு ஒப்பீட்டளவில் குறைந்த மட்டத்தில் காணப்பட்ட போதிலும் உலக சந்தையில் நிலவும் மசகு எண்ணெய் விலையேற்றம் காரணமாக எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான செலவீனம் பாரியளவில் அதிகரித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஏதிச தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் தற்போதைய நிலையில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தனது நிதி உதவி திட்டத்தை இந்தியா விரிவுபடுத்தியுள்ளதுடன் தெரிவு செய்யப்பட்ட இளங்கலை மாணவர்களுக்கான மேம்படுத்தப்பட்ட நிதியுதவிகளை இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானியரும் நேற்று வழங்கி வைத்துள்ளது. பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மை அமைப்பில் இலங்கை இணைவதற்கான விண்ணப்பத்திற்கு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆதரவு வழங்க இணக்கும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர தெரிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வ கட்டமைப்புகளின் போது வழங்கப்பட்ட நீதித்துறை முடிவுகள் தொடர்பாக பதவியில் இருக்கும் மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவரை அழைத்து விசாரிப்பதை தடுக்குமாறு கோரி 3 மூத்த சட்ட வல்லுநர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் பேராணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். இத்தகைய நடவடிக்கை நீதித்துறை சுதந்திரத்துக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று அவர்கள் வாதிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரியும் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்தவருமான கபில சந்திரசேனவின் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன் சி அர்சகுலரட்ன மற்றும் அவரது உதவி சட்டத்தரணி உதாரண முகந்திரம் ஆகியோரை எதிர்வரும் 5 தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்குமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேன அழைப்பாணை விடுத்துள்ளார். முன்னாள் பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டிசில்வாவின் கொள்ளுப்பட்டி பேத்ரிஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டின் அறையொன்றில் கபில சந்திரசேன சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்து கிடந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கபில சந்திரசேனாவின் மரணம் தொடர்பில் இதுவரை குற்றம் எதுவும் வெளிவராத நிலையில் பிணை வழங்கப்பட்டமை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைக்குரிய விடயங்கள் குறித்து சட்டத்தரணிகளிடம் சாட்சியம் பெறப்படும் என நீதவான் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவ்வாறு சாட்சியம் அளிக்கும் போது தங்களது தொழில்முறை ரகசியத்தன்மையை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை சட்டத்தரணிகளுக்கு உண்டு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணிகளின் உரிமைகளுக்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சட்டத்தரணி லசான் அபேவர்த்தன நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார். 9 பக்கங்களை கொண்ட தனது உத்தரவை அறிவித்த நீதவான் 1979 ஆண்டின் 15 இலக்க குற்றவியல் நடைமுறை சட்ட கோவையின் 370 பிரிவின் பிரகாரமே சாட்சிகளுக்கு இந்த அழைப்பாணை விடுக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். வவுனியா கனகராயன் குளம் குறிசுட்டகுளம் பகுதியில் உழவு இயந்திரத்தில் சிக்குண்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா கனகராயன் குளம் குறிசுட்டகுளம் பகுதியில் பிற்பகல் 2:30 மணியளவில் காளி கோயிலில் வேலை செய்வதற்காக உழவு இயந்திரத்தை இளைஞர் ஒருவர் இயக்கிய போது அதற்குள் தவறி வீழ்ந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் குறிசுட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடையவராவர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கனகராஜன் குளம் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கண்டி தெல்தனியர் ரங்கல காவல்துறை பிரிவுக்குள்பட்ட உடிஸ் பத்துவ ஹக்மன பிரதேசத்தில் 22 வயதுடைய ஆடை தொழிற்சாலை பெண் ஊழியர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது சடலம் நீதவான் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. இக்கொலை சம்பவம் சுமார் 1 வாரத்துக்கு முன்பே நடந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். களுத்துறை வெட்டுமகடை பள்ளிவாசல் வீதி பகுதியில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான துப்பாக்கிதாரி களுத்துறை குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இலங்கை காவல்துறையினரின் விசேட புலனாய்வு தகவல்களின்படி பஜாகல மெகிமுள்ள பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய சம்பத் குமாரதுங்க என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் திட்டமிட்ட குற்றங்களில் ஈடுபடும் குழுக்களுக்கிடையில் போஞ்சியா என்ற புனைப்பெயரால் அழைக்கப்படுபவர் ஆவர். இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது முதல் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாக மாளிகாபத்தை மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமரா தரவுகளை காவல்துறையினர் விரிவாக பகுப்பாய்வு செய்த போது கிடைத்த துல்லியமான ரகசிய தகவலின் அடிப்படையில் மாளிகாபத்தை பகுதியிலுள்ள வீடு ஒன்றில் பதுங்கியிருந்த வேளையிலேயே களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த சந்தேக நபரை அதிரடியாக வளைத்து பிடித்தனர். கைது செய்யப்பட்டுள்ள போன்சியா எனப்படும் சம்பத் குமாரதுங்க இதற்கு முன்னரும் பல தடவைகள் ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் போதைப்பொருட்களை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருந்த ஒருவர் ஆவர். இக்கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபரை இன்றைய தினம் களுத்துறையின் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இலங்கையில் முதல் முறையாக உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்ட மினி உசி ரக தானியங்கி துப்பாக்கி ஒன்றை கொழும்பில் உள்ள பொது மயானம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து சமீபத்திய நாடு கடத்தப்பட்டு தற்போது மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தினால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள பாதாள உலக குழுவைச் சேர்ந்த மகாபத்தே சாமரே என்பவரிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த ஆயுதம் கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் மயான வளகத்துக்குள் மறைத்து வைக்கப்படுந்த நிலையில் சில பொருட்களும் காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவற்றில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்று, ஒரு தோட்டா பெட்டி மற்றும் 3 தோட்டாக்கள் என்பன அடங்கி இருந்தன. கைப்பற்றப்பட்ட மினி உசி ரக துப்பாக்கியானது உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்டது என்பதை புலனாய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். புத்தளத்திலிருந்து அதிகாலை வானில் பிரகாசமான பொருள் ஒன்று தோன்றியதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மர்ம பொருளை பார்ப்பதற்காக மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்தனர். இதனை பார்த்த பலரும் புகைப்படங்களை எடுத்துள்ளனர். குறித்த மர்ம பொருள் பல அடி நீளமுடையதாக காணப்படுவதுடன் ராக்கெட் அல்லது ஏவுகணை போன்ற ஒரு எரியும் வாளையும் கொண்டிருந்ததாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். வானூர்தியை விட வேகமாக சுமார் 300 அடி உயரத்தில் பறந்த இந்த பொருள் தூர வான்பரப்பில் வெறும் கண்களுக்கு தெரியாதவாறு மறைந்து விட்டதாக மக்கள் விவரித்தனர். இந்த மர்ம பொருள் குறித்து மக்களிடையே பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்த போதிலும் இதற்கான முறையான சான்றுகள் எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை. இது தொடர்பாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் பேராசிரியரும் ஆர்தர் சி கிளார்க் அதிநவீன தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவருமான பேராசிரியர் சந்திரன் ஏ ரட்ன கருத்து தெரிவிக்கையில் இந்த பொருள் ஒரு விண்கல்லாக இருக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளார். எரியும் வாளுடன் காணப்பட்டிருந்ததால் அந்த பொருள் விண்கல்லாக இருப்பதற்கே வாய்ப்புகள் அதிகம். விண்கற்கள் ஆண்டின் எந்த ஒரு காலத்திலும் இரவு வழியில் தென்படக்கூடியதாக கூடியவை, எனவே இது ஒரு விண்கல்லாக இருக்கலாம் என அவர்கள் கூறியுள்ளார். இருப்பினும் இது குறித்து ஒரு உறுதியான முடிவுக்கு வருவதற்கு முறையான மற்றும் விரிவான ஆய்வு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என பேராசிரியர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கை கடற்பரப்புகள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 30 இந்திய மீனவர்கள் உத்தியோகபூர்வமாக விடுக்கப்பட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை தமிழ் தலைவர் சென்னியை வந்தடைந்துள்ளார். இந்திய மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான உயர் நீதிமன்ற ராஜதந்திர பேச்சுவார்த்தையின் பின்னரே இந்த மீனவர்கள் அனைவரும் சிறைச்சாலைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். நல்லெண்ண வருகைக்காகவும் தங்களது விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான இரு போர்க்கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பலும் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 192வது வருடாந்த திருவிழா இன்று புதன்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. கொடியேற்றத்துக்கு முன்னதாக இன்றைய தினம் தமிழ் சிங்கள மொழிகளில் காலை 6 மணிக்கு திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டன. கொடியேற்றத்தை தொடர்ந்து எதிர்வரும் 11ஆம் தேதி வரை தினந்தோறும் நவநாள் வழிபாடு மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகின்றன. இதையடுத்து எதிர்வரும் 12ஆம் தேதி 7 மணிக்கும் கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் மெல்கம் கர்னல் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நக்கனை ஆராதனையும் இடம்பெற உள்ளது. திருவிழா தினமான 13ஆம் தேதியன்று அதிகாலை 4 மணிக்கு தமிழ் மொழியிலும் 5 மணிக்கு சிங்கள மொழியிலும் 6 மணிக்கு தமிழ் மொழியிலும் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளன. திருவிழா பாடல் திருப்பலிகள் அன்றைய தினம் காலை 8 மணிக்கு கொழும்பு உயர் மறை மாவட்ட துணை ஆயர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் தமிழ் மொழியிலும் காலை 10 மணிக்கு கொழும்பு உயர் மறை மாவட்ட துணை ஆயர் மெக்ஸ்வெல்ஸ் சில்வா ஆண்டகையின் தலைமையில் சிங்கள மொழியிலும் நண்பகல் 12 மணிக்கு கொழும்பு உயர் மறை மாவட்ட துணை ஆயர் ஏடி அத்வனி ஆண்டகையின் நன்மையில் ஆங்கில மொழியிலும் ஒப்புக் கொடுக்கப்படும். அடுத்து புனித அந்தோனியாரின் திருச்சொருவ பவனி கொட்டாஞ்சேனை புனித லூசியால் பேராலயத்தில் அன்றைய தினம் 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகி 8 மணியளவில் புனித அந்தோனியார் திருத்தலத்தை வந்தடைந்து நற்கணை ஆசீர்வாதம் மற்றும் புனித அந்தோனியாரின் திருச்சொருவ ஆசீர்வாதமும் இடம்பெற இருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதியப்பதான செய்திகள். மதியப்பதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் நூலகம் .com. இனி தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பரிசு லாட்சபில் அமைந்த வீட்டி கேசங்கரி, கார்டியலுக்கு அனுசன் அமைந்த வீட்டி சூப்பர் ஸ்டோர். கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி நடத்திய போராட்டத்தில் அவரது கட்சியைச் சேர்ந்த 80 MLAக்களில் வெறும் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். வருமானத்தை மறைத்தார் என வருமான வரித்துறை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் முதல்வர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யக்கூறிய தொடர்பட்ட வழக்கு வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள்களை கணினி வழியில் திருத்துவதற்கு தேவையான சேவைகளை அளிக்க ஒப்பந்த புள்ளி கோரிய நடைமுறையில் இருந்த முரண்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் 17 வயது மாணவர் சார்த சித்தாந்த் செவ்வாய்க்கிழமை நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். கடந்த மே 13ஆம் தேதி சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. இதைத் தொடர்ந்து விடைத்தாள்களை மதிப்பிடுவதில் குண்டுபடிகள் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் கணினி வழியில் விடைத்தாள்களை திருத்துவதற்கு தேவையான சேவைகளை அளிக்கும் நிறுவனங்களை தேர்வு செய்யும் நடைமுறையில் முரண்பாடுகள் இருந்ததாக ஜார்க்கண்ட் சேர்ந்த 17 வயது மாணவர் சாத்தக் சித்தாந்த் பொதுவழியில் அம்பலப்படுத்தினார். மத்திய இடைநிலை கல்வி வாரிய விவகாரத்தில் மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் மத்திய கல்வி அமைச்சர் தாமேந்திர பிரதானே பிரதமர் பதவி நீக்கம் செய்திருப்பார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் MP ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 177 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கையில் பாஜக முறைகேட்டில் ஈடுபட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தானின் மேற்கத்திய மாவட்டங்களில் வீசிய கடுமையான புழுதி புயலால் பெருமளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. புயலின் வேகத்தில் சுவர் இடிந்து சம்பவங்களில் 2 குழந்தைகள் நாட்டுப்புற இசைக்கலைஞர் என 3 பேர் உயிரிழந்தனர். 100க்கணக்கான மின் கம்பங்கள் சரிந்ததால் பல பகுதிகளில் மின் விநியோகம் தடைபெற்றுள்ளது. ஏராளமான மரங்கள் சாய்ந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய அமெரிக்க இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தின் முழு அம்சங்களையும் உறுதி செய்வது தொடர்பான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை டெல்லியில் நேற்று தொடங்கியது. 3 நாள் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய தரப்பில் வர்த்தகத்துறை கூடுதல் செயலர்
தர்பன் ஜெயின் தலைமையிலான குழுவினரும் அமெரிக்க தரப்பில் தலைமை அதிகாரி பிரெண்டன் லிஞ்ச் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றுள்ளனர். வெனிசுலாவா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ராட்ரிக்ஸ் அரசுமுறை பயணமாக இந்தியா வருவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியா நேபாளம் இடையான எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் எந்த ஒரு மூன்றாம் தரப்பும் தலையீட்டுக்கும் இடமில்லை என்று இந்தியா தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. இரு நாடுகளிடையான இந்த நீண்டகால எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண சீனா மற்றும் பிரிட்டனுடன் நேபாளம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் பாலேந்திர ஷா தெரிவித்த நிலையில் வெளியுறவு அமைச்சகம் தரப்பில் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டி சித்திரவதை செய்து நகைகளை கொள்ளையடித்த எட்டு வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களும் இந்த கைப்பற்றிய செல்போன்களில் 28க்கும் மேற்பட்ட இளம் பெண்களின் ஆபாச வீடியோக்கள் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கும்பலைச் சேர்ந்த சிறுவன் உட்பட மூன்று பேரை தனிப்படையினர் தேடி வருகின்றனர். குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் விதிகள் 2025 மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் குறித்து ஒன்றிய அரசு நேற்று அரசிதழில் வெளியிட்டுள்ளது. குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025 கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களை ஒன்றிய அரசு நேற்று அரசிதழில் வெளியிட்டுள்ளது. சென்னையில் ஆவணத்தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் மூன்றாவது நாளாக மாற்றம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவணத்தங்கம் கிராம் 14,500 ரூபாய்க்கும் சபரன் 116,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராம் 200 ரூபாய்க்கும் கிலோ 290,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள். இலங்கை செய்திக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிசுகையில் அமைந்துள்ள வி டி கேசன்கரி, கார்லிய கொணுசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். இது தொடர இருப்பது உலகச் செய்தி. உலகச் செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்களில் படுகாயமடைந்த ஈரான் தலைமை மதகுரு மோஷ் தபா ஹமேனியின் தற்போதைய நிலைமை பற்றி அமெரிக்கா தரப்பிலிருந்து தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மோஷ்தபா ஹமேனி உயிருடன் இருக்கிறார் என்ற தகவலை அமெரிக்கா நேற்று உறுதி செய்தது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ குறிப்பிடும் போது ஹமேனி உடல்நிலை முன்னேற்றமடைந்து அதிக செயல்பாட்டு திறனும் இருப்பதாக கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு பதிலாக ஈரானுக்கு விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை தளர்த்துவதற்கு டிரம்ப் நிர்வாகம் எவ்வித உடன்பாடும் எட்டவில்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவம் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலை தாக்கியிருக்கிறது. கப்பலை நோக்கி ஹெல்ஃபர் ரக ஏவுகணை பாய்ச்சப்பட்ட காணொலியை அமெரிக்க ராணுவத்தின் மத்திய தளபதியும் பதிவிட்டுள்ளது. போஸ்டமான் கொடி ஏந்திய கப்பலின் இயந்திர அறை குறிப்பிட்டதாகவும் அது செயலிழந்ததாகவும் தௌத்தியம் தெரிவித்துள்ளது. 24 மணி நேரத்தில் பலமுறை விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கைகளை கப்பல் சிப்பந்திகள் புறக்கணித்ததாக மத்திய தளபத்தியம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிட தொடங்கியதிலிருந்து அமெரிக்க ராணுவம் தங்கியிருக்கும் 6வது கப்பல் இதுவாகும். சிங்கப்பூருக்கும் துருக்கியாவுக்கும் இடையிலான நீண்டகால உறவு மறு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. துருக்கியாவின் வெளியுறவு அமைச்சர் ஹாகன் இக்பிடான் சிங்கப்பூருக்கு 2 பயணம் மேற்கொண்டுள்ளார். பயணத்தின் போது அவர் பிரதமர் லாரன்ஸ் வோங்கை சந்தித்துள்ளார். இருவரும் இரு நாட்டின் நீண்டகால உறவுகளை மறுபுறுப்படுத்தியுள்ளனர். சிங்கப்பூருடனும் வட்டாரத்துடனும் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் துருக்கியில் விருப்பத்தை திரு போங் வரவேற்றார். கம்போடியா தாய்லாந்துடனான கடல் எல்லை சர்ச்சைக்கு தீர்வு காணும் நடைமுறையை தொடங்கியுள்ளது. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் ஆதரவுடன் அந்த முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. இருதரப்பு உடன்பாட்டை சென்ற மாதம் தாய்லாந்து அரசாங்கம் ரத்து செய்தது. அதனைத் தொடர்ந்து அண்மைய நடவடிக்கையை கம்போடியா எடுத்துள்ளது. அது குறித்து அறிந்திருக்கவில்லை என தாய்லாந்து கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல் நடத்துவது பிரதேச உரிமையை மீறும் செயல் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன பாதுகாப்பு மன்றம் குற்றம் சாட்டுகின்றது. 2002 எட்டப்பட்ட தீர்மானத்தை இஸ்ரேல் மீறுவதாக மன்றத்தின் துணைத் தலைமை செயலாளர் மார்தா அமா அக்ஷா கூறியுள்ளார்.
லெபனானின் தென்னெல்லை பகுதியில் இருந்து படையினரை இஸ்ரேல் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் அவ்வப்போது எட்டப்பட்டுள்ளது. நபாதியே நகர் அருகில் உள்ள ஓர் அரண்மனையை கைப்பற்றி இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்ததைத் தொடர்ந்து பாதுகாப்பு மன்றம் அத்துமீறல் பற்றி அவசர கூட்டம் நடத்தியது. இதற்கிடையே இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் பதற்றத்தை குறைத்துக் கொள்ள சம்மதித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். லெபனானும் இஸ்ரேலும் நான்காவது சுற்று அமைதி பேச்சை நடத்த உள்ளன. உக்ரைனின் தலைநகர் கீவ் மற்றும் தென்கிழக்கு நகரான டினிப்ரோ நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய கொடூர தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்தனர், 100 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிலுள்ள லுகான்ஸ்க் பகுதியில் கல்லூரி மாணவர் விடுதி ஒன்றின் மீது கடந்த மாதம் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக உக்ரைன் தலைநகர் மீது தீவிர தாக்குதல் நடத்தப்படும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கென்யாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள நஞ்சுகி நகரில் உள்ள அமெரிக்க ராணுவ மான்படை தளத்திற்கு அருகில் எபோலா தனிமைப்படுத்தல் மையம் ஒன்றை அமைப்பதற்கான அமெரிக்காவின் திட்டத்துக்கு எதிராக வெடித்துள்ள மக்கள் போராட்டத்தில் காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஐக்கிய நாடுகள் அவையின் புதிய தலைவராக வங்கதேச வெளியுறவு அமைச்சர் ஹலீலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மால்டாவின் பட்டாசு ஆலையில் ஏற்பட பெரும் வெடிப்பு நாட்டை உலுக்கி இருக்கிறது. அந்த நாட்டின் நக்சார் நகரில் இருக்கும் ஆலையில் நேற்று முன்தினம் காலை விபரீதம் நடந்தது. நல்ல வேளையாக விபத்து நடந்த போது ஊழியர் யாரும் அங்கே இல்லை. ஆலைக்கு அருகில் இருந்த இரு ஆடவர்களுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அவர்களுக்கு வயது 47 சிகிச்சைக்காக அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். ஆலைக்கு அருகில் இருக்கும் குடியிருப்பு பேட்டைகளில் சேதங்கள் ஏற்பட்டன. சில வீடுகளின் ஜன்னல்கள் உடைந்தன. வெடிப்பு ஏற்பட்ட போது ஆகாய தாக்குதல் நடத்துகிறது என்று நினைத்ததாக அங்கு வசிப்போர் சில உள்ளூர் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளனர். லாமோஸில் வெள்ளம் ஏற்பட்ட குகைக்குள் செல்வதற்கான மாற்று வழிகளை மீட்புக் குழு ஆராய்கின்றது. குகைகள் இன்னமும் சிக்கியிருக்கும் 2 கிராமவாசிகளை தேடும் பணிகள் தொடர்கின்றன. குகையின் ஆழத்திலிருந்து சத்தம் கேட்பதாகவும் அது தங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாகவும் மீட்புக் குழுவினர் கூறினர். குகைக்குள் இறங்க தேடு நிபுணர்கள் முயற்சியை கைவிடப் போவதில்லை என்று சொல்கின்றனர். எனினும் காலம் கடந்து வருவதால் அவர்களுக்கு அதிக பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 வாரமாக குகைக்குள் ஆடவர்கள் சிக்கியிருந்தனர். இந்தோனேசிய தலைநகர் ஜகர்த்தாவின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட பெரிய தீச்சம்பவத்தினால் 100 வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். வியட்நாமில் ஆஸ்திரேலிய பயணி ஒருவர் உணவகத்தை சேதப்படுத்துவதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு டானாங் நகரில் சம்பவம் நடந்தது. அவரது செயல் உணவகத்தின் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இம்மாதம் முதல் ஆகஸ்ட் வரை எல் நினோ பருவநிலை நிகழ்வு ஏற்படும் சாத்தியம் 80 விழுக்காடு என்று உலக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடுமையான வானிலை நிகழ்வுகள் ஏற்படும் அபாயம் அதிகரித்திருப்பதாக அது கூறியுள்ளது. வீட்டில் எல்லா இடங்களிலும் கைத்தொலைபேசியை பயன்படுத்தலாமா? இதை பற்றி யோசித்து பார்த்தது உண்டா? யோசித்து பார்த்தது ஸ்வீடன் பொது சுகாதார அமைப்பு. வீடே ஒரு இனிய கடக மாறிவிட்டது என்று அது கவலைப்பட்டிருக்க வேண்டும். ஏன் வீட்டில் ஆளுக்கொரு பக்கம் அமைந்து கைத்தொலைபேசியை பார்த்து கொண்டிருக்கின்றனர்? இதற்கு என்ன தீர்வு என்ற அமைப்பு யோசித்தது. பெற்றோரை பிடித்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அது முடிவு செய்தது. எனவே இப்போது ஸ்வீடன் பொது சுகாதார அமைப்பு பெற்றோரிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. வீட்டில் சில இடங்களில் கைத்தொலைபேசி பயன்படுத்த வேண்டாம் என்பதே இந்த வேண்டுகோள். பெற்றோர் உணவருந்தும் மேசை, படுக்கீரை ஆகியவற்றை தொலைபேசியற்ற இடங்கள் என்று ஒதுக்கலாம். அந்த இடங்களில் இருக்கும் போது வீட்டில் யாருமே கை தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாது. திரையற்ற வட்டாரங்கள் என்று அந்த இடங்களுக்கு பெயர். அதன் மூலம் கை தொலைபேசி மௌனமாகவும் வீட்டில் குடும்பத்தினர் ஒருவரோடு ஒருவர் பேச ஒரு வாய்ப்பு உருவாகும். முயற்சி செய்து பார்ப்பீர்களா? தொடர்வது விளையாட்டுச் செய்தல். இந்திய அணியின் கால் சுழற்பந்து வீச்சு பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் சாய்ராஜ் பகதூலே நியமிக்கப்பட்டுள்ளார்.
இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் முதல் சுற்றில் பி.வி. சிந்து வெற்றி பெற ஸ்ரீகாந்த் தோல்வியடைந்துள்ளார். நடப்பாண்டின் இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான பிரெஞ்சு ஓபனில் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையான பெலாரஸின் அலிசன் சவலிக்கா, மூன்று முறை கிராண்ட்ஸ்லாம் செம்மியனான ஜப்பானின் நவோமி ஒசாகாவை வீழ்த்தி காலிறுதிக்கு செவ்வாய்க்கிழமை முன்னேறினார். கால்பந்தில் ஆர்வமுள்ள ஆற்றல் உள்ளவர்களை தேர்வு செய்வதற்கு இப்போது தொழில்நுட்பம் கை கொடுக்கிறது. பிரேசில் போன்ற நாடுகளில் திறமைசாலைகளுக்கு பெரிய சிக்கல். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கால்பந்து நட்சத்திரமாக வரவழைத்து வர வேண்டும் என்ற நினைவில் மிதக்கின்றனர். ஒரு பிரச்சனை, அவர்களால் நேரடி தேர்வுக்கு போக முடியாது. இப்போது கவலை இல்லை. தொழில்நுட்ப நிறுவனங்கள் கால்பந்துக்கு ஒரு ஜனநாயகம் ஓங்கொடுக்க முன்வந்துள்ளனர். திறமை உள்ளவர் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை அடையாளம் காண உதவி செயலில் உருவாக்கப்பட்டுள்ளனர். ஸ்வீடனின் ஃபுட்போ நிறுவனம் உருவாக்கியுள்ள செயலி மிகவும் பிரபலமானது. இளைஞர்கள் தங்களுடைய திறமையை காட்டும் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம். செயற்கை நுண்ணறிவை கொண்டு அவர்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். அதிக மதிப்பெண்கள் பெறுவோருக்கு ஐரோப்பிய கால்பந்து அணிகள் வாய்ப்பு கொடுக்கின்றன. பிரேசிலில் மட்டும் சுமார் 120,000 இளம் கால்பந்து வீரர்கள் ஃபுட்போ செயலினை பயன்படுத்துகின்றனர். இறுதியாக நாணய மாற்றி விதம் இன்றைய நாணய மாற்றத்துக்கு அனுசனை வழங்குகின்றார்கள். www.trttamiloli.com. ஒரு ஈரோ கிழங்கே பெறுமதியில் 385.94% இந்திய பெறுமதியில் 111.08%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.91% இந்திய பெறுமதியில் 93%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.12% இந்திய பெறுமதியில் 121.22%. ஒரு அக்கிராட்ச பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.86% இந்திய பெறுமதியில் 128.62%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 239.65% இந்திய பெறுமதியில் 68.99%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிஸ் லாட்சுபுரம் இருக்கும் பி டி கேசன்கரி மற்றும் கார்லிய கோணசிலம் வி டி சூப்பர் ஸ்டோர். இவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இலங்கை செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் இணையத்தின் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம். இந்திய செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் வி டி கேசன்கரி மற்றும் உலக செய்திக்கு ஆதரவு சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பீடு சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: சொன்னார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulgam.com.
3: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்.
5: பீபி கிருஷ்ணன் இருக்கு,
4: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாது. இங்க போங்க போங்க.
6: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098
6: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறவேசி இலக்கம் 01 39 71 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 9 20 58 58.
6: சுவிஸிலே VTS Finance GmbH.

பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழல் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னு மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னு மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னு ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னு மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 2:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக அம்மாவிற்கான பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள் அம்மாவிற்கான பாடல்களை இன்றைய நாளுக்கு தெரிவு செய்திருக்கின்றார். அந்த வகையிலே அவர் தெரிவித்ததற்கு முதலாவது பாடலாக ராஜாவின் பார்வையில் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

கலை நேரம் சரியாக 2:39 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இந்த முத்தாரம் நிகழ்த்திய ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக அம்மாவிற்கான பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக

சரியாக 2:57 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய முத்தான நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள். பிரான்சிலிருந்து அவர் தெரிவித்ததற்கும் அம்மாவிற்கான பாடல்களை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையிலே அம்மா வகையிலே வெறும் பாடல்கள் அடுத்து வெறும் பாடலாக

சமயம் சரியாக 3:01 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இன்றைய முத்தார நேர்த்தியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் இன்றைய முத்தார நேர்த்தியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள் பிரான்சில் இருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் முத்தாரத்துக்கான சொல் அம்மாவிற்கான பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் அவர் தெரிவு செய்திருக்கும் அம்மாவிற்கான பாடல்களில் வரும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலாக

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை அம்மாவின் பாடல்களாக நிகழ்த்திய சிறப்பித்திருந்தவர் மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முத்தார நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கொண்டிருக்க பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-1-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 65.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சப்பலில் ரூய்காயில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 பாரிஸ் 10, லாஷோபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 9-51-15-83-3 அல்லது 6-69-58-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 அவனியூடு மார்சல் போஸ்ட், 77500 செல். தொலைபேசி இலக்கம் 71-72-99-61-61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
3: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
2: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
3: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
2: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
3: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
3: நிலவிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
3: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
4: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், 3098 சுவிஸ், கோனிக்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58.
5: நேரம் 3:00.

வணக்கம் உறவுகளை, மீண்டும் ஒரு அழகிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. பழமை போல் இன்றைய நாளிலும் நான் ரசித்த பாடலோடு உங்கள் வாசல் நாடி வருகின்றேன். நான் ரசித்த பாடலுக்கு இந்த பாடல் என்னை எப்படி கவர்ந்திருக்கின்றது என்று நான் சொல்கின்ற அதே நேரத்தில், நிச்சயமாக அந்த பாடல் உங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் கவர்ந்திருக்கும். அதற்கான கருத்துக்களை நீங்களும் வானிலைக்கு எடுத்து வரலாம். வாருங்கள். இந்த வகையில் இன்றைய நிகழ்வினை

0: ஒலித்தந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கன்னிமுத்து பாப்பா. பாடலுக்கான இசை வடித்து கொடுத்திருக்கின்றார் டி வி ராஜி. 72களில் இந்த பாடல் வெளிவந்திருக்கின்றது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் நாம் அடிக்கடி கேட்ட பாடல்களில் இது ஒன்றாக அந்த நேரங்களில் இருந்திருக்கின்றது. நிச்சயமாக உங்கள் செவிகளுக்கும் இந்த பாடல் அந்த நாட்களில் ஒலித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது. அதே நேரத்தில் எஸ்பி அவர்கள் பாடுகின்ற பொழுது அங்கே இடையிடையே ஒரு ஹம்மிங் கொடுக்கின்றார்களோ, அது ஹம்மிங் என்றல்லோ அது எங்களால் கடைசி வரைக்கும் முடியாது. அது வித்தியாசமான ஒரு பாணியில் அதனை செய்கின்றார். சிரிக்கின்றாரா அல்லது ஒரு விதமாக செய்கின்றார். அது எனக்கு மிக பிடித்திருக்கின்றது. ஒரு பாடலுக்கான வரிகளை கொடுத்திருக்கின்றார் பூவை செங்குட்டுவன். இரண்டு உள்ளங்களுடைய வெளிப்பாட்டிற்கு உல்லாசமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு வரிகளாகத்தான் இந்த பாடல் இருக்கின்றது. அப்படியாக இந்த பாடல் இணைப்படுத்திருக்கின்றது கன்னிமுத்து பாப்பா திரைக்காக. சரி, வானொலிகள் இணைப்பவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் அருள்மொழி தேவன்.
0: வணக்கம். வணக்கம் ரோசாலி, சொல்லுங்க.
1: இந்த பாடல் நல்ல பாடல். இந்த பாடல் நான் அடிக்கடி கேட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளா கேட்டதில்லை. இன்றைக்கு இந்த பாடலை போட்டதுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் ரோசாலி. சந்திப்போம். வணக்கம். வணக்கம், பேசுங்கள்.
2: வணக்கம் அருள்மொழி தேவன்.
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: பாட்டுகள் சொல்றாங்க. நல்ல பாடல்கள். எஸ்பி பாட்டுன்றால் அது சொல்ல வேணும். பிறகு ஒரு அடிக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தைக்கும் ஒரு அசைப்பு
0: இருக்கிறவர்கிட்ட.
2: அப்ப உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் வீட்டுல இல்ல வெளியிலதான் நிக்கிறேன். இனி கிடைச்சா வருவேன். அந்த லைன் கிடைக்க வேணும். மற்றது கொஞ்சம் கஷ்டமான இடத்துல நிக்கிறேன் போல இருக்குது.
0: நல்லது, நல்லது, முயற்சியுங்கள்.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்விலே தொடர்ந்து ஒலிக்கின்ற பாடலை கேட்டுக்கொள்ளலாம். இந்த பாடலை அநேகமாக நானும் முதல் தடமாக கேட்டிருக்கின்றேன். நீங்கள் அப்படியே தெரியவில்லை.

0: உறவுகளை, இந்த பாடல் நான் கடந்த வாரம் ஒளிபரப்புகின்றேன் நினைக்கின்றேன். பாடலை கேட்கின்ற பொழுதுதான் நினைவு வந்திருக்கின்றது. நான் பாடலை என்னுடைய அந்த தரவுகளிலிருந்து, அதாவது லிஸ்டிலிருந்து அதை எடுக்காமல் விட்டுவிட்டேன். திடீரென்று பொழுது போடுகின்ற பொழுது புது பாடலாகும் என்று தட்டி விட்டுவிட்டேன். ஆனால் அது கடந்த வாரம் ஒளிபரப்பப்பட்ட பாடல். இருந்தாலும் இந்த பாடல் மிக அரிதாக ஒளிபரப்பாகி ஒரு பாடலாக இருக்கின்றது. வரையாத ஓவியம் என்கின்ற திரைப்படத்தில் மெலிசியாவா சிவன் ஜானகி அம்மா இணைந்து பாடியிருக்கின்றார்கள். குஸ்விசி என்கின்ற ஒருவருடைய ஒரு புது இசையமைப்பாளராக இருக்கின்றார்கள். இது ஒரு 80ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த ஒரு பாடலாக இருக்கும். சரி, அடுத்த பாடல்களுக்கிடையே ஒரு சில வார்த்தை விளம்பரங்களோடு நாங்கள் அடுத்த பாடலுக்குள் நுழைந்து கொள்ளலாம். பாருங்கள்,
1: அன்புவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உழுத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சிருக்கு. எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். தெரியாதப்பா இந்த லைசன்ஸ் புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா புது பாங்கிறது லோன் எடுத்து கொடுக்குறாங்களப்பா ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சிட்டு வர போறோம் இப்ப உங்க கதைக்கு இப்ப எல்லாம் தெரியாது
3: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் சவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: நான் ரசித்த பாடல் வானொலியில் ஒருவர் இருப்பதாக தெரிகின்றது. அவரை அழைத்துக் கொண்டு போல. வணக்கம்.
4: வணக்கம்
0: அமைத்தவன். சொல்லுங்க. தெரியல
4: நான் வந்து பாட்டு போறீங்களா
0: பாட்டையும் ரசிச்சார், உலகத்தையும் ரசிச்சார், பெண்ணையும் ரசிச்சார், காசும் கடைசியில் எல்லாம் போய் சேர்த்ததான் இந்த மனுஷன். மிச்சம் உலகத்தை ரசிச்ச மனுஷன் கண்ணதாசன். வாழ்க்கையை அனுபவித்தார் அவர் அப்படி என்று இல்ல. ஆனால் அவருடைய பாட்டுகள் எல்லாம் எதிர்மறையான இதாத்தான் இருக்கு.
4: அவருக்கு வாழ்க்கையில் நடந்ததுகளையும் தான் அவர் போட்டது. ஆனா உண்மையில அந்த இளமையில அவர் போனதும் ஒரு கஷ்டமான இதுதான். ஆனா பாட்டு அனாசன் அந்த கவிதைகளுக்கு அதுக்கு உண்மையில நாங்கள் சதை பணம் கேட்டான் பானம்.
0: தலைப்பை வித்தியாசமாக கொடுக்கின்ற பொழுது, சரி இவர் என்ன இப்படி சொல்றாரு, இந்த தலைப்பு இப்படி இருக்குது, இதுல என்ன
4: இருக்குன்னு
0: பாப்பினம் என்ன செய்தி. சில ஜெர்னலிஸ் மேட்ட செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னா தலைப்பு ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்ப அதுக்குள்ளுக்கு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இந்த யூடியூப்ல போடுறாங்களா தலைப்பு, அப்படி இல்லை. இப்ப உதாரணத்துக்கு இந்த இப்ப நம்ம கதைச்ச கணக்கு கதைச்சு கொண்டு போகலாம். இந்த பூமியில வந்து அந்த கொலை சம்பவத்துக்கு மனைவி பக்கத்துல நின்றான்னு சொல்லி போட்டு தலைப்பெல்லாம் போட்டு அந்த செய்திய போட்டு கொண்டு போகணும். அவ பக்கத்திலே இல்ல, நடந்ததுல பக்கத்திலே அவ இல்ல. அப்ப அப்படி அப்படித்தான். அப்ப அது ஒரு பொய்யான தகவல்கள் அப்படித்தான் அதை போடுறது. ஆனா நாங்கள் உண்மைய கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்க அது போற விதமா போ. இப்ப நான் இது வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் நிலையே ஒரு வித்தியாசமான முறையில சொல்றேன். நான் எனக்கு பிடிக்காது, ஆனா பிடிக்கும். அப்படி என்று பிடிக்காது என்று இல்ல, பாட்டு எல்லாமே ஒரே பிடிக்கும். ஆனா அது உங்களுக்கு இப்படி கொடுக்க கேட்க பாக்குற யோசிப்பினும் என்னடா இவர் இப்படி போடுறாரு, ஒரு வித்தியாசம் என்னன்னு தெரியாது. ஒரு திட்டம் மேல நிலை அப்படின்னு ஒருத்தர் வித்தியாசமான கோணத்துல பாப்பிடும். சரி, அடுத்த பாட்டு ஒரு நல்ல பாட்டு வேற புது பிறங்க அதுக்கடையில எஞ்சால மேரி ஆண்டனி வந்து நிக்கிறா, அவட காட்சி போட்டு பாட்டை கேட்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, கமலவை தொடர்ந்து மேரி ஆண்டன் சொல்லுங்க.
5: நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, ஆனாலும் இந்த பாட்டுகளும் அதாவது நீங்கள் இப்படித்தான் யோசிக்கணும். ஒவ்வொருத்தர் மனதிலும் ஒவ்வொரு தடவை நான் என்னுடைய மனதின்படி நீங்க அந்த பாட்டுக்கும் தலைப்புக்கும் நான் சொல்றேன். நான் இந்த பாடல்களை தேடிக்கொண்டு வருகிறதால என்ன கவிஞன் உண்டோ ரசிகன் உண்டோ காதலில விழுந்தவன் என்றோ கற்பனை செய்யாதே
0: என்றோ.
5: நாங்களும் ரசிகையாக இருக்கலாம்.
0: அந்த பாட்டில் அடுத்த வரி பிடிக்கும். அந்த பாட்டில் அடுத்த வரி நீங்க சொன்னாலும் மூன்றாவது நான் காதலனும் ஆசை இல்ல பிறவியும் இல்ல. காதல் அதுக்கு எல்லாம் மெருகுது, என்ன
5: எல்லாம் மெருகுது. காதல் என்றால் தனிய பந்தவா அந்த தனிய பூக்குறுக்கிற காதல் இல்ல. அம்மாலையும் இருக்கு, அப்பாலையும் இருக்கு, பிள்ளையிலே இருக்கு. காதல் ஒட்டு மொத்தம் அன்புதானே.
0: அது இசையிலையும் இருக்குது. அப்ப நான் முன்னுக்கு சொல்றது வந்து அந்த மூன்றாவதுல சொல்லிக் கொள்றேன். இப்ப கேட்டுக்கொண்டிருப்பா நினைக்கிறேன்.
5: கேள்விக்கு தான் இதுக்கு பதில் சொல்ல வந்தேன். மற்றது நீங்க போட்ட பாட்டு வாணிஜீரம்
0: பாடுறாங்க.
5: மலேசியா வாசம் போகும் கார்கால மேகம் ராஜா தீப் ஏதோ அப்படித்தான் வருது. இது படம் என்றால் இது இதுன்ற தலைப்பும் வித்தியாசம்
0: வரையாத
5: ஓவியம் எதிர்மறையான தலைப்பு படம்
0: பேசப்படாத
5: ஓவியம் விளையாட்டா ஓவியம் உண்டு நண்டு எடுக்கிறது.
0: பேசப்படவில்லை பாடல் வந்திருக்கு.
5: விளையாட்டு படம் ஒன்று படம் வந்து விளையாத ஓவியம்
0: நடிச்சதாக தெரியுன்றது. அந்த போஸ்டரை
5: பார்க்கின்றான்
0: அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது கமலாவை கேட்டிருந்ததற்கு பதிலாக அவரும் சொல்லியிருக்கின்றார். கமலாவை அவர்கள் புரிந்து அந்த பாடலுடைய நல்ல ரசிகனும் இல்லை, நல்ல கவிஞனும் இல்லை, காதலனும் ஆசை இல்ல, மனிதன் இல்லை, அந்த காதலுக்குள் அனைத்துமே வருகின்றது. சரி, மூன்றாவது பாட்டை கேப்போமா.
6: குலமகள்

0: பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இருளும் மொழியும் எஸ் பி அவர்கள் அங்கே வசந்த் அவர்கள் பின்னணியாக மீன் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான இசை வடிவத்தை கொடுத்திருப்பவர் எங்களுடைய கே வி மகாதேவன் அவர்கள். இந்த பாடல் உழைக்கின்ற பொழுது எனக்கு நிறைய நினைவுகள் அந்த நாள் ஞாபகங்கள் வந்து செல்வது வழக்கம். இப்பொழுது நிறைய நாட்களுக்கு பின்பதாக இந்த பாடலை கேட்டிருந்தேன். பாடல்களை தொடர்கின்ற பொழுது வந்த பாடலில் இதுவும் ஒன்று. ஏறக்குறைய நான் இருக்கின்றேன் ஒரு 15-20 வருடத்துக்கு பின்பதாக நான் கேட்டிருக்கின்றேன் இருக்கின்றேன். ஆனால் அந்த நாட்களில் அடிக்கடி கேட்ட ஒரு பாடல் மனதிலே நிறைந்து நிற்பது எஸ்பி அவர்களுடைய ஒரு மெல்லிய குரல். ஆனால் எம்எஸ்வியை விட எஸ்பி அவர்களுக்கு அதிகம் வாய்ப்பு கொடுத்தது என்று சொன்னால் கே வி மகாதேவன் அவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய பாடல்கள் கொடுத்திருக்கின்ற அடிமைப்பெண் திரைப்படமாக இருக்கட்டும், அடுத்து நிறைய பாடல்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இந்த இருளின் இந்த பாடல் கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு அழகான வரி, தனக்கு வாழ்க்கை துணிவாக வந்தவளை பற்றி பாடப்படுகின்ற வரிகள், அந்த கம்மின் குரல் அழகை கொடுக்கின்றது. ஆனால் இதில் வருகின்ற வசந்த் அவர்களுடைய கம்மிங்குரல், அந்த வசந்தா என்று பார்க்கின்ற பொழுது தமிழ் திரையுலகிலே மிக குறைவான பாடல்களை பாடியிருந்தாலும் ஒரு அழகிய பெண் குரலை கொண்டவர். ஆனால் அவருக்கு ஏதோ அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை, மிக குறைவான பாடல்களை தான் பாடியிருக்கின்றார். சரி, இந்த வகையில் வானொலிகளை வணக்கம்.
1: எனக்கு நல்ல ரொம்ப பிடிச்ச பாட்டு, நான் ரசிப்பேன் இந்த பாட்டு கேட்டு இருக்கிறேன் ராஜாட்ட. அடிக்கடி எடுத்து வீட்டிலையும் எடுத்து கேட்டுக்கொண்டு இருப்பேன். நல்ல மனதுக்கு பதிஞ்ச ஒரு பாட்டு. இந்த பாட்டுகள் வந்து இத கொஞ்சம் அப்படி அப்படி கேட்டிருப்போம் மொழியா இத மாதிரி கேட்கல. இது ஒரு அருமையான பாடல் வரிகள். உங்களுக்கு உங்கள் வாழ்த்துக்கள். நாங்கள் ரசிப்பு இருக்கிறவுடையதான் நான் கேட்க வர எந்த கருத்தார இலங்க வானொலியில இருந்தே அந்த பாட்டுகளை ரசிச்ச ஒரு ஆள் தான். அப்ப நாங்கள் இந்த பாட்டுக்காகவே காலமே பொங்கும் பொங்கல் நட கேட்க பள்ளிக்கூடமும் பள்ளிக்கூடமும் பாட்டையும் கேட்கணும் அப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த நேரம்.
0: பொங்கலுக்கு
1: துணவிய வச்சு பாடிக்க எங்களுக்கும் ஒரு கட்டணம் எங்கட மனசுல
0: தோன்றிருந்தேன்.
2: அடங்கிட்டு இருமகள் தேடி வந்தால் அடங்கி போட்டால் அதுக்கு அந்த இதுக்கு நாங்க வாழ்ந்த எல்லாம் சரி வரும்
0: என்ன
2: ஒரு பாட்டு. அந்த நேரம் காட்டு அந்த நேரமே மாணவர்கள் ஒரு பாட்டு பாட்டு பாட்டு
0: அடிக்கடி
2: அடிக்கடி
0: ஒரு நாளும் கேட்ட ஒரு பாடலாக
2: கேட்டது. கண்ணதாசன் எல்லாத்தையும் ஒளி வச்சுட்டு எல்லாத்தையும் போயிட்டாரு என்ன இல்ல இதோட இல்ல இல்ல இது ஒளி வச்சுட்டு என்ன நடந்தது வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒளி வச்சுட்டு போயிட்டாரு. நாங்க ஒரு மகள் தான் மற்ற மகள் ஒன்றும் தேட இல்ல ஒரு மகள் காலத்தை ஓட்டிக்கொண்டு
0: இருக்கிறோம். நிச்சயமாக
2: நாளைக்கு 70 வயசு ஆகுது.
0: 70 சரி, மோதிய வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றேன்.
2: அதான் 70 வயசு ஆகுது. 70 வயசுக்கும் திருமகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ரெண்டு தெய்வங்களை பேத்து தெய்வங்களும் போயிட்டுது. அதையும் அவர்கள் அது
0: வாழ்ந்து
2: பிள்ளைகள் வந்து வாழ்ந்து அதை ரெண்டு ரெண்டு பணி சீடிச்சு அக்கறை விட்டு ஓரளவுக்கு பழக்கத்தை சூசிக்கும் அதனுக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள்.
0: நல்லது நல்லது, சந்தோஷம். வாழ்த்துக்கள்.
2: நானும் நானும் மனைவி தான் இப்ப இருக்கிறோம். கேட்டு இப்ப எனக்கே ஒரு திருமகள் தேடி வந்தால் திருமகளோட இந்த இருக்க
0: சரி அந்த நிலையே வந்திருக்க பாடுங்க.
3: நல்ல பாட்டு. ஆனா இதே மாதிரி இன்னும் ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? பொட்டு வைத்த முகமோ உண்மணி சரமோ அதுலயும் இந்த பி வசந்தாதான் அவ பாடுறது கூட சேர்ந்து பாடி இருக்கிறா. தனிய பாட்டு நினைக்கிற தேசநாதர் பேசினால் அது உண்மைதான் இருக்கணும். ரெண்டு மூணு பாடல பாடி இருக்கிறா. நான் கூட இவன் அந்த கம்மி குரல் என்னன்னு சொல்றது
0: இணைக்குறதா இணைக்குறல் என்று சொல்லும்
3: பொருத்தமா இருக்கிறதால அதுகளுக்கு எடுக்கிறது
0: தெரியாது.
3: இந்த பாட்டு என்ன திருமகள் தேடி வந்தா கண்ணதாசனா பாடினவர்
0: பாடினது
3: எழுதினது எஸ்பி எழுதினது அவற்றியா இன்னொன்று
0: எனக்கு
3: தெரியாது. ஏனென்றால் கண்ணதாசன் இல்லைகளும் சொல்றவரான் தான் பார்த்த வாழ்க்கை மாதிரி வாழாதே
0: எங்க எல்லாத்தையும்

0: பாட்டுகளை போட்டுத்தான் அவைய கட்டுப்படுத்தல. இப்படியான பாட்டுகளை தான் இன்று வரை அந்த 20 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்தவை எல்லாம் கட்டுப்பட்டு போய் இருக்கிறது இப்படியான பாடல்களால. இதையும் சொல்லிக்கொண்டு
1: நாங்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவர் திருமதி

0: இந்த உலகில் ஞான சிங்கம் வந்திருக்கு, நீங்கள் சொல்லுங்க. வணக்கம். நீங்கள்
1: வணக்கம் அருண்மொழித்தேவன்.
0: சொல்லுங்க.
1: நல்ல பாட உண்டு போட்டீங்கள். எஸ்பி கூடின பாடல் பாடியது விஸ்வநாத இசையில தான்.
0: விஸ்வநாதன் பாடியிருக்கேன். அந்த ஆரம்ப காலம் என்று கொஞ்சம் இடையக பாக்கிக்க மாதவ நாட்ட பாட்டு கொஞ்சம் இட காலத்துக்கு கணக்க வந்திருக்குது. அடுத்தடுத்து நிறைய பாட்டு பாட்டு தொகை வரல தான் பின்னணி காலத்துல. அப்புறம் அந்த மகாதேவன் அவருடைய இசை வடிவங்கள் குறைஞ்ச விட வயசு போயிட்டுதான் அவர் இசையை கொஞ்சம் விட்டு வலிக்கிட்டு போய் அப்புறம் இருந்தால இசைதான் கூட இசை போயிட்டு அவர் மூத்தவர் தானே. எம்எஸ்வி விட அவர் மூத்தவர்.
1: கூடுதலாக
0: அந்த நேரங்களில் வந்து எப்படின்னா அத்தனை படங்களும் மகாதேவன் தான். அது பக்தி படங்களுக்கு அவரை விட்டு அது யாரும் செய்ய
1: முடியாது.
0: மகாதேவனுடைய இசை பக்தி படங்களுக்கு தனி வித்தியாசமான இசைகள் கொடுக்கப்படும்.
1: மாதவன் இசையில வந்து ஒரு இதன்று தபையில ஆடி கூட
0: தபையில
1: அப்படி சமைச்ச ஒரு நல்ல பாளர். அவற்ற கையில் தூங்கிக்க இவர் விஸ்வநாதன் தான் ஓங்கி கொண்டு போனார்,
0: கொண்டு வந்தவர் நிச்சயமாக.
1: ஆனா மகாதேவன் இட்ட வரைக்கும் பாடவே இல்லை. விஸ்வநாதன் பாடி இருக்கிறாரு, சங்கர் கணேஷ் பாடி இருக்கணும்,
0: எல்லாரும் பாடி இருக்கணும். கூடுதலாக அவருடைய குரல் தான்
1: என்ன பாடல் அடுத்தது
0: சொன்ன வரப்போகுது. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. புரிந்து கொண்டிருப்பது சியாற்றி தமிழியம் ரசித்த பாடல். வகையில் இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்ய நான் தரும் பாடல்

0: எத்தனை பேருக்கு நினைவு இருக்கின்றது தெரியவில்லை. எஸ்பி அவர்கள் அழகாக பாடிய பாடல். கங்கை மர்மனின் இசையில் பாடலை எழுதியவர் பாலசுப்ரமணியம் என்பவர். ஆனால் இவர் அல்ல, இன்னும் ஒரு பாலசுப்ரமணியம். இசை வடிவம் கொடுத்திருப்பவர் கங்கை அமரன் அவர்கள். பெண் குரலாக பின்னணியில் பூரணி கொடுத்திருக்கின்றார், அதாவது ஹம்மிங் குரல். இந்த பாடல் நான் ஏற்கனவே 1982 வெளிவந்திருக்க வேண்டும். கூடுதலாக நாங்கள் இசைத்தட்டுக்கள் அல்லது உருவட்டுக்களில் கேட்ட பாடல் இது. கனவுகள் கற்பனைகள் திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படங்கள் அதிகம் பேசப்படவில்லை என்று நினைக்கின்றேன். பெரிய அளவிலே எனக்கு அந்த திரைப்படம் பார்த்ததாக நினைவில்லை. ஆனால் இந்த பாடல் அடிக்கடி கேட்டங்களில் இருக்கின்றது. அழகான அமைதியான எஸ்பி அவர்களுடைய குரல் எங்கள் மனதை ஊடுருத்து செல்கின்றது. தன்னுடைய கடந்த கால நினைவுகளை சொல்கின்ற ஒரு நாயகன் மன வழிபாட்டினை தருகின்றது இந்த பாடலுடைய வரிகள். சரி, வானிலை நினைப்பவர் வணக்கம். வணக்கம்.
1: முதல் நீங்க போட்ட பாட்டுகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் மறந்த மாதிரி போயிடுச்சு. நல்ல பாட்டு, நாலு பாட்டு, நல்ல பாட்டு. நன்றி.
2: நன்றி. வாழ்த்துக்கள். சந்திப்போம். வாழ்த்துக்கள்.

0: நல்லவர்களை தொடங்குகிறேன். நான் ரசித்த பாடலை நிறைய கொண்டு வருகின்றேன். நிச்சயமாக இன்றைய இந்த நான்கு பாடல்களும் உங்களையும் கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த வாரம் நான் ரசித்த பாடலோடு உங்களை சந்தித்துக் கொள்ளலாம். ஆனால் அடுத்த வாரம் என்பது நான் வானிலைக்கு வருவது ஒரு சிறிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இங்கே காவல்துறையின் துப்பாக்கிச்சூட்டிலே அந்த அந்த சகோதரனுக்காக நீதி கேட்டு ஒரு மகஜர் கொடுக்கும் நிகழ்வுன்ற அதை சொல்ல முடியாது. ஒரு பேரணி அல்லது ஒரு ஒன்று கூடல் ஒன்று செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அநேகமாக அடுத்த புதன்தான் அது நடைபெறும் என்றது தற்சமயத்தில் இருக்கின்றதற்கான முடிவுக்காக காத்திருக்கின்றோம். அது சரிவரும் இடத்தில் புதன்தான் என்று சொன்னால் உங்களை வானிலையில் சந்திக்க முடியாது. அங்கே அந்த இடத்துக்கு கட்டாயம் செல்ல வேண்டும். அதை இப்பொழுதே சொல்லி தெரிவித்துக்
1: கொள்கிறேன்.
0: சரி, தொடர்ந்து நாங்கள் மணிக்கொரு தடவை செய்தி திறப்பு, அதனைத் தொடர்ந்து கதம்பத்தோடு சந்தித்துக் கொள்ளலாம்.

0: குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை.
1: நேரம் 4 மணி.

செம்மணியாகவே இதுவரையில் 270 அன்புக்கூட தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அன்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையிலும் 267 அன்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் யாழில் இருந்து கிடைக்கும் செய்தி ஒன்று தெரிவித்திருக்கின்றது. முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பழைய பாலத்தின் ஒரு பகுதியாவது தமிழின அழைப்பின் நினைவு சின்னமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசர் ரவிகரன் வலியுறுத்தியிருக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய இடம்பெற்ற நிலையிலேயே குறித்த விடயத்தினை அவர் தெரிவித்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இக்கடுவை மீன்பிடித்துறை முகத்தில் இருந்து மீன் நடவடிக்கைகளுக்காக படகொன்றில் மீனவ குழுவொன்றுடன் கடலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இக்கடுவை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இக்கடுவை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 6 பேரை கொண்ட மீனவ குழு ஒன்று நேற்று செவ்வாய்க்கிழமை மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக படகொன்றில் சென்றுள்ளது என்றும் இந்த நிலையில் குறித்த குழுவில் இருந்த மீனவர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த படகின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மலையகத்தின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சொகுசு விடுதியான 98 ஏக்கர் ரிசார்ட் இஸ்பாபா நிறுவனத்தினை விரிவாக்குவதற்காக இலங்கை முதலீட்டு சபை மற்றும் விலவில குரூப் ஆகியவற்றிற்கு இடையே 5.3 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான முதலீட்டு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. இது இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு ஒரு பேரூக்கத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான அமைச்சர் ஆலோசனைக் குழு கூட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தலைமையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் காவல்துறை அதிபர் கலந்து கொண்டதுடன் காவல்துறை சேவையுடன் தொடர்புடைய பல்வேறு முக்கிய உரையாடல்கள் குறித்து விரைவாக ஆராயப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தம்முல்லை குருநாகல் பிரதான வீதியில் கலைவில்லக்கன நத பகுதியில் இன்று புதன்கிழமை பிற்பகலில் 2:20 அளவில் இடம்பெற்ற பயங்கர வீதி விபத்தில் சொகுசு பேருந்தில் பயணித்து பலர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கின்றது. முன்னால் சென்ற மற்றொரு வாகனத்தை மோதிச் செல்வதற்காக எதிரே வந்த பார உறுதி ஒன்றுடன் மோதுவதை தவிர்ப்பதற்காக பேருந்து சாரதி பேருந்தினை இடதுபுறமாக திருப்பியுள்ளதாகவும் இதன் பொழுது வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு பார ஊர்தியுடன் பேருந்து பலமாக மோதி விபத்துக்கு உள்ளாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது. பேராதனை குரகிரதனிய பகுதியில் காவல்துறையினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் பொழுது 6 கிலோவிற்கும் அதிகமான எடையுடைய கஞ்சா போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பேராதனை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கிரதனிய பகுதியில் நேற்றைய நாளில் காலை பேராதனை காவல்துறை உத்தியோகத்தர்கள் குழுவினால் விசேட சோதனை முன்னெடுக்கப்பட்டது என்றும் இதன் பொழுது இந்த தொகையை கஞ்சா பிடிப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிரணையில் உள்ள அரசு வங்கி ஏடிஎம் இயந்திரத்தினை இழப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட 100 கோடி ரூபாய்க்கும் அதிக பணம் அடங்கிய பணப்பெயர் ஒன்றினை நபர் ஒருவர் கொள்ளையடித்து தப்பியொழியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று பிற்பகல் 3 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கின்றது. வங்கியின் பாதுகாப்பு மற்றும் பணப்பரிமாற்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் இந்த திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. திரைசேரியின் வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்கர் ராஜபக்சே மரணம் சந்தேகத்துக்கிடமான இருந்த நிலையில் அது அவரை ஏற்படுத்திக் கொண்ட மரணம் என முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நீதித்துறை மருத்துவ அதிகாரி குழுமின் தலைவரும் சிறப்பு நீதித்துறை மருத்துவருமான இளங்கரத்ன பான்ட்ரா குளியப்பட்டிய நீதிபதி மிகில் சிரந்தன சரத் சிங்கில் இன்று சாட்சியம் அளித்துள்ளதாகவும் தெரியப்படுகின்றது.
யாழ்ப்பாணத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நெடுந்தீவுக்கு சென்று திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நெடுந்தீவில் முன்னெடுக்கப்படும் இந்திய உதவியுடனான சூரியசக்தி மின் நிலையத்தினை நேரில் சென்று பார்வையிட்ட இந்திய உயர்ஸ்தானிகர் அங்கு இடம்பெறும் தற்பொழுதைய செயற்பாடுகள் குறித்து அங்கிருந்த அதிகாரிகளுடன் விரிவாக கேட்டறிந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சவகச்சேரியில் நடைபெற்ற இசை நிகழ்வு ஒன்றில் பாடப்பட்ட பாடல் மற்றும் அதனுடன் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட சொல்லிசை காணொலி தொடர்பாக ஒரு இளைஞன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது பல்வேறு விவாதங்களை உருவாக்கியுள்ளதாக யாழ் தகவல் ஒன்று. வவுனியா கனகராயங்குளம் பெரியகுளம் பகுதியில் 80 பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் முன்னாள் யாழ் மாவட்ட அரசு அதிபர் இமேஜா சுமாரின் புதல்வன் உட்பட இரு இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார்கள். 80 வீதியின் கனகராயங்குளம் பெரியகுளம் பகுதிக்கு அருகில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் ஆனால் தற்போது இதற்கான செய்திகள் வெளிவந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் புதிய கடுமையான குடியுறவு சட்ட விதிகளின் காரணமாக இலங்கை குடும்பம் ஒன்று நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கடுமையான நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானியாவில் புலம்பெயர் பராமரிப்பு பணியாளர்களாக பணிபுரிபவர்களின் சார்ந்திருப்பவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற அந்த நாட்டு உள்துறை அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இங்கு குறிப்பிடத்தக்கது, ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் குறைந்தது 60 நாடுகளின் தயாரிப்புகள் மீது 10% அல்லது அதற்கும் அதிகமான சுங்க வரிகளை விதிக்க பரிந்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்டாய உழைப்பு இறக்குமதி தடையினை அமல்படுத்த தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இலங்கை, கனடா, மெக்சிகோ, தாய்வான், ஐக்கிய ராஜ்யம் மற்றும் சில பிற நாடுகளில் 10% கூடுதல் வரியினை செலுத்த நேரிடும் என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார். வெளியிட்ட அறிக்கையில் இதை பற்றி தெரிவித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்த நிலை வளர்ந்த போதிலும் சமீபத்தில் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலும் அதற்கு பதிலடியாக குவைத் மீது ஈரான் நடத்திய தாக்குதலும் ஹோர்முஸ் கடல் வழிப்பாதையை மீண்டும் பதற்றமடைய செய்திருக்கின்றன என்றும், இதற்கிடையே அமெரிக்க ராணுவம் கடந்த 3 வாரங்களில் 70 வணிக கப்பல்களை பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணை வழியை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடக தரப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்த நிலை வந்த பொழுதிலும் சமீபத்தில் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலும் ஹோர்முஸ் கடல் வழிப்பாதையை மீண்டும் பதற்றமடைய செய்துள்ளதாகவும், இந்த தகவல் 2 தடவையாக வந்திருக்கின்றது. சரியான சென்னையில் கோயம்பேடு நட்சத்திர கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட திடீர் மோதலில் 7 பெண்கள் மீது காரை ஏற்றி படுகொலை செய்த சம்பவத்தில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு 14 வயதான சிறுமியும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 2 உயர்ந்துள்ளமையும் சென்னையில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் கடந்த சில நாட்களாக எரிபொருள் விலைகள் கணிசமாக குறைந்து வருகின்றன என தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக டீசல் விலை லிட்டருக்கு 8 சென்ட் குறைந்துள்ளதாகவும், அதே சமயம் விநியோகஸ்தர்கள், எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் விடுதித்துறை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பல்வேறு சலுகைகளை அறிவித்து வருவதாகவும் அறிய முடிகின்றது. புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தை சேர்ந்த அரசு கிரீட் நகைகளை கொள்ளைச் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள 4 சந்தேக நபர்களும் இவ்வாறு விசாரணையை நீதிபதியினால் தனித்தனியாக விசாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 7 மாதங்களாக நீடித்து வரும் விசாரணையில் பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த விசாரணை வழக்கில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவதாக பாரிஸ் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன.

நலவாயத்தோடு மணிக்கூர தலைவர் செய்த தலைப்புகள் உங்களுக்கு வருகின்றன. தொடரும் நிகழ்ச்சியாக வானொலியில் கதம்பம் பெற காத்திருக்கின்றது. அதற்கிடையில் ஒரு சில வர்த்தக விளம்பரங்கள் மீண்டும் சந்திப்போம்.

0: புதிய வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance ஐந்துக்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098 கொனிட்ஸ் சுவிஸ் கொனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
2: ബാങ്കുകാർക്ക് വന്ന് 15 വർഷമാ പോയിട്ട് ഒരു ഒഴുങ്ങാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിട്ടു
3: എന്നി സുമാരും ശരിയാവരപ്പോ
0: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் சவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள சமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பாரிஸ்ல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது, கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் குரேஷன் விழா முகவரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0040. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாகுனவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 0783-20-49-85 அல்லது 0787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
6: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லார்ட் சப்பலில் King's Travels.
0: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு, வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
8: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 0662-62-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
9: நேரம் 4:20. மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. கதம்பம் டிஆர்டியின் தமிழியின் நிகழ்ச்சியில் வரிசையில் இந்த கதம்ப நிகழ்ச்சியில் எங்களுடைய தாயத்தில் இருக்கின்ற ஊர்களின் பெயர்களை கண்டுபிடிப்பதாகவும், அதே நேரத்தில் நம் தாய்மொழியாம் தமிழில் இருக்கின்ற பண்டைய சொற்கள், அதாவது இன்றைய நாட்களில் பேச்சு வழக்கிலோ அல்லது எழுத்து வழக்கிலோ இருந்து அச்சுப்பதற்கின்ற அந்த சொற்களை கண்டுபிடிப்பதாகும் இந்த நிகழ்வு. உங்களால் ஒரு வரப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வினை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கரம் பற்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வினை ஆரம்பித்து வைக்க முதலில் நான் தருகின்ற ஒரு ஊரொன்று. இது எட்டு எழுத்துக்களில் வரும் இந்த ஊர் ஒரு எங்களுடைய வடக்கை பொறுத்த மட்டில் ஒரு நீர்ப்பாசனத்திற்கு மிக மிக ஒரு முக்கியமான பங்கினை வகித்துக் கொண்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கை பொறுத்த மட்டில் எங்களுடைய நீர்ப்பாசனத்துக்காக இந்த ஊர் ஒரு பெரும் பங்கு வகித்துக் கொண்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. எட்டு எழுத்துக்களில் வருகின்றது. இதனுடைய ஆரம்ப உச்சரிப்பை பார்க்கின்ற பொழுது கூடுதலாக நம்ம அவர்களில் இந்த பெயர் அந்த நாட்களில் இருந்திருக்கின்றது. ஆனால் எப்பொழுது ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பெயரோடு, அதாவது அந்த பெயர் முழுமையாக வரவிட்டாலும் ஓரளவுக்கு வருகின்றது. இந்த பெயரோடு இருந்தவர்கள் இப்பொழுதுதான் கூடுதலாக இறையடைக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள் பலர். நிச்சயமாக கண்டுபிடித்தல் நீங்கள் கண்டுபிடிக்க. அடுத்து பண்டைய தமிழ்ச்சொல் என்று பார்க்கின்ற பொழுது விண்டு பதம் வீணா மூன்று சொல்லி இன்னென்ன டூன பானா தானா இன்னா விண்டு பதம் என்றால் என்ன? இது ஒரு இயற்கையின் கொடையாக இருக்கின்றது. நான் எங்கு சென்றாலும் இதை கண்டுகொள்ளலாம். விண்டு பதம் இது ஒரு இயற்கையின் கொடையாக இருக்கின்றது. நாம் எங்கு சென்றாலும் இதை கண்டுகொள்ளலாம், மறைக்கவே முடியாது. மீண்டும் இந்த கேள்விகளை தந்து கொள்கின்றேன். பெயரானது எட்டு எழுத்துக்களில் வருகின்றது இந்த ஊருக்கான எழுத்து. இந்த ஊர் எங்களை பொறுத்த மட்டில் வடக்கின் பசுமைக்கு ஒரு முக்கிய உறுதுணையாக இருக்கும் ஒரு ஊரின் பெயர். இந்த ஊரினுடைய ஊரை நாங்கள் சொல்லிக் கொள்ளேக்க முன் உச்சரிப்பை பார்க்கின்ற பொழுது இன்னவர்களில், அதாவது தற்பொழுது பெயர்கள் இந்த பெயர்கள் வைப்பது மிக மிக குறைவு. ஒரு 40-50 வருடத்துக்கு முந்தியவர்கள் நிறைய பேருக்கு இந்த இப்படியான பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான ஒரு பெயரை அழைத்து இந்த ஊரின் பெயர் வருகின்றது. அடுத்ததாக பண்டைய தமிழ் சொல் என்று கட்டணும். இந்த ஊருக்கான எழுத்து வந்து எட்டு எழுத்து. அடுத்ததாக பண்டைய தமிழ் சொல் என்று சொல்கின்ற பொழுது விண்டு பதம் என்று சொல்லியிருந்தேன். இந்த விண்டு பதம் என்றால் என்ன? விண்டு பதம் என்பது நாம் இயற்கையின் குடையாக பார்க்கின்றோம். ஆனால் அவருக்கும் கோபம் வந்தால் பெரிய பிரச்சனைகள்லாம் அப்பப்போ நடக்குது. பாபம் இந்த நேரத்தில் மேரி ஆண்டன் வருகை தந்திருக்கின்றார்கள். சொல்லுங்க. வணக்கம்.
10: ஊர் வந்து எங்க இருக்கு? யாழ்ப்பாணமோ இல்லாட்டி
9: வடமாகாணமோ? வடக்குக்கான் வருகுது. நான் அதை குறிப்பாக அதனுடைய பக்கத்து ஊர்களை சொல்லலை என்று சொன்னால் இது எங்களுக்கு ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஊர். எல்லா ஊரும் தான் முக்கியம். ஆனால் அதில் இது எங்களுக்கான நீர்ப்பாசனத்தை கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றது. கண்டுபிடிக்கலாம்.
10: ஊர்ல இருந்து நீர்ப்பாசனம் செய்யணும்.
9: ஆமாம், இந்த ஊரில் இருந்து ஒரு விஷயம் இருக்குது, அங்கிருந்து நீர்ப்பாசனம் பெறும்.
10: மற்றது ஆகாயம். நீங்க சொன்ன விண்டு பதம்
9: ஆகாயமா? ஆகாயம் பூமி அப்படின்ற பாப்பம் என்னென்ன விளையாட வரையிற உண்டு. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். ஊரை கண்டுபிடிக்க வாழ்த்துக்கள்.

0: நேரம் 4:25 நிமிடங்கள். டிஆர்டி தமிழில் எடுத்துக் கொண்டிருப்பது கதம்பம். கதம்ப நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு விலை தருவதற்கு தொடர்ந்து ஜெனி வருகை தந்திருக்கிறீர்கள். வணக்கம், சொல்லுங்க.
1: முந்தி இருந்ததான் இப்ப அழிஞ்சு போகுது.
2: இப்ப இல்லத்தானே முத்தையான்றது. இப்ப இல்ல, முத்தையான்ற பேர் இல்ல.
1: சுருக்கி ஸ்டைலாவே விடதாகவே
2: முத்து
1: முத்து இல்ல, முத்து கொஞ்சம் பழசுதானே. இது முட்டையா?
2: அப்ப அது இல்லையா? முத்தையங்கிட்ட பிள்ளையா?
1: இல்ல, அதப்பும் இல்ல சொல்றேன். முத்தையான பேரெல்லாம் அழகு
2: போகப்பட்டிருக்கிறது.
1: நன்றி. சரி, அந்த தரவுகளை நடந்தவன் ஜெனி வந்திருக்கின்றார்கள், ஆண்டன் வந்திருக்கின்றார்கள். அதில் ஜெனி சொல்லி சென்றிருக்கின்றார் முத்தையன் கட்டு என்றும், அதே நேரத்தில் அந்த மற்றதுக்கு ஆகாயம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் முத்தையன் கட்டு என்ன செய்கின்றது? முத்தையன் கட்டா எத்தனை கட்டுகள் இருக்குது? பார்ப்போம் மற்றவர் என்ன சொல்லுங்கள். வணக்கம்.
3: வணக்கம்
1: நர்மித்ரன். சொல்லுங்க.
3: முதல் நீங்க ரெண்டாவது என்ன ஊரு, என்ன எங்க சொன்னீங்க ஊரு சொல்லி, எந்த பகுதி?
1: நான் எந்த பகுதி என்று சொல்லவில்லை.
3: யாழ்ப்பாணம் சொன்னீங்க.
1: வடக்குக்கு ஒரு நீர்ப்பாசனத்துக்கு முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஊருண்ட ஒரு முன் உச்சரிப்பை பார்க்க எங்களுடைய ஆக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பெயர் இருந்தது. அந்த பேருடைய ஒரு ஆரம்பத்தோட தான் வருதுதான். இப்போ இந்த அந்த பேர் வந்து கூடுதலாக வைக்கப்படுவது இல்லை. அந்த பெயர் அழிஞ்சு போகுது. கூடுதலாக
3: முதல் தரவுக்கு நான் ஆகாயம் சொல்றேன். இயற்கையோடது ஆகாயம் மற்றது நீர்ப்பாசனம் செய்வ விட வந்துட்டுதான். நான் என்னதான் இதுதான் கேட்டு இதுலதான் எடுக்க வேணும். அதான் இந்த போன்லயே கேட்டு போன்லயே செய்யறது பார்க்க உங்களை நின்றுட்டுது. அது சொல்லியக்க நின்றுட்டுது. வந்துட்டுதா
1: விட இல்ல இல்ல
3: வடமாகாணத்துக்கான
1: ஒரு நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற ஒரு ஊரு.
3: தொடர்ந்து
1: சியாமலா மேடம் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க.
4: வணக்கம்.
1: வணக்கம் வாங்கோ.
4: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். இதுவரையில இருக்குன்னு நீங்க வரீங்க.
4: உடம்பு
1: களைப்பாகும்.
4: நாங்க ஊர்ல இருக்கல ஒரு கடை முத்தி அம்மான் கடை என்று சொல்றது. அந்த கடை இன்னும் இந்த அந்த பேர்ல இருக்குது.
1: அதே
4: பேர்ல வச்சிருக்கேன். அந்த பேரையும் சொல்லி வேற பேரும்
1: சொல்லினும்
4: இருக்கலாம். நன்றி
1: வாழ்த்துக்கள். சரி, அவர் சியாமாவை தொடர்ந்து காத்திருப்பவர். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்கள். மேரி என்றன் சொல்லுங்க.
2: இப்ப நீங்க சொல்றீங்க முத்தியாண்ட பேர்
1: இல்லையாண்டு சொல்லல, குரங்கு அப்படி அலைஞ்சு போகுது.
2: இருக்கும் முத்தையா மறைய சில பேருகள் நான் அண்டைக்கு எனக்கு தெரியாத ஒன்றுகள் சரியா அண்டைக்கு ஏதோ இப்படித்தான் ஏதோ ஒன்ற பாக்க இந்த நடிகர் காத்தி இருக்கிறாரட்டும், காத்தின்ற மகனா இருக்க பேர் கந்தன். நாங்கள் எல்லாம் சொந்த தமிழ் பேரையே நேஷனாலிட்டி எடுத்த உடனே மாத்தி போடுற காலம் இது.
1: இப்ப கூடுதலாக சரி, இப்ப கதைக்கிற நேரங்களில் நீங்க சொன்னபடியா குறிப்பிட சொல்லப்பட்டுள்ள இப்ப இன்றைக்கு தமிழகத்தை இந்தியா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறார்கள் பிறக்கிற பிள்ளைகளுக்கு வைக்கின்ற பேரை பாத்தீங்கன்னு பார்த்தால் அங்க பழமையான பேர்கள் தான் கூடுதலாக வைப்படுகின்றது, வழக்கமா இருக்கிறது. அது அவர்களோட மரபு ரீதியா அப்படி செய்து கொண்டு வருகிறோம். அப்படி இப்படி இது குடும்ப ரீதி பழைய பண்டைய பெயர்கள் அப்படித்தான் வச்சு கொண்டிருக்கணும் கூடுதலாக, இல்லாட்டி எங்கட விடுதலை புலிகள் பக்கத்து பெயர்களையும் வைக்கணும். அப்ப அது அப்படி போய் கொண்டிருக்கு நிச்சயமா. பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அவரை தொடர்ந்து வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். முத்தியன் கட்டு
3: முத்தையான் அந்த அப்படி பேர் வைக்கல, அதேன் முகத்திலே ஒரு சாந்தம் இருக்காது. இப்ப சாந்தம் இல்ல முகங்கள்ல. அந்த பேர் கேட்ட அந்த என் கணக்க வேண்டாம், உங்களோட சித்தப்பாவுக்கே முத்தையா தான் பேர். அவற்ற முகத்தை பார்த்தாலே ஞாபகம் அப்படி சந்தன போட்டும் அவரையும் பார்த்து அன்றைக்கு அவர் சந்திக்க முடியாம போனது கொஞ்சம் கவலை தான். நான் அவ கேட்டேன் சாந்தி என்ன எங்களுக்கு நீ கூப்பிட்டு இருக்கலாம் தான், அவசரப்பட்டோன்னுண்டா அவ போறதுக்கு சொல்லி
1: சொன்னான். சரி, இப்பொழுது கேட்ட கேள்விக்கு அந்த அடையாளம் சொல்லப்பட்டிருக்கின்றது முத்தையன் கட்டு. முத்தையன் கட்டை பொறுத்த மட்டும் ஒரு நீர்ப்பாசனத்துக்கு முக்கியமான இடமாக இருக்கின்றது முத்தையன் கட்டு. முத்தையன் கட்டோடு சேர்ந்து அந்த குளம் ஒரு பெரும் நீர்வளத்தினை வடக்குக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் அங்கே பெருமளவான குளங்கள் இருக்கின்றது, அதில் முத்தையன் கட்டு ஒரு பெரும் போகாததுக்காக இருக்கட்டும் இல்லை தசரா போகிறதுக்காக இருக்கட்டும் நிறையவே நீரை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்கான பணிகள் அந்த கட்டினுடைய உயரங்கள் இன்னும் உயர்த்தப்பட வேண்டும், அதனுடைய தாழ்ப்பம் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். செய்கின்ற இடத்தில் நீரை இன்னும் கூடுதலாக சேமித்து வைக்கலாம். அதனால் அடுத்து அந்த டித்வா அந்த புயலின் பொழுது கூட குளம் உடைக்கப்பட்டு நிறைய தண்ணி வழியில் போயிருந்தது குறிப்பிடத்தக்கது. திருத்தங்கள் செய்ய வேண்டும். அடுத்தது ஆகாயம் என்பதும் சரியான விடை. விண்டு பதம் என்றால் ஆகாயம். சரி, இதே நேரத்தில் எங்களோட அன்பு விபிஎன் அனுப்பி வச்சிருக்கிறார் கேள்வி, ரெண்டு கேள்வி அனுப்பியிருக்கிறார், பார்ப்போம். பெண் நகம் என்றால் என்ன? பானா மூர்சுலி என்னன்னா மூர்சுலி நானா கானா இம்மன்னா. சின்ன சந்தேகமா இருக்குது, பெண்ணகமா அல்லது பெண்ணாகமா, அதுக்குத்தான் அந்த நானாக்கு நானா வந்துட்டு தெரியல. அது ஒரு ஊர்வனவின் பெயராக இருக்கின்றது. பெண்ணகம் என்றால் என்ன? சரி, அடுத்த ஊரை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது ஒரு சின்ன டப்பென்று சொல்லக்கூடிய ஊர் தான். வடக்கில் இருக்கின்ற ஒரு ஊர், வடக்கென்று சொல்லுகின்ற ஒரு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு ஊராக இருக்கின்றது. எழுத்து வந்து நாலு எழுத்தில் வருகிறது, நாலு எழுத்தில் வருகிறது. இதனுடைய முற்பகுதியை ஒரு மரம் என்றும் ஒரு மிருகத்தை குறிக்கும் என்றும் பிற்பகுதி வடுகட்ட உதவும் என்றும் சொல்லியிருக்கின்றார். சுருக்கமாக சொல்லியிருக்கார். ரெண்டு தரவு தரப்பட்டிருக்கின்றது. இதன் முற்பகுதி ஒரு மரம் என்றும் அதே நேரத்தில் அந்த முற்பகுதி ஒரு மிருகத்தை குறிக்கும் என்றும் பிற்பகுதியானது வீடு கட்ட உதவும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஊரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்து பெண்ணகம் என்றால் என்ன? அதே நேரத்தில் இந்த ஊர் நான்கலத்தில் வருகின்றது. நான்கலத்துக்கு அவர் தந்திருக்கும் தரவல் ஒன்று முற்பகுதியான ஒரு மரம் என்றும் ஒரு மிருகத்தை குறிக்கும் என்றும், அதாவது முற்பகுதிக்கு இரண்டு தரவு தருகின்றார். ஒரு மரத்தை குறிக்கும், அதே நேரத்தில் ஒரு மிருகத்தை குறிக்கும், பிற்பகுதியானது வீடு கட்ட உதவும் என்று சொல்கின்றார். இதுக்கான விடையுடைய மாங்கோ அடுத்தது நானே ஒன்றை தந்து கொள்ளலாம். சரி, அவர் ஊர் தந்திருக்கிறபடியே அவர் பண்டைய தமிழ் சொல்லை தந்து கொள்கின்றேன்.

0: பண்டைய தமிழ் சொல் என்று பார்க்கின்ற போது நெய்யல் என்கின்றது. நெய்யன்னா அதாவது இந்த நெய்யன்னான் இப்ப நானுக்கு வருகின்ற நானா இருக்குல்ல, நானா நான் நீ நான் இந்த நானால வர நெய்யன்னா யானா இல்லைன்னா. இந்த நெயல் என்றால் என்ன? மனிதனுடைய வாழ்க்கையில் இது ஒன்பரம், அதுவும் வரத்தான் வேண்டும். வந்தால்தான் வாழ்க்கையில் அடுத்த படிக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது நிறைய அவசியங்களை புரிந்து கொள்ளலாம். அதுதான் இந்த நெயல். இந்த கேள்விகளோடு வாங்கோ விலைக்கு இப்ப மேலேன் வந்திருக்கிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம். இப்ப நீங்க பன்னகமும் பன்னகமும் நோயா நெய்யல் அம்ம நோயாண்டும் வருது. நைதல் இருக்கு, அதுவும் மெலியறதா பெருந்துறது கெடுகிறது. நைதல் இது நையல் யானா என்ன நடுவில்
0: நன்றி. வாழ்த்துக்கள். நேரம் 4:41. கொண்டிருப்பது கதம்பம். கதம்ப நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட மூன்று கேள்விகள், மூன்று கேள்விகளில் ஒன்று இரண்டு கேள்விகள் எங்களுடைய விபிஆர் தந்திருக்கிறார். அதில் ஒன்று பன்னகம் பாலம் மூன்று சொல்லி என்னன்னா நானா, மூன்று சொல்லி நானா காணம் என்ன, பன்னகம் என்றால் என்ன, அது ஒரு உயிரினம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மீடியவர்கள் பாம்பு என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். இப்போ ஜெனிவாரா சொல்லுங்க.
2: வணக்கம். நானும் பன்னகம் என்றா பாம்பண்டும். அடுத்தது ஊர் வந்து மாதகல் என்று கூறி பார்க்கிறேன். மாமரமாயும் இருக்குது, மாமிருகமாயும் இருக்குது. அடுத்தது நையல் என்றா அம்ம நோயையும் கூறி பார்க்கின்றேன். கல் இருக்குது, மாதகல்ல கல் இருக்குது, வீடு கட்டுறது உதவும். என்னத்து கண்டதும் கட்டிடம் கட்டுறது கல் உதவும். நன்றி.
0: வாழ்த்துக்கள். அவர் ஜெனியை தொடர்ந்து வருகின்றவர். வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கத்துடன் மனோஜி சுப்பிரமணியம். வாழ்த்துக்களை குறித்தொண்டு மாதகல் என்று எடுத்தேன்.
0: நீங்களும் மாதகல்
3: எடுத்தேன்.
0: நீங்கள் மாதகல் ஆக்கும்.
3: நான் மாதகல்.
0: நீங்கள் மாதகல் தானா?
3: நாங்க வந்து இல்லை, இங்க ஆனப்பட நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். நேரம் 4:43. ஒழித்து கொண்டிருப்பது டிஆர்டி தமிழில் கதம்பம். கதம்பத்தில் விபிஎன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பன்னகம் என்று சொன்னால் ஒரு உயிரினம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஊரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஊரின் பெயரானது நான்கலத்தில் வருகின்றது. அதற்கு ஆரம்ப உச்சரிப்பு என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மரத்தின் பெயரையும் சொல்கின்றார். அதே நேரத்தில் ஒரு விலங்கின் பெயரையும் சொல்லியிருப்பதாக நினைவிருக்கிறது. மிருகத்தின் பெயர் என்று சொல்கின்றார். அடுத்து பின்பகுதியானது வீடு கட்ட உதவும் என்று சொல்லியிருக்கின்றார்.

0: இதில் பிபியானா கேட்ட கிளைக்கான அந்த ஊரும் வடமாகாணத்தில் தான் இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிற அங்கால கிழக்கு அப்படி இப்படியெல்லாம் கணவரம் பார்த்தாலும் வடக்கில் தான் இருக்கின்றது. ஆனால் நான்கழுத்து ஊர் மிக சுலபமாக கண்டுபிடிக்கலாம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க.
1: விரல் தச்சுதான் கோட் போட வேணும். அப்ப களி போட்டு எடுக்கிறேன். நான் மாதவரன் சொல்றேன். நட்டாசாடி இல்லையா?
0: ஓகே ஓகே ஓகே
1: ஓகே ஓகே.
0: நன்றி. சரி, ஜெனி வந்திருக்கீங்களா? சொல்லுங்க.
2: வணக்கம். பிபி என்ன மூன்று சுழி என்ன தந்தவர ரெண்டு சுழிவா?
0: மூன்று சுழி என்னன்னா மூன்று சுழி நானா?
2: அப்படின்னா பாம்புக்கு வராது. ரெண்டு சுழி என்னன்னா வந்து பன்னகம் அல்லதுண்டா தான் பாம்புக்கு வரும். அப்படின்னா மீண்டும் முனைகிறேன். ரெண்டு சுழி என்னன்னா ரெண்டு சுழி நான் போட்டாதான் ரெண்டு சுழி நான் அப்படாதான் பன்னகம் என்றா பாம்பு. பன்னகம் என்றாலும் பாம்பா இருக்கலாம். நான் மூன்று சுழியில
0: இந்த நேரத்தில் சியாமலா வாரங்கள் சொல்லுங்க.
3: வணக்கம்.

0: எதுக்கு?
1: நையலுக்கு.
0: நையலுக்கு. நைய புடைக்கிறது ஒன்று தெரியுமா?
1: அது தெரியும் உங்களுக்கு. அப்படித்தான் புடைக்க வேணும்.
0: நீங்க தான் செய்யறீங்க. நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம். தேடிட்டேன்.
0: என்னத்தை
2: தேடினேன்? வந்தது.
0: தேடினேன் வந்தது. எதை சொல்றீங்க? துளைச்ச காசையா இல்லாடி துளைச்ச நகையா?
2: அது எல்லாம் விட. அது பெரிய நாக பாம்பு போட்டிருக்கு.
0: பெரிய நாக பாம்பு. ஆமாம், பிபியனுடைய அந்த உடைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாகம் என்பதும் சரியான உடை, அடுத்து மாதகள் என்பதும் சரியான உடை. மா, மான், மற்றது கல், இறுதியாக வீடு கட்டுவதற்கும் ஆனால் நாங்கள் என்ன ஒன்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். இதை கண்ட அதை காணல, அதை கண்ட இதை காணல, அதை கல்ல கண்ட நாயை காணல, நாயை கண்ட கல்ல காணல. கொஞ்சம் தரக்கு போடுறது கஷ்டம். ஊர்லேயாண்டு

ഞങ്ങൾ അടുത്ത കേൾക്കുള്ള നുഴഞ്ഞു കൊള്ളലാം. அடுத்து நெய்யல். நெய்யலுக்கும் சரியான விடை சொல்லப்பட்டிருக்கின்றது. துன்பம் மெலிவு அப்படியாக ரெண்டு மூன்று விடைகள் இருக்கிறது. சரி, நான் நேரம் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது. இதில் ஒரு பண்டைய தமிழ்ச்சொல் ஒன்று பார்க்கின்ற பொழுது சத்திகம் என்பது சனாத்தன்னா தீனா கானா இம்மன்னா. சத்திகம் என்றால் என்ன? சத்திகம் இது ஒரு மிருகங்களினுடைய ஒரு ஒரு இனத்தின் பெயரை குறிக்கின்றது. மிருகங்களின் ஒரு இனத்தின் பெயரை குறிக்கின்றது.

அடுத்து ஊரின் பெயரை பார்த்துக் கொள்ளலாம். அதுக்கிடையில சொல்லலாம், சோமன் ஒரு ஊரா போட்டமென்றால் பிடித்தது விடுவீர்கள் கதியாக. பார்ப்போம். இப்போதான் திக்கன் நட அன்னையும் பாரர். கொஞ்சம் கஷ்டமான ஊராகத்தான் இருக்கும், இருந்தாலும் திருவண்ணாமலை கண்டக்கு போகாதபடியாக கேட்டுக்கொள்ளலாம். ஆறளத்தில் வார ஊர், ஆறளத்தில் வார ஊர் திருவண்ணாமலை மூதூர் பிரதேச சபைக்கு வார ஒரு ஊருண்டு. ஆறளத்தில் வருகின்றது, மூதூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒரு ஊர். இதனுடைய இடையுச்சரிப்பு என்று பார்க்க, அதாவது அதுக்கு 1, 2, 3, 4, 5, 6 ஆறளத்தில் வருகிறது. இதன் மூன்றாவது அளத்தை பார்க்கின்ற பொழுது ஒருவரை நாங்கள் கூப்பிடுகின்ற நேரத்தில் எப்படி சொல்வோம், ஒரு தகப்பன் மகனையோ மகளையோ கூப்பிடைக்க சொல்கின்ற ஒரு ஒற்றைச்சொல், அந்த ஒற்றைச்சொல் இந்த ஊரினுடைய இரண்டாவது மூன்றாவது அளத்தாக வருகின்றது. ஒரு ஒற்றைச்சொல்லில் நாங்கள் கூப்பிட்டு கொள்வோம். அப்படி கூப்பிடுகின்ற அந்த ஒற்றைச்சொல் இந்த ஊரினுடைய மூன்றாவது சொல்லாக வருகின்றது.

0: அப்பவும் சரி நடான நிக்கிற கேட்டுக்கொண்டு நடான வணக்கம்.
1: வணக்கம் அன்பளித்து, நிலமா இருக்கிறீங்களா?
0: நிலம் நிலம் நபிந்தி போனீங்க.
1: வெளியில போய் விட்ட பிறகு கொஞ்சம் தாமதமாகி விட்டது.
0: சொல்லுங்க.
1: முதல் கேட்ட கேள்விக்கு தான் குதிரை என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: குதிரை என்கின்ற
1: சத்துவம் என்று சொன்ன சத்தியம் என்று சொன்னீங்கள், அதுக்கு குதிரை என்று சொல்லி பார்க்கிறேன். மற்றது மூதுருக்கு போயிட்டு வாரு.
0: நேரம் 4:53.

மூதூர் பிரதேச சபை, அதாவது கிளை திருவண்ணாமலை மூதூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒரு ஊரை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது ஆரளத்தில் வருகின்றது. இதனுடைய இடையுச்சரிப்பு முன்னுக்கும் சொல்லலை, நான் பின்னுக்கும் சொல்லலை. இடையுச்சரிப்பு மூன்றாவது எழுத்தாக வருகின்ற ஒரு ஒற்றை சொல், ஒருவரை நாங்கள் அழைக்கும் பொழுது ஒரு நெருங்கிய உறவாக இருந்தால் அவரை நாங்கள் இப்படியாக இந்த ஒற்றை சொல் மூலம் அழைத்துக் கொள்வோம். நண்பர்கள் ஒரு நண்பனை கூப்பிடுகின்ற பொழுது, அல்லது தாயை இது பிள்ளையை கூப்பிடைக்க, தகப்பனாக இருக்கட்டும் தன்னுடைய பிள்ளைகளை நண்பனை கூப்பிடைக்க இப்படித்தான் கூப்பிடுவது வழக்கம். இது மூதூர் பிரதேசத்தில் இருக்கும் திருவண்ணாமலை மூதூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட ஊர்.

நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஓரளவுக்கு ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டுபிடிச்ச நீங்கள் வந்து கேள்வியை கேட்டால் நானும் சொல்லியாக பிடித்திடலாம். வாங்குவோம், இல்லாட்டி அடுத்த வாரத்துக்கு தான் இது செல்லும். நான் இப்போவே ஓப்பன் வைக்கிறேன் அடுத்த வாரத்துக்கு. ஆனால் அடுத்த வார நிகழ்ச்சி எனக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது, வரவேனா இல்லையா என்று. ஒரு சொன்னால் ஏற்கனவே நான் நூல் நிகழ்ச்சி சொல்லியிருக்கின்றேன், பிரான்சில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நண்பர் ஒருவர் காவல்துறையினுடைய துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கொல்லப்பட்டிருக்கின்றார். அதற்கான ஒரு நீதி கேட்டு ஒரு மகஜர் கொடுக்கின்ற விஷயம் ஒன்று செய்யப்பட போகின்றது. அது புதன்கிழமைக்கான காக எதிர்பார்க்கிறோம். அந்த அனுமதி கிடைப்பதற்கான நாள் பெரும்பாலும் புதன்கிழமையாக இருக்கும் என்கின்ற ஒரு ஊர்ஜிதமற்ற தகவல்கள் இருக்குது. அவர் புதன்கிழமை தான் என்று சொன்னால் நான் வர மாட்டேன் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.

0: ஜெனி சொல்லுங்க.
1: வணக்கம். குதிரை என்னும் கூறிக்கொண்டு சத்தியமெண்டா. அடுத்து தக்வா நகர் என்ற ஒரு கிராமமா இருக்குமோ,
0: என்ன சொல்லுங்க.
1: தானக்கன்னா பாவன்னா கூப்பிடுற பாவனா தக்வா நகர் சொல்லி பாக்குறேன். தெரிய இடையிலது டெய்லி என்ன கூப்பிடுறது வாண்டி இருக்கும், அப்படி வருமா என்ற ஒரு கேள்வியையும் கேட்டுக்கொண்டு.
0: தக்வா நகர் முஸ்லிம் மக்கள் நிறைஞ்சு வாழ்ற ஊரா?
1: ஒரு அப்படித்தான் காட்டுது, மூது பகுதிக்கெல்லாம் காணப்படுது. முஸ்லிம் மக்கள் நிறைய பாலகின மாவட்டத்துல போட்டு கிடந்துச்சு. சரி, இவ்வளவு தெரியல வச்சிருந்தீங்க. சரி சரி, இல்லை என்றால் அடுத்த வாரத்தோட நினைக்கிறேன். நிகழ்ச்சி சிறப்பு வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: சிறு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அடுத்த நிகழ்ச்சிக்கும் இங்கே தயாராக இருக்கின்றார். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இவ்வளவு ஜெனி அவர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார். திருநெல்வேலியில தக்வா நகரம் ஒன்று இருக்காம், அதுதான் இதுக்கான விடை என்றாவ சொல்லிப்பட்டு போயிருக்கிறார்.

0: ஸ்ரீ விருதி ஏங்கல் மேரி ஆண்டன் வாருங்கள் சொல்லுங்க அபிரேவா.
1: வணக்கம்.
0: ஓம் வணக்கம் வணக்கம்.
1: தக்பான்றும் சரியா இருக்கும்.
0: சரியா இருக்குன்றீங்க. சிறுவர்களை நான் நன்றாக கொண்டு வருகின்றேன். கொண்டு வரும் நேரத்தில் இறுதியாக கேட்கப்பட்டதுக்கு சரி சியாம கேட்டுக்கொண்டு போவோம். சொல்லுங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஓம்
2: நானும் அந்த சத்திகம் என்ற குதிரை என்று கூறிக்கொண்டு மற்றது ஜெனியின் தக்வா நகரோட நானும் சேர்ந்து
0: போறேன்.
2: மூதூருக்கு போனவர் அப்படியே மூதூருக்கு போயிட்டு வரல
0: இருக்கு.
2: நடா நான் மூதூருக்கு போயிட்டு வரேன் போனவர். அப்ப மூதூருக்கு போயிட்டு வரல வந்து சேரு இல்லையா? நன்றி வணக்கம்.
0: நீங்க
2: நானும் ஒரு இடம் போயில்லை.
0: வீட்டை சுத்தி இருக்கிறோம்.
3: வணக்கம்.
0: நானும்
3: குதிரை என்று சொல்லி என்ன சியாமளா சொன்னவ சத்து
0: அந்த விடை சரியான விடை. அது மற்றது குதிரை சரி. அடுத்தது தக்வா நகர் என்பதும் திருவண்ணாமலையின் மூதூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட நகராக இருக்கின்றது. இது இஸ்லாமிய மக்கள் பெருமளவில் வாழ்கின்ற ஒரு நகர். அதான் அந்த தக்வா என்ற பெயரோடு இணைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இது நான் நினைக்கின்றேன் ஒரு பெயர் மாற்றப்பட்ட ஊராக கூட இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் என்னில் இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் ஆராய்ந்தான் பார்க்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் ஒரு பெயர்கள் இருந்திருக்கலாம், எங்களுடைய தமிழ் பெயர்களாக இருந்திருக்கலாம். பின்னர் இப்பொழுது சிங்கள மக்களும் இங்கே நிறைய இந்த ஊரில் இருக்கின்றார்கள். இந்த தக்வான்றது அநேகமாக இஸ்லாமியத்தில் மக்கள் இருக்கின்ற இடங்களைத்தான் இந்த பெயர்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். அப்பொழுது மாற்றப்பட்டதை இல்லாட்ட இதுதான் பெயரா என்பதும் சரியாக தெரியவில்லை. பார்த்துக் கொள்வோம். இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் இன்றைய கொஞ்சம் ஆக்க கூறாதுதான் இங்கே என்று தெரியல. எல்லாம் லீவில் போயிட்டு ஆகும். இனி எல்லாரும் ஊர் சுத்துறோம். இந்த முறை ஊர் சுத்துறவங்க குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். டிக்கெட் விலையெல்லாம் கூடிட்டது. ரொம்ப லட்சம் தண்ட வாட்டுக்கு அடிக்கடிக்கு அடிக்க வரைஞ்சால வந்துங்கிறதுலே தான் எல்லாம் விழுந்து கொண்டிருக்குது. மீண்டும் இன்றைக்கு சண்டை தொடங்கி இருக்கிறாராக்கும். பேச்சுவார்த்தை எல்லாம் உடைஞ்சு போச்சு. அப்போ வெளியில் போகிறதும் கஷ்டம்தான் இந்த வருஷங்களில். ஆனால் ஃப்ரான்ஸில் எரிபொருளாண்ட விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத கேள்விப்படக்கூடிய இருக்குது. இன்றைக்கு நேற்று பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. நல்லதொருளே மீண்டும் அடுத்த வாரம் ஒரு கேள்விக்குறியோடு விடைபெறுகின்றேன். அல்லது அடுத்துக்கு மறு வாரத்தில் சந்தித்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

0: சாதகமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40 சைபர் சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0555-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: பிபி கிஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிசு லாச்சப்பலில்
4: 11 13 rue Caille, 75 000 10 Paris.
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Berge les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edouard Bayonne 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.
8: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
9: இருக்கேன். மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
8: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
9: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாள் ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
8: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரூடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10 தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா சைபர் 1 42 சைபர் 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை குறிஞ்சாய் இலை கொய்யா நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் கடல் நம்பு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள் அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street and Hoover Canada. மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 Re Kai Paris 10 La Chapelle. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 3 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முக கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 0 1 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
10: உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி TRT தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
11: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழொலி. தமிழொலியில் இந்த நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது

சிறுவர் மற்றும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் அன்பான மனநிலைகளுக்கு அன்றியின் அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கிறீங்கள் செல்லங்களே? நலமாக இருக்கிறீங்களா? அவனமாக இருக்க இல்லாமல் இறைவனையும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு கள்ளங்கபடமற்ற மனநிலைகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம்.

0: உங்களுக்கு தெரிந்த கட்டுரை, கவிதை, திருப்புகள், திருவாசகம், திருக்குறள் என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அந்த வகையில் வந்திருக்கு முதலாவது மணலி, அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் அன்பி, ஹரிஷ் கதைக்கிறேன்.
0: வணக்கம் ஹரிஷ், நலமாக இருக்கிறீர்களா? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அம்மா வந்தாங்கல்ல இப்பதான். ஓகே செல்லம், சாப்பிட்டீங்க தானே மத்தியானம்? ஓகே, என்ன சொல்ல போறீங்க ஆண்டிக்கு?
1: ஒரு கதை சொல்ல போறேன்.
0: என்ன கதை செல்லம்?
1: பெரியாக்கள்
0: சொன்னா கேக்கணுமா? பெரியவர்கள் சொல்லுவதை சின்ன பிள்ளைகள் கேட்க வேணும்.
1: என்ன?
0: சரி சொல்லுங்க பாக்கலாம், என்ன சொல்ல போறீங்க?
1: ஒரு ஆக்கள் இருப்பாங்களாம், ஒரு சண்டை, ஒரு சண்டை போற போறாங்க, முட்டை கொண்டு போகுமாம். இன்னைக்கு அந்த மாட்டு வண்டி,
0: மாட்டு வண்டி இல்லையா,
1: போகும்போது வழி ரெண்டு வழி இருக்குமாம். அப்ப அந்த இடத்துல ஒரு தாத்தா உட்கார்ந்து இருக்கும்
0: இங்க
1: ஒரு மணி இருக்குமா, இங்க ரெண்டு மணி, அப்ப மார்க்கெட் போறதுக்கு ரெண்டு மணி, ரெண்டு மணி காலத்துல போனா ஈஸியா அது நேரா போகும். அந்த அந்த குறுக்கு வழி இல்ல போனா ஒரு மணி காலத்துல போயிடலாம்.
0: மாட்டு வண்டி இல்லையா?
1: ஆனா அந்த ஒரு குறுக்கு வழி இல்ல பள்ளம் மேடு போய் கொண்டே இருக்குமா. அப்ப அந்த தாத்தா சொல்லுவாங்களாம், அதனால ஒரு மணி போறாங்க, ரெண்டு மணில போறாங்க, நேரு வண்டியில போடுங்க. அப்ப அந்த அது அவர் கேட்காம போகும், ஒரு குறுக்கு வழியில போகுமா. அப்ப போகும்போது அப்படியே முட்டை உறிஞ்சி மாட்டி இருந்த விழுந்து எல்லாமே உறைஞ்சி சொல்வார். அப்ப பெரியாக்கள் தான் கேட்கணும்.
0: பெரியாக்கள் சொல்ல கேட்கணும். சின்னாக்கள்னு சொல்லு கேட்டால் அது அவைகளுக்கு தெரியாது, என்ன எப்படி அதை செய்யணும், எப்படி கதைக்கணும், எப்படி இதுக்கு வழிமுறைகள், அதில் பெரியார்களுக்கு தான் தெரியும். என்ன கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள் செல்லம்.
1: நன்றி
0: செல்லம், நன்றி, வணக்கம். எங்க அக்கா? ஓ வணக்கம் இனியா செல்லம், எப்படி இருக்கிறீங்க?
1: இன்றைக்கு
0: மாத்திரம், ஒவ்வொரு புதன்கிழமையும் தான் சொன்னேன். பக்கத்துல தானே?
1: என்ன
0: சரி அம்மா, ஓகே. அது அம்மாவும் ஐயா பார்க்கத்தானே வேணும். என்ன அப்ப அதனாலதான் வர முடியாது. ஓ சரி செல்ல, இப்ப என்ன சொல்ல போறீங்க ஆண்டிக்கு?
1: என்ன
0: கதை அம்மா?
1: என்னம்மா? எதுக்கு வெங்காயம் வெட்டும் போது கண்ணுல இருந்து தண்ணி வரும், எதுக்காக?
0: என்ன எதுக்காக வெங்காயம் முறிச்சா கண்ணில இருந்து கண்ணீர் வருமா? கேள்வி கேக்குறீங்களா?
1: கதை சொல்ல
0: போறீங்களா? சரி அம்மா,
1: ஒரு ஊரில் மூணு நண்பர்கள் இருப்பாங்களாம். அது மூணு நண்பர்களுமே ஐஸு தக்காளி வெங்காயம். அப்ப ஒரு நாள் என்னென்னா எல்லாருமே சேர்ந்து பார்க்குக்கு போக சேர்க்கலாம் அந்த வெங்காயம். அப்ப ஓகே போகலாம் அந்த தக்காளியும் அப்படி சொல்லுவோம். ஏன்னா ஐஸுக்கு தெரியாதது வெளியில நல்ல வெயிலா இருக்குமாம். அதனால வெளியில போனோட கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஐஸ் உருக வெடிக்கிறோமாம். அப்ப என்ன செய்யறதுன்னு நிக்குமாம். என்ன செய்யறது திருப்பி இது பண்றது போகும்போது ஒரு பையன் பந்து வச்சு விளையாண்டுட்டு இருப்பானாம். அந்த பந்து வச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த தக்காளியும் வெங்காயமும் போயிட்டு இருக்கும் மேம் அந்த வழியில. அப்ப அந்த பந்து தக்குனா அந்த அந்த தக்காளிக்கு மேல பூக வரும் போது அந்த வெங்காயம் பிடிக்க ட்ரை பண்ணுமாம். முயற்சி பண்ணி அந்த தக்காளிக்கு மேல விழுந்தால் அப்படி இதாயிரும் பசிஞ்சு போயிருமாம். அப்ப அந்த அந்த வழியில அப்படியே அந்த வெங்காயம் அழுதுட்டே போகும் மேம். அப்ப கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்கும் மேம், இப்ப நான் ரெண்டு பேருக்குமே அழுதுட்டு போனேன், நான் என்ன எனக்கு யார் அழுவா, நான் இது ஏதாவது எனக்கு நடந்தாண்டு கேக்குமா. அப்ப அந்த கடவுள் சொல்லுமாம், இப்ப பாரு உனக்கு யாராவது எதுவும் நடந்தோ உன சுத்தி வர எல்லா இருக்கிறவங்க எல்லாருமே அழுதுட்டு இருப்பாங்க பாருன்னு சொன்னதாலதான் அப்படி எல்லாருமே நாங்க கண்ணுல இருந்து தண்ணி வருமா வெங்காயம்.
0: ஓ அப்படியா செல்லம், நல்ல கதை. என்ன நான் நினைச்சேன் நீங்க வந்து வெங்காயத்துக்கு என் கண்ணீர் வேணும், வெங்காயம் முறிச்சா என் கண்ணீர் வேணும்னு. அப்ப என்ன அண்டிய கேள்வி கேக்குறீங்களாக்குமெண்டு. சரி செல்லம், வாழ்த்துக்கள். நல்ல மழை மழை மழை வந்து கதையை சொன்னீங்க, வாழ்த்துக்கள் செல்லம். ஓகே அம்மா, இப்படி ஒவ்வொரு கிழமையும் முடிஞ்சு கொள்ளணும் என்ன, அப்ப அண்டிக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற அண்டி மாமா மாமா அம்மா எல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பினம் தானே, அப்ப அவையிலும் சந்தோஷப்படுவினம் தானே அம்மா.
1: இப்போதைக்கு
0: வேலை செய்யாதா? சரி அம்மா, ஓகே சரி செல்லம், நன்றி அம்மா.
1: நன்றி,
0: உங்களுக்கும் கரிசுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்
2: அண்ணா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் முட்டம். சிறுவர் முட்டம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் மணிலியை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சஞ்சு. இன்னைக்கு என்ன வேலைக்கு வந்துட்டீங்க? எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: என்ன
0: சொல்ல போறீங்களா அண்டிக்கு?
1: நான் உங்களுக்கு ஆலி குமாரன் ஆனந்தனை பத்தி ஒரு சின்ன இது சொல்ல போறேன்.
0: ஆலி குமாரன் ஆனந்தனை பத்தியா? ஓகே சரி சொல்லுங்க.
1: வாசிப்போம். வல்வத்தி துறை என்னும் ஊரில் 1943 ஆம் ஆண்டு மே மாதம் 25 ஆம் நாள் ஆனந்தன் பிறந்தார். இவரது தந்தையார் வில்வகாந்தன், தாய் விவேகானந்தன், தாயார் இராசரத்தினம் மாள். சிறுவயதிலிருந்தே எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே ஆனந்தனின் விருப்பம். இதற்காக இரவு பகலாக தாடுபட்டார். இலங்கையில் உள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் பட்டம் பெற்றார். உலக மட்டத்தில் பல வெற்றி பேறுகளை பெற வேண்டும் என்று அரும்பாடுபட்டார். அதன் விளைவாக 20 வெற்றி பெருகளை நிலைநாட்டி இருந்தார். இவரது 7 வெற்றி பெருகள் உலக வெற்றி பேறு நூலில் இடம் பெற்று 1975 தலைமன்னாரிலிருந்து தமிழகத்திலுள்ள தனுசுகோடி என்னும் ஊருக்கு நீந்தி சென்றார். பின் அங்கிருந்து தலைமன்னார்க்கு நீந்தி வெற்றி பெற்ற நிறைவு செய்திருந்தார். இதுவே உலக வெற்றி பெற்று நூலில் இடம் பெற்ற இவரது முதலாவது வெற்றி பெற்றும் அதன் பின் இவர் ஆலி குமாரன் ஆனந்தன் என அழைக்கப்பட்டார். 6/8/1984 ஆலி குமாரன் ஆனந்தன் ஆங்கில கால கால்வாயை நீந்தி கடக்க முயன்ற போது கடுங்குளிர் காரணமாக உயிர் நீத்தார். ஒரு வீரமாகலை
0: வீரமகனை
1: இழந்து விட்டால் இவரது வெற்றி பேருகளை நினைவு கூர்ந்து இலங்கை அரசினால் 2000 ஆண்டில் இவர் நீண்டிய படியுள்ள முத்திரை ஒன்று வெளியிடப்பட்டது. வெற்றி பெற்ற நூல் கின்னஸ் புக். இவ்வளவு தான்
0: கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள் அம்மா. ஆலிக்குமரன் ஆனந்தனை பற்றி நல்லா அழகாக சொல்லியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள். இப்படியானவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து இவர்களை பற்றி நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேணும். இப்படி நீங்கள் சொல்லும்போது தான் அவரை பற்றி நினைவுகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கிறது. ஆலிக்குமரன் அதாவது அவர் அந்த கடலில் இந்தியா லண்டனுக்கு போனவர் தானே. அங்கிருந்து அந்த ஆங்கில கால்வாயை நீந்தி கடக்க வேணுமென்னு சொல்லி அங்கு தானே போனவர். அப்ப அங்க அந்த குளிரின் நிமித்தம் தான் அவர் இறக்கவணி நேரிட்டது. அவர் அந்த இறக்கவணி நேரிட்ட போது கடைசியாக அவர் கூறிய வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன வார்த்தை என்று நீங்கள் வாசித்ததுல இருந்திருக்குமே இல்லையா? கால அவகாசம், அதாவது என்னை தன்னை தயாரி அந்த குளிர்காலத்திலே தன்னை அந்த குளிர்ந்த கடலே கவலை தருகிறது, அதற்கேற்ப என்னை தயார் செய்ய கால அவகாசம் போதவில்லை என்று தெரிவித்தாராம். இதுதான் அவர் இறக்கு முன்னர் கூறிய அந்த கடைசி வார்த்தை. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 1984 இறந்தவர். நிறைய இவரை பற்றி சொல்லலாம். வாழ்த்துக்கள். நீங்கள் நல்ல அழகாக இதை சொல்லி இருந்தீங்களம்மா. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி செஞ்சு. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி அம்மா.
2: ரூவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா.
0: நேரம் சரியாக 5:33.
2: நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா.
0: நீங்கள் இணைந்திருப்பது சிறுவர் முட்டம் நிகழ்ச்சியோடு. சிறுவர் முட்டம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அடுத்த மனைவியை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஆர்த்திகன். அப்படி இருக்குதுங்க ஆர்த்திக செல்லம். ஓம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி செல்லம். சாப்பிட்டீங்களா மதியம்? ஓம், நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ சரி சரி ஓகே. அப்ப இன்னைக்கும் தங்கச்சி போயிட்டாவா இதுக்கு பிசினுக்கு? ஆ இன்னைக்கு அனுப்பி இருந்தாரா பாடல்? இதுக்கு அனுப்பி இருக்கிறீங்களா டி ஆர்டிக்கு? இல்ல வரலையே. வரவில்லையே. போன முறை வந்தது, இந்த முறை வரையல்ல.
4: அண்டின்றதுக்கு
0: போடுங்க, நான் பிறகு போடுறேன். ஓகே அம்மா. சரி ஓகே சொல்ல. இப்ப என்ன சொல்ல போறீங்க?
3: புத்தகத்தை
1: நத்தையும் நல்ல நண்பர்களா. ஒரு நாள் வளமையாக வெள்ளிக்கிழமையில் வந்து போகும் முயலை முயல் அண்ணாவை காணாது நத்தை காணாது நத்தை தம்பி மிகவும் கவலை கொண்டு அங்குமிங்கும் தேடி பார்த்துவிட்டு மிகவும் கவலையுடன் தனக்கு தேவையான ஒரு வாழைப்பழம் ஒரு தக்காளி இரண்டு காரக்கிழங்கு இரண்டு சலாட் இலை போன்றவற்றை தன் கைக்குள் எடுத்து கொண்டு தன் வீடு போய்கொண்டிருந்தது.
0: போய்கொண்டிருந்தது அந்த முயல் என்ன
1: போய்கொண்டிருந்த
0: அப்படியா
1: போய்கொண்டிருந்தது.
0: சரி, இது சில இதெல்லாம் இருக்கிறது. போய்கொண்டிருந்தது அந்த முயல் என்று. ஓகே செல்ல வாசிங்கோ.
1: போகும் வழியில் இருக்கும் வேம்பு மரத்தின் பின் ஒளிந்து கொண்டிருந்து இருந்தது அந்த முயல்.
0: அப்ப அன்றி மாறி சொல்லிட்டேன், வாசிச்சது அன்றி வாசிச்சிருந்தவ அப்ப முதல் இத பிறகு சொல்லி இருக்கிறேன். ஓகே சரி செல்லமா.
1: அந்த முயல் அதை கண்டு கொண்ட நத்தை முயலண்ணா முயலண்ணா ஏன் இங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று முகம் எல்லாம் பயந்து போன மாதிரி இருக்கின்றது ஏன் அண்ணா என்று அன்பாக கேட்டது. தம்பி, இன்று ஒரு சீனக்காரன் கையில் ஒரு துப்பாக்கியுடன் என்னை வேட்டையாட தேடிக்கொண்டிருக்கின்றான். அதுதான் பயத்தில் ஒரு உணவு எடுக்காமல் இங்கு வந்து ஒளிந்து கொண்டேன். ஆம், அவன் என்னையும் வேட்டையாட அறிந்த நான் அவன் என் அருகில் வர என் முதுகில் இருந்த ஓட்டில் ஓட்டுக்குள் ஒளிந்து கொண்டேன். என்னை கண்டுபிடிக்க முடியாமல் களைத்து போய் அவன் தன் வீட்டுக்கு போய்விட்டான். நான் தப்பி வந்துவிட்டேன் தப்பிவிட்டேன் என்று கூறிக்கொண்டு தன் கைப்பையில் இருந்த ஒரு காரக்கிழங்கை எடுத்து எடுத்து கொடுத்து என்று அன்பாக கூறியது நத்தை தம்பி. அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு உசார் கொண்டு வரட்டும், இல்லாவிட்டால் வேட்டைக்காரன் என்னை கண்டு விடுவான் என்று எனவே அவன் கண்ணில் படாமல் தப்பி விடலாம் என்று முயல் கூற, ஆமாம் அப்படியே செய்வோம் என்று தலையை அசைத்து விட்டு நட்டையும் அங்கேயே ஒளிந்து கொண்டது. நேரமாகி கொண்டே இருந்தது. நத்தை தம்பி நேரமோ வீணாகி கொண்டே போகிறது. சிறிது நேரம் ஒளிந்து பிடித்து விளையாடுவோம், விளையாடிவிட்டு பின் வீடு போகலாம் என்று என்றது முயல். ஆம் என்று தலை அசைத்துவிட்டு அண்ணா நான் முதலில் கண்ணை மூடுகிறேன், நீ போய் ஒளிந்து கொள் என்று கூறி தன் முதுகில் இருந்த ஓட்டுக்குள் ஒளிந்து கொண்டது நத்தை. பக்கத்தில் உள்ள சோளம் காட்டுக்குள் ஒளிந்து கொண்டது முயல் அண்ணா. முயல் அண்ணா முடி என்று சொன்னதும் ஓட்டுக்குள் இருந்த நத்தை வெளியே வந்து ஆடிக்கொண்டிருந்த சோளச்செடி பக்கம் போய் முயலை கண்டு பிடித்து விட்டது. இப்பொழுது முயல் அண்ணா நீ கண்ணை மூடு, நான் ஒளிந்து கொள்கிறேன் என்று கூறி தன் ஓட்டுக்குள் புகுந்து கொண்டு தன்
0: தான் கொண்டு வந்த
1: இலையால் தன் முதுகை மூடிக்கொண்டு முயல் அண்ணா நான் ரெடி என்று கூறியது ஓட்டுக்குள் இருந்த நத்தை. முயல் அண்ணாவும் கண்ணை திறந்து சுற்றி முத்தும் தேடியது. பக்கத்தில் இருந்த கல்குவியலையும் மறுபக்கம் தூக்கி எறிந்து தேடியது. நத்தை பிடிபடவில்லை. தேடி தேடி களைத்து போன
0: ஏளனம் செய்ய இல்ல வெளியோராயினும் வெளியோரை ஏளனம் செய்யக்கூடாது. அவர் ஏளனம் செய்திருக்கிறீங்களா? அப்ப அதனால அப்படியே தாங்கள் தான் வலிமையாயிருக்கிறோம் என்று வெளியோரை பார்த்து ஏளனம் செய்யக்கூடாது. அப்ப இரண்டாவது தடையும் இரண்டாவது தடவையும் முயலார் தோற்று போனார். இனி மூன்றாவது முயலாருடைய கதை எப்படி வரும் என்று தெரியாது. இதுல முயலாறு தோற்று போனார் என்ன? ஓகே செல்லம், வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: செல்லம், நன்றி, வணக்கம். அகைனி அனுப்பி விடுங்க, கடைசியா போடுறேன்னா.

0: பெங்களூருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளுத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு வந்திருக்க, எந்த நாளும் முன்னாடி இதுக்கு இல்லாதப்பா இந்த நேரம் இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். தெரியாதப்பா இந்திரா லைசன்ஸ் போனா புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களா புது வாங்குறது லோன் எடுத்து கொடுக்குறாங்களா இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரியாது நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
2: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
0: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க, இது தெரியாம.
3: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-18 அல்லது 076-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
4: அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை

0: செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்.
1: அம்மா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா.
2: நேரம் சரியாக 5:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் முட்டம். சிறுவர் முட்டம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் மணிலையை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் மித்து, வந்துட்டீங்களா? சஞ்சு அக்கா சொன்ன வரமாட்டேன்னு சொல்லி அப்ப வேலைக்கு வந்துட்டீங்களா? எப்படி இருக்கிறீங்க செல்லம்? நாங்களும் சுகமாக இருக்கிறோம். இன்னும் சோர்ந்து போயிருக்கிற மாதிரி கிடக்குது. விளையாடி களைச்சிட்டீங்களா? அதுதான், இல்லாட்டி எங்கட மித்து நல்ல உற்சாகமா கதைப்பீங்கள். விளையாடி களைச்சிட்டு வந்திருக்கிறீங்கள என்ன? சரி செல்லம், என்ன சொல்ல போறீங்களா அன்னைக்கு?
3: நான் வாசிக்க போறேன்.
2: வாசிக்க போறீங்களா? ஓகே, வாசிங்க. எதை பற்றி வாசிக்க போறீங்கள்?
3: தமிழ்
2: புத்தகத்தில் இருந்து வாசிக்க போறீங்கள். ஓகே செல்லம், வாசிங்கோ.
3: நானும் தம்பியும் நெட்டு இருக்கையில் இருக்கின்றோம். நானும் நீயும் வாண்டி கேட்கின்றோம். நீங்களும் நாங்களும் பூங்காவுக்கு செல்கின்றோம். அக்காவும் தங்கையும் தர்பிக்கின்றனர். சிறுவனும் சிறுமியும் தொடரில் செல்கின்றார்கள். புறாவும் காகமும் பறக்கின்றன. புலியும் சிங்கமும் உறக்குகின்றன. நாங்கள் காலையும் மாலையும் உடற்பயிற்சி செய்கின்றோம். நாங்கள் பகலில் பொங்கலில் பாலும் சர்க்கரையும் சேர்க்கின்றோம். இவ்வளவுதான்.
2: இவ்வளவுதானா செல்லம்? ஓகே, இப்பதான் எங்கட மித்து வந்து எல்லாம் பழகி கொண்டிருக்கிறீங்க தமிழ் வாசிக்கிறதுக்கு என்ன? கெட்டிக்காரன் இருந்தாலும் நீங்க உச்சரித்து வாசிச்சு காட்டினீங்க அன்னைக்கு. வாழ்த்துக்கள் செல்லம்.
3: நன்றி
2: நன்றி நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம் அண்டி.
2: நன்றி.

0: நேரம் சரியாக 5:59 நிமிடங்கள். இந்த வேளையிலே வந்திருக்கும் மணிலியை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஆண்டி.
0: ஓ வணக்கம் ஜஸ்மின், எப்படி இருக்கிறீங்கள்? கடைசி நேரத்துல இணைந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கிறது. நந்தி செல்லம், என்ன சொல்ல போறீங்க நந்திக்கு?
1: நான் இன்றைக்கு நரி கண்ட திராட்சை
0: சரி சொல்லுங்க.
1: ஜாக்கி என்று ஒரு நரி ஒரு நாள் பக்கத்தில் இருந்து ஒரு பழத்தோட்டத்திற்கு போனது. அங்கே திராட்சை பழங்கள் கோது கொத்து கொத்தா தொங்கி கிடந்தது. ஜாக்கிக்கு அந்த அதை பார்த்த உடனே வாயிலிருந்து ருசி வந்தது. அந்த திராட்சை பழங்கள் ரொம்ப இனிப்பாக இருக்கும் என்று நினைத்தது. அதை எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும் என்று நினைத்து அந்த பழங்களை உயரமாக குதித்தது. ஆனால் அந்த பழம் அதுக்கு எட்டவே இல்லை. திருப்பி குதித்து பார்த்தது ஜாக்கி. கடைசியா தோர்வடைந்து கீழே விழுந்து உடனே ஜாக்கி சொன்னது, சி இந்த வாட்சைகள் நமக்கு கட்டாயம் புளிக்காது என்று சொல்லி அங்கே இருந்து போய்விட்டது. இதுக்காகத்தான் சொல்றது, எட்டாத கனி புளிக்கும்.
0: எட்டாத கை புளிக்கும். என்ன ஓகே, நல்ல சிறு சிறிய இதண்டாலும் நல்ல அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் செல்லம்.
1: நன்றி
0: அம்மா. அக்கா அங்க இருக்கிறாவா?
1: இருக்கிறா.
0: சரி அக்காட்ட கொடுங்க.
1: வணக்கம்.
0: ஓ வணக்கம். என்ன இருமலோட வாரீங்கள்? காய்ச்சலா? ஓ கவனமா இருக்கணும், அந்த வெக்கைக்கு வந்து இருக்குது. என்ன? சரி ஓகே, ஏலாதோடையும் நீங்க வந்திருக்கீங்க. விரா விட்டு இருக்கலாம். ஏலாதானே உங்களுக்கு? என்ன சொல்ல போறீங்க இப்ப?
1: வாழ்க்கைய பத்தி ஒரு பந்தி வாசிக்க போறேன்.
0: வாழ்க்கைய பத்தி ஒரு பந்தி வாசிக்க போறீங்க, வாசியுங்க.
1: பிறப்பும் இறப்பும் அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் இடையே வாழும் வாழ்வு அவரவர் பண்பாலும் அறிவாலும் முயற்சியாலும் பெறக்கூடியது. நம் ஒவ்வொருவரதும் வாழ்வுக்கு நாம் தான் பொறுப்பானவர்கள். அதை அழகாக மாற்றுவது நமது கையிலே உள்ளது. வெள்ளை துணியில் எந்த நிறத்தையும் நனைக்கலாம், நன்றாக பிடித்து கொள்ளும். இலக்கமான மண்ணில் தேவையான வடிவங்களை எளிதாக செய்யலாம். அது போலவே எந்த செயலையும் உரிய காலத்தில் செய்யும் போது அதன் முழு பலனையும் பெற முடியும். வாழும் வகை உரைக்க வந்த திருவள்ளுவருடைய காலத்தில் செய்யாமல் காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் செய்ய வேண்டிய செயல்களை மறந்து தூங்குதல் போன்ற நான்கும் வாழ்வின் வளர்ச்சி பாதைக்கு தடையிட குறிப்பிடுகின்றார். மாணவ பருவம் அழகானது. இப்பருவத்தில் கிடைக்கும் பட்டறிவு பெற்றுக்கொள்ளும் கல்வி நமது வாழ்வு முழுமைக்கும் தொடரும். காலத்தை வீணாக்காது முயற்சியோடு கல்வி கற்போம், வாழ்வில் வெற்றி பெறுவோம்.
0: கட்டிக்காரி வாழ்த்துக்கலாமா. நல்ல வாழ்க்கையை பற்றி அழகாக ஏலாமல் இருந்தாலும் சொல்லி இருந்தீங்க. நிச்சயமாக முக்கியமானது இது, உங்களுக்கெல்லாம் முக்கியமானது. இப்போது என்ன அதன்படி நீங்கள் நடந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்கள். வாழ்த்துக்கலாமா.
1: நன்றி
0: நன்றி உங்களுக்கு யஸ்மினுக்கு. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நேரம் சரியாக 6:05 ஆகிவிட்டது. சரி பரவாயில்லை, அடுத்து நிகிலா மோகனதாஸ் 6:15 அவருடைய நீலாமோனதாஸ் தொகுத்து விளங்கும் பாட்டும் பதம் இருக்கிறது. அது கொஞ்சம் நிமிடம் நான் பாட்டு தான் ஒலிபரப்புறேன். அதன் வகையிலே இப்போ பாடல் தான் ஒலிபரப்பாக போகிறது. எங்களுடைய அங்கேனி செல்லத்துடையதும் ஆர்த்தியனும் இணைந்து பாடிய கரடி மாமா கரடி மாமா என்று சென்ற வாரம் நான் அதை ஒலிபரப்பியிருந்தேன். அதை கேட்டு அந்த பிள்ளைகள் பாடமாக்கி நல்லாக அழகாக படித்து அனுப்பியிருக்கிறார்கள். அங்கேனிக்கும் என்னுடைய வணக்கம். அம்மா நலமாக இருக்கிறீர்கள் தானே? சரி, நீங்களும் சேர்ந்து அண்ணாவோட இந்த பாடலை அனுப்பியிருக்கிறீர்கள், பாடி அனுப்பியிருக்கிறீங்க. நாங்கள் கேட்போம் உங்கள் பாடலை.

0: வாழ்த்துக்கள் அகேனி செல்லத்துக்கும் அங்கே ஆர்த்தியனுக்கும் வாழ்த்துக்கள். நல்லா நடித்து அங்கே ஆர்த்தியன் வந்து நல்லா நடித்திருக்கிறீங்க கரடி மாமா போல, வாழ்த்துக்கள் செல்லம். அதே போல் அகேனி நல்லா சேர்ந்து அண்ணாவோட சேர்ந்து அதற்கேற்றபடி நீங்களும் பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இத்துடன் நிறைவு பெறுகிறது சிறுவர் முட்டம்.
1: கண்டு நீ மனதில்

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 43 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிக்ஸ் சுவிஸ் கோனிக்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: பேங்குக்காருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட எடுக்கல. நான் இதுல உள்ளத்து கொண்டு போயும்
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்ப லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரியா வர போகுது.
5: நேரம் சரியாக 6:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர இருப்பது நிகிலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஈலா மோகதாஸ் அவர்களுடைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருங்கள்.

பாட்டும் பதமும். இனிய மாலை வணக்கம் என்பினர்களே, நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே மாலை 6:15 7 மணி வரை எமது அன்பு நேயர்கள் தமது பிரதியூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. நீங்களும் இந்நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதிலுள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களை தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி trttamil@hotmail.fr. எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க வருகின்றார் எமது அன்பு நேயர் திருமதி ராதா கனகராஜ அவர்கள் பிரான்சில் இருந்து. இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி ராதா கனகராஜா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: தினம் தினம் உன்னை எதிர்பார்த்து என் விழிகளில் மழை மேகங்கள். தினம் தினம் உன்னை எதிர்பார்த்து என் விழிகளில் மழை மேகங்கள். எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க திருமதி ராதா கனகராஜா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் தெரிவு.

പാട്ടും പദമും. இனிய மாலை வணக்கம் அன்பினர்களே, நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே மாலை 6:15 7 மணி வரை எமது அன்பு நேயர்கள் தமது பிரதியூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. நீங்களும் இந்நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதிலுள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களை தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய நமது மின்னஞ்சல் முகவரி trttamil@hotmail.fr. எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க வருகின்றார் எமது அன்பு நேயர் திருமதி ராதா கனகராஜ அவர்கள் பிரான்சில் இருந்து. இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி ராதா கனகராஜா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள் தினம் தினம் உன்னை எதிர்பார்த்து என் விழிகளில் மழை மேகங்கள். தினம் தினம் உன்னை எதிர்பார்த்து என் விழிகளில் மழை மேகங்கள். எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க திருமதி ராதா கனகராஜா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் தெரிவு.

இனி தொடர்ந்து ஒலிக்க வருகின்றது உன்னை என்னும் பதத்திற்கான பாடல். இன்றைய நிகழ்ச்சியை திறந்து பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி ராதா கனகராஜா அவர்கள்.

இன்றைய பாட்டு புதமும் நிகழ்ச்சியையும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி ராதா கனகராஜா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் பார்த்து என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

தினம் தினம் உன்னை எதிர்பார்த்து என் விழிகளில் மழை மேகங்கள். இப்பதங்களுடனும் அதற்கான பாடல் தெரிவுகளுடனும் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிரான்சிலிருந்து திருமதி ராதா கனகராஜா அவர்கள். இனி தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் என்னும் பதத்திற்காக இதோ வானொலியூடாக.

கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி TRT தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிரான்சில் இருந்து நமது அன்பு நேயர் திருமதி ராதா கனகராஜா அவர்கள். தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் திருமதி ராதா கனகராஜா அவர்களின் தெரிவில் விழிகளில் என்னும் பதத்திற்காக இதோ வானொலி ஊடாக.

சகோதர நேர்களை, நீங்களும் இந்நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் எண்ணத்திலேயே உருவாகும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட கவித்துவமான அல்லது தத்துவார்த்தமான வாக்கியம் ஒன்றை அமைத்து அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களிலும், அதாவது அதே சொல்லில் ஆரம்பமாகும் பாடல்களை தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உங்களது பிரதிகளும் எமக்கு கிடைத்த ஒழுங்கின்படி ஒலிபரப்பாகும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி ராதா கனகராஜா அவர்கள் பிரான்சிலிருந்து. தொடர்ந்து ஒலிக்க வருகின்றது மழை என்னும் பதத்திற்கான பாடல்.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் நிறைவு பதமான மேகங்கள் என்பதற்கான பாடலை திருமதி ராதா கனகராஜா அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார். இது அவரது தெரிவில் வரும் நிறைவு பாடல்.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இதுவரை நேரமும் வலம் வந்த பதங்கள். தினம் தினம் உன்னை எதிர்பார்த்து என் விழிகளில் மழை மேகங்கள்.

நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் என்ன.

வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ, கனவினில் எந்த உயிரில் உறவாகி விடுகையில் இன்று அழுது பிரிவாகி, தனிமையில் எந்த இதயம் சருகாகி.

நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன்

0: zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani zani
1: இத்துடன் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்த திருமதி ராதா கனகராஜ அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நிரம்பும் நிகழ்ச்சியை சுயமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: மோனையோ நருளலோல.

வணக்கம். டிஆர்டி தமிழில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தரப்புகள் இந்த மனத்தியாளத்துக்கான மணிக்கூர் தடவை செய்தி தரப்புகளுக்கு அனுசரணையை வழங்குகிறார்கள். பெருசு இலக்கையில் அமைந்திருக்கின்ற வி டி கேசன்கரை மற்றும் காலிகனூசில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர் ஸ்டோர்ஸ். திருகோணமலை மாவட்டத்தின் வெறுக்கல் பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற வட்டுவன் படுகொலை நினைவேந்தல் பகுதியில் 1985 ஆண்டு இடம்பெற்ற வட்டுவன் கூட்டு படுகொலையின் 41st நினைவேந்தல் நிகழ்வு புதன்கிழமை பொதுமக்களின் பங்கேற்புடன் உணர்வுபூர்வமாக இன்றைய தினத்தில் நடைபெற்றிருக்கிறது. 14 வயதுடைய இளம் பௌத்த பிக்குவை தொடர்ச்சியாக துஷ்பிரயோகமே கொண்டு வந்து தலைமறைவாகியிருந்த 41 வயதுடைய பௌத்த தேரரை மத்திய முகாம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தினால் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாகியிருந்த முக்கிய குற்றவாளி ஒருவர் உட்பட இருவர் போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரைகளுடன் சம்பாந்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு உயர்தர ஆரம்ப சுகாதார சேவை விரைவில் நாட்டுக்கு மக்களுக்கும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு முதன்மை சுகாதார சேவையாக விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்திய அரசின் புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு யாழ் பல்கலைக்கழகத்தில் செவ்வாய்க்கிழமை நீட்டி நடைபெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் ஆகியோரின் வழக்கு கடந்த 14 வருடங்களாக நீடித்து வருகின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை சவால்குட்படுத்தி பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு விசாரணையை நிறைவு செய்த உயர்நீதிமன்றம் வழக்கு தீர்ப்பு அறிவிப்பதை ஒத்திவைத்திருக்கிறது. முத்தஞ்சாறு குண்டு தாக்குதல் விவகாரத்துக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்று அரசாங்கம் வெளியில் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலேயே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் பிள்ளையானின் அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என பிவிதுர்கில உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயன் கம்மன்பில தெரிவித்திருக்கிறார். 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் நாட்டின் எரிபொருள் நுகர்வு ஒப்பீட்டளவில் குறைந்த மட்டத்தில் காணப்பட்ட போதிலும் உலக சந்தையில் நிலவும் மசக்கு எண்ணெய் வெளியேற்றம் காரணமாக எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான செலவினம் பாரிய அளவில் அதிகரித்திருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜெயதிஷ தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரியும் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயர்ந்த விமான கபில சந்திரசேனவின் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசகுலரத்னம் மற்றும் அவரது உதவி சட்டத்தரணி உதாரண முகந்திரம் ஆகியோரை இத்துடன் 5 தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். இலங்கையின் முதல் முறையாக உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்ட மினி ஊசி இறக்க தானிய துப்பாக்கி ஒன்று கொழும்பில் உள்ள பொது மயானம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பு குளத்தமுறை நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 30 இந்திய மீனவர்கள் ஒத்திவப்பமாக விடுவிக்கப்பட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை தமிழக தலைநகர் சென்னை வந்தடைந்திருக்கிறார்கள். இந்திய செய்திகளில் கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி நடத்திய போராட்டத்தில் அவரது கட்சியைச் சேர்ந்த 80 எம்எல்ஏக்களில் ஒரு 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். வருமானத்தை மறைத்தார் என வருமான வரித்துறை நடத்திய விசாரணை அடிப்படையில் முதல்வர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கு வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 177 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை பாஜக முறைகேட்டில் ஈடுபட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருக்கிறார். அமெரிக்க ஈரான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கிறது. உலக செய்திகளில் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த ஈரான் தலைமை மதகுரு மொம்தா கமேனியின் தற்போது நிலைமை பற்றி அமெரிக்க தரப்பிலிருந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ராணுவம் ஈரானை நோக்கி சென்று கொண்டு எண்ணெய் கப்பலை தாக்கியிருக்கிறது. கம்போடிய தாய்லாந்துடனான கடலில் சர்ச்சைக்குரிய தீர்வு காணும் நடைமுறை துவங்கியிருக்கிறது. உக்ரைன் தலைநகர் கிவ் மற்றும் தெங்களுக்கு நகரான டினிப்போ மீது 100 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை வீசி ரஷ்யா நேற்று அதிகாலை கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் அவையில் புதிய தலைவராக வங்கதேச வெளியுறவு அமைச்சர் கலீருல் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். வியட்நாமில் ஆஸ்திரேலிய பயணி ஒருவர் உடமகத்தை சேதப்படுத்தியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில் இந்திய அணியின் சுழப்பந்து வீச்சு பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் சாய்ராஜ் பஹதுலே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்தியன் சோப்பின் பேட்மிண்டன் முதல் சுற்றில் பி வி சிந்து வெற்றி பெற்றிருக்கிறார். கால்பந்தில் உள்ள ஆற்றல் உள்ளவர்களை தேர்வு செய்ய இப்போது தொழில்நுட்பம் கை கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக நாணய மாற்றிட்டு வழங்குகிறார்கள் www.trtmd.com. ஒரு யூரோ இன்றைய தினத்தில் 385.94% இந்திய விலையில் 111.08 ரூபாய்.
ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 331.91 ரூபாய், இந்திய விலையில் 95.53 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 421.12 ரூபாய், இந்திய விலையில் 121.22 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுன் இலங்கை விலையில் 446.86 ரூபாய், இந்திய விலையில் 128.62 ரூபாய். ஒரு கனடா டாலர் இலங்கை விலையில் 239.65 ரூபாய், இந்திய விலையில் 66.99 ரூபாய். நேர்கள் இதுவரை கட்டத்தை டிஆர் தமிழில் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த மனத்திற்கான மணிக்குறு தடவை செய்தி தலைப்புகளுக்கு என சொல்லி வழங்கியிருந்தார்கள். பாரிஸ் ரூக்கையில் அமைந்திருக்கின்ற வீட்டை கேசங்கரி மற்றும் காலி கவுன்சில் அமைந்திருக்கின்ற வீட்டை சூப்பர் சோஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது. இந்த மனத்திற்கான மணிக்குறு தடவை செய்தி தலைப்புகள். நன்றி, வணக்கம், நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனும். மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறது.
1: விடாது இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnais.
2: Mélodiguez, Todorbrelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Todorbre, Tolibisilakam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம், ரன்சையே.
6: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம், ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட், 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி, தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
7: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
8: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் பத்தே.
10: தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.
11: நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
12: இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
11: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
12: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
13: 7265 Fraser Street, Vancouver, Canada.
12: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
12: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 39 அல்லது 604 375 0055.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
12: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
11: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
5: பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பரிஸ் 10 லாஷ்வப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலில் ஷரிமஹால்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி உலகமெங்கும் www.trttamilil.com என்கின்ற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலி.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கங்கள். மண்டபுரிய புதன் மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று புதன் மாலை பொழுதில் நமது நிகழ்ச்சிகளில் வழங்க போல் வானொலியில் பாடல்கள் போட்டியிடும் பந்தயம். இன்றைய பாடல்கள் போட்டியிடும் பந்தயம் நிகழ்ச்சியில் இனிமையான பல பாடல்களுக்கு அந்த காலத்தில் இசை தந்த ஒருவர், இசை வித்தகர், இசை பிதா என்றெல்லாம் அழைக்கப்பட்ட ஒரு இசை அமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்களது இசையில் வெளிவந்த பாடல்கள் தான் இன்றைய நாளில் வானொலியில் போட்டிக்கு வர இருக்கிறது. இசை வித்தகர், இசை பிதா ஜி ராமநாதன் அவர்களது இனிய பாடல்கள், மொத்தமாக ஆறு பாடல்கள் வந்திருக்கிறது. இந்த ஆறு பாடல்களையும் தெரிவு செய்த நேர்களுக்கு நன்றிகள். அந்த ஆறு பாடல்களிலிருந்து நாங்கள் மூன்று பாடல்களை தெரிவு செய்திருக்கிறோம். மூன்று பாடல்களையும் தந்த நேர்களுக்கு நேர்கள் நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஏனைய நேர்கள் இனிமையான பாடல்கள் வரப்போகிறது. ஏனைய நேர்கள் இந்த பாடலுக்கு இந்த புள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களுக்கான புள்ளிகளை திறப்புகள். முதலாவதாக வர இருக்கிற பாடல்கள் உங்களோட ரசனையில் முதலாவது பாடலுக்கு மூன்று புள்ளியும், இரண்டாவது பாடலுக்கு இரண்டு புள்ளியும், மூன்றாவது பாடலுக்கு ஒரு புள்ளி என்ற ரீதியில் உங்கள் புள்ளிகளை தந்து நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்க பொருள் இந்திய பாடல்கள் போட்டியிருக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் பாடலுக்கு நிகழ்ச்சியில் தந்த நேர்கள் அப்படியே நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் நிகழ்ச்சியில் இருந்து சிறப்பிக்க முடியாது. ஏன் நேர்கள் நிகழ்ச்சியில் இருந்து சிறப்பிக்க பொருள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கப் போகிறது. வருகின்றது உத்தமபுத்திரன் திரையிலிருந்து நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கும் பாடலாக வானிலையில் ஜி ராமநாதன் அவர்களின் செயல் உருவான பாடல்களில் பாடல் இலக்கம் ஒன்று.

சரி, ஒலித்து வந்திருக்கிறது பாடல் இலக்கம் இரண்டு, ஒலித்து வந்திருக்கிறது இப்பொழுது பாடல் இலக்கம் மூன்றுக்குள்ள போக போறோம். பாடலுக்கு மூன்றுக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு கடிக்கல் இவங்க காத்திருக்கணும் உங்களுக்காக.

அந்த கடிக்கலிக்கான சரியான கடியான பதிலோடு இடைந்து சிறப்பிக்கின்ற கடிக்கொழியின் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இன்றைய கடிக்கொழியின் போல அதாமல் ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற ஒரு சம்பாஷணை தான் இன்றைய கடிக்கொழியாக வரப்போகிறது. சரி, கடிக்கொழியின் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதை வந்து கணவன் வந்து மனைவியை பார்த்து சொல்றாரு, அது இங்க வாப்பா, இனிமேல் நான் சொல்றதைத்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போறாரு. அப்படி என்னதான் கட்டளை போடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க வா, இனிமேல் நான் சொல்றதான் நீ செய்யணும், முன்னேற்றத்துக்கு எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது, நான் சொல்றதைதான் சமைக்க வேணும், நான் சொல்ற மாதிரி தான் உடுப்பு எல்லாம் போடணும், நாளைக்கு காலையில நீ என்ன குளிப்பாட்டி வேற விடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அதாவது கணவர் சொல்றாரு, இனிமேல் நான் சொல்றதைதான் நீ எனக்கு செய்யணும், உன்னோட இஷ்டத்துக்கு எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது, நான் சொல்றதைத்தான் நீ சமைக்க வேணும், நான் சொல்ற உடுப்பு தான் நீ போடணும், நாளைக்கு காலையில வர நீ என்ன குளிப்பாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, என்ன குளிப்பாட்டி விடுறதா, சொந்தக்காரங்க வந்து குளிப்பாடி விடுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மனைவி. அதுக்கு வந்து ஆச்சரியத்தில், என்னடியப்பா சொந்தக்காரங்க வந்து குளிப்பாடி வரான்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மனைவி வந்து ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க பாரு. அது என்ன பதிலாக இருக்குது தான் இன்றைய கடிக்கேள்வி. சரி, அந்த வகையில் இந்த கடிக்கேள்விக்கான சரியான கடியான பதிலுடன் சிறப்பிக்கப் போகிற இன்றைய பாடல்கள் கூடியிருக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் குறிக்கின்றது பாடல் இலக்கம் 3 வானொலியில் இன்றைய நாளில் ஸ்ரீராமநாதன் மற்றும் இசையில் உருவான பாடல்களில் பாடல் இலக்கம்

0: ஆமாம், இந்த புறாவுக்கு நடந்த
1: இது பெண் புறா. பந்தயத்தில் ஜெயிக்குமா?
0: ஓ, ஏன் ஜெயிக்காது? உன்னை போலவே எல்லா பந்தயத்திலும் ஜெயிக்கும். ஆமாம், இந்த புறாவுக்கு நடனம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாயா என்ன?
1: இல்லை இளவரசே, இதுதான் எனக்கு நடனம் சொல்லிக் கொடுத்தது.
0: அப்படியா? இந்த புறாவின் நடனத்தை நான் பார்க்கலாமா?
1: இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும்.
0: ஓ, பாட வேண்டுமா?
2: வசந்தம் உள்ளே போலே

0: ஓவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், 3098 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
2: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட எடுக்கல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இருக்கல இருப்ப விஷயத்தை போற. இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்ப லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா. ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரிய வரப்போகுது.
0: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52.
4: சரி, இப்பொழுது நேர்கள் இணைந்து கொள்கின்ற நேரம். நேர்கள் இணைந்து கொள்ளலாம். 0033-1-48-32-15-40 பிரான்ஸ் வளர்கள் 0-3-48-32-15-40. வகையில் இன்றைய நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டு சிறப்பிக்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதலாவது நேர் வந்திருக்கின்றார். வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் சாரதி.
4: வணக்கம் அன்புக்குரிய ரொசாலி. எப்படி இருக்கீங்க ரொசாலி?
5: நலமா இருக்கும்.
4: நீங்கள் எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து வந்திருக்கின்ற
6: நன்றி.
4: ஜோஸ்வரி அம்மா அவர்கள் இணைப்பில் இன்று இடம்பெற இருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் ஹொலண்டிலிருந்து சரஸ்வதி சிவஞானம் அவர்களது பாடல் தெரிவுகளை தாங்கிய பிரதி வானொலியில் பயணிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றோம்.

0: தொடர்ந்து நீங்கள் சூடா தொலைபேசுடா வந்திருக்கின்ற அடுத்த நீர் யான் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் சார். பிரியமாக விடையநாதன்
0: மாலை. வணக்கம் பிரியமாவையும் என்னோட விரைவேற்றுக் கொள்கின்ற நலம் அறியாவல். எனக்கு நல்ல வடிவா நான் சொல்றதான் சமைச்சு போடணும், நான் சொல்ற உடுப்பு தான் போடணும், அதே போல வந்து நாளைக்கு காலையில வர நீ குளிப்பாட்டி விடணும் என்ன சொல்லி சொல்றாரு. அதுக்கு வந்து மனைவி என்ன குளிப்பாட்டி விடவா, அவங்க சொந்தக்காரங்க வந்து குளிப்பாட்டி விடுங்க வாங்க பாருங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மனைவி வந்து ஒரு பதிலாக சாக்காக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பதிலாக இருக்கும்? எல்லாத்தையும் சொல்றாரு, நாளைக்கு எல்லாத்தையும் சொல்றாரு. நான் சொல்ற மாதிரி தான் நீ உடுப்பு போகணும், நான் சொல்ற மாதிரி தான் நீ சமைக்கணும், நான் சொல்றதை நீ கேட்டு நடக்கணும், அதுபோல நாளைக்கு காலையில வர நீ வந்து குளிப்பாட்டி விடணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு வந்து குளிப்பாட்டி விடுறதா, உங்க சொந்தக்காரங்க வந்து குளிப்பாட்டி விடுவாங்க பாருங்கன்றதுக்கு ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் பதிலுன்னு சொல்லியிருப்பார் அந்த மனைவி. என்ன பதிலாக இருக்கும்?
1: குளிப்பாட்டி விடுறதா மாடுல தான் குளிப்பாட்டுறது, மாடுகளை தானே குளிப்பாட்டுறது, மாடுகளை குளிப்பாட்டுறேன்னு சொல்லி.
2: கொஞ்சம்
0: அவர் திருமதி சுபாசினி பத்மாதன் அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் தொலைபேசியாக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: சதீஷ் சபி
4: எங்களுடைய இசை பிதா மகன் ஜி ராமநாதன் அவர்களுடைய பாடலை எங்களுடைய நேயர்கள் எடுத்து வந்திருக்கின்றார்கள். சிறப்பான பாடல்கள் மூன்று தந்திருக்கின்றார்கள். யார் யார் வெற்றி பெறுவார்கள் என்று இன்று பார்ப்போம். எனது புள்ளி 2-1-3. இந்த கடிக்கேள்விக்கு எனக்கு நான் உங்கள்கிட்ட இதை கதையை கேட்ட இதில் வச்சு பார்க்குறேன். நாளைக்கு அப்போ உங்களை முடிச்சு விட்டா வந்து குடிப்பாட்டில் அவன்ட்டு சொல்லியிருப்பான்.
0: அதான் முடிச்சு விட்டா சரி தூக்கி விட்டு போற போது
4: இன்று என்ன சாரதி மன்னிக்க வேணும் குத்தா காதலா
0: இல்லை. இன்றைய தினத்தில் நாங்கள் அண்மையில் 32 தினம் அந்நிய தினம் இல்லாமல் எங்களுடைய ஃப்ரான்ஸில் இல்லாமல் வந்து சொல்றது அதனால் நாங்கள் அன்னியர்களை போற்றும், தந்தையர்களை போற்றும், நண்பர்கள் நட்பினை போற்றுகின்ற பாடல்கள், அம்மா பாடல்கள், தந்தைக்கான தந்தையை சிறப்பிக்கும் பாடல்கள், அன்னையை சிறப்பிக்கும் பாடல்கள்,
4: நன்றி நன்றி.
0: கவிதைகளை முடிந்தால் அழைத்துக் கொள்ளுங்கள். தாயை போற்று எல்லாம்
4: நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள். யார் வெல்லுறார்கள் என்று பார்ப்போம். நன்றி வணக்கம் சாரதி.
0: நன்றி நன்றி நன்றி. அவர் அன்பு ஜெயசுதாசன் அவர்கள் இணைந்திருந்தார். அதே போல இன்று இரவு இடம்பெற இருக்கிறது இன்று இமையை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி வானொலியில் இடங்கள் இடம்பெற இருக்கிறது. இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி அன்னியர்களை போற்றி, தந்தையர்களை போற்றி, நட்பினை போற்றி வழிவந்த பார்கள். நட்பின் இலக்கணம், அன்னையின் இலக்கணம், தந்தையின் இலக்கணம் கூறுகின்ற இமை தூங்கும் நேரமாக இன்று இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி வானொலியில் பயணிக்க இருக்கிறது என்பதை நேர்களுக்கு ஞாபகம் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற அடுத்த நீர் யார் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்ற அடுத்த நீர் வணக்கம். தொலைபேசியாக வந்திருக்கின்ற ஒரு வணக்கம்.
1: நன்றி.
0: ரஜினி நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் கலையுறவு அனைவரும் நலமா இருக்கிறார்கள். உங்களை மேம்போடு வரவேற்றுக் மகிழ்ச்சி.
1: நன்றி சாரதி. நான் வந்து 213 சொல்றேன். எல்லாம் நல்ல வார்த்தை எல்லாத்துக்கும் மூன்று கொடுக்கலாம். ஆனா கொடுக்க முடியாது.
0: அதனால 213 நீங்க சொல்றீங்க.
1: ஆமா,
0: நன்றி
1: சொல்லிக்கொண்டு உங்களோட கறிக்காரியோட நீங்க வச்சிருக்கிறபடியோட விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் அப்படியே ஒளி வந்துட்டு ஒளி போடுவாங்க. ரஜினி நாகேந்திரன் அவர்கள் அவரை மேம்போடு வரவேற்ற நிகழ்ச்சியில் நேற்று தொடர்ந்து ராணியார்கள் வந்திருக்கிற. வணக்கம் ராணி.
2: என்னுடைய புள்ளி வந்து எல்லா பாடலும் நல்ல பாடல் தானே. 213
0: கூறிக்கொண்டு
2: கடிக்கல்விக்கு வந்து நீங்க நாளைக்கு மேல போயிருவீங்களா? அப்ப உங்களை குளிப்பாட்ட
0: வரவினமன் சொல்லிருக்கேன். பார்க்கலாம்.
2: மூச்சு
0: நின்று புள்ளி 213. நன்றி,
3: போறேன்.
5: இந்திரா,
3: ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்ப லைசன்ஸ்

0: மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள, விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள. தமிழ்ந்திரம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
1: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களையும் ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். விழா மோபரி 422 1B கிராமோதய வீதி, தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0774 0040. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி, தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777 37 74 18 அல்லது 0776 24 0040. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: சரி, இந்த வகையில் தொடர்ந்து நிகழ்ச்சி ஊடாக நிகழ்ச்சி இளைஞருக்கு நேர்களை வந்து இளங்கி பெயர் தொலைபேசியாக வந்திருக்கின்றவர்களை பார்க்கலாம். வந்திருக்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: என்னுடைய
0: அதோட வந்து நாளை காலையில வர குளிப்பாட்டி விடணும் சொன்னதுக்கு மனைவி கோபத்தோட என்ன குளிப்பாட்டி விடுவா, உங்களோட சொந்தக்காரங்களை வந்து நாளை குளிப்பாட்டி விடுவாங்கன்னதுக்கு ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி கேக்குற கணவர் திருப்பி அதுக்கு வந்து மனைவி இருப்பதை சொல்லி இருக்கிறாங்க பாருங்க, அது என்ன பதில் அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: கொஞ்சம் புறங்கோரே சாதா முழுக்கம் முழுக பார்த்து விடுறேன் சொல்லியிருப்பேன்.
0: அப்படின்றீங்க.
1: ஆமா,
0: பார்க்கலாம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இணைந்திருந்த வதனி மோகன்
2: வதனியை
0: தொடர்ந்து வந்திருக்கிறீங்க. நல்லமா, சூப்பரா இருக்கிறோம். நன்றிகள்.
2: நான் புள்ளி வந்து 213 கடிக்கிளி உங்களுடைய விட்டுருவேன்.
0: சரி, 213 கடிக்கிளிங்கிற ஒரு நன்றி.
3: நன்றி.
0: வானொலியில் ஒலித்த பாடல்கள் ஆம் இசை பிதா இசை வித்தகர் ஜி ராமநாதன் அவர்கள் இனிமையான பல பாடல்களுக்கு

0: தேசிய மீட்டு சேமிப்பாளர் அவரது இசையில் உருவான பாடல்கள் தான் வானொலியில் இந்த நாளில் போட்டிக்கு வந்திருக்கிறது. சரி, அந்த வகையில் அவரது பாடல்களை நிகழ்ச்சியில் இணைத்து இன்றைய நாளில் மொத்தமாக 6 பாடல்கள் வந்திருந்தது. 6 பாடல்களில் வந்து நாங்கள் 3 பாடல்களை குழுக்கள் மூலம் தெரிவித்திருந்தோம். அந்த 3 பாடல்கள் தான் வானொலி அளித்தது. நேர்களை முடிந்து உங்கள் ரசனின் அடிப்படையில் புள்ளிகளை தந்திருக்கிறீர்கள். சரி, அந்த வகையில் இன்றைய கடிக்கல்வி நிகழ்ச்சியில் நிறைய புதைக்கும் வந்திருக்கின்றோம். இன்றைய கடிக்கல்வி என்ன அப்படி என்று அந்த கடிக்கல்வி சரியான பதிலோடு இணைந்திருந்தார் அன்புக்குரிய ஜேசுதாசன் அவர்கள் தான் எங்கள்கிட்ட இருந்த பதில். அதாவது கணவன் சொல்றார், நாளைக்கு என்ன நீ என்ன நான் சொல்றதெல்லாம் நீ வழியாக கேட்கணும், நான் சொல்ற சமையல் தான் நீ சமைக்கணும், நான் சொல்ற உடுப்பு தான் நீ போடணும், அதோட வந்து சேர்த்து நாளைக்கு காலையிலேருந்து குளிப்பாடி விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு மனைவி கோபத்தோட, குளிப்பாட்டி விடுறதா, நாளைக்கு காலையில் வந்து உங்க சொந்தக்காரங்கெல்லாம் குளிப்பாட்டி விடுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்க வந்து வெளியில வந்து உங்களை தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி வந்து குளிப்பாட்டிட்டு தானே தூக்கிட்டு போவாங்க, அப்புறம் அதுக்கு தான் சொன்னானு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பதில் தான் எங்கள்கிட்ட இருந்த பதில். அந்த பதிலோடு ஜேசுதாசன் அவர்கள் இருந்தார். அதை பதிலோடு இணைந்திருந்த நேர்களுக்கும் ஜேசுதாசன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பதவிகள் நெருங்கி இருக்கின்றோம். ஏனைய பதவிகளோடு இணைந்து கொண்ட நேர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பதவியில் சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்குள் சென்று வருகின்றன. ஜார் ஜாருடைய பாடல் எத்திரியாவது இடத்திற்கு வந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக,
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38/5 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 Garten Straße 3098 Schweiz.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 3971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 7-8-9-20-58-58.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.

நேர்களை மூன்று பாடல்களையும் கேட்டிருப்போம். மூன்று பாடல்களும் இசைப்பிதா இசை வித்தகர் ஜி ராமநாதன் அவர்களது இசையில் உருவான பாடல்கள் மூன்று பாடல்களாக வானொலி அளித்திருக்கிறது. சிறந்த மூன்று பாடல்கள் இந்த நேர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தினத்தில் முதலாவதாக ஒழித்த பாடல் முல்லை மலர் மேலே. பாடலை தந்திருந்தார் திருமதி மனோகரி சுப்பிரமணியம் அவர்களே. அவருக்குடைய பாடல் முதலாவதாக ஒழித்தது முல்லை மலர் மேலே. இரண்டாவதாக பெண்களை நம்பாதே பாடலை தந்திருந்தார் திருமதி தேவேந்திரமம் அவர்கள் சிவபெருநாட்டிலிருந்து. மூன்றாவதாக வசந்த முல்லை போலே வந்து பாடலை தந்திருந்தார் திருமதி பத்மாணி ராஜரட்னம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. பத்மாணி ராசரத்னம் அவர்கள் தந்திருந்தார். சரி, அந்த வகையில் நேர்கள் மூல ரசின் அடிப்படையில் புள்ளிகளை தந்திருக்கிறீர்கள். உங்கள் புள்ளிகளின் அடிப்படையில் இன்றைய நாளில் முதல் இடத்தை பிடித்திருக்கின்றது பாடல். ஆம், இன்றைய நாளில் முதல் இடத்தை பிடித்திருக்கின்றது நிகழ்ச்சியில் 38 புள்ளிகளை பெற்று வசந்த முல்லை போலே வந்து பாடல் பத்மாணி ராசரத்னம் அவர்களது பாடல் இன்றைய நாளில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. திருமதி பத்மாணி ராசரத்னம் அவர்களுக்கு உங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கின்றது 27 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது இது முல்லை மலர் மேலே பாடல் மனோகரி சுப்பிரமணியம் அவர்களது பாடல். மனோகரி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மூன்றாவது இடத்துக்கு பெண்களின் நம்பாதை பாடல் தேவேந்திரம் அவர்களது பாடல் 13 புள்ளிகளை பெற்று வந்திருக்கிறது. அந்த வகையில் திருமதி தேவேந்திரம் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிகழ்ச்சியூடாக இணைந்து சிறப்பித்த அத்தனை நேசங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சி. தொடர்ந்து ஒரு சில திரையிசை பாடல்கள். திரையிசை பாடல்களை தொடர்ந்து இன்றைய நாளில் நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியோடு பயணிக்க இருக்கிறோம். 15 மணியிலிருந்து திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்களது பாடல் திருவிழி தாங்கிய நெஞ்சம் மறப்பதை நிகழ்ச்சி வானொலியில் பயணிக்க இருக்கிறது. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையை தொடர்ந்து 10:30 மணியிலிருந்து இன்றைய நாளில் இமைதுங்கும் நேரம் அன்னைக்குரு கீதம் தந்தைக்குரு கீதம். ஆம், நண்பர்களுக்கான கீதம். சிறிய சகோதரர்களுக்கான பாடல்களும் இருக்கிறது. அண்ணன் தங்கைக்கு பாடும் பாடல், தங்கை அண்ணனுக்கு பாடும் பாடல், அப்படியான பாடல்கள் எல்லாம் இன்றைய நாளில் சென்டிமெண்டல் சூங்காக அதாவது பாடல்களாக இன்றைய நாளில் வானொலியை பயணிக்க இருக்கிறது. இன்றைய இமைதுங்கும் நேரம் நிகழ்ச்சியில் முடிந்தளவில் உங்களது கவிதைகள் அன்னைக்கான கவிதையாக இருக்கலாம், தந்தைக்கான கவிதையாக இருக்கலாம், இருந்தால் முடிந்தளவில் இணைந்து கொண்டு சிறப்பிக்க தயாராகுங்கள். இன்று இரவு இமைதுங்கும் நேரம் நிகழ்ச்சி ஊடாக. சரி, விடுபெறச் செல்கின்றது இன்றைய நெஞ்சமரம் இன்றைய பாடல்கள் படுகின்ற பந்தயம் நிகழ்ச்சி. தொடர்ந்து ஒரு சில திரையிசை காலங்கள் வானொலியில் இல்லை.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

நேர்களுக்கு வணக்கம். நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்கு நீர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். பிரதி புதன்கிழமை தோறும் சேர்த்துங்கள் வானொலிகளில் இடம்பெறுகின்ற நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சி நேர்கள் தங்களது பிரதி உலக இணைந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக வானொலியில் மலர்கின்றது. இன்றைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சிக்காக தனது பாடல் திருவிழை தந்து நிகழ்ச்சி அலங்கரிக்க வருகின்றார் கொலண்டிலிருந்து திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். நிகழ்ச்சிக்காக பாடல் திருவிழை தந்த சரஸ்வதி சிவஞானம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களது பாடல் தெரிவு நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு நீங்களும் ரசிக்க இருக்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கிறார்கள்.

எம்மவர் நிறுவனமான பல்பொருள் செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.

நெஞ்சம் மறப்புதல் நிகழ்ச்சி ஊடாக படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒலிக்கப் போகின்றது நெஞ்சம் மறப்புதல் நிகழ்ச்சி. திருமதி சரஸ்வதி சிவன் அவர்களது பாடல் தெரிவுகளை நிகழ்ச்சி அலங்கரிக்கும். அடுத்த பாடலாக புதிய பூமி திரையிலிருந்து ஒலிக்கின்றது பாடல்.

0: தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி, இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி.
1: நான் பாடும் பாடல் நலமா

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சுப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
6: கலைஞர்கள் மட்டுமே 34 விடம் அளித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்காக பாடல் திருவிழை தந்து நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். அவர்களது அடுத்த பாடல் தெரிவில் வானதியில் உரிமை குரல் தெரிவில் இருந்து கே ஜெயசுதாஸ் மற்றும் பி சுசிலா ஆகியோரது குரலில் ஒலிக்கிறது பாடல்.

பொன்னுப்பண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுப்பண்டி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுப்பண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுப்பண்டி மார்க்கெட்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சரஸ்வதி சிவஞான அவர்களது பாடல் திரைவுகள் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒலிக்க போகிறது அடுத்த பாடலாக TMS மற்றும் SPBS அமெரிக்கம் பி சுசீலா ஆகியோரது குரலில் என் அண்ணன் திரையிலிருந்து திருமதி சரஸ்வதி சிவஞான அவர்களது அடுத்த பாடல் தெரிவாக நிகழ்ச்சியை அலங்கரிக்க

0: நீ சொல்லி விட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
1: இருக்கிறேன்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாஸ் சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

நெஞ்சம் பருப்பதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சம் பருப்பதில் நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் தனது பாடல் திரைவிழித்தங்க நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். அவர்களது பாடல் திரைவுகளில் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக வானொலியில் மிளர்கின்றது.

0: We don't even know you. நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street, Vancouver, Canada. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 Rue Cail, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஷரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியத்தில் ஷரிமஹால்.
1: தமிழர்கள் ஒலிக்கின்றது பாடல் என்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடலாகவும் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்களது பாடல். திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்களுக்கு மனமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்காக பாடல் திரைவலி அனுப்பி வைத்தமைக்கு, அதேபோல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்ட நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து ஒலிக்கின்ற பாடலோடு உறவுக்கு வருகிறது. இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள்

0: வந்தார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com
3: மரக்கறியாணி
4: வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 de Paris
5: Vicky Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
5: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக்ட் ராச 3098
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 031 971 27 50 கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 9

நேரப்பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் www.nulagam.com இணையதளத்தினர் தொடர்ந்து இந்திய செய்திகளுக்கு பெரஸ் ரூய்கையில் அமைந்த

0: இருக்கின்ற விடி கேசன் கரி மற்றும் கார்லிக் முனசில் அமைந்திருக்கின்ற விடி சூப்பர் ஸ்டோர்ஸ், உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். திருகோணமலை மாவட்டத்தின் விரகல் பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற வட்டவன் படுகொலை நினைவேந்தல் பகுதியில் 1985 இடம்பெற்ற வட்டவன் சுடுகொலை சுட்டு படுகொலை 41வது நினைவேந்தல் நிகழ்வு புதன்கிழமை இன்று பொதுமக்கள் பங்கேற்புடன் உணர்வுபூர்வமாக நடைபெற்றிருக்கிறது. இலங்கையின் உள்நாட்டு மோதல் காலத்தில் திருகோணமலை மாவட்டத்தின் விரகல் பிரதேசம் பெருமளவிலான உயிரிழப்புகள், இடம்பெயர்வுகள் மற்றும் சொத்து இழப்புகளை சந்தித்த பகுதிகளில் ஒன்றாக காணப்படுகிறது. அந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற துயரமான சம்பவங்களில் ஒன்றாக வட்டவன் கூட்டுப்படுகொலை நினைவு கூறப்படுகிறது. 1985 ஜூன் மாதம் 3ஆம் தேதி விரகல் பிரதேசத்துக்குள் நுழைந்த ஆயுதம் தாங்கிய குழுக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருடன் தொடர்புடையதாக கூறப்படும் தாக்குதலின் போது ஆரிப்பு, பூரகர், பூமரத்தடி சேனை, மாவடச்சேனை, முத்துச்சேனை, வாழைத்தோட்டம் மற்றும் வட்டமன் உள்ளிட்ட பல கிராமங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி தீக்கிரையாக்கப்பட்டதாக உயிர் பலித்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலின் காரணமாக அச்சமடைந்த மக்கள் தங்களது வீடுகளையும் காடுகளுக்குள்ளும் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். எனினும் வட்டவன் கிராமத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிலரும் அவரது உறுப்பினரும் தப்பிச் செல்ல முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் பாதுகாப்பிற்காக ஒரு வீட்டுக்குள் தஞ்சமடைந்த நிலையில் அங்கு நுழைந்த தாக்குதல்காரர்கள் வெட்டியும் சுட்டும் கொலை செய்யப்பட்டு பின்னர் உடல்கள் எரிக்கப்பட்டதாகவும் அந்த பகுதி மக்கள் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். நினைவேந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அவர்களின் நினைவாக மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் போரினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நீதி மற்றும் உண்மையை நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தையும் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். 14 வயதுடைய இளம் பிக்குவை தொடர்ச்சியாக துஷ்பிரயோகம் மேற்கொண்டு தலைமுகமாகியிருந்த 41 வயதுடைய பௌத்த தேரரை மத்திய முகாம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டம் மத்திய முகாம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுகந்தகம பகுதியில் அமைந்திருக்கின்ற விகாரையில் செவ்வாய்க்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது விகாரையில் தங்கியிருந்த 5 இளம்பிக்குகளில் 3 இளம்பிக்குகள் தலைமையில் அண்மையில் தப்பிச்சென்ற சம்பவம் தொடர்பில் அறிந்த ஊர் மக்கள் விகாரையை நோக்கி ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொள்ள தயாரான வேலை குறித்தபடியும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. மேலும் 2 இளம்பிக்குகள் போலீசாரினால் வாக்குமூலம் பெறுவதற்காக விகாரையில் இருந்து அழைத்துச் சென்ற நிலையில் குருத சந்தக நபரான 41 வயதுடைய தேரர் தீகவாவி பிரதேசத்தில் தப்பிச் சென்றிருந்தார் எனவும் செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மற்றொரு பௌத்த பிக்கு சகிதம் 41 வயதுடைய பௌத்த தேரர் தீகவாவி பகுதியில் இருந்து மத்திய முகாம் போலீசாரிடம் சரணடைந்ததை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் நடவடிக்கையாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்து கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது.
1: குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த கோட்டை நீதவான் பசான் அமரசேல கோட்டாபய ராஜபக்சவுக்கு மேலதிகமாக ராணுவ உறுப்பினர்கள் இருவருக்கும் வெளிநாட்டு பயண தடையை விதித்தார்.
2: அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையின் திட்டமிட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் வழிநடத்தலுக்கு அமைய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்து தெரிவித்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் பாரிய சூழ்ச்சியின் விளைவாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. இதுவரையில் முன்வைக்கப்பட்டுள்ள சாட்சியங்களுக்கு அமைய கோட்டாபய ராஜபக்சே மற்றும் இராணுவத்தின் இருவருக்கு தாக்குதல் மற்றும் அதற்கு பின்னரான சம்பவங்கள் தொடர்பில் நேரடியான அல்லது மறைமுகமான தொடர்பு இருந்துள்ளமை தொடர்பில் நியாயமான சந்தேகம் எழுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தமது விசாரணை அறிக்கையில் தெரிவித்தனர். இது தொடர்பான முழுமையான விசாரணை நடைபெறுவதால் இவர்கள் நாட்டிலிருந்து தப்பிச் செல்லும் அபாயம் உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். அதற்கமே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே, ராணுவத்தின் கர்னல் ரிஷான் டிரோஷன் அன்சார் மற்றும் முன்னாள் புலனாய்வு பிரிவு உறுப்பினரான பிரேமானந்த உதலாகம் ஆகிய மூவருக்கும் எதிராக கூறப்பட்ட வெளிநாட்டு பயண தடைக்கு கோட்டை நீதவான் அனுமதி வழங்கினார். சுரேஷ் சாலை தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 2 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அந்த 2 சந்தேக நபர்களும் ஸ்கைப் ஊடாக நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் அவர்களை எதிர்வரும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டார்.
0: தொடர்ந்து நீதிமன்றத்தினால் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாகியிருந்த முக்கிய குற்றவாளி ஒருவர் உட்பட இரண்டு பேர் போதைப்பொருள் மற்றும் போதை மாதிரிகளுடன் சம்பந்தூரை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவமானது நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு அம்பாறை மாவட்டம் சம்பந்தூரை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இருவரு இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. சம்பந்தூரை போலீசிலேயே ஊழல் ஒழிப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கமையே இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன்போது நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தலைமறைவாகியிருந்த 36 வயதுடைய சந்தகணப்பர் ஹெரோயின் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த போது போலீசாரால் முற்றுகையிடப்பட்டார். அந்த சமயம் போலீசார் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக சந்தகணப்பர் போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடியிருக்கிறார். எனினும் போலீசார் தமது உயிரை பணியம் வைத்து நடத்திய நீண்ட தேடுதலின் பின்னர் அவரை மீண்டும் மடங்கிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது சம்பந்தூரை போலீசிலே ஊழல் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரி என் ரியாவிட்டின் இடதுகாலில் காயமடைந்ததுடன் மெட்டம்பூர் போலீஸ் உத்தியோகத்தரும் காயமடைந்திருக்கிறார். நீண்டகாலமாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களை இலக்கு வைத்து அவர்களுக்கு மிக நுணுக்கமான முறையில் போதை மாதிரிகளை விநியோகித்து வந்த 25 வயதுடைய மெட்டம்பூர் சந்தகநபரையும் போலீசார் அன்றைய தினம் இரவு கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தகநபர்களையும் சட்ட நடவடிக்கைக்காக சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது போலீசார் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஸ்த போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தரவின் பணிப்புரைக்கமைய அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சுஜித் வேதமுல்லவின் உத்தரவின் கீழ் மாவட்ட சிரேஸ்த போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டார கசூரி ஆராய்ச்சியின் வழிநடத்தலில் இந்த சுற்றி உழைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு உயர்தர ஆரம்ப சுகாதார சேவை விரைவில் நாட்டு மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய ஒரு முதன்மை சுகாதார சேவையாக விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே 41 சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டுக்குள் 300 மையங்கள் நிறுவ திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் 1000 மையங்கள் நிறுவப்பட இருக்கின்றன. 2027 450 மையங்களும் 2028 250 மையங்களும் நிறுவப்படும். ஆரம்ப சுகாதார சேவைகள் தேவைப்படும் மக்களுக்கு சுகாதார மேம்பாடு, நோய் தடுப்பு, நோய் சிகிச்சை, மறுவாழ்வு மற்றும் மருந்துகளை வழங்கும் சுகாதார மூலம் நாட்டு முழுவதும் 1000 சுகாதார மற்றும் ஆரோக்கிய மையங்களை நிறுவுவதற்கு விசேட வேலை திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்திய அரசின் புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு யாழ் பல்கலைக்கழகத்தில் செவ்வாய்க்கிழமை நேற்று நடைபெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருக்கின்ற இந்திய உஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மாணவர்களின் கற்றலுக்கு நிதி ஆதாரத்தினை வழங்கும் நோக்கில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு புலமை பரிசிலை உத்தியோகபூர்வமாக வழங்கியிருக்கின்றார். அதன்போது முதலாம் வருடத்தில் கல்வி கற்கும் அனைத்து பீடங்களைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட 100 மாணவர்களுக்கான புலமை பரிசிலை அவர் வழங்கி வைத்திருக்கிறார். மாதந்தோறும் 8000 ரூபாய் வீதம் அவர்களின் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கை நடைபெறும் வரை இந்த தொகை வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக பதில் துணைவேந்தரும் கலைப்பீட பிராதிபதியான நாகமுத்து பிரதீப் ராஜா, யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி மற்றும் விரிவுரையாளர்கள், மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் யாழ்ப்பாணத்துக்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற இந்திய உஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இன்று நெடுந்தீவுக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்.
1: நெடுந்தீவில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவிகள் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கலப்பின புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைப்புகள் தளத்தையும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் பார்வையிட்டார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நெடுந்தீவுக்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். நெடுந்தீவு மகா வித்யாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தினை அவர் திறந்து வைத்ததுடன் ஒரு தொகுதி நூல்களையும் வழங்கினார். நிகழ்வில் வடமாகாண ஆளுநர், யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர், இந்திய தூதரக உயர் அதிகாரிகள், நெடுந்தீவு பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது 100 பாடசாலை மாணவர்களுக்கான புத்தக பைகளையும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் வழங்கினார்.
3: தீவுகளிலேயே மிகவும் சிறிய தீவு இது. இங்கு வசிப்பதிலும் யாழ்ப்பாணத்துக்கு செல்வதிலும் உள்ள சவால்களையும் குடிநீர் பிரச்சனைகள் நிலவுவதையும் ஆளுநர் குறிப்பிட்டார். எனவே நீங்கள் கொண்ட மன உறுதி மீது எனக்குள்ள மரியாதை என்பது நான் எண்ணியதை விடவும் அதிகமாகவே உள்ளது. இது ஒரு வணிக தீவு. நாம் இங்கு வரும்போது மேலும் என்ன செய்ய முடியும் என்பதை பார்ப்பதற்காக அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் பணியாற்றுவோம்.
0: இந்திய உஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை
3: இங்கு கலப்பின புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைப்புகள் தளம் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. அதனை பார்வையிட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மிக விரைவில் செயற்பாட்டிற்கு வரவுள்ளது என நான் நம்புகிறேன். தூய்மையான ஆற்றல் சக்தி மிக முக்கிய பங்களிப்பாக இது அமையும்.
1: இதனிடையே நெடுந்தீவில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கலப்பின புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைப்புகள் தளத்தை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இன்று பார்வையிட்டார். யாழ்ப்பாணத்துக்கு அப்பால் உள்ள அனலை தீவு, நைனா தீவு உள்ளிட்ட மூன்று தீவுகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் நம்பகமான 4.3 மெகாவாட் திறனுக்கான சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், டீசல் காப்புடன் கூடிய மின்கல சேமிப்பை ஒருங்கிணைக்கின்றது. இந்தியாவிடமிருந்து கிடைத்த 11 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி பங்களிப்பில் இந்த திட்டம் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனிடையே இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா யாழ்ப்பாணம் நைனா தீவுக்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நைனா தீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கும் உயர்ஸ்தானிகர் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார்.
0: தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்தில் விசா கூடுகள் சேதமாக்கப்பட்ட சம்பவத்தை பொறுமைப்படுத்தி இதற்கான ஒட்டுமொத்த பொறுப்பையும் யாழ் பல்கலைக்கழக தமிழ் மாணவர் சமூகத்தின் மீது சுமத்துவது சில தரப்பினர் முயற்சித்து வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகப்பட மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து அந்த பீடத்தின் ஒன்றியத்தின் விசேட அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. குறித்த அறிக்கையில் சம்பவம் தொடர்பில் தங்களது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்ற மாணவர் ஒன்றியம் இதற்காக ஒட்டுமொத்த தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதும் பழி சுமத்த எடுக்கப்படும் முயற்சிகளை திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறது. முகாமைத்துவ பீடத்தைச் சேர்ந்த சிங்கள மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த விசா கொண்டாட்ட நிகழ்வானது விசா கூடுகள் காட்சிப்படுத்தல் உட்பட மாணவர் ஒன்றியத்தின் முழுமையான அனுமதி மற்றும் ஆதரவுடன் நடத்தப்பட்டதாகவும் இந்த முக்கியமான மத மற்றும் கலாச்சார நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அதற்குரிய சிறந்த சூழலை உருவாக்குவதற்கும் தமிழ் மாணவர்கள் தங்களது முழுமையான ஒத்துழைப்பையும் உதவிகளையும் மனப்பூர்வமாக வழங்கியிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிகழ்வு ஏற்பாடுகள் இவ்வாறு இருக்க தற்போதைய விசாரணைகளுக்குட்பட்டிருக்கின்ற சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக சில தனிநபர்களால் ஒரு விசா கூடு சேதமாக்கப்பட்டதாக ஒன்றியம் கவலை வெளியிட்டிருக்கின்றது. பொது சொத்துக்களை அளிக்கும் இவ்வாறான நாசகார செயல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கு நேரடி பொறுப்பானவர்கள் உடனடியாக கண்டறிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிரான முழுமையான ஒழுக்காறு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் எனவும் ஒன்றியம் தனது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தனிப்பட்ட சம்பவத்தை பொதுமைப்படுத்தி இதற்காக ஒட்டுமொத்த பொறுப்பையும் யாழ் பல்கலைக்கழக தமிழ் மாணவர் சமூகத்தின் மீது சுமத்துவதற்கு சில தரப்பு முயற்சித்து வருவதாகவும் ஒன்றியம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முற்றிலும் நியாயமற்றவை, தவறான வழிநடத்தல் கூடியவை மற்றும் உண்மையான சூழ்நிலையை பிரதிபலிக்காதவையாகும். சொத்துக்கள் அளிக்கப்படுவதை நாங்கள் எதிர்ப்பதுடன் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை ஆதரிக்கும் அதேவேளை இந்த தனிப்பட்ட சம்பவத்தை ஒரு இன பிரச்சினையாக மாற்றுவதற்கு எடுக்கப்படும் எந்தவொரு முயற்சியும் சமமாக நிராகரிப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவியின் திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய 695 மில்லியன் அமெரிக்க டாலர் கூட்டு தவணை நிதி துறைசேரிக்கு வைப்பிடப்பட்டிருக்கிறது. இதனை பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த ஃபினாட்ரோ தெரிவித்திருக்கிறார். ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று திருகோணமலையில் இடம்பெற்றிருக்கிறது.
1: கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரன், முப்படையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர்.
4: திருகோணமலை மாவட்டத்தில் நாங்கள் அடையாளம் கண்ட பல இடங்கள் பல காணிகள் காணப்படுகின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் வந்து பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட பலருடன் நாங்கள் இன்றைய தினம் முக்கிய கலந்துரையாடலுடன் நாங்கள் மேற்கொண்டோம். நாங்கள் அடையாளம் கண்ட இந்த இடங்களை நாங்கள் படிப்படியாக நாங்கள் மக்களுக்கு விடுவிப்பது தொடர்பாக நாங்கள் தீர்மானங்களை எடுத்து வருகின்றோம். இந்த கரிமலையூற்று என்கின்ற இந்த பிரதேசத்தில் கடந்த பல வருடங்களாக பாதுகாப்பு தரப்பினரால் பாவிக்கப்பட்டு வரும் இந்த காணிகள் தொடர்பான அந்த விடயங்கள் காணப்படுகின்றது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருந்தோம். இதிலே மீனவர்களும் பொதுமக்களும் எதிர்நோக்குகின்ற ஒரு சவால்கள் இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் பாவித்து வந்த அந்த கடற்கரை பிரதேசம் சில நாட்களாக மூடப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம்.
0: தொடர்ந்து நிதியமைச்சருக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான அறிக்கை தனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கப்பட்டதை அரசாங்க நிதி பெற்றிய குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா நிராகரித்திருக்கிறார். அத்துடன் அந்த அறிக்கை குழு பிரச்சினைக்காக நாடாளுமன்றத்தின் ஊடாக உத்திபூர்வமாக சமர்ப்பிக்குமாறும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். முன்னதாக இந்த நிதி பரிமாற்றம் தொடர்பான விரிவான அறிக்கை மற்றும் அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்குமாறும் நிதியமைச்சின் செயலாளரிடம் அரசாங்க நிதி பெற்றிய குழு முன்னதாக கூறியிருந்தது. இதற்கு அறிக்கைக்கு அமைச்சுக்கு 4 வார கால அவகாசமும் வழங்கப்பட்டிருந்தது. இது அறிக்கை ஒன்றினூடாக தயாரிக்கப்பட்ட போதிலும் அது கர்சடி சில்வாவின் தனிப்பட்ட பார்வைக்காக அவரது நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் குறித்த அறிக்கை அரசாங்க நிதி பெற்றிய குழுவினால் கூறப்பட்டதை தவிர தனது தனிப்பட்ட நலனுக்காக அல்ல என்பதால் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டு மக்களின் பிரதிநிதி அத்துடன் தற்போது அரசாங்க நிதி பெற்றிய குழுவின் தலைவராக பணியாற்றுவதாகவும் இந்த அறிக்கை குழுவின் கூடி ஆராய்ந்து விவாதிப்பதாகவே கூறப்பட்டதாகவும் எனது தனிப்பட்ட பார்வைக்காக அல்ல எனவும் அவர் குறிப்பிடுகிறார். யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் ஆகியோரின் வழக்கு கடந்த 14 வருடங்களாக நீடித்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலும் பின்னர் கொழும்பு நீதிமன்றத்துக்கும் மாற்றப்பட்டு மீண்டும் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்னமும் சரியான நீதி கிடைக்கவில்லை. இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாளரான கோட்டபாய ராஜபக்ஷ நீதிமன்றத்துக்கு வருகை தந்து சாட்சியம் அளிக்க வேண்டும் என காணாமலாக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜின் தந்தை ஆறுமுகம் வீரராஜா அபிசனம் வெளியிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இரது மகன் லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் ஆகியோர் வெள்ளைவாயனூரில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு 14 வருடங்கள் பூர்த்தியாகி இருக்கின்றன. இது நீண்டகால பகுதியில் எமது குடும்பத்தினர் நீதிக்காக தொடர்ச்சியாக சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வழக்கு பின்னர் கொழும்புக்கு மாற்றப்பட்டு தற்போது மீண்டும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தால் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக கோட்டபாய ராஜபக்ஷ நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் அளிக்க வேண்டும் என நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அவர் நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் அளிப்பதை தவிர்த்து வருகிறார். இருப்பினும் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் முன்னிலையான நீதவான் இந்த வழக்கு தொடர்பான மென்பொருள் தினத்தை நிர்ணயம் செய்திருக்கிறார். குறித்த அந்த தினத்தில் கோட்டபாய ராஜபக்ஷ கட்டாயமாக நீதிமன்றத்துக்கு வருகை தந்து எமக்கு ஏற்பட்ட அநீதி தொடர்பிலும் எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பிலும் உரியான விளக்கத்தை பதிலையும் அளிக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்தில் இந்த உத்தரவை நாங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பதாகவும் 14 வருடங்கள் தொடரும் எமது இந்த போராட்டத்திற்கு நீதிமன்றத்தின் ஊடாக நீதியான தீர்வு கிடைக்கும் என்றும் கோட்டபாய ராஜபக்ஷ நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் அளித்து உண்மைகளை வெளிப்படுத்துவார் என நாங்கள் முழுமையாக நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்குட்படுத்தி பிள்ளையார் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு விசாரணை நிறைவு செய்த உயர்நீதிமன்றம் வழக்கு தீர்ப்பு அறிவிப்பதை ஒத்திவைத்திருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான மகிந்த சமயவர்த்தன, அர்ஜுன உபசேகர மற்றும் ஹிகான் குலதுங் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் நிலையில் இன்றைய தினம் இந்த அடிப்படை மனித உரிமை மீறல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மெனோக டி சில்வா பயங்கரவாத சட்டத்தின் கீழ் சேவை பொருளரை கைது செய்து தொடர்ச்சியாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை சட்டவிரோதமான செயல்பாடு என்று விடயங்களை முன்வைத்திருக்கிறார். சேவை பொருளரை கைது செய்த குற்ற புலனாய்வு துணைக்கள அதிகாரிகள் கைது செய்யப்படுவதற்கான காரணத்தையும் அவருக்கு குறிப்பிடவில்லை எனவும் இது அடிப்படை மனித உரிமை மீறலாகும் எனவும் 19 வருடங்களுக்கு முன்னர் காணாமல் போன கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டதாக குற்ற புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டாலும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அந்த விடயத்துக்கு கைது செய்வதற்கும் எந்த ஒரு சட்டங்களும் ஏற்பாடுகளும் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டார். சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலான பிரதேச சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகர்ஜி ஹேரத் குறித்த மனுதாரர் கைது செய்யப்படும் போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்யப்படுவதற்கான காரணத்தை வாய்மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் வாக்குமூலம் புறப்பட்ட சந்தர்ப்பத்திலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். புள்ளியான எனப்படும் குறித்த மனுதாரர் புலனரூபை சிவனப்பட்டிய பகுதியில் சட்டவிரோதமான முறையில் நடத்தி சென்ற முகாமில் தனது எதிர்வாதிகளையும் மேலும் பலரையும் அடைத்து வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார். இந்த முகாமில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பிலும் சாட்சியம் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என அரசாங்கம் வழியில் குறிப்பிடுகிறது. ஆனால் நீதிமன்றத்தில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையானின் அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என பிவிதுருக்கில உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயன் கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளமை மற்றும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை ஆகியவற்றை சவாலுக்குட்படுத்தி பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு உயர்நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. பிள்ளையானுடைய மனித உரிமை மீறப்பட்டிருப்பதாகவும் அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் எனவும் அவரை பாதுகாப்போம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் யாரையாவது பகடை காயாக்குவதற்காகவே அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் உண்மையை வெளிக்கொண்டும் வரை நோக்கம் அரசாங்கத்துக்கு இதுவரை கிடையாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா காப்புறுதி கூட்டு தாபனத்தில் இடம்பெற்ற பல பில்லியன் ரூபாய் முறைகேடுகள், அரசாங்கத்தின் ஊழல்கள் மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழல் எதிர்ப்பு முன்னணியின் அமைப்பாளர் நிரோசன் பதுக்க பல முக்கிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். காப்புறுதி கூட்டு தாபனம் 6 பில்லியன் ரூபாய் திரைசரி பிணை முறி கொள்வனவு செய்த விவகாரத்தை ஐக்கிய மக்கள் சக்திதான் முதலில் நாட்டுக்கு வெளிப்படுத்தியதாகவும், பிப்ரவரி மாதம் முதல் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும் என்று தங்கள் தரப்பு ஏற்கனவே எச்சரித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் சோமதாச பலி கடன முதன்மை நிறைவேற்று அதிகாரி நலின் சுபசிங் மற்றும் ஸ்ரீஜானி குலசிங் ஆகிய மூவரும் இணைந்து காப்புறுதி கூட்டு தாபனத்தில் வாடிக்கைகள் வைப்பு செய்த பணத்தை பயன்படுத்தி 6 பில்லியன் ரூபாய் முதலீட்டை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இதன் காரணமாக காப்புறுதி கூட்டு தாபனத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிகர நட்டம் 536 மில்லியன் ரூபாயாகும் எனவும் சுட்டிக்காட்டிய அவர், இந்த நட்டத்திற்கு பொறுப்பான நபர்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகவிடம் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்.
5: புளியங்குளம் பகுதியை நோக்கி பயணித்த கார் ஒன்று சாரதி இருவர் மீது மோதியதில் குறித்த இருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கனகராயன்குளம் ஒட்டி சுட்டான் பகுதிகளைச் சேர்ந்த 27-40 வயதான இருவரே உயிரிழந்துள்ளனர். காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்தின் போது குறித்த காரின் பின்னால் பயணித்த வேன் ஒன்று காருடன் மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து வேனின் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து வேனின் சாரதி பிணையில் விடுவிக்கப்பட்டு காரின் சாரதி எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பயணித்துள்ளமையே விபத்துக்கான காரணம் என கனகராயன்குளம் போலீசார் தெரிவிக்கின்றனர்.
0: தொடர்ந்து ஜூலை மாதத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை திருத்தம் நாளை வியாழக்கிழமை உத்தியோகமாக அறிவிக்கப்படுவதுடன் புதிய விலை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை முதல் அமல்படுத்தப்படும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது. மாதாந்திர விலை திருத்தம் தொடர்பான அறிக்கை ஏற்கனவே நிதியமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து இறுதி மதிப்பீடு இன்று புதன்கிழமை கிடைக்கப்படும் எனவும் லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. சர்வதேச சந்தையின் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் உலகளாவிய எரிவாயு விலை போக்குகளின் அடிப்படையில் புதிய விலை திருத்தம் அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் மாதத்திற்கான விலை திருத்தத்தை நிர்ணயிக்கும் போது உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டு எரிவாயு விலைகளில் சீரமைக்கும் நிறுவனம் உத்தேசித்திருப்பதாகவும் அறிய முடிகிறது. 2026 ஆம் ஆண்டின் முதல் 5 மாதங்களில் நாட்டின் எரிபொருள் நுகர்வு ஒப்பீட்டளவில் குறைந்த மட்டத்தில் காணப்பட்ட போதிலும் உலக சந்தையில் நிலவும் மசக்கு எண்ணெய் வெளியேற்றம் காரணமாக எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான செலவினம் பாரிய அளவில் அதிகரித்திருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் அனிந்த ஜெயதிஷ தெரிவித்திருக்கிறார். கடந்த ஜனவரி மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்காக 186 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்ட நிலையில் மே மாதமாகும் போது இந்த செலவு 521 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை கணிசமாக உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனவரி மாதத்தில் 565 கிலோ லிட்டராக காணப்பட்ட 92 பெட்ரோல் நுகர்வு மே மாதமாகும் போது 4869 கிலோ லிட்டராக குறைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் ஒட்டுமொத்த நுகர்வு 80 முதல் 90 வீதத்திற்கு இடைப்பட்ட அளவில் குறைந்த போதிலும் உலக சந்தை மாற்றங்கள் காரணமாக மாதாந்த இறக்குமதி செலவு பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் தற்போதைய நிலையில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை தெரிவித்திருக்கிறார். பேருந்து கட்டண திருத்தங்களுக்கு என நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற சூத்திரத்திற்கு அமைவாகவே கட்டணங்கள் திருத்தங்கள் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன்படி எரிபொருள் விலையில் ஏற்படும் மாற்றம் 4% அதிகமானதாக இருந்தால் மாத்திரமே பேருந்து கட்டணம் திருத்த முடியும் எனவும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மை அமைப்பின் இலங்கை இணைவதற்கான விண்ணப்பத்திற்கு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆதரவு வழங்க இணக்கம் தெரிவித்திருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித கீரத் தெரிவித்திருக்கிறார். முறைகள் மோசடி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் இதுவரை மௌனம் காப்பது ஏன்? இது தொடர்பான சிறிய செய்தி குறிப்பு.
6: உயிர்த்த ஞாயிறு தினத்தொன்று ஆராதனையில் பங்கேற்றிருந்த அப்பாவி நிராயுத பாலிகளான மக்கள் ஓய்வு நாளான ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமையை சுதந்திரமாக கழிக்க எண்ணி ஹோட்டல்களில் தங்கியிருந்த மேலும் சில நிராயுதபாணி மக்கள். மொத்தமாக 277 உயிர்கள், மேலும் 500 மேற்பட்டோரை நிரந்தர ஊனமுற்றவர்களாக்கிய கொடூரமான தொடர் குண்டு தாக்குதல்கள். 7 வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த உண்மை குற்ற புலனாய்வின் மூலம் படிப்படியாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரே தருணம். April 2019 அன்று நடந்த இந்த கொடூரமான தாக்குதலின் பின்னர் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொருவரும், ஆட்சிக்கு வர துடிக்கும் ஒவ்வொருவரும் வழங்கிய ஒரு வாக்குறுதி இருந்தது. அந்த குறைகளுக்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்பதை மக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தப் போவதாக.

0: வாக்குறுதி அமைந்திருந்தது. யாரும் நிறைவேற்றாத அந்த வாக்குறுதி தற்போது படிப்படியாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நாடாந்தம் நீதிமன்றத்தின் முன்னிலையில் இந்த குற்றத்தின் பின்னணி வெளிப்பட்டு வருகிறது. நினைவிருக்கிறதா அன்று நமது நாட்டின் எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு கூறினார்.
1: ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உண்மையை வெளிப்படுத்துவதாக கூறி எமது நாட்டின் கத்தோலிக்க சமூகம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மக்களையும் திசை திருப்பினார். அவருக்கு பின்வந்த தற்காலிக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கோட்டாபய ராஜபக்சவின் பாதையிலேயே சென்று இந்த கொடூரமான இழிவான பயங்கரவாத தாக்குதல் குறித்த உண்மையை வெளிப்படுத்தப்படுவதை தடுப்பதற்காக செய்யக்கூடிய அனைத்து சூழ்ச்சிகளையும் செய்தார். நான் பிரகடனப்படுத்துகிறேன், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டத்திற்கமைய வழங்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்க நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன்.
0: அது மாத்திரமே 2023 செப்டம்பர் 8ஆம் தேதி அவர் இவ்வாறும் கூறியிருந்தார்.
1: இங்கு ஒரு பிரிவினை உள்ளது. உண்மை என்னவென்று தேடும் ஒரு குழுவினரும் உண்மையை மறைக்க முற்படும் ஒரு குழுவினரும் உள்ளனர். இதுவே அந்த பிரிவினை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பயன்படுத்தி ஜனாதிபதி பதவிகளை பெற்று அரசாங்கங்களை அமைத்து அமைச்சரவைக்குள் சென்று விட்டு இப்போது ஒரு பக்கமாகவும் மூன்று பக்கமாகவும் பிரிய வேண்டாம் என்று கூறுவதில் அர்த்தமில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை உண்மையாகவே சரியாக புலனாய்வு செய்து வந்த ஷானி அபேசேகரவை கைது செய்து சிறையில் அடைத்த பின்னணியில் பயமின்றி அதனை ஷானி அபேசேகரவிட மீளவும் ஒப்படையுங்கள். விலங்கிடாமல் கழுத்தில் கயிறில்லாமல் இதனை தேடி கண்டறிய சொல்லுங்கள். அப்படி செய்வார்களா? நான் இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றேன். அவரும் நம்பிய நேர்மையான அதிகாரி அவர். அதனை ஆராய்ந்து பார்க்க அவரிடம் ஒப்படையுங்கள். ஏன் அதனை செய்யவில்லை?
0: தற்போது ஷானி அபேசேகரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. அந்த விரிவான விசாரணையின் மூலம் வெளிவரும் ஒவ்வொரு விடயமும் நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்படுகிறது. இந்த பின்னணியில் சஜித் என்ன செய்தார்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி சஹரான் ஆசிம் என உதய கம்பன்பில எழுதிய புத்தகத்தை வெளியிடும் விழாவிற்கும் அவர் சென்றார். கோட்டாபய மஹிந்த நாமலும் அங்கிருந்தனர். அப்படி என்றால் இப்போது சஜித் பிரேமதாச உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து என்ன கூறுகிறார்? உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் விசாரணை குறித்து இன்னும் ஒரு கருத்தை கூட வெளியிடும் அளவிற்கான தைரியம் நாட்டின் எதிர்கட்சி தலைவருக்கு இல்லாமல் போனது எப்படி? ஒவ்வொரு விடயத்திற்கும் யாரையாவது அழைத்து செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தும் சஜித் பிரேமதாச இது குறித்து பேச அச்சப்படுவது அரசியல் டீல்கள் காரணமாகவா? உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை போலவே 2015-2017 கால பகுதியில் நமது நாட்டில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய மத்திய வங்கி பிணைமுறி மோசடி குறித்தும் இப்போது நாளாந்தம் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. கடந்த காலத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான மூவரடங்கிய மேல் நீதிமன்ற வழக்கை மீண்டும் ஆரம்பிக்குமாறு உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட சிலருக்கு எதிரான இந்த பொது சொத்து வழக்கு இன்னும் சில தினங்களில் மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தின் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. இப்போது சஜித் பிரேமதாசவின் எதிர்கட்சி இது குறித்து என்ன கூறுகிறது? ஊழலை ஒழித்து நாட்டுக்கு நல்லாட்சியை கொண்டு வருவதற்காக மக்கள் 2015 ஓர் அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து சரியாக 50 நாட்களே ஆகியிருந்தன. மத்திய வங்கி கொள்ளையடிக்கப்பட்டது. அர்ஜுன் மகேந்திரன் மாமனார் அர்ஜுன் அலோசியஸ் என்ற தனது மருமகனுக்கு உலக தகவல்களை வழங்கி ஏலம் நடந்து கொண்டிருந்த போது அங்கு புகுந்து ஆடிய விளையாட்டை முழு நாடும் நன்றாக அறியும். நாட்டின் உழைக்கும் மக்கள் ஓய்வு பெற்ற பின்னர் வாழ்வதற்காக இருக்கும் இபிஎஃப் அதாவது ஊழியர் சுயலாப நிதியத்திற்கு ஒரே தருணத்தில் ஏற்படுத்திய நட்டம் 8 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாகும். நாட்டின் வட்டி வீதங்கள் அதிகரித்தன. நாடாந்தம் இந்த மோசடியின் நட்டத்தை ஈடுகட்டும் சுமை நாட்டு மக்கள் மீதே சுமத்தப்பட்டது. பிணைமுறி திருடர்களுடன் இருக்க முடியாது என கூறி சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வெளியேறி 2020 மார்ச் 2ஆம் தேதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தி என்ற புதிய கட்சியை ஆரம்பித்தார். அதன் பின்னர் பிணைமுறி திருடர்களிடமிருந்து விடுபட்டு புதிய கட்சியை தொடங்கியதாக சஜித் தொடர்ந்தும் கூறி வந்தார். 2021 ஜூலை 6ஆம் தேதி சஜித் கூறியதை நினைவூட்டவா?
1: ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் பிணைமுறி திருடர்களுடன் இணையாது. பிணைமுறி மோசடி மற்றும் ஊழல் மூலம் இந்த நாடு பில்லியன் கணக்கான பணத்தை இழந்தது. அந்த பணம் இன்றைய நாளிலும் இருந்திருந்தால் உயிர்களை காப்பாற்றக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் பலவற்றை எமது நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்பிற்கு நன்கொடையாக வழங்கியிருக்க முடியும். பிணைமுறி கடத்தல்காரர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளுடன் எமக்கு எந்த ஒரு கூட்டணியோ அல்லது இணைவோ கிடையாது.
0: 2024 ஆண்டு ஏப்ரல் 10 தேதி சஜித் இவ்வாறு தெரிவித்திருந்தார்.
1: நாம் மத்திய வங்கி திருடர்களை முற்றிலுமாக விரட்டி அடித்தோம். மத்திய வங்கியை கொள்ளையடித்து மத்திய வங்கியை அழித்த பிணைமுறி கொடுக்கல் வாங்கலின் சூத்திரதாரிகளை நாங்கள் விரட்டினோம். அவ்வாறு விரட்டி அடிக்கப்பட்டு அந்த நபர்களும் பூச்சிய நிலைக்கு வீழ்ந்தனர். நாங்கள் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினோம்.
0: அவ்வாறு கூறினாலும் உண்மையில் சஜித்திடம் வந்தவர்கள் யார்? பிணைமுறி மோசடி குறித்து விசாரணை நடத்திய கோப்புழுவின் அறிக்கையை நீர்த்து போக செய்ய அடிக்குறிப்பு இட்டவர்கள் சஜித்திடம் வந்தார்கள். ரவீந்திர சமரவீர, சுஜீவ சேனசிங்க, வசந்த அருவிகாரி, கலாநிதி அஷடி சில்வா, அஜித் பி பெரேரா, அசோக் அபிசிங், அப்துல்லா மஹரூப், ஹெக்டர் ஹாப்புஹாமி, அர்ச்சன ராஜகருணா ஆகியோரே அந்த அடிக்குறிப்பு பட்டியலில் உள்ளவர்கள். சுஜீவ சேனசிங்க ஒரு புத்தகமும் எழுதினார், மத்திய வங்கியின் பிணைமுறி வெளியீட்டின் உண்மை மற்றும் பொய். இந்த புத்தகத்தின் மூலம் மத்திய வங்கி ஆளுநரான மாமனார், மருமகன் மற்றும் மருமகனின் நிறுவனம் ஆகிய அனைவரும் குற்றமற்றவர்களாக காண்பிக்கப்பட்டிருந்தனர். புத்தகத்தின் ஓரிடத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது, பெர்பச்சுவல் ட்ரெஷரி ஸ்கூல் லிமிடெட் நிறுவனம் நிதி நடவடிக்கைகளுக்காக முதநிலை வணிகராக 2013 அல்லது அதற்கு முன்பிருந்தே செயல்பட்டு வருகிறது. அக்கால பகுதியிலும் அவர்கள் நேரடி பணம் அனுப்புதல் மூலமாகவும் ஏலங்கள் மூலமாகவும் இலங்கை வங்கியின் நிதி நடவடிக்கைகளில் பங்கேற்றுள்ளனர். அக்காலத்தில் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் ஆளுநர் பதவியில் இருக்கவில்லை. அர்ஜுன் மகேந்திரன் இலங்கையிலும் இருக்கவில்லை. எனவே இது உண்மையாகவே சாதாரண நடைமுறைகள் மற்றும் சாதாரண விவரக்குறிப்புகளுக்கு 100% இணங்கவே நடந்துள்ளது. மத்திய வங்கி பிணைமுறி ஏலத்தின் மின்னணு பரிவர்த்தனையில் உறவு முறைகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை நடந்துள்ளதாக கூறுவது நகைப்புக்குரியதாகும். அன்று அத்தகைய புத்தகத்தை எழுதிய சுஜீவ சேனசிங்க தற்போது சஜித் பிரேமதாசவின் தேசிய பட்டியல் மூலம் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் உள்ளார். கோப் அறிக்கைக்கு அடிக்குறிப்பு இட்ட பொருளாதார நிபுணர் அர்ஷடி சில்வாவும் சஜித்தின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலேயே உள்ளார். நாட்டின் பொருளாதாரம் குறித்து காலை முதல் மாலை வரை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் மக்கள் முன்னிலைக்கு வந்து இவர்களை கருத்து வெளியிடுகின்றனர். ஆனால் இப்போது 2016-17 பிணைமுறி மோசடிகள் தொடர்பாக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட மேல்நீதிமன்ற வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்ட போது அது குறித்து பேச இவர்கள் தயங்குகிறார்கள். இன்றோ நாளையோ அந்த வழக்கு ஆரம்பமாகிவிடும். ஒருபுறம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மறுபுறம் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி, இந்த இரண்டு பாரிய குற்றங்களும் இப்போது சட்டத்தின் முன் வந்துள்ளன.
2: தொடர்ந்து ஸ்ரீலங்கா விமான சேவையின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரியும் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்து விடுமான கபில சந்திரசேரவின் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரேன்சி அரசல குலரத்தின மற்றும் அவரது உதவி சட்டத்தரணி உதாரண முகந்திரம் ஆகியோரை எதிர்வரும் 5 தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்குமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேனு அழைப்பானை விடுத்திருக்கிறார். முன்னாள் பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் கொள்ளுப்பட்டி பெத்திஸ் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற வீட்டின் அறையொன்றில் கபில சந்திரசேனு சந்தேகத்துக்கு இடமான முறையில் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நீதவான் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் இதுவரை குற்றவியல் குற்றம் எதுவும் வெளிவராத நிலையில் பிணை வழங்கப்பட்டவை தொடர்பில் எழுந்திருக்கின்ற சர்ச்சைக்குரிய விடயங்கள் குறித்து சட்டத்தரணிகளிடம் சாட்சியம் பெறப்படும் என நீதவான் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். கண்டி தெல்தனிய ரங்கலபுரஸ் பிரிவுக்குட்பட்ட உடிஸ் பத்துவ ஹக்மன பிரதேசத்தில் 22 வயதுடைய ஆடை தொழிற்சாலை பெண் ஊழியர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது சடலம் நீதவான் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த கொலை சம்பவம் சுமார் ஒரு வாரத்துக்கு முன்பே நடந்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். எதிர்கட்சியினுடைய தலைவர் தனது கடமைகளை சரிவர எதிர்கட்சியின் நிலையில் இருந்து செய்வதில்லை என கண்டி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கண்டி மாவட்ட தலைவர் நவீன் திசாநாயக்க குற்றம் சுமத்தியிருக்கிறார்.
3: சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சியின் ஒருங்கிணைப்பு சக்தியை சஜித் பிரேமதாச வலுவிழக்க செய்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்கட்சிக்கு தற்போது ரணிலின் மூளையும் சஜித்தின் உடலும் தேவை என கண்டியில் நவீன் திசாநாயக்க இன்று தெரிவித்துள்ளார்.
4: எதிர்கட்சி அரசியலுக்கு பொருத்தமான தலைவர் யார்?
5: இந்த நாட்டுக்கு ஒரு எதிர்கட்சி தேவை, ஆனால் இந்த நாட்டு மக்களிடையே எதிர்கட்சி இல்லை என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. வேறு மாற்று செயற்பாடும் இல்லை என்ற கருத்தும் இருக்கின்றது. எனவே எமக்கு ஒரு வலிமையான எதிர்கட்சி தேவை. ஐக்கிய மக்கள் சக்தி அதை செய்யாது என்ற கருத்தும் இருக்கிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியாக நாம் எதிர்கட்சியின் பங்கை இயக்க வேண்டும். அதனையே தலைவர் செய்து கொண்டிருக்கின்றார். நாம் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒருங்கிணைந்து பலத்தை கட்டி எழுப்ப வேண்டும். உண்மையை கூறுவதாயின் தற்போது எம்மிடம் அத்தகைய ஒருங்கிணைப்பு பலம் இல்லை என்றதை கூற வேண்டும். அது எம்மிடம் இருந்து ஒரு மாபெரும் ஐக்கிய தேசிய கட்சியாக அது எம்மிடம் இருந்தது. ஆனால் சஜித் பிரேமதாச சென்று அதனை உடைத்து விட்டார். தற்போது அது அவரிடம் இல்லை, எம்மிடமும் இல்லை. அதுதான் கதை. அவரிடம் பெரும்பான்மை இருக்கலாம், ஆனால் அவரிடம் வெற்றி இல்லை. எம்மிடம் பெரும்பான்மை இல்லை, எம்மிடம் வெற்றியும் இல்லை. இன்று இந்த நாட்டை கட்டமைக்க ரணில் விக்ரமசிங்கவின் மூளை தேவை என்றும் சஜித்தின் உடல் வலிமை தேவை என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் கூறுகின்றனர். எனவே இந்த இருவரையும் நாம் இணைப்பது மிகவும் முக்கியமானது.
2: தொடர்ந்து களுதுறை வெட்டுமவை பள்ளிவாசல் வீதி பகுதியில் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான துப்பாக்கிதாரி களுத்துறை குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை காவல்துறையின் விசேட புலனாய்வு தகவலின்படி பயகல மிகமுள்ள பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய சம்பத் குமாரதுங்க என்பவரை இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் திட்டமிட்ட குற்றங்களில் ஈடுபடும் குழுக்களிடையே பூஞ்சியா என்ற புலிபெயரால் அளிக்கப்பட்டிருக்கிறார். இந்த குறைஞ்ச சம்பவம் இடம்பெற்று முதல் காவல்துறை தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. இதன் ஒரு கட்டமாக மாளிகாபத்தி மற்றும் அதனை சூழியிருக்கின்ற பகுதிகளில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா தரவுகளை காவல்துறை வெகுவாக பகுப்பாய்வு செய்தது. இதன்போது கிடைத்த துல்லியமான ரகசிய தகவலின் அடிப்படையில் மாளிகாவத்தி பகுதியில் வீடூரில் பதுங்கியிருந்த வேளையில் களத்துறை குற்றத்தடுப்பு பிரிவு இந்த சந்தேக நபரை அதிரடியாக சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட பூஞ்சியா எனப்படும் சம்பத் குமார்துங்க இதற்கு முன்னரும் பல தடவைகள் கெரோயின் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் போதைப்பொருட்களை தென்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கியிருந்த ஒருவர் ஆவர் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் முதல் முறையாக உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட மினி ஊசி ரக தானியங்கி துப்பாக்கி ஒன்று கொழும்பு பொதுமயானத்தில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. துபாயிலிருந்து சமீபத்தில் நாடு கடத்தப்பட்ட தற்போது மத்திய குற்றல புலனாய்வு பணியகத்தால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்ற பாதாள உலக குழுவைச் சேர்ந்த மாகபதி சமர என்பவரின் புறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த ஆயுதம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதுடன் மயான வளாகத்துக்குள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் சில பொருட்களும் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அவற்றில் வெளிநாடில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்று, ஒரு தோட்டா பெட்டி மற்றும் 3 தோட்டா என்பன அடங்கியிருக்கின்றன. கைப்பற்றப்பட்ட மினி உசிரக துப்பாக்கியானது உள்ளூரில் தயாரிக்கப்பட்டது என்பதை புலனாய்வு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். புத்தளத்தில் இன்று அதிகாலை வானில் பிரகாசமான பொருள் ஒன்று தோன்றியதைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மர்மப் பொருளை பார்ப்பதற்காக மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். பலர் இதனை புகைப்படங்கள் எடுத்திருக்கிறார்கள். குறித்த மர்மப் பொருள் பல அடி நீளமானதாக காணப்பட்டதாகவும் ராக்கெட் அல்லது ஏவுகணை போன்ற ஒரு எரியும் வாளை கொண்டிருந்ததாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வானூர்த்தியை விட வேகமாக சுமார் 300 அடி உயரத்தில் பறந்த இந்த பொருள் தூர வான்பரப்பில் வரும் கண்களுக்கு தெரியாறவாறு மறைந்துவிட்டதாகவும் மக்கள் விவரித்திருக்கிறார்கள். இந்த மர்மப் பொருள் குறித்து மக்களிடையே பல்வேறு கருத்துக்கள் நிலை வந்த போதிலும் இதற்கான முறையான சான்றுகள் எதுவும் இருவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இதொடர்பாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் பேராசிரியரும் ஆதர் சி கிளார்க் அதை நவீன தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவருமான பேராசிரியர் சந்தன சேரத்தின கருத்து தெரிவிக்கையில் இந்த பொருள் ஒரு வெண்கல்லாக இருக்கக்கூடும் என குறிப்பிட்டிருக்கிறார். எரியும் வாளுடன் காணப்பட்டிருந்தால் அந்த பொருள் வெண்கல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும் வெண்கற்கள் ஆண்டின் ஒரு காலத்திலும் இரவு வேளைகளில் தென்படக்கூடியவை, எனவே அது ஒரு வெண்கல்லாக இருக்க முடியும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இலங்கையின் கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 30 இந்திய மீனவர்கள் உத்தியபூர்வமாக விடுவிக்கப்பட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை தமிழக தலைநகர் சென்னையை வந்தடைந்திருக்கிறார்கள். இந்திய மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையிலான உயர்நிலை ராஜதந்திர பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த மீனவர்கள் அனைவரும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் வெவ்வேறு காலப்பகுதிகளில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நல்லெண்ண வருகைக்காகவும் தங்களது விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான இரு போர்க்கு கப்பல்களும் ஒரு நீர்மூழ்கி கப்பலும் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றன. நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த கப்பல்களை இலங்கை கடற்படையின் பாரம்பரிய முறையின்படி கொழும்பு துறைமுகத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு கொச்சிக்கடை புதிந்த அந்தோனியர் திருத்தலத்தின் 192 வருடாந்த திருவிழா இன்று புதன்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கிறது. கொடியேற்றத்துக்கு முன்னதாக இன்றைய தினம் தமிழ் சிங்கள மொழிகளில் காலை 6 மணிக்கு திருப்பலிகளும் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை செய்திகளை கேட்டீர்கள். தொடர இருக்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
6: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
7: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
6: விடாதீங்க, போங்க போங்க.
8: மேலதிக
9: தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
10: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: தொடர்வது இந்திய செய்திகள். கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி நடத்திய போராட்டத்தில் அவரது கட்சியைச் சேர்ந்த 80 MLAக்களும் வெறும் 8 MLAக்கள் மட்டுமே கலந்து கொண்டதால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 29 MPக்கள் 6 பேர் மட்டுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் முன்னதாக நடைபெற்ற கட்சிக் கூட்டத்தில் 60 MLAக்கள் வராதது தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. வணிக பயன்பாட்டுக்காக சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் மு வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். இந்த விலை உயர்வுக்கு மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கை காரணமாகும். இந்த விலை உயர்வுக்கு மத்திய பாஜக அரசே பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டுக்காக சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை உயர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விலை உயர்வை கண்டித்து நாளை தமிழகத்தில் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அவர் அறிவித்திருக்கிறார். வருமானத்தை மறைத்தார் என பெருமான வரித்துறை நடத்திய விசாரணைகளின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக முதல்வரும் நடிகருமான விஜய் வீட்டில் கடந்த 2015 வருமான வரித்துறை சோதனை நடத்தினார்கள். அப்போது புலி படத்துக்கு சம்பளமாக பெறப்பட்ட 15 கோடி இந்திய ரூபா வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என கூறி விஜய்க்கு வருமான வரித்துறை 1.50 கோடி இந்திய ரூபா அபராதம் விதித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து முதல்வர் விஜய் தரப்பில் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் முதல்வர் விஜய் வீட்டில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்த முதல்வர் விஜய்க்கு எதிராக வருமான வரி சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரவும் வருமானத்தை மறைத்ததற்கான மோசடி மற்றும் குற்றச்சதி உள்ளிட்ட இந்திய தண்டனை சட்டப்பட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரியும் கொங்கையூரைச் சேர்ந்த எம் ராஜ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் இது தொடர்பான சட்டவிரோத பணி பரிமாற்றத்தை தடைச்சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்த தேவையான முகாந்திரம் உள்ளதா என்பதை ஆராயும் வகையில் வழக்கின் ஆவணங்களையும் அமலாக்கத்துறை இயக்குநரகத்துக்கு அனுப்ப உத்தரவு விட வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் அந்த வழக்கை வாபஸ் பெற அனுமதி கோரப்பட்டது. அதை ஏற்ற நீதிபதி வழக்கை திரும்பப் பெற அனுமதி அளித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு விடைத்தாள்களை கணினி வரையில் திருத்துவதற்கு தேவையான சேவைகள் அளிக்க ஒப்பந்த புள்ளி கோரிய நடைமுறையில் இந்த முரண்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் 17 மாணவர் சார்த்தக் சித்தார்த்த சபைக்கிழமை நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார். இந்நிலையில் கணினி வழியில் விடைத்தாள்களை திருத்துவதற்கு தேவையான சேவைகள் அளிக்கும் நிறுவனங்களை தேர்வு செய்யும் முறையில் முரண்பாடுகள் இருந்ததாக ஜார்க்கண்ட் சேர்ந்த 17 மாணவன் பொதுப்பணியில் அம்பலப்படுத்தியிருந்தார். விடைத்தாள் மதிப்பீட்டு குளறுபடியால் பாதிக்கப்பட்ட அவர் மத்திய அரசின் வலைதளங்கள் கிடைத்த சிபிஎஸ்இ இன் பல ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை தான் ஆய்வு செய்ததாகவும் அதில் கணினி வழியில் விடைத்தாள்களை மதிப்பிட்டு

0: ஆர்ஜி குற்றம் சாட்டியிருக்கிறார். ராஜஸ்தானின் மேற்கிந்திய மாவட்டங்களில் வீசிய கடுமையான புழுதி புயலால் பெருமளவில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. புயலின் வேகத்தில் சுவர் இடிந்த சம்பவங்களில் இரண்டு குழந்தைகள், நாட்டுப்புற இசைக்கலைஞர் என மூன்று பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நூற்றுக்கணக்கான மின்கடம்பங்கள் சரிந்ததால் பல பகுதிகளில் மின் விநியோகம் தடைபட்டிருக்கிறது. இந்திய அமெரிக்க இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தின் முழு அம்சங்களையும் இறுதி செய்வது தொடர்பான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை தில்லியில் நேற்று துவங்கியிருக்கிறது. அமெரிக்க ஈரான் இடையான அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கிறது. லெபனான் காசா மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவுடனான அனைத்து தரப்பு அமைதி பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைப்பதாக ஈரான் அறிவித்ததைத் தொடர்ந்து இந்தியா இதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. வெனிசுலா நாட்டினுடைய இடைக்கால அதிபர் டெல்சி டோக்ஸ் அரசுமுறை பயணமாக இந்தியா வருவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்தியா நேபாளம் இடையிலான எல்லை பிரச்சினை தீர்வு காண்பதில் எந்த ஒரு மூன்றாம் தரப்பு தலையிடும் இல்லை என்று இந்தியா தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரு நாடுகளிடையான இந்த நீண்டகால எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண சீனா மற்றும் பிரிட்டனுடன் நேபாளம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அந்த நாட்டு பிரதமர் பாரேந்திர ஷா தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பெண்களிடம் பாலியல் அத்துமுறையில் ஈடுபட்டு நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டியை சித்திரவதை செய்து நகைகளை கொள்ளடித்த எட்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து கைப்பற்றிய செல்போன்களில் 25 மேற்பட்ட இளம்பெண்களில் ஆபாச வீடியோக்கள் இருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கும்பலைச் சேர்ந்த சிறுவன் உட்பட மூன்று பேர் தனிப்படை போலீசார் தேடி வருகிறார்கள். குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டு விதிகள் 2025 மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் குறித்து ஒன்றிய அரசு நேற்று அரசுதலில் வெளியிட்டிருக்கிறது. குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025 கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களை ஒன்றிய அரசு நேற்று அரசுதலில் வெளியிட்டிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் மூன்றாவது நாளாக மாற்றமில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபரண தங்கம் கிராம் ரூபாய் 14,500 சவரன் ரூபாய் 116,000 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராம் 290 ரூபாய்க்கும் கிலோ 290,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழருடைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இந்திய செய்திகளை கேட்டீர்கள். தொடர் இருக்கிறது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000

0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்பிரதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0331 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778 920 58 58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: தொடரும் உலக செய்திகளில்

0: சொல்கிறார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு பதிலாக ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடைகளை தடுத்துவதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் எந்தவித உடன்பாடும் எட்டவில்லை என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதாக முதன்மை காரணி அந்த நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளும் செறிவுறப்பட்ட யுரேனிய தயாரிப்புமாகும். எனவே ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை கைவிட ஒப்புக்கொண்டால் மட்டுமே அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் தடைகளின் தளர்வுகள் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவினுடைய ராணுவம் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலை தாக்கியிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் இந்த எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. ஈரானும் தனது எதிர்த்தாக்குதலை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன.
1: அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது இரு நாடுகளுக்கு இடையிலான பலவீனமான போர் நிறுத்தத்தை மேலும் பாதிப்படைய செய்துள்ளது. அமெரிக்காவின் இந்த தாக்குதல்கள் குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆனால் கப்பல்கள் மற்றும் வளைகுடா நாடுகள் மீது ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்திய இந்த தாக்குதல்களை தற்காப்புக்கான நடவடிக்கைகள் என்றே அமெரிக்க ராணுவம் விவரித்துள்ளது. மத்திய கிழக்கு முழுவதும் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள கஷேம் தீவின் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னதாக ஹோர்முஸ் நீரிணையின் மீதான அமெரிக்காவின் முற்றுகையை மீறியதாக கூறப்படும் ஒரு கப்பல் மீது ஏவுகணை ஒன்றை ஏவி அமெரிக்கா அக்கப்பலை முடக்கியது. அதற்கு பதிலடியாக பஹ்ரைனில் உள்ள ஃபிஃப்த் ஃபிளீட் கடற்படை பிரிவின் தலைமையகம் உட்பட அப்பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கியதாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்தது. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்ததால் குவைத் நகரம் முழுவதும் அபாய எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டன. இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக குவைத் அதிகாரிகள் கூறுகின்றனர். குவைத் சர்வதேச விமான நிலையம் தாக்கப்பட்டதில் ஒரு பயணிகள் முனையம் சேதமடைந்துள்ளது என்று பலர் காயமடைந்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. இப்பகுதியில் மறு அறிவிப்பு வரும் வரை விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே அப்பகுதிக்கு வரும் விமானங்களும் மற்றும் அங்கிருந்து செல்லும் விமானங்களும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன.
0: தொடர்ந்து சிங்கப்பூருக்கும் துருக்கிக்கும் இடையிலான நீண்டகால உறவு மறு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. துருக்கியவின் வெளியுறவு அமைச்சர் ஹாகன் ஃபிடான் சிங்கப்பூருக்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். பயணத்தின் போது அவர் பிரதமர் லாரன்ஸ் வோங்கை சந்தித்திருக்கிறார். இருவரும் இரு நாட்டின் நீண்டகால உறவுகளை மறுபடுத்தியிருக்கிறார்கள். சிங்கப்பூருடன் வட்டாரத்துடன் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் துருக்கியாவின் விருப்பத்தை திரு வோங் வரவேற்றிருக்கிறார். திரு ஃபிடான் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனையும் சந்தித்திருக்கிறார். உணவு பாதுகாப்பு, புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி உள்ளிட்ட அம்சங்களில் கூட்டு முயற்சியை அதிகரிக்கும் வழிகளை அவர்கள் கலந்துரையாடினர். திரு ஃபிரான் உள்துறை அமைச்சர் கா சண்முகத்தையும் சந்தித்திருக்கிறார். பலதரப்பு ஒத்துழைப்பை காட்டியிருப்பதிலும் முக்கியத்துவத்தையும் அவர்கள் மறு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். திரு ஃபிரான் பயணம் நேற்று இரண்டாம் தேதியுடன் நிறைவுக்கு வந்திருக்கிறது. கம்போடியா தாய்லாந்துடன் கடல் எல்லை சர்ச்சை தீவிற்கான நடைமுறையை துவங்கியிருக்கிறது. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் ஆதரவுடன் அந்த முயற்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பு உடன்பாட்டை சென்ற மாதம் தாய்லாந்து அரசாங்கம் ரத்து செய்தது. அதனைத் தொடர்ந்து அண்மைய நடவடிக்கையை கம்போடியா எடுத்திருக்கிறது. இது குறித்து அறிந்திருக்கவில்லை எனவும் தாய்லாந்து கூறியிருக்கிறது. 2001 ஆண்டில் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாடு சர்ச்சைக்குரிய உரிமை கோரிக்கைகள் தொடர்பில் ஒரு கட்டமைப்பை வழங்கியது. அனைத்துலக சட்டத்துக்கு ஏற்ப தனது பிரதேச உரிமைகளையும் கடல்துறை உரிமைகளையும் பாதுகாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியை அண்மைய நடவடிக்கை என்று கம்போடிய பிரதமர் ஹூன் மானட் கூறியிருக்கிறார். பதற்றத்தை அதிகரிப்பது நோக்கமில்லை எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தாய்லாந்துடனான உறவை நிலைநாட்டும் வேளையில் நியாயமான நீடித்த தீர்வை அமைதியான முறையில் எட்டுவது தான் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனானின் தந்தை, மகள் மற்றும் மகன் ஆகியோர் மூவர் உயிரிழந்திருக்கிறார்கள். காலையில் பல்கலைக்கழக தேர்வு எழுதி முடித்த பின் இரு பிள்ளைகளையும் தந்தை காரில் வீட்டுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தபோது இஸ்ரேலின் ஆளில்லா வானூர்தி காரை தாக்கியதாக உள்ளூர் பாதிரியார் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை தெற்கு லெபனானில் உள்ள ட்ரையர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான செய்திக்குறிப்பு.
1: சிரியாவை சேர்ந்த நால்வரும் இரண்டு பாலத்தினர்களும் உயிரிழந்ததாக மருத்துவ வட்டாரங்கள் கூறுகின்றன. இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் தூதர்கள் வாஷிங்டனில் சந்தித்து 4வது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றனர். லெபனானில் மோதலை தணிப்பதற்காக அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருக்கும் போதிலும்

0: மோதல்கள் தொடர்கின்றன. இதுகுறித்து பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் லினா சிஞ்சாப் வழங்கும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம்.
1: பதற்றம் இன்னும் அதிகரிக்கும் என்ற அச்சத்தில் லெபனான் மக்கள் சிக்கியுள்ளனர். நாட்டின் தெற்கு பகுதி இன்னும் இலக்கு வைக்கப்பட்டு பல தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியை இன்னும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் ஹெஸ்போலா குழுவினர் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாகவும் இஸ்ரேலியர்கள் கூறி வருகின்றனர். மேலும் மோதலுக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளையும் ராஜீய நடவடிக்கைகளையும் ஹெஸ்போலா தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. இஸ்ரேலியர்கள் தாக்குதல் நடத்துவதை நிறுத்திவிட்டு தெற்கு லெபனானில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற நிபந்தனைகளையும் அக்குழு தொடர்ந்து முன்வைக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புலாவுக்கும் இடையிலான அதிகார சமநிலையை கருத்தில் கொள்ளும்போது தற்போதைய சூழலில் அது நிகழ்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. இஸ்ரேலியர்கள் மீது இத்தகைய நிபந்தனைகளை திணிக்கும் நிலையில் அக்குழு இருப்பதாக தெரியவில்லை. இதன் விளைவாக லெபனானிலும் அதன் தெற்கு பகுதியிலும் தொடர்ந்து போர் சூழலே நீடிக்கிறது.
0: சமீபத்தில் லெபனானின் டயர் நகரில் உள்ள ஜபால் அமல் மருத்துவமனைக்கு அருகே இஸ்ரேல் நடத்திய வான்வெடி தாக்குதலில் மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் சுமார் 130 பேர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் ஜான் சட்வத் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
2: ஃபாரஸ் பிறந்து 4 மணி நேரமே ஆகிறது. பிரசவத்துக்கு பிறகு அவரது தாய் உடல்நலம் தேறி வரும் நிலையில் அவரது பாட்டி ஃபாரஸை வெளியே கொண்டு வந்து அனைவரிடமும் காட்டுகிறார். போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஃபாரஸ் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளார். அவர் பிறப்பதற்கு சற்று முன்பு இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலால் டயர் நகரின் பிரதான மருத்துவமனை கடுமையாக சேதமடைந்தது. இந்த தாக்குதல்கள் பொதுமக்களை இலக்காக கொண்டவை அல்ல என்றும் அது எல்லை பகுதியில் இருந்து ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்டுகளை கொண்டு தாக்கும் ஹெஸ்போலாவையே இலக்காக கொண்டவை என்றும் இஸ்ரேல் கூறுகிறது. மக்களின் கட்டமைப்புகளுக்கு மிக அருகிலே ஹெஸ்போலா செயல்படுவதாக இஸ்ரேல் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் இதனை இந்த மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் மறுக்கின்றனர். இங்கு என்ன நடந்தது?
3: அதை இஸ்ரேலியர்களிடம் தான் கேட்க வேண்டும். எந்த முன்னறிவிப்பும் இன்றி தாக்குதல் நடத்தப்பட்டது.
2: இது ராணுவ இலக்காக இருக்க வாய்ப்புள்ளதா?
3: இல்லை, இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. மருத்துவ பணியாளர்கள் பத்திரிகையாளர்களை இஸ்ரேல் குறிவைக்கிறது. எங்களை நாட்டில் இருந்து வெளியேற்றவே அது விரும்புகிறது.
2: டஜன் கணக்கான மருத்துவமனை பணியாளர்களும் நோயாளிகளும் காயமடைந்துள்ளனர். இதில் மருத்துவமனை ஊழியர்கள் 4 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். பல வாரங்களாக ராஜ்ய ரீதியிலான முயற்சிகளும் போர் நிறுத்தம் மற்றும் அமைதி ஒப்பந்தங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்ற போதிலும் ஹெஸ்போலாவின் முக்கிய இடமாக விளங்கும் தெற்கு லெபனான் பகுதிகளில் தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன. இஸ்ரேல் பிறப்பித்திருக்கும் முழுமையான வெளியேற்ற உத்தரவுகளுக்கு இணங்க ஏன் இத்தனை மக்கள் இங்கிருந்து வெளியேற தீர்மானித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள இங்கு ஏற்பட்டுள்ள அழிவின் தீவிரத்தை கவனிக்க வேண்டும். ஆனால் இங்கேயே தங்கியிருக்க முடிவெடுத்தவர்களுக்கு அமைதி குறித்த நம்பிக்கை மிகவும் குறைவாகவே உள்ளது. ஏனெனில் தனது ஆக்கிரமிப்பை தொடர்ந்து விரிவுபடுத்தப் போவதாகவும் ராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாகவும் இஸ்ரேல் உறுதியாக உள்ளது. இங்கிருந்து பிபிசி குழு கிளம்பிய சிறிது நேரத்திலேயே அந்நகரம் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளானது. பல ஆண்டு காலமாக போருக்கு பழகிய இந்த இடத்தில் இப்போது ஒரு புதிய உயிர் பிறந்துள்ளது. இந்த நிலம் இப்போது ஃபாரஸுக்கு சொந்தமானது. என்றாவது ஒரு நாள் அவர் இதனை பாதுகாக்க வேண்டியிருக்கும் என்று ஃபாரஸின் பாட்டி கூறுகிறார்.
4: தொடரும் உலக செய்திகளில், உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் தென்கிழக்கு நகரான டினிப்போ மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை வீசி நேற்று அதிகாலை நடத்திய கொடூர தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள லுகன்ஸ்க் பகுதியில் கல்லூரி மாணவர் விடுதியொன்றின் மீது கடந்த மாதம் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக உக்ரைன் தலைநகர் மீது தீவிர தாக்குதல் நடத்தப்படும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கென்யாவின் மத்திய பகுதியில் அமைந்திருக்கின்ற நஞ்சுகை நகரில் உள்ள அமெரிக்க ராணுவ வான்படை தளத்தின் அருகில் இப்போது தனிமைப்படுத்தல் மையம் ஒன்றை அமைப்பதற்கு அமெரிக்காவின் திட்டத்திற்கு எதிராக விடுத்திருக்கின்ற மக்கள் போராட்டத்தில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது கொங்கோவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்ற இப்போது வைரஸ் பரவலால் பாதிக்கப்படும் அமெரிக்க பிரஜைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக கென்யாவின் லைக்பியா வான்படை தளத்தில் 50 படுக்கைகள் கொண்ட இந்த அவசர தனிமைப்படுத்தல் மையத்தை அமைக்க அமெரிக்கா திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்காவின் திட்டத்தினால் தங்களது நாட்டுக்குள் எப்போலோ பரவும் வாய்ப்பு இருப்பதாக கூறி நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திங்கட்கிழமை வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். போராட்டக்காரர்கள் டயர்கள் கொளுத்தியும் வீதிகளை மறைத்தும் தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருந்த நிலையில் அவர்களை கலைப்பதற்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் இவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் அவையின் புதிய தலைவராக வங்கதேச வெளியுறவு அமைச்சர் ஹலிலுர் ரஹ்மான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஐக்கிய நாடுகளின் 81வது பேரவையின் தலைவருக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்தலில் தலைவருக்கான பதவிக்கு வங்கதேச வெளியுறவு அமைச்சர் ஹலிலுர் ரஹ்மான் மற்றும் சிப்ரஸ் நாட்டின் சிறப்பு பிரதிநிதி ஆண்ட்ரியாஸ் கக்கூரிஸ் ஆகியோர் போட்டியிட்டிருந்தார்கள். 193 உறுப்பு நாடுகள் பிரதிநிதிகளிடம் இருந்த அவை தலைமை வகிப்பதற்காக நடைபெற்ற இந்த தேர்தலில் 190 உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தார்கள். பெரும்பான்மைக்கு 96 வாக்குகள் பெறுவது கட்டாயமாகும். இந்நிலையில் ஆண்ட்ரியாஸ் கக்கூரிஸ் 91 வாக்குகள் பெற்ற நிலையில் வங்கதேசத்தின் ஹலிலுர் ரஹ்மான் 99 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்திருக்கிறார். மோல்டாவின் பட்டாஸ்காலில் ஏற்பட்ட பெரும் வெடிப்பு நாட்டை உலுக்கியிருக்கிறது. அந்த நாட்டின் நக்சார் நகரில் ஆலைகளில் நேற்று முன்தினம் காலை இந்த விபத்து நடந்திருக்கிறது. நல்ல வழியாக விபத்து நடந்தபோது ஊழியர்கள் யாரும் ஆலையில் இல்லை. ஆலைக்கு அருகில் இருந்த ஆடவர்களுக்கு சிறு காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது. லாவோஸில் வெள்ளம் ஏற்பட்ட குகைக்குள் செல்வதற்கு மாற்று வழிகளை மீட்புக் குழு ஆராய்ந்திருக்கிறது. குகையில் இன்னமும் சிக்கியிருக்கும் 2 கிராமவாசிகள் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. குகை ஆழத்தில் சத்தம் கேட்பதாகவும் அது தங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாகவும் மீட்புக் குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். குகைக்குள் இறங்கி தேடும் நிபுணர்கள் முயற்சியை கைவிடப் போவதில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் மத்திய பகுதியில் ஏற்பட்ட பெரிய தீச்சம்பவத்தில் நூற்றுக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். அதிகமானோர் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் இந்த தீச்சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 3 காயமடைந்ததாகவும் உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வியட்நாமில் ஆஸ்திரேலிய பயணியொருவர் உணவகத்தை சேதப்படுத்தியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு டா நாங்க நகரில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அவரது செயல் உணவகத்தின் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருக்கிறது. உணவகத்தில் அவர் தமது சட்டையை கட்டி மற்ற வாடிக்கையாளர்களையும் அச்சுறுத்தியிருக்கிறார். அவருக்கு பயந்த வாடிக்கையாளர்கள் தலை தடுக்க ஓடிய சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதம் முதல் ஆகஸ்ட் வரை எல் நினோ பருவநிலை நிகழ்வு ஏற்படும் சாத்தியம் 80 விழுக்காடு என்று உலக வானிலை ஆய்வக அமைப்பு தெரிவித்திருக்கிறது. கடுமையான வானிலை நிகழ்வுகள் ஏற்படும் அபாயம் அதிகரித்திருப்பதாகவும் அது குறிப்பிட்டிருக்கிறது. பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு வழக்கத்துக்கு மாறாக சூழாயிருப்பதாகவும் எல் நினோ ஏற்படுவதாகவும் அது உலகளாவிய வெப்பநிலையும் மழை பெய்யும் போக்கையும் பாதிக்கக்கூடும் எனவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது.
3: எல் நின்யோ என்பது இந்த புவியில் உள்ள மிக முக்கியமான வானிலை நிகழ்வுகளில் ஒன்றாகும். இது உலகம் முழுவதும் தீவிர வானிலை மாற்றங்களை தூண்டுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. புவியின் இந்த படம் வெப்பமண்டல பசிபிக் பெருங்கடலில் வெப்பம் எவ்வாறு பரவியுள்ளது என்பதை காட்டுகிறது. இதுதான் எல் நின்யோவின் என்ஜின் அறையாகும். இப்போது கடந்த ஆண்டின் இறுதியில் குளிர்விக்கும் விளைவை கொண்ட எல் நின்யோவின் சகோதர வானிலை அமைப்பான லா நின்யாவின் தாக்கங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. மேற்கு பகுதியில் வெப்பத்தையும் கிழக்கு பகுதியில் குளிரான வெப்பநிலையையும் பார்க்கலாம். இந்த ஆண்டில் இயல்பான காற்று மற்றும் வணிக பருவ காற்று வலுவிழந்துள்ளன. சில நேரங்களில் இது தலைகீழாக மாறுகிறது. இதனால் வெப்பமான மேற்பரப்பு நீர் கிழக்கு திசை வழியாக பசிபிக் முழுவதும் செல்கிறது. தென் அமெரிக்காவின் கடற்கரையோரங்களில் இது அதிகரிப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது நிச்சயமாக எல் நின்யோ ஏற்படுவதற்கான அறிகுறியாகும். மேற்பரப்பிற்கு கீழே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தால் சற்று விளக்கமாக புரியும். செயற்கைக்கோள்கள் மற்றும் கடலில் மிதக்கும் கண்காணிப்பு கருவிகள் பூமத்திய ரேகை பசிபிக் பெருங்கடலின் அடிப்பகுதியில் அசாதாரணமான வெப்பமான நீரின் பெரிய அலை ஒன்று உருவாகி வருவதை பதிவு செய்துள்ளன. நீங்கள் இதனை இந்த சிவப்பு நிற பகுதியில் பார்க்கலாம். வெப்பம் அதிகரிக்கும் போது பசிபிக் பெருங்கடலின் சில பகுதிகளில் மேற்பரப்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேலாகவோ அதிகரிக்கும் என்று சில முன்னறிவிப்புகள் காட்டுகின்றன. இப்போது இது வலிமையான எல் நின்யோவை உருவாக்குவதோடு கூடுதலாக கடும் வெப்பத்தை வளிமண்டலத்தில் சேர்க்கும். இது உலக காலநிலை எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த கூடுதலான வெப்பமானது உலகளாவிய வெப்பநிலையை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 2027 இதுவரை இல்லாத வகையில் மிக வெப்பமான ஆண்டாக இருக்கக்கூடும். எல் நின்யோ அமேசான் பகுதியில் வறட்சியையும் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மற்றும் தென்கிழக்காசியாவின் சில பகுதிகளில் வெப்பமான மற்றும் வறண்ட சூழ்நிலையையும் உருவாக்கும். இது இந்தியாவின் பருவமழையை சீர்குலைத்து வேளாண் உற்பத்தி மற்றும் குடிநீர் விநியோகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே நேரம் கிழக்கு அமெரிக்காவின் சில பகுதிகளில் குளிர்காலத்தில் பெய்யும் மழையை விட மேற்கு தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் பெய்யும் மிக அதிக மழையுடன் இது பெரும்பாலும் தொடர்புடையதாக இருப்பதால் வெள்ளப்பெருக்கு அபாயம் அதிகரிக்கிறது. காலநிலையால் வெப்பநிலை நீண்டகாலமாக அதிகரித்து வரும் நிலையில் எல் நின்யோ கூடுதலாக நிகழ்கிறது. இது இந்த கோடு மூலம் காட்டப்படுகிறது. இப்போது எல் நின்யோவை சிவப்பு நிறத்தில் சேர்த்தால் எவ்வாறு வெப்பநிலை உச்சமடைகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். லா நின்யாவை சேர்த்தால் இது எவ்வாறு வெப்பநிலையை குறைக்கிறது என்பதை பார்க்கலாம்.
4: தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சு பயிற்சியாளராக இந்திய அணியினுடைய முன்னாள் வீரர் சாய்ராஜ் பதுகலே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய ஓபன் பேட்மிண்டன் முதல் சுற்றில் பி வி சிந்து வெற்றி பெற்றிருக்கின்றார். ஸ்ரீகாந்த் நாசன் தோல்வியடைந்திருக்கிறார். நடப்பாண்டின் இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான பிரெஞ்சு ஓபன் உலகின் முதல் தர வீராங்கனையான பிலாரஸ் நர்னா சபலின்ஸ்கா நான்கு முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனுக்காக ஜப்பானின் நவோமி ஒசாகாவை வீழ்த்தி காலிறுதிக்கு செவ்வாய்க்கிழமை முன்னேறியிருக்கிறார். கால்பந்தில் ஆர்வமுள்ள ஆற்றல் உள்ளவர்கள் தேர்வு செய்வதற்கு இப்போது தொழில்நுட்பம் கை கொடுக்கிறது. பிரேசில் போன்ற நாடுகளில் திறமைசாரிகளுக்கு பெரிய சிக்கலாக இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான இளையர்கள் கால்பந்து நட்சத்திரமாக பெறவிடும் என்று கனவில் இருக்கிறார்கள். இதில் ஒரு பிரச்சினை, அவர்கள் நேரடி தேர்வுக்கு போக முடியாது. இப்போது அது கவலை இல்லை. தொழில்நுட்ப நிறுவனங்கள் கால்பந்துக்கு ஒரு ஜனநாயக முகம் கொடுக்க முன்வந்துள்ளன. திறமை உள்ளவர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை அடையாளம் காண உதவும் செயலிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சுவீடனுடைய ஃபுட் பயோ நிறுவனம் உருவாக்கியிருக்கும் செயலி மிகவும் பிரபலமாக இருக்கிறது. இளையவர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டும் காணொலிகளை பதிவேற்றம் செய்யலாம். செயற்கை நுண்ணறிவு கொண்டவர்கள் மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். அதிக மதிப்பெண்கள் பெறுவோருக்கு ஐரோப்பிய கால்பந்து அணிகள் வாய்ப்பு கொடுக்கின்றன. பிரேசிலில் மட்டும் சுமார் 120,000 மூலம் கால்பந்து வீரர்கள் போட்டோ பயோ செயலியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நோர்வே சதுரங்க போட்டியின் நூலாவது சுற்றில் இந்தியாவின் ஆர் பிரக்னானந்தா மற்றும் டி குகேஸ் திவ்யா தேஷ்முக் ஆகியோர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதனால் போட்டியின் இந்தியாவுக்கான பதக்க வாய்ப்பு நீடித்திருக்கிறது. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையின் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்று வீதத்துக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்த உலக செய்திகளை இணையத்தினராக தந்து கொண்டிருக்கின்ற எமது உத்தியபூர்வமான இணையதளமான www.trtmil.com இணையதளத்தினர் உங்கள் மனநிலைகள் பிறந்தநாள் வாழ்த்துகள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலியில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் எங்களுடைய இணையதளத்தில் பிரசுரிக்கின்றோம். இன்றைய தினத்தில் ஒரு ஈரோ இலங்கை விலையில் 385.94 ரூபாய், இந்திய விலையில் 111.08 ரூபாய். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 331.91 ரூபாய், இந்திய விலையில் 95.53 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 421.12 ரூபாய், இந்திய விலையில் 121.22 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுன் இலங்கை விலையில் 446.86 ரூபாய், இந்திய விலையில் 128.62 ரூபாய். ஒரு கனேடியன் டாலர் இலங்கை விலையில் 239.65 ரூபாய், இந்திய விலையில் 68.99 ரூபாய். நேர்கள் இதுவரை கேட்டது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரப்படுகின்றார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் www.nooralagam.com இணையதளத்தினர் தொடர்ந்து இந்திய செய்திகளுக்கு பாரிஸ் ரூய்கையில் அமைந்திருக்கின்ற விடிக கேசன்கரி மற்றும் கார்லகுனஸில் அமைந்திருக்கின்ற விடி சூப்பர்ஸ்டோர்ஸ். உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டு கஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edouard Bayonne 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10.
6: தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினால் 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.
8: நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
6: இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
8: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
8: மேலதிக தொடர்புகளுக்கு
6: 65.
8: மேலதிக தொடர்புகளுக்கு
6: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
8: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வரவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முக கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 செல் @goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க

அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். போன்று கொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒரு முறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு போன்று கொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டே ரேம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டே மார்க்கெட்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் www.trttamilil.com என்கிற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி.

இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழொலியின் இன்றைய இரவு பொழுதில் இமை தூங்கும் நேரம். இன்று இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சியோடாக இணைந்து பயணிக்க இருக்கின்றோம். இன்று இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து உங்களில் மனங்கவர்ந்த பாடல்கள், ஆம், இன்றைய நாளில் உங்கள் மனங்கவர்ந்த பாடல்கள். அண்மையத்தான் பிரான்ஸ் நாட்டில் அந்நியர் தினம் கொண்டாடப்பட்டது. அதேபோல அந்நியர்கள் புகழ் பாடும், அந்நியர்களை போற்றி பாடும் பாடல்கள், அதேபோல தந்தையர்களுக்கான பாடல்கள், தந்தைக்கான பாடல், அதேபோல நட்பின் இலக்கணத்தை எடுத்துக் கொடுக்கும் பாடல்கள். இன்றைய மீதுங்கும் நேரமும் சற்று வித்தியாசமாக அம்மா புகழ் பாடும் பாடல், ஆம், அன்னைக்கான பாடல், தந்தைக்கான பாடல், அதேபோல நட்புக்கான பாடல் என்று உங்களில் மனங்க வந்த பாடல்களை இணைத்து இன்றைய நாளில் பயணிக்க இருக்கின்றது இமை தூங்கும் நேரம். இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் 0033148315 40. பிரான்ஸ் பழனியர்கள் 0348 3215 40. எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது 0033650 7 74 27. உங்களுடைய பாடல் தெரிவுகள் இன்றைய நாளில் அன்னி புகழ் பாடும் பாடல், தந்தைக்கான பாடல், நட்புக்கான பாடல், அதேபோல சகோதரர்கள் சகோதரர்களுக்கான பாடல்கள் இருக்கும். வளைவு போல முதல் நிகழ்ச்சி வானொலியில் காதல் பாடல்கள், காதல் வலி சுமந்த பாடல்களை சுமந்த வானொலியில் பயணிக்கும். ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் இணைந்து கொள்ளும் போது உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் அன்னி, தந்தை, நட்பு, சகோதர பாசம், இவற்றை இணைத்து இன்றைய இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி வானொலியில் பயணிக்க இருக்கிறது. அதேபோல எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நேரலையிலும் நிகழ்ச்சி சென்றிருக்கிறது. முகநூல் நிகழ்ச்சி நேரலையின் கீழ் இருக்கின்ற கருத்து பகிர்வு கொமோன் பகுதியிலும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் அங்கே பதிவிடல் செய்யும் போது இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றேன். இன்றைய இமைதுங்கும் நேரம் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க அன்னை புகழ் பாடும் ஒரு இனிய பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி வானொலியில்

0: நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறது ஒரு இனிமையான பாடல். அம்மன் கோவில் எல்லாமே பாடல் அருண்மொழி அவர்களது இனிய குரலில், இசை ஞானியின் இனிய இசையில், முத்துலிங்கத்தின் கவிவரிகளில் ஒலி துவைந்திருக்கிறது அந்த பாடல். ராஜாவின் பார்வையிலே திரையில் இருந்து நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக இத்தாலி நாட்டிலிருந்து எங்களுடன் வைபருடாக இணைந்திருக்கின்றார் ஜெயசுதாசன். இணைந்திருக்கிறான், வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் ஜெயசுதாசன்.
1: வணக்கம் சாரதி.
0: அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா?
1: இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமா உள்ளோம் நாங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்க வேண்டும்.
0: நன்றி நன்றி.
1: நீங்கள் நேரம் அதுவும் இமை தூங்கும் நேரம் என்ற நிகழ்வினூடாக அம்மா அப்பா தாய் சகோதர நட்பு என்று ஒரு தலையங்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். முதல்ல என்னுடைய பாடலை சொல்லி வருகிறேன். படம் வந்து தேடி வந்த மாப்பிள்ளை, அது வந்து வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்ற பாடல்.
0: வெற்றி மீது வெற்றி வந்து
1: பாடலை நான் உங்களுடைய முன்பு கலந்து கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நீங்கள் கூறினீர்கள் அன்னை என்று, உண்மைதான். அன்னை, தந்தை, சகோதரர்கள், உறவினர்கள், நட்புகளாக இருந்தாலும் இந்த அம்மா என்ற சொல்லுக்கு இத்தனை ஆயிரங்கள் அர்த்தங்கள், எவ்வளவு அந்த தெய்வீக தன்மைகள் எல்லாம் அந்த தாய்க்குள்ளே அடங்கி இருக்கிறது. இதையாக சொல்ல முடியாது விட்டாலும், அம்மா என்கின்ற அந்த அன்னையினுடைய கருவறையில் நான் தங்கி இருந்த காலங்கள், தனக்காக தன் வயிற்றிலே கருவறையிலே 10 மாதங்கள் இடம் கொடுத்து என்னை பாதுகாப்பாக வைத்து வளர்த்து இந்த பூமி பந்திலே என்னை பெற்றெடுத்து தன் மடியிலே வைத்து தாளாட்டி இந்த அன்னை, அந்த அன்னையை, அந்த அன்னையினுடைய வளர்ப்பு சொல்வார்கள், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று. அந்த அம்மா என்னை சின்னிலிருந்து குளிப்பாட்டி வலிக்கிட்டு என்னை வைத்து எவ்வளவு அன்பாக பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கின்ற ஒரு தாயினுடைய அந்த அரவணைப்பு, அன்பு மொழிகள், அன்பான வார்த்தைகள் இவைகள் இருக்கின்ற பொழுது அந்த அம்மாவுக்கு எதிராக இந்த தெய்வங்கூட ஈடாக முடியாது. சாரதி, நான் என்னுடைய தந்தையை 8 வயதில் இழந்து விட்டேன். தந்தைக்கு தந்தையாக, அன்னைக்கு அன்னையாக என்னை தாளாட்டி சீராட்டி கல்வி போதித்து படிப்பித்து என்னை ஆளாக்கி வைத்த என் தெய்வம் தாய் என்னுடன் இன்று இல்லை. நான் புறம்பெயர் மண்ணில் இருக்கிறேன். அந்த தாய்க்கு வணக்கமாக. அந்த தாய் ஊட்டிய தாய்ப்பால், தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாளாட்டில் தமிழை கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் இருக்க கண்டேன் அந்த பாடல். இந்த பாடல் வரிகளினூடாக என்னுடைய அம்மாவை இந்த இடத்தில் நான் நினைப்பதற்கு சந்தர்ப்பம் அளித்த டிஆர்டி வானொலிக்கும் சாரதி எங்களுடைய நிகழ்ச்சிக்கும் இன்னும் அன்பு உறவுகள் வருவார்கள், தங்கள் பாடலை கேட்பார்கள், அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த பாடலை வான்பரப்பினூடாக என்னுடைய அனைத்து உறவுகளையும் நண்பர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த பாடலை தாருங்கள் சாரதி.
0: சரி, நன்றி. இணைப்பில் இணைந்து கொண்டு அவர் இணைப்பில் இணைந்திருந்தார்

வைபர் இலக்கம் இருக்கின்றது. வைபர் இலக்கம் ஊடகம் இணைந்து சிறப்பிக்கலாம். அல்லது முகநூல் நிகழ்ச்சி நேரலையிலும் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய முகநூலில் பக்கத்தில் முகநூல் நிகழ்ச்சி நேரலையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதனூடாக இணைந்து கொள்ளுகின்ற நேர்களும் உங்களுக்கு பிடித்தமான பார்களை விரும்பி கேட்கலாம். இன்றைய இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சியில் இத்தாலியிலிருந்து ஜெயசுதாசன் அவர்கள் விருப்பத்தில் ஒலிக்கின்றது பாடல்.

கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38/5 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.

0: தலையக நேரம் இரவு பொழுது 10:56 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யத்தில் 9:56 நிமிடங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமையான இரவு பொழுதில் இமை தூங்கும் நேரம் வழமை போல காதல் பாடல்கள் காதல் வலு சுமந்த பாடல்களை இணைத்து பயணிக்கின்ற எங்களுடைய இமை தூங்கும் நேரம். இன்றைய நாளில் அன்னைக்கான பாடல்கள், தந்தைக்கான பாடல்கள், அதே போல நட்புக்கு இலக்கணம் வகுக்கின்ற பாடல்களை இணைத்து வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில் தொடர்ந்து நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றார், தொலைபேசியூடாக இணைந்திருக்கின்றார் ஜெர்மனியில் இருந்து பாரதி நினைக்கிறேன். வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் பாரதி.
1: வணக்கம் சாரதி. இனிமையான இதயங்களை நினைவு வைக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றியுடன் அம்மாவுக்கு ஒரு பாடல் கவிதை. நித்தம் உன்னை அழைக்கின்றேன், சத்தமின்றி இருக்கின்றாய். வாஞ்சையுடன் கட்டி அணைத்து வாசமாய் ஒரு முத்தம் பதித்து விரல்கள் பற்றி என்னை இளவைப்பாயின ஒளிகள் மூடி உறங்குகின்றேன். நீ கனவை கூட வருவதில்லை. மூச்சு அடங்கும் பொழுதில் கூட உன் புலிகள் தேடி தவித்திருக்கும். உதரம் புமந்து உதிரம் சுரந்து தரிகை கொட்டி வளர்த்த மகள் பாசம் மறந்து போனாளோ என மனசுள் அழுது இருப்பாயோ. மன்னித்து விடு என் பொன்னம்மா, மன்னித்து விடு என் பொன்னம்மா. அகதி வாழ்வின் அவலம் இது, அழுதும் ஆறா சோகம் இது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்களுடைய இந்த சிறிய கவிதை அன்னை போற்றும் கவிதையோடு இணைந்திருந்தார் ஜெர்மனியில் இருந்து பாரதி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் இணைத்து ஒலிக்கின்றது.
2: முதல்ல நான் பாடுறேன் இந்த பாட்டு என் அம்மாக்காக எழுதின பாட்டு.

ചക്കര പോട്ടാച്ച്. കുട്ലു എന്നെ പാട്.

0: நேரம் இரவு பொழுது 11:04 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கியராட்சியத்தில் 10:04 நிமிடங்கள். இன்றைய மீதுங்கும் நேரத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய மீதுங்கும் நேரம் வளமையாக வந்து மீதுங்கும் நேரம் காதல் பாடல்கள், காதல் வலு சுமந்த பாடல்கள், காதல் கவிதைகள் இணைத்து பயணிக்கும். அதே போல இன்றைய நாளில் வித்தியாசமாக எங்களுடைய இமீதுங்கும் நேரம் அன்னைக்கான பாடல்கள், தந்தையர் புகழ் பாடும் பாடல்கள், நட்பினை போற்றும் நட்பின் இலக்கணம் கூறும் பாடல்கள், சகோதர சகோதரர்கள் அவர்கள் நட்பின் இலக்கணம், சகோதரர்களுடைய இலக்கணம் அவற்றையெல்லாம் எடுத்து கூறுகின்ற பாடல்களை இணைத்து இன்றைய இமீதுங்கும் நேரம் நிகழ்ச்சி ஊடாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியூடாக தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரம் தொலைபேசி ஊடாக இணைந்திருக்கின்றவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். மீதுங்கும் நேரம் சற்று வித்தியாசமாக சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய பாடல் தெரிவு எப்படி இருக்க போகுது?
1: சகோதரர்கள்
0: பாடல் பாடல்
1: இணைப்பிணைந்திருந்தார்.
0: சகோதர பாசம் கூறும் பாடல், அன்னைக்கான பாடல்கள், தந்தைக்கான பாடல்கள், சகோதர பாசம் தோண்டும் பாடல்கள் என்று சொல்லியிருந்தோம். அந்த வகையில் அவரது விருப்பத்தில் ஒலிக்கப் போகிறது அன்பு சகோதரர்கள் திரையில் இடம்பெற்ற பாடல். கே வி மகாதேவன் அவர்களது இசையில் கண்ணதாசனின் இனிய வரிகளில் ஒலிக்கின்றது கண்டசாலா அவர்களது இனிய குரலில் பாடல் வானிலையில்.

0: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இடிக்கையில விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். தெரியாதப்பா இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனா லைசன்ஸ் கொடுக்குறாங்களா புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களா இப்ப வீடு வாங்குறது லோன் எடுத்து கொடுக்குறாங்களா இப்ப ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சிட்டு வர போற இப்ப உண்ட கதைக்கு இப்ப இல்லன்னு தெரியாத வரப்போகுது.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: நேர்கள் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனிமையான இரவு பொழுதில் இமை தூங்கும் நேரம், ஒன்று இமை தூங்கும் நேரம். அன்னியை புகழ் பாடும் பாடல்கள், தந்தையை புகழ் பாடும் பாடல்கள், நட்பின் பெருமைகளை கூறும் பாடல்கள், அதே போல சகோதர பாசங்களை எடுத்துரைக்கும் பாடல்கள் உங்களது தெரிவில் வானிலையில் வலித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் என்ன பாடலோடு இணைந்திருக்கின்றான் பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து இணைந்திருக்கின்ற நேர், வணக்கம் குகன்.
1: வணக்கம் சாரதி.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா குகன்?
1: நலம் நலம் நலம். நீங்கள்?
0: நலமா இருக்கிறோம், நல்ல சுகமா இருக்கிறோம். நன்றிகளில் உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த இரவு பொழுதிலும் என்னோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி
1: சாரதி. என்ன பத்திரத்துக்கு கண்டிடவெல்லாம் போற பிறகு உங்கள்ட்ட வந்து நீங்களே கொடுத்துருவீங்க.
0: சாரதி அனுமதி பத்திரம். ஆம், என்னிடம் வந்தா தெரியலாம் தான்.
1: யோசிக்கணுமோ?
0: தொடர்பில் இருங்கள் ஒரு நிமிஷம்.
1: கொஞ்சம் இந்த லைன் கிளியர் இல்லை பொருளுக்கு.
0: இப்பொழுது சரியாக இருக்கிறது. சொல்லுங்கள் நிலமா, என்ன சொன்னீங்க? சாரதி அனுமதி பத்திரம் என்னிடம் வந்தா எடுக்கலாமா? சரி, சாரதி சாரதி அனுமதி பத்திரம் சாரதிக்கு எனக்கு எடுக்கல முடியாது. நான் கொடுக்கறது தப்பு தானே?
1: சரி
0: சொல்லுங்கள்.
1: இப்போ இந்த விளம்பரம் கனவு நாள் கேட்டுருந்தா இன்றைக்கு திடீரெனு சரி நீங்கள் நான் விரைக்க போட்டீங்க சில உங்களுக்கு அண்டு நீங்கள் போடுறீங்களோ தெரியாண்டு போட்டு இன்னும் சரி கேட்டு பார்ப்போம் இருக்கு.
0: கேட்டு பார்ப்போம்னு கேட்டுருக்குறீங்க.
1: ஒரு விண்ணப்பத்தை போட்டு பார்ப்போம்.
0: சரி, இப்போ வேண்டாம் அவசரம்னா தொடர்பு கொள்ளுங்க, எடுத்து தரலாம். நான் அங்கே கனடாவுக்கு வந்து பெங்களூர்ல இருந்தே வந்து எடுத்து தரலாம். கனடாவில் இருக்கிறாக்கள் யாராவது தொடர்பு கொண்டு எடுத்து தரலாம் நாங்கள்.
1: சரி
0: சொல்லுங்கள் குகன். இன்னைக்கு
1: வந்து இப்போ எல்லாம் வந்துட்டு அம்மா சகோதரம் வந்தபடிய ஒரு நாட்களுக்காண்டி ஒரு பாட்டு கேட்கலாம்னு சொல்லி
0: நன்றி வணக்கம்.

சரி, அந்த வகையில் குமரவர்களது விருப்பத்தில் நட்பின் பெருமை கூறுங்கிற பாடல் சொல்லியிருந்தார். அவர் விருப்பத்தில் ஒதுக்கின்றது ஆரம்பம் திரையிலிருந்து பாடல் வானொலியில்.

0: வாரிசில இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கவன. தங்கச்சி தங்கச்சி
1: வெளிநாட்டுல அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், 2-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குவேஷன் விழா.

நேரம் இரவு பொழுது 11:22 ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் 10:20 இருக்கிறது. ஒலித்துக் கொண்டிருக்கின்றது இமை தூங்கும் நேரம். நேர்களே, நம்மவர்களுடைய சுமைத்திலி சினிமாஸ்டிக் ப்ரொடக்ஷன் சார்பில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் வெளியாக இருக்கின்றது. கண்ணம்மா என்ற திரைப்படம் ஜூன் மாதம் 7 கதை திரைக்கதை தயாரிப்பு வசனம் பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளையினுடைய இசை, அதே போல ஜூட் சுகியினுடைய கதை திரைக்கதை வசனத்தில் போண்டியில் இருக்கின்ற சினிமா மல்ரூஸ் சினிமாவில் வந்து திரையிடப்பட இருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட இருக்கிறது. பின்னர் மாலை 6 அளவில் திரையிடப்பட இருக்கிறது. நம் படைப்பான கண்ணம்மா திரைப்படம் என்பதையும் இந்த நேரத்தில் நேர்களுக்கு ஞாபகம் கொடுக்கின்றோம். தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரத்தில்

0: வணக்கம் வணக்கம் பதனி மோகன்.
1: என்ன
0: பிரச்சனை? தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுகின்ற காரணம் இருக்கும். சரி, வீட்டு நிலமா இருக்கிறீங்களா பதனி?
1: நிலமா
0: இருக்கிறோம்.
1: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: சரி பதினி சொல்லுங்க, என்ன பாடு கேப்போம்? இடையில விட்டு விட்டு தங்க சொல்லுங்க, என்ன பாடல் நீங்க?
1: இல்ல, நல்ல தலையங்க உணர்ந்திருக்கிறீங்க. அப்ப இந்த தாய் தகப்பன, இந்த சகோதர சகோதரிகள், இல்ல மூத்தவைய பிறக்கிறவைக்கு பெரிய ஒரு திண்டாட்டமான வாழ்வா இருக்கும். என்ன
0: சகோதர சகோதரிகளுடைய புகழ் அந்த பாடல்
1: இலக்கணத்தை
0: எடுத்து வரைக்கும் பாடல் கேட்க போறீங்க.
1: ஆமா,
0: சரி, ஒலிக்க போகிறது அந்த பாடல். அன்பு, என்ன பாடல் விரும்பி கற்றிருந்தீர்கள் நீங்கள்? மூத்தவள் நீ திரைப்படம் அரங்கேற்றம் திரையில். சரி, ஒலிக்க போகிறது பாடல். நன்றி இணைப்பு இணைந்து கொண்ட மைக்கு
1: நன்றி. நன்றி,
0: நன்றி. வணக்கம். வதனி மோகன் அவர்கள் இணைந்திருந்தார் ஜெர்மனி நாட்டிலிருந்து. ஒலித்துக் கொண்டிருக்கின்றது இமைதுங்கும் நேரம். இன்று இமைதுங்கும் நேரம் நிகழ்ச்சியூடாக நீங்கள் முடிந்து கொள்ளலாம். சைபர் சைபர் 33 1 48 32 15 40, பிரான்ஸ் வானிலைகள் 0 1 48 32 15 40, அல்லது எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது சைபர் சைபர் 33 650 சைபர் 7 74 27. இருக்கின்றது பாடல் அரங்கேற்றம் திரையிலிருந்து ஜெர்மனியில் இருந்து வதனி மோகன் அவர்கள் விருப்பத்தில்.

0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னெசெல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ போல்வாயோன் குற்றூரியே, 93,120 லாக்குர்னோவ். தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமையான இரவு பொழுது இமை தொங்கும் நேரத்தோடு இன்று இமை தொங்கும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ஜெர்மனி லண்டோவில் இருந்து மனு இணைந்திருக்கின்றார். வரவேற்றுக் கொள்கிறார். வணக்கம் மனு. வணக்கம்.
2: வணக்கம் சாரதி. அப்படி நலம்தானே?
1: நலமா இருக்கிறோம். எல்லாம் இருக்கும். நல்லபடி நலமா இருக்கிறீங்களா?
2: அப்படி காலநிலை இன்றைக்கு சாரதி உங்களுக்கு?
1: உங்களுக்கு மழையும் குளிரும் காத்தும் எல்லாம் சேர்ந்து போய் கொண்டிருக்கிறது.
2: நானும் ஒரு பாடல், அம்மா பாடல் ஒன்று கேட்டிருக்கிறேன்.
1: அன்னைக்கான பாடல், தாய்க்கான பாடல்,
2: அன்னைக்கான பாடல். அது உலகத்திலே அதை விட போது என்ன சுகந்ததுன்னா, முறையில அந்த பாடலை டிஎம்எஸ் பாடி இருக்கிற இந்த பாடலை எல்லோரும் இந்த கேப்பம் சாரது மீண்டும் சந்திப்போமே.
1: சரி, நன்றி.
2: நன்றி,
1: வணக்கம். வணக்கம் ஜிந்து. திரு ஜிந்து இணைந்திருக்கின்றார் பிரான்ஸில் இருந்து. அதே போல சதீஷ் சந்திரன் இணைந்திருக்கிறீர்கள். அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் சதீஷ் சந்திரன். உங்களையும் நிகழ்ச்சியோடு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் ஜிந்து. அதே போல வேந்தன் இணைந்திருக்கிறீர்கள் பிரான்ஸில் இருந்து. குமார் இணைந்திருக்கிறீர்கள். அன்போடு நிலமா இருப்பீங்க நினைக்கிறேன். வணக்கம் குமார். அப்படி சுகமா இருக்கிறீங்களா? நாங்கள் நிலமா இருக்கின்றோம். உங்களையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் ஒலிக்கப் போகிறது பாடல் இது வானிலை. இளைஞர்களும் இணைந்து கொள்ளலாம். ஒன்றிய இமைதுகும் நேரம் நிகழ்ச்சி. காதல் பாடல்கள், காதல் வில சுமந்த பாடல்களை தவிர்த்து அன்னைக்கான பாடல்கள், அம்மாவுக்கான பாடல்கள் இருக்கும், அப்பாவுக்கான பாடல்கள் இருக்கும், அதே போல நட்பின் இலக்கணம் கூறும் பாடல்கள் இருக்கும், அதே போல நிகழ்ச்சியில் சகோதரர்களுக்கான பாடல்கள், எத்தனை பாடல்கள் இருக்கும், இவ்வாறான பாடல்களை எல்லாம் இணைத்து நிகழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய இனிமையான இரவு பொழுதில் ஒலிக்கப் போகிறது பாடல் இது பிரான்ஸ் அல்ல, ஜெர்மனியிலிருந்து லண்டோ மனு அவர்கள் விருப்பத்தில் வானொலியில்.
3: इस सुपर हिट सॉन्ग को मत होने दीजिए इंटरप्ट. सिर्फ गाना प्लस के

0: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
1: நேர்களை, உங்களுடைய பயணச் சீட்டுகள் மிக மிக குறைந்த விலையில் உங்களுக்கு செய்து தர காத்திருக்கின்றார்கள் பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தினர். மேலதிக தொடர்புகளுக்கு எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பினை மேற்கொண்ட போது உங்களுக்கான அந்த விவரங்களை தருவதற்கு காத்திருக்கின்றோம். சரி, அந்த வகையில் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றார்கள் கோகுலன் இணைந்திருக்கின்றார். நினைக்கிறேன் பார்த்திலிருந்து கோகுலன் என்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் கோகுலன் உங்களையும். அதே போல சதீஸ் சந்திரன் இணைந்து நல்ல பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறீர்கள். அபிலாஷ் இணைந்திருக்கிறீர்கள், என்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். ஜனகன் வணக்கம் ஜனகன் அப்படி நலமா இருக்கிறீங்களா? என்னுடைய முகநூல் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்ற நேர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். விஷோதா இணைந்திருக்கிறீர்கள், பாடல் ஒன்று வருகிறீர்கள். சரி விஷோதா, உங்களுக்கான பாடல் அடுத்து வரப்போகிறதுக்கு எழுங்குகள். சரி, உங்களுக்காக எங்கள் தந்தை அப்பா, உங்களுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தீர்கள். உங்களுக்கான பாடல் ஒன்று வரப்போகின்றது, தந்தை புகழ் பாடும் பாடல். ஆம், ஒலிக்கப் போகின்றது அடுத்து பாடல். சுகிர நூலை இணைந்திருக்கிறீர்கள், முகநூல் அல்ல, என்னுடைய டிக்டாக் நேரலை ஊடாகவும் நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்ற அனைத்து சொந்தங்களையும் இணைத்து ஒலிக்கப் போகின்றது பாடல். தந்தையினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துக் கூறுகின்ற பாடல், விஷோ அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில் அடுத்து.

0: പതിവിട അനുമതി പത്രം പുതുക്കി. ഫ്രാൻസിൽ പതിവിട അനുമതി പത്രം പുതുപ്പിക്ക. അനുമതി പത്രത്തിക്ക് വിണ്ണപ്പിക്ക. ഫ്രാൻസ് ഫ്രിജായുരുമേപ്പറ് കട്ടായമാക്കപ്പെട്ടുള്ള ഫ്രഞ്ച് മൊഴി പരീക്ഷയെ പാടനറി സാന്ദ്രതകൾക്കാണ് എ ടു ബി വൺ ബി ടു സി വൺ ഇവറ്റൈ പെറുവതർക്കാണ് ഫ്രഞ്ച് മൊഴി വകുപ്പുകൾ ലാച്ചപ്പലിൽ അണ്ണാമലൈ പൽകലക്കഴകത്തിൽ നടത്തപ്പെടുക്കുന്നത്.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1 பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா.
3: சரி, நேரம் இப்பொழுது 11:45 இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் 10:45 இருக்கின்றது. நிகழ்ச்சி ஊடாக இணைந்திருக்கின்ற நேர்களை இணைந்து கொள்ளலாம். கர்ணவேல் நடேசன் இணைந்திருக்கிறீர்கள் என்போடு வெளிவேற்றுக் கொள்கிறேன் நிகழ்ச்சிக்கு. கர்ணவேல் நடேசன் உங்களுடைய நேரலை ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். அதே போல டெரின் சொல்லி இணைந்திருக்கிறீர்கள், அவங்களையும் என்போடு வெளிவேற்றுக் கொள்கிறோம். சுரேன் இணைந்திருக்கிறீர்கள் எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி ஊடாக, முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக இணைந்திருக்கின்ற சொந்தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் நிகழ்ச்சிக்காக.

சூதி புஷ்பா இணைந்திருக்கிறார். அவரோடு வரவேற்றுக் கொள்கின்றேன். கலாப்பிள்ளை கணேசன் இணைந்திருக்கிறீர்கள், வரவேற்றுக் கொள்கின்றோம் நிகழ்ச்சிக்கு. ஜமுனா குகன் இணைந்திருக்கிறீர்கள், முகநூல் நிகழ்ச்சியோட நேரலை ஊடாக என்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். சுபாசினி பத்மநாதன் ஜெர்மனி நாட்டிலிருந்து இணைந்திருக்கிறான் சொல்லியிருக்கிறீர்கள். சுபாசினி பத்மநாதன் நிகழ்ச்சிக்கு உங்களை என்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். ஜெர்மனியிலிருந்து ஜெனி அன்பான வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறீர்கள், வரவேற்றுக் கொள்கின்றோம் நிகழ்ச்சிக்கு. அதே போல உரைக்கப் போகிறது நேர்கள் விருப்பம், எங்களுடைய நேரலை ஊடாக இணைந்திருக்கின்ற நேர்களுடைய விருப்பத்தில் ஹிந்து அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்ஸில் இருந்து ஒரு பாடலை, நட்பின் இலக்கணம் கூறும் பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். உங்களுக்கு கொடுக்கின்றது, உங்களுக்கு ஏதாவது பாடல் வேணும் அப்படின்னு சொன்னால் நிகழ்ச்சியின் கீழ் இருக்கின்ற கருத்து பகுதியில் குமான் பகுதியில் வந்து நீங்கள் வந்து பதிவிடர் செய்யுங்க, நிகழ்ச்சியில் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியின் கீழ் இருக்கின்ற கருத்து பகுதியில் குமான் பகுதியில் உங்களுக்கு ஏதாவது பாடல் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பதிவிடர் செய்யுங்க, நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றது. ஹிந்து தெரு அவர்கள், நட்பிற்காக பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீர்கள், ஒழிக்கின்றது உங்கள் விருப்பத்தில்.

நேரம் இருபொழுது 11:53 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கிய ராஷ்டிரத்தில் 10:53 நிமிடமாக இருக்கிறது. இனிமையான இரவு பொழுதில் இன்றைய இமை தங்கும் நேரம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்குள் நெருங்கியிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியோடாக இணைந்து சிறப்பித்திருந்த அத்தனை நேசங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முகநூல் நிகழ்ச்சி நேரில் அதேபோல் என்னுடைய தொலைபேசி வாயிலாகவோ வைபருவாகவோ இணைந்து சிறப்பித்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்ற நேரம். ஆம், இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக தந்தை புகழ் பாடும் அப்பா உன் அன்புக்கு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வர இருக்கின்றது. இதுவரை நேரமும் என்னோடு பயணித்திருந்த அத்தனை நேய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து அதே போல எங்களுடைய டிக்டாக் நேரலையூடாகவும் இணைந்திருந்த அத்தனை நேய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லப் போகிறது. இன்று இமை தூங்கும் நேரம் ஒலிக்கின்ற பாடலோடு புலரப்போகின்றது. புதியதொரு நாள் நாளை காலை அனைவரும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் உங்களுடைய நாளை தொடங்கும் நாளாக அமையே எல்லோருக்கும் பொதுவாக இருவரை வேண்டி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு விடைபெறச் செல்கின்றது. இன்றைய இமை தூங்கும் நேரம். நன்றி, வணக்கம் நேர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இமேல் தூங்கும் நேரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா காப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஜூன் மாதம் 4 வியாழக்கிழமை இவருடத்தின் 155 நாள், ஆண்டு நிறைவு பெற 210 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 21 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜா மாதம் பிறை 18 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678898, அழைக்க வேண்டிய எண் 6691119
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.

இது உங்கள் வணக்கம் சிங்கே நேரவை போடுறது. சரியாக காலை 6:07 ஆகி விட்டது. சிற்பி இன்னிசையில் மூவேந்தர் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. ஹரிஹரன் அந்த பாடலை வழங்கி இருந்தாரு. வணக்கம் நேயர்களே, வியாழன் காலையில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. காலை 10 மணி வரையிலும் உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்க வந்துட்டேன் நான் சஜினி. பலரும் வேலைக்கு இப்ப கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க, பேருந்துல பயணம் செய்வீங்க. பேருந்துல ஏறும் பொழுது உங்களுடைய பேருந்து ஓட்டுநரை பார்த்து வணக்கம், ஹலோ, ஹாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் இல்லையா? பேருந்து ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சுட சுட அறிவிக்கப்பட்டிருக்கும் சந்தோஷமான செய்தியை சொல்ல நான் வந்துட்டேங்க. வேலைக்கு சேரும் புதிய பேருந்து ஓட்டுநர்களுக்கு அடுத்த ஆண்டு, அதாவது 2027 ஜனவரியிலிருந்து இவர்களுக்கு கூடுதல் சம்பளம் வழங்கப்படவிருக்கின்றது. மாத சம்பளம் 450 வெள்ளி அதிகரிக்கும் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. இப்ப புதுசா சேரும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு வேலைக்கு சேர்ந்த முதல் ஆண்டில் கூடுதலாக 2000 வெள்ளி போனஸும் வழங்கப்படும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது வேலையில் இருக்கும் ஓட்டுநர்களுக்கும் ஒரு முறை போனஸ் வழங்கப்படும் அப்படின்னும் கூறப்பட்டுள்ளது. இன்னும் நிறைய சிங்கப்பூரர்கள் பேருந்து ஓட்டுநர்களாக வேலை செய்யணும் அப்படிங்கறதுக்காகவே சம்பளத்தை வந்து உயர்த்தி இருக்காங்க. அவங்கள ஈர்ப்பதற்காகவே இப்ப பேருந்து ஓட்டுநர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இது அதிகரித்தால் இவர்களுடைய வேலை சூழல் மேம்படும் அப்படின்னு போக்குவரத்துக்கான தற்காலிக அமைச்சர் ஜெஃப்ரி சியார் சொல்லியிருக்காரு. பேருந்து ஓட்டுநர் அப்படின்னு சொல்லும் பொழுது பேருந்துல இருக்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க சொல்லலாம். அது வந்து பேருந்து ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க இல்லைன்னா எங்களால வேலைக்கு போக முடியாது, எங்களால பயணம் செய்ய முடியாது. இந்த நேரத்துல வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் பேருந்து ஓட்டுநர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. சரி நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களை நாம இப்ப கேட்டறலாம். தொகுப்பின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காரு நீயர் செல்வரதி. அவள் அப்படிதான் திரைப்படத்தில இருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல் உங்களுக்காக இடம்பெறுகிறது. அடுத்து அதனை தொடர்ந்து ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்க இருக்கீங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கும் இந்த பாடலை மனோகரன் விரும்பி கேட்டிருக்காரு. இவர்களுடைய விருப்ப பாடல்களை இவங்களோட சேர்ந்து கேட்டு ரசிப்போமா? இது உங்கள் வணக்கம் சிங்கே.

0: மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது அப்பர் டிக்சன் சாலை 321 கிளெமென்டின் மால் 6 வேர்டன் சாலை.
2: இது வணக்கம் சிங்கை.

0: தொடரும் தினம்
1: அன்பின் அலைகள் திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருந்தீங்க. லதா ரஜினிகாந்த் பாடியிருந்த அந்த பாடல விரும்பி கேட்டிருந்தாங்க. அமுதா நேர்களே, நாம எல்லாரும் முட்டைகளை கடைகள்ல இருந்து வாங்குவோம். முட்டை அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு நீள்வட்டம், ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும். பெரும்பாலும் நாம வந்து முட்டை வடிவம் அப்படின்னு நாம சொல்லிருவோம் இல்லையா. இப்ப பெரும்பாலான முட்டைகள் வந்து ஓவல் ஷேப்ல, அதாவது நீள்வட்டத்துல இருக்கும் பொழுது ஒரே ஒரு முட்டை வட்ட வடிவில, அதாவது ஸ்பீரிக்கல், வட்டமா சர்க்கிளா இருக்கிறத பாத்துருக்காங்க விரஜ் என்கிற வாடிக்கையாளர். இந்த முட்டைக்கு விரஜும் அவருடைய குடும்பத்தினரும் வாலாவ் எக் அப்படின்னு பேரிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வட்ட வடிவில் இருக்கிற முட்டைய பார்ப்பது ரொம்ப அரிது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட முதல் வட்ட முட்டை இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த வட்ட முட்டையை வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இவருடைய நண்பருடைய மகளுக்கு ரெட் சிண்ட்ரம் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கின்றது. இது பெண் குழந்தைகளை அதிகம் பாதிக்கும் ஒரு அரிய மரபணு மாற்றம் மற்றும் நரம்பியல் கோளாறு அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. இவங்களுக்கு சிகிச்சை தேவைப்படுகின்றது. இந்த சிகிச்சைக்காகவே இந்த முட்டையை நான் விற்று இந்த காசு அவங்களுக்கு வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விரஜ். அடுத்த தடவை நீங்க முட்டைகளை வாங்கும் பொழுது உங்களுடைய முட்டைகளின் வடிவத்தை நல்லா உத்து கவனிங்க. உங்களுடைய முட்டை வேறு வடிவத்துல இருந்தாலும் இருக்கலாம். நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:25 ஆகி விட்டது. சாலை அப்படின்னு பார்க்கும்பொழுது, போக்குவரத்தை பார்க்கும்பொழுது, நகரத்தை நோக்கி செல்லும் ECPPIEக்கு முன்பு அங்கே விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. 2-3 தடங்களை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜீனி
1: பெரிய பெரிய உலக புகழ்பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: இசை ஞானி இளையராஜாவின் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. சட்டம் என் கையில் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. அதற்கு முன்பு காயத்ரி திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7,600 வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சியில பொன்மொழி நேரம் வந்தாச்சு. இன்ற பொன்மொழியை அனுப்பி வச்சிருக்காரு மலேசியாவில இருந்து நேயர் சின்னசாமி. கிடைக்குமோ என்று எண்ணாதே, கிடைக்கும் என்று நம்பு. நடக்குமோ என்று எண்ணாதே, நடக்கும் என்று நம்பு. முடியுமா என்று எண்ணாதே, முடியும் என்று நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அற்புதமான ஒரு பொன்மொழிங்க. நாம என்னைக்குமே இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேக எண்ணத்திலேயே செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே நாம சிறப்பா செய்ய மாட்டோம். அதுவும் பிரபஞ்சம் நமக்கு என்ன வழங்கணும் அப்படின்னு ஆசைப்படுதோ அதுவும் நமக்கு வந்து சரியா சேராது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. எனவே எல்லாமே நல்லா நடக்கும், ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லி நல்லா சிறப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லா ஓஹோன்னு இருக்குங்க.
0: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: அனிருத்தின் இசையில் பீஸ் திரைப்படத்திலிருந்து நடிகர் விஜய் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. நேரம் இப்பொழுது காலை 6:39. இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது பாருங்க, வானிலை சொல்றது என்னுடைய வேலை. அதாவது வானிலை ஆய்வகத்தார் என்ன முன்னுரைத்திருக்கிறார்களோ அதை தான் என்னால சொல்ல முடியும். சஜினி, நீங்க நேத்து மழை பெய்யாதுன்னு சொன்னீங்க, துணியை எடுத்து வெளியே காய போட வச்சேனே, ஆனா வானம் இருண்டுகிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் கிட்ட வந்து நேத்து சொன்னாங்க. அதற்கு நான் என்னங்க செய்ய முடியும்? மேகத்தை நான் என்ன ரிமோட் கண்ட்ரோல் வச்சா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வானிலை ஆய்வகத்தார் என்ன சொல்லிருக்காங்களோ அந்த தகவலை தான் என்னால உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அவங்க என்ன முன்னுரிச்சிருக்காங்கன்னா, லேசான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. துணியை நீங்க வெளியே காய போடுறதா இருந்தா அது உங்க விருப்பங்க.
1: வியப்பூட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
2: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
3: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டேன்.
2: தேவத மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவத மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
4: 101 ஸ்ட்ராங்கன் சாலை, குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி July 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 July 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
0: நம்மில் பலருக்கும் சில நேரத்துல வயிறு உப்பிசம் இருக்கலாம், சரியாக மலம் கழிக்க முடியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி தருணங்கள்ல மருத்துவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, காலையில எழுந்த உடனே வெந்நீரை அருந்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது ஏற்கனவே நமக்கு தெரிந்த தகவல் தான், ஆனா இருந்தாலும் எலுமிச்ச பழத்தை போட்டு குடிங்க, இதை குடிங்க, அது குடிங்க அப்படின்னு வெவ்வேறு விதமான ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து சிம்பிளா நீங்க வெறும் வயிற்றுல நீங்க வெந்நீரை அருந்தினாலே போதும், உங்களுடைய ஆரோக்கியம் சிறிதளவு மேம்படும் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
5: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
6: We gonna blow the speakers, baby.
1: Woli, engeyum eppodum.
7: Rumblan parakkad parmala.
8: Danga ta konda tari.
9: Woli, what's the story?

0: இசையில் உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ரஞ்சித், சங்கீதா, வினாயா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஓட்டம் திரைப்படத்திலிருந்து மனோ பாடியிருக்கும் இந்த பாடல் உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது. நேர்களே, நம்ம வாழ்வு ஒரு ஓட்டம் தாங்க. இந்த பாடலை கேட்டு நல்லா உற்சாகமா வேலைக்கு போங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பா அமையணும்னு நான் ஆசைப்படுறேங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெற வருகின்றன. செய்திகளுக்கு பிறகு காத்திருக்கிறது இருவருக்கு ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. செய்திகளுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வணக்கம் சிங்கே.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: காலைமணி 7 மீடியா கப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரும் மலேசியாவும் இருநாட்டுக்கும் இடையிலான பூசல்களை சுமூகமாக தீர்ப்பது தொடர்பான 2 இணக்க குறிப்புகளில் கையெழுத்திட்டிருக்கின்றன. சட்ட 2 உள்துறை அமைச்சர் எட்வின் தோங்கும் மலேசிய பிரதமர் அலுவலக அமைச்சர் அசலினா ஒஸ்மானும் அதை மேற்பார்வையிட்டதாக சட்ட அமைச்சின் அறிக்கை தெரிவித்தது. சிங்கப்பூர் அனைத்துலக நடுவர் நிலையம் உள்ளிட்ட அமைப்புகள் இணக்க குறிப்பில் கையெழுத்திட்டன. கூட்டாக நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வது, கருத்து பரிமாற்றத்தை வலுப்படுத்துவது ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்த இணக்கம் காணப்பட்டது. அமைச்சர்கள் இருவரும் இருநாட்டு நெடுங்கால நல்லுறவை மறு உறுதிப்படுத்தினர். மத்திய கிழக்கில் குவைத் அனைத்துலக விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒருவர் மாண்டார், மேலும் 60 மேற்பட்டோர் காயமுற்றனர். மாண்டவர் இந்தியாவைச் சேர்ந்தவர். இந்தியா அதை உறுதிப்படுத்தியது. தாக்குதலை அது கண்டித்தது. விமான நிலையம் பற்றி எறிவதையும் புகை மூண்டதையும் காட்டும் படங்கள் சமூக ஊடகத்தில் பகிரப்படுகின்றன. பொதுமக்களும் சுற்றுப்பயணிகளும் காயமுற்றதாக குவைத் தெரிவித்தது. ஈரான்தான் தாக்குதலுக்கு பொறுப்பு என்று சொல்லி குவைத் ஈரானிய அரச தந்திரிகள் இருவரை வெளியேற்றியது. ஆனால் தாக்குதலுக்கு அமெரிக்காதான் பொறுப்பு என்று ஈரான் சொல்கிறது. ஈரானிய ஏவுகணைகளை தடுக்க முயன்று தோற்ற அமெரிக்க பேட்ரியட் ஏவுகணை தடுப்பு கருவி விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக ஈரான் கூறுகிறது. இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தினால் பெரிய அளவில் மீண்டும் போர் வெடிக்கும் என்று ஈரான் எச்சரித்திருக்கிறது. மத்திய கிழக்கு வட்டாரம் எங்கும் பெரும் போருக்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொன்னார். போரை நிறுத்துவதாக இருந்தால் லெபனானிலும் போரை நிறுத்த வேண்டும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இஸ்ரேல் லெபனானில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா படையின் மீதான தாக்குதலை விரிவுபடுத்த விரும்புகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவிடம் கடுமையான சொற்களை பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். நியூயார்க் போஸ்ட் பத்திரிகைக்கு தந்த பேட்டியில் அவர் திரு நெட்டன்யாவை ஒரு மனநோயாளி என்றும் தாம் இல்லாவிட்டால் அவர் சிறையில் கிடப்பார் என்றும் சொன்னதாக குறிப்பிட்டார். லெபனானுடன் திரு நெட்டன்யாவு தொடர்ந்து போரிடுவதால் எரிச்சல் அடைந்திருப்பதாக திரு டிரம்ப் சொன்னார். போரை முடிவுக்கு கொண்டுவர அதிபர் டிரம்ப் விரும்புகிறார். அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் இடைநிலை தேர்தல் வருகிறது. அதிபர் பதவிக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் நாடாளுமன்றத்தை ஜனநாயக கட்சி கைப்பற்றினால் அதிபருக்கு அது இடையூறாக அமையும். பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சர் ஷாபனா மஹமூது 18 இளையர் மரணம் தொடர்பாக நடக்கும் வன்முறை ஆர்ப்பாட்டங்களை அறவே ஏற்க முடியாது என்று கூறியிருக்கிறார். வெள்ளை இனத்தவரான அந்த இளையரை ஒரு சீக்கியர் கத்தியால் குத்தி காயப்படுத்தினார். இளையர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது பிரிட்டிஷ் காவல்துறையினர் அவரது கையில் விலங்கு மாட்டும் காணொலி பரவியது. இளையர் இனத்தை சொல்லி திட்டியதாக அந்த சீக்கிய கொலையாளி சொன்ன பொய்யை காவல்துறையினர் நம்பிவிட்டனர். இளையர் மாண்டார் கொலையாளிக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் பிரிட்டிஷ் காவல்துறை சிறுபான்மையினருக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்று சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. கம்போடியாவுடன் நிலவும் கடல் எல்லை தகராறு குறித்து ஐக்கிய நாட்டு சமரசத்துக்கு தயார் என்று தாய்லாந்து தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்து வளைகுடாவில் புதிய சிக்கல். அங்கு கடலடியில் $300 பில்லியன் மதிப்புடைய எண்ணெயும் இயற்கை எரிவாயுவும் உள்ளன. எல்லையை பிரிக்கும் ஒப்பந்தம் 2001 செய்யப்பட்டது. கடந்த மாதம் தாய்லாந்து அதை ரத்து செய்ததால் கம்போடியா உலக நிறுவனத்தின் கதவை தட்டுகிறது. கம்போடியா அவசரப்பட்டு விட்டதாக தாய்லாந்து குறைபட்டுக் கொண்டது. உலக நிறுவனம் தலையிட்டு கட்டாய சமரசத்துக்கு அடிப்பணிய நேர்ந்தால் நட்பு எப்படி இருக்கும் என்று தாய்லாந்து கேட்கிறது. பிரெஞ்சு காலனித்துவத்தில் இருந்த கம்போடியாவுக்கும் எந்த காலனித்துவ ஆட்சியிலும் இல்லாத ஒரே தென்கிழக்காசிய நாடான தாய்லாந்துக்கும் இடையே எல்லையில் பகை புகைகிறது. ஜப்பானில் பிறப்பு விகிதம் மேலும் சரிந்துவிட்டது. இது புதிய உச்சம். உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடான ஜப்பானில் மக்கள் தொகை குறைந்து கொண்டே போகிறது. ஜப்பானில் தொடர்ந்து 10வது ஆண்டாக பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது. 100 மேலாக ஜப்பான் பிறக்கும் பிள்ளைகளை கணக்கெடுக்கிறது. கடந்த ஆண்டுதான் ஆக குறைவு. மொத்தம் 670,000 புது வரவு. முந்தைய ஆண்டை விட 15,000 குறைவு. முதியோர் அதிகம், பிள்ளைகள் குறைவு என்பதால் வேலைக்கு ஆள் குறையும், சமூக நல செலவு கூடும், வரி செலுத்துவோர் எண்ணிக்கை சரியும் என்று வாடுகிறது ஜப்பான். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகத்தை ஆராயும் விண்வெளி பயணத்தை கைவிட்டிருக்கிறது. மேவன் விண்வெளி கப்பல் 11 வருடமாக செவ்வாய் கிரகத்தை சுற்றி வந்தது. 6 மாதத்துக்கு முன்பு அது தொடர்பு அறிந்தது. 2013 புறப்பட்ட அந்த விண்வெளி கப்பல் ஒரு வருடம் செவ்வாய் கிரகத்தை பார்த்து நலம் விசாரித்துவிட்டு திரும்புவதுதான் திட்டம். ஒரு வருடம் 13 வருடமாகி மீட்க முடியாத நிலைக்கு போய்விட்டது. தோல்விக்கு என்ன காரணம் என்று ஆராயப்போவதாக நாசா சொன்னது.
1: சொல்லும் பொருளும் ஆபீசர் அதிகாரி. பொது தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின் தேர்தல் அதிகாரி முடிவுகளை வெளியிடுவார். ஆபீசர் அதிகாரி.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
4: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
7: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா
6: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
8: மீண்டும் வந்துவிட்டது கோ சாக் டாங் எனேபிள் விருதுகள். மன உறுதியோடும் துணிச்சலோடும் செயல்பட்டு பிறருடைய சிந்தனைகளை மாற்றி வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நபர்களை கொண்டாடும் நேரம் மீண்டும் வந்துவிட்டது. இதுவரை வெற்றி பெற்றவர்களில் இருவர் கூறுவதை
9: கேளுங்கள்.
8: மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இன்றே நியமனம் செய்யுங்கள். செல்லுங்கள் GCTEnableFund.sg. இது கோ சாக் டாங் எனேபிள் நிதியின் முயற்சியாகும். இந்நிதியை நிர்வகிப்பது SG Enable அமைப்பு. ஆதரவு MediaCorp. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
11: ஜோதி ஸ்டோர், புஷ்பக

0: வணக்கம், சிங்கே. நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:13 இன்னும் சில வினாடிகளே உள்ளன. சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் முடித்தது. விஜய் ஆந்தனி இசையமைத்து அந்த பாடல வழங்கியிருந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக கருப்பு திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இடம்பெற வருகின்றது. வியாழன் காலையில வார இறுதிக்கு நீங்க இப்பவே தயாராகணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பாடல உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஒளிபரப்ப இருக்கேங்க. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்த நாம தெரிஞ்சுக்கலாங்க. BKEயை நோக்கி செல்லும் மணிக்கு நான் அந்த இசையை போடணும் இல்லையா? இப்ப நான் போடுறேன், இருங்க.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: அவசரம் உங்களுக்கு தகவலை வழங்கணும் அப்படிங்கறதுல ஒரு அவசரம். BKEயை நோக்கி செல்லும் KJE சுங்கத்ரங்க சாலைக்கு பிறகு வாங்கணும் ஒன்று பழதாகி உள்ளது. 5 தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள்
0: தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கிடைக்கும் உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB-1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18% வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

கிண்ணக்கார் பந்து போட்டிகள் அடுத்த வாரம் தொடங்க இருக்கின்றன. இதுல தமிழர் ஒருத்தர் வரலாறு படைத்துள்ளார். இலங்கை தமிழ் வம்சாவளியை சேர்ந்த மலேசிய தந்தைக்கும் ஆங்கிலோ இந்திய தாய்க்கும் மெல்பர்னில் பிறந்தார் 23 வயதான நிஷான் வேலுப்பிள்ளை. இவர் இப்ப ஆஸ்திரேலியாவின் ஆக சிறந்த கார்பந்து வீரர்களில் ஒருவராக திகழ்ந்து வருகிறார். பிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டிகளின் தகுதி சுற்றுகளின் போது தமது அனைத்து உலக அறிமுகத்தை மேற்கொண்டதிலிருந்து நமது நிஷான் வேலுப்பிள்ளை சாக்கரோஸ் அணியின் கார்பந்து பயணத்துல ஒரு முக்கிய பங்காற்றிக்கிட்டு வராரு. சமீபத்துல சீனாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா ஒரு கார்பந்து ஆட்டத்துல களம் இறங்கியது. இந்த ஆட்டத்துல 3-1 என்ற கோல் எண்ணிக்கையில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இந்த 3 கோல்கள்ல ஒரு முக்கிய கோலை நம்ம நிஷான் வேலுப்பிள்ளை புகுத்தி இருக்காரு அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. இப்ப அவரு கார்பந்து உலகத்தின் ஆக முக்கியமான ஆக பெரிய மேடையில அவருடைய நாட்டை பிரதிநிதிப்பதோடு ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களையும் அவரு பிரதிநிதிக்கிறாரு அப்படிங்கிற பெருமை இவரை சேரும். ரொம்ப பெருமையா இருக்கு இந்த தகவலை கேட்ட பிறகு. இது தமிழ் வரலாற்றிலேயே ஒரு முக்கிய மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும்.

சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து. அதற்கு முன்பு சாய் அபியங்கரின் இசையில் கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. சாய் அபியங்கர், கானமுத்து, விஷ்ணு, ஏதவன் அந்த பாடலை வழங்கி இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 80களில் இடம்பெற்றிருக்கும் இந்த இரண்டு பாடல்களையும் நீங்க கேட்க போறீங்க. பாலசுப்ரமணியம் பாடி இருக்கும் இந்த இரண்டு பாடல்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போறோங்க. வழங்கும் லவிஸ்டா காஃபி இருவருக்கு பரிசா வழங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. மூன்று தகவல்களை நான் சொல்லுவேன். இந்த மூன்று தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யானது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடித்து வந்து சொல்லணும். முதல் தகவல், சிங்கப்பூரில் அமைந்துள்ள லோரோங் லியூலியன் சாலையில் ஒரு துரியான் தோட்டம் உள்ளது. இரண்டாவது தகவல், உலக கிண்ண கார்பந்து போட்டிகளின் முதல் கார்பந்து ஆட்டம் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை சந்திக்கிறது. இந்த ஆட்டம் சிங்கப்பூர் நேரப்படி June 12 வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு இடம்பெறும். மூன்றாவது தகவல், இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த மூன்று தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யானது இப்பவே உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க. 9678 8 9 6 8 என்ற எண்ணுக்கு பதில் அனுப்பும் முதல் இரண்டு இணையர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. இசை ஞானி இளையராஜாவின் இசையில் எனக்குள் ஒருவன் திரைப்படத்திலிருந்தும், எம் எம் கீரவாணியின் இசையில் வானமே இல்லை திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. சற்று முன்பு வழங்கி இருந்த இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சரி, மீண்டும் உங்களுக்காக அந்த மூன்று தகவல்கள். முதல் தகவல், லோரோங் லியூலியன் சாலையில் ஒரு துரியான் தோட்டம் உள்ளது. இரண்டாவது தகவல், உலக கிண்ண கார்பந்து போட்டிகளின் முதல் கார்பந்து ஆட்டம் மெக்சிகோ தென் ஆப்பிரிக்காவை சந்திக்கும் ஆட்டம். இந்த ஆட்டம் சிங்கப்பூர் நேரப்படி வரும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு இடம்பெறும். மூன்றாவது தகவல், இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த மூன்றுல எது பொய்யானது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பொய்யான தகவல் மூன்றாவது தகவல். ஆமாம் நேயர்களே, மூன்றாவது தகவல் தான் பொய்யான தகவல். பலரும் வந்து முதல் தகவல் பொய் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இல்லை நேயர்களே, லோரோங் லியூலியன் சாலையில் உண்மையில ஒரு துரியன் தோட்டம் உள்ளது. தோட்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது பல துரியன் மரங்கள் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கின்றன அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. இது சரியான தகவல் தாங்க. ஆமாம், அடுத்தது வந்து இரண்டாவது தகவல், உலக கிண்ண கார்பந்து போட்டிகளின் முதல் ஆட்டம் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை சந்திக்கிறது. இந்த ஆட்டம் சிங்கப்பூர் நேரப்படி, அதாவது அவங்களுக்கு ஜூன் 11ஆம் தேதியாக இருக்கும், நமக்கு ஜூன் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணியாக இருக்கும். எனவே இதுவும் சரியான தகவல். அடுத்தது மூன்றாவது தகவல், இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படுவது கிடையாது, அது நாளை ஜூன் 5ஆம் தேதி இடம்பெறும். சரி, அனுசரிக்கப்படும். சரி, இந்த மூன்று தகவல், இந்த மூன்றாவது தகவல் தான் பொய்யான தகவல் அப்படின்னு சரியா சொன்ன அந்த முதல் இரண்டு நேயர்கள் யார் என்றால், ஹாங்காங்கை சேர்ந்த நேயர் விஜயா, அதோடு மஹிதரன், வாழ்த்துகள். ஜோதி சோப்புகளை வழங்குற லவ் ஸ்டார் காஃபி உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது. பங்கு பெற்று முயற்சி செய்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. லோரோங் லியூலியன் சாலையில பாத்தீங்களா, வாய் கொளருது. அந்த லோரோங் லியூலியன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு பெயரே வந்து லியூலியன், ஏன்னா டியூரியன் மரங்கள் அங்க நிறைய இருக்கிறதுனால அந்த சாலையோட பேர் வந்து லோரோங் லியூலியன். என்ன நம்பலன்னா நீங்க போய் தகவல்களை வந்து கொஞ்சம் புரட்டி பாருங்க, ஏன்னா பல நேர்கள் இல்ல அது பொய் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கீங்க. சரி, சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கான போக்குவரத்து தகவல் இதோ.
3: 96 போக்குவரத்து நிலவரம்,
2: சாங்கியை நோக்கி செல்லும் PIECTESLE க்கு பிறகு 5ஆம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. PIEயை நோக்கி செல்லும் BKE KJE க்கும் SLE க்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் ஆர்கே சென்னை எழுபதுகளின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
1: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
2: ஸ்ரீமன்சாலி முஸ்தபா அருகில் டல்ஹவுசி லேனிலும், அப்பர் டிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒருக்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமி சைவ உணவகம்.
1: சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: மீன் வறுக்கும் போது மீன்ல இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே சட்டில ஒட்டிக்குதா, அந்த மீன் மசாலா மீனோட நல்லா ஒட்டி போயிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு. மீன் பொரிப்பதற்கான அந்த மசாலாவை நீங்க தயார் செய்யும் போது மிளகாய் தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது இவற்றோட கொஞ்சம் அரிசி மாவு, சோள மாவு இவற்றையும் சேர்த்து கொள்ளுங்க. எண்ணெய், உப்பு, அதோட கொஞ்சம் மிளகுத்தூளையோ கருவேப்பிலைய லேசா மசிச்சோ அந்த மசாலாவில சேர்த்து நல்லா பதம் வர வரைக்கும் பிசைஞ்சு ஒரு 30 நிமிஷம் அந்த மீன்ல தடவி ஒரு பக்கமா வச்சிருங்க. அதன் பிறகு அந்த மசாலா மீனை தேங்காய் எண்ணெயில பொரிச்சு பாருங்க. அப்பதான் அந்த மீன் முருகலாகவோ மசாலா மீன ஒட்டி பொரிஞ்சு ருசியாவும் கிடைக்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
4: இது வணக்கம் சிங்கை.

0: செய்திகளுக்கு பிறகு நான் உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்க விரும்புறேங்க. இப்ப நம்முடைய பிள்ளைகள் டிப்ளமா படிப்பை முடிக்கிறாங்க, பட்டப்படிப்பை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க பட்டம் பெற்ற பிறகு, பட்டம் பெறும் பொழுது அவங்களுக்கு கிராஜுவேஷன் கிஃப்ட் அப்படின்னு ஏதாச்சும் வாங்கி தரீங்களா? அப்படி வாங்கி கொடுப்பதாக இருந்தால் நீங்க என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க, என்ன வாங்கி கொடுப்பீங்க? உங்களுடைய கருத்துக்களை எனக்கு அனுப்பி வச்சிருங்க. 9678898 என்ற எண்ணுக்கு குரல் பதிவுகளை நீங்க பதிவு செய்யறதா இருந்தா தெளிவாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள நான் ஆர்வமா இருக்கேங்க.
1: 9678 போக்குவரத்து நிலவரம்.
0: MCEI நோக்கி செல்லும் AYE PIE க்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை.
1: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
2: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
2: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
3: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அணியுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.

0: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். மத்திய கிழக்கில் குவைத் அனைத்துலக விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒருவர் மாண்டார், மேலும் 60 மேற்பட்டோர் காயமுற்றனர். மாண்டவர் இந்தியாவை சேர்ந்தவர். இந்தியா அதை உறுதிப்படுத்தியது. தாக்குதலை அது கண்டித்தது. விமான நிலையம் பற்றி எறிவதையும் புகை மூண்டதையும் காட்டும் படங்கள் சமூக ஊடகத்தில் பகிரப்படுகின்றன. பொதுமக்களும் சுற்றுப்பயணிகளும் காயமுற்றதாக குவைத் தெரிவித்தது. ஈரான் தான் தாக்குதலுக்கு பொறுப்பு என்று சொல்லி குவைத் ஈரானிய அரசு தந்திரிகள் இருவரை வெளியேற்றியது. ஆனால் தாக்குதலுக்கு அமெரிக்காதான் பொறுப்பு என்று ஈரான் சொல்கிறது. ஈரானிய ஏவுகணைகளை தடுக்க முயன்று தோற்ற அமெரிக்க பேட்ரியட் ஏவுகணை தடுப்பு கருவி விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக ஈரான் கூறுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவுவிடம் கடுமையான சொற்களை பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். நியூயார்க் போஸ்ட் பத்திரிகைக்கு தந்த பேட்டியில் அவர், திரு நெட்டன்யாவே ஒரு மனநோயாளி என்றும், தாம் இல்லாவிட்டால் அவர் சிறையில் கிடப்பார் என்றும் சொன்னதாக குறிப்பிட்டார். லெபனானுடன் திரு நெட்டன்யாவு தொடர்ந்து போரிடுவதால் எரிச்சல் அடைந்திருப்பதாக திரு டிரம்ப் சொன்னார். போரை முடிவுக்கு கொண்டுவர அதிபர் டிரம்ப் விரும்புகிறார். அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் இடைநிலை தேர்தல் வருகிறது. அதிபர் பதவிக்கு பங்கமில்லை என்றாலும் நாடாளுமன்றத்தை எதிர்த்தரப்பு ஜனநாயக கட்சி கைப்பற்றினால் அதிபருக்கு அது இடையூறாக அமையும். ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு மன்றத்தில் இடம்பெறும் பிலிப்பீன்ஸின் முயற்சி தோல்வி கண்டிருக்கிறது. 3/2 பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆசிய பசிபிக் வட்டாரத்துக்கான அந்த இடம் கிர்கிஸ்தானுக்கு போய்விட்டது. அது சீனா ரஷ்யாவின் கரத்தை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்விரு நாடுகளும் கிர்கிஸ்தானை ஆதரித்தன. ஐக்கிய நாட்டு சபையின் ஆண்டு கூட்டத்தில் 15 நாடுகள் கொண்ட பாதுகாப்பு மன்றத்தில் புதிதாக 5 தற்காலிக உறுப்பு நாடுகள் சேர்க்கப்படுகின்றன. பிலிப்பீன்ஸ் இடம் பிடித்திருந்தால் தென்கிழக்கு ஆசியாவுக்கு உலக மேடையில் இடம் கிடைத்திருக்கும். போதுமான ஆதரவு இல்லை. பெரும்பாலான நாடுகள் கிர்கிஸ்தான் பக்கம் நின்றன. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சீனா தியானன்மென் சதுக்கு சம்பவத்தின் நினைவுகளை அகற்றிவிட முடியாது என்று கூறியிருக்கிறார். 1989 அமைதியாக நடந்த போராட்டத்தை சீனா இராணுவத்தை கொண்டு நசுக்கியது. ஜூன் 4 நடந்த அந்த சம்பவத்தின் 37வது ஆண்டு நிறைவில் திரு ரூபியோ பேசினார். சீன ராணுவ வீரர்கள் மக்களை நோக்கி சுட்டதில் 100 அல்லது 1000 மாண்டதாக மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. தணிக்கையால் தடத்தை தகர்த்துவிட முடியாது என்றார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர். பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சர் ஷாப்னா மஹமூது 18 இளையர் மரணம் தொடர்பாக நடக்கும் வன்முறை ஆர்ப்பாட்டங்களை அறவே ஏற்க முடியாது என்று கூறியிருக்கிறார். வெள்ளை இனத்தவரான அந்த இளையரை ஒரு சீக்கியர் கத்தியால் குத்தி காயப்படுத்தினார். இளையர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது பிரிட்டிஷ் காவல்துறையினர் அவரது கையில்